எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாலிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மல்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
3: இந்த பயலுக்கு நான் கடை வச்சு கொடுத்தேன், எங்கிட்டயே காசு கேக்குறான். இவனெல்லாம் திருத்த
4: சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும்.
3: என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல.
5: இந்த
3: எதுக்கு
5: தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு.
3: ஓடி போனது உன் மாமன் பொண்ணு, நான் எதுக்கு கவலை பண்ண? விஷம் குடிச்சு சாவணும்.
5: அதேதான் நானும் கேக்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டான்னு போயிட்டா, அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணும்?
3: என்ன பேசுற நீ?
5: டேய் சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா?
3: எதிர்கட்சிக்கு தான்.
5: டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டையன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம உன்ன நினைச்சு கவலைப்படுவாரா? டேய் சரவணா, இங்க வாடா.
6: என்ன?
5: இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுளையே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். நான் ஒரு சாதாரண மனுஷன், என் மாமன் பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போனதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு நான் அதுக்கு வருத்தப்படணும்? இப்ப சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்ல என் மாமன் பொண்ணா?
3: நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணுதான்.
5: அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனாலதான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலைய பாருங்க. ஆமா, உங்க கூட இருப்பானே சண்முகம், எங்க வேற என்னால ஆளை காணும்?
3: அவன் வெட்டி போயா எவன் வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான்.
5: உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா?
4: நான் பிளான் போட்டேன், அவன் முந்திருக்கானே.
3: மக்களா, ஐயோ, கருத்து கந்தசாமி வரண்டோய், கருத்து கொண்டு சமயம் கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா, கருத்து சொல்லி நம்மள சாவரிச்சு வேண்டாம், வாங்களா ஓடுங்கடா, ஓடுறா ஓடுறா ஓடுறா.
7: தலைவா, ஊருக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா? தலைவா,
8: என்ன பேர்ரா?
9: கருத்து கந்தசாமி.
8: அப்படியா?
7: உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா.
8: அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு நாலு நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு நாலு பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க.
7: கழுத்து கேட்டாங்கன்னா?
8: கழுத்து கேட்டாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கும்டா. நில்லுங்கடா, இலை பரட்டைங்களா, வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சு போல இருக்கு. தலையாடா இதெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைட்ல ஈறு வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துடும்.
7: தலைவா, தலைவா, இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர?
8: தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எடா அந்த கட்டி கோல காட்டுங்களா அந்த
10: புதர்களை.
3: எவனோ நம்ம குழந்தைங்க முடிய விட்டு இருக்கிறான், வாங்கடா.
8: இப்பதான்டா நீங்க மனுஷம் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க.
3: அடப்பாவி,
8: என்னடா
3: பாடி காட் முனீஸ்வர் கோயில் நடந்துட்ட முடிய இப்படி விட்டுட்டியா?
8: பாடி காட் முனீஸ்வரரா?
3: இது தெய்வ குத்தமாச்சே.
8: என்ன குத்தம்?
3: தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட முடிய இப்படி அறியாம வெட்டி தள்ளிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா.
8: நேர்ந்து விட்ட முடியா?
3: டேய், உன்னை வெட்டிட்டு தான் நான் எஸ்கேப்.
11: கன்ஃபார்ம் எங்க?
12: ஏ மனிதா, எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம்.
11: யார் சொன்னது?
12: நான் தான் உள்ள வரும்போது சொல்லிட்டே வந்தேன்.
11: என்னடா இது?
8: பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதனாலதான் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். பை தி வே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.
5: ஏன் கல்யாணம் நின்னு போனதுக்கா?
8: இல்ல, சீர்மிகு சென்னைக்கு வந்ததுக்கு. அது என்ன ஆனா ஊனானா கையில ஒரு மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு வில்லேஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துறீங்க?
5: ஏன் வரக்கூடாதா?
8: வரலாம், பட் சென்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
5: என்ன தெரியும்?
8: தண்ணீர் லாரிக்கு பிரேக்கே பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியுமா? குப்பை லாரிக்கு எல்லாம் மூடியே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பான் பராக் போட்டு எச்சி துப்பாத வாயே இந்த ஊர்ல கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பள்ளம் நோண்டப்படாத பிளாட்ஃபார்மே இங்க கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ வந்தது வந்துட்டீங்க. சமாதிகளை பார்த்தமா, சகிலா படம் ஒண்ண பார்த்தமா, சாயந்தரம் பஸ் பிடிச்சு ஊருக்கு போனமான இருக்க, அதை விட்டுட்டு இங்கே பெர்மனண்டா தங்கணும்னு நினைச்சீங்க? லைஃப் ஏ ப்ராப்ளம் ஆயிடும்.
9: 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகு.
8: பை.
5: சரி, இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி சீவீங்க?
8: கிரைண்டரை ஓட விட்டுட்டு உள்ளுக்குள்ள சொல்லிட
9: வேண்டியதான்.
8: கார்பரேஷன் குழாயில வாய வச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பா. இந்த பூரா மீசக்காரன கூட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா?
5: ஒழுங்க குடியண்டா,
8: குடிச்சு சொல்லடா.
5: இது என்ன, வேலண்டைன்ஸ் டேயா?
8: இன்னைக்கு மேட்சிங் டே பா.
5: மேட்சிங் டேனா?
8: சொச்ச மிச்சமும் மிச்ச சொச்சமும் ஒண்ண ஒண்ணு லவ் பண்றது.
5: அப்படின்னா?
8: அதாவது காதலனே கிடைக்காத பொண்ணுங்களும் காதலியே கிடைக்காத பசங்களும் அங்கங்க அத்து விட்டு அலையுங்கல்ல, அதுங்கள்லாம் இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணு மீட் பண்ணி நட்பாகி நாசமா போறதுதான் இந்த மேட்சிங் டே. ஐயோ, விழுந்துட்டானே. எந்திரா, எந்திரி, ஒண்ணாங்களடா.
5: சேடா, அறிவு இருக்கடா உனக்கு? எதுக்குடா வண்டியில விழுந்து சாவ பார்த்த? என் லவருக்கு எடுத்துட்டு போற ரோச காப்பாத்துறதுக்காக தான்.
8: ஏண்டா, இந்த சூம்பி போன ரோஜாவையே எவ்வளவு நாளைக்குடா லவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு வாழைப்பூவையோ இல்ல ஒரு காலிஃபிளவர் பூவையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அவங்க அம்மா கிச்சன்ல எதையாவது சமைச்சாவது வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன், அதான் அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க. போடா போ, கொஞ்சம் அசந்து இருந்தேன்னா உன் போட்டோவுக்கே மாலையை மாட்டிருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து மலர் வளையம் வச்சிருக்கோம். போ போ. ஒரு வீர நிம்மதியா குடிக்க முடியலையே.
10: அவனே அப்படி இருக்கான்.
8: இவ நம்ம தெருவுல கீரை வச்சுட்டு இருந்தவடா.
11: வர்றா.
8: ஓ, இப்ப மாடல் ஆயிட்டா. ஏய், இவனை பாரு.
5: என்னடா என்ன
13: மேசிட்ட அன்னைக்கு கூட எந்த பொண்ணு என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. என்ன பண்றது, என்னோட பர்சனாலிட்டி அப்படி.
5: எதுக்கிட உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்ல, மனசுலதான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துடாத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது. கன்சாமி, நீ கருத்து சொல்ல எங்கேயும் போலியா?
8: இல்லப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நானே லீவ் விட்டேன். நான் விடணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்னை விடவிடாது போல தெரியுதே. அங்க பாத்தியா, மூணு அறிவுள்ள பசுவுக்கு கூட காப்பாத்துறதுக்கு பசு வதை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரே அறிவுள்ள காக்கா குருவியை காப்பாத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா ஆறு அறிவுள்ள இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்புமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது?
14: ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மளை பார்த்து இதை கருத்து சொல்றான். இதை வச்சு எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும்.
5: நமக்கு இருக்கிற பிரச்சனை, வாடா.
8: அட சும்மாறா. இந்த மாதிரி சங்கிலியால மனநலம் குன்றியவங்களை கட்டி வச்சதுனாலதான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் விடுறாங்களா பாத்தியா? மறுபடியும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கப்பா.
14: தென்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகு தன்னால் மூடிக்கொள்ளும்.
5: அவனை பார்த்தா மனநல பாதிக்கோட்டு மாதிரி தெரியல, நீ வரியா போலாம்.
8: அட நீ வேறப்பா. பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது. நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ல காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம், அவனை நான் போய் இப்ப ரிலீஸ்
5: பண்ணிட்டு
8: கந்தசாமி ஒரு காரியத்துல
14: இறங்கிட்டான். உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள்
8: இனி உனக்கு எல்லா வழியும் திறக்க போகுது. என்ன இது, கும்பல் கும்பலா பொண்ணுகள்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காளே.
5: அதுவோட முக்கியம் ஒளியறதுக்கு இடம்
8: பண்றதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணீங்க, எனக்கு வசதியா இருக்கும்.
5: போலீஸ் வா.
8: ஏ, இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் இருக்கடா. தப்பிச்சோம்டா ஒரு வழியா.
5: இங்கதான் இருக்காங்க, குடியா.
15: Chingo welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youth with blues, cross hatches and the sandblasted jeans. what's the cut and style.

0: வெயிட்டா,
1: எங்க போனான் தெரியலையே. போலீஸ் வேற விரட்டுதே, என்ன பண்ணுமே நான் இப்போ.
2: I am sorry, I have to catch the Bombay flight, that's why I am rushing.
0: Hey, you there?
2: Yeah, I am this Maggie who came on the train.
0: Maggie? அது என்ன மேகி?
2: ஃபோன் பண்ண 2 minutes நான் ரெடி ஆயிடுவேன், நூடுல்ஸ் மாதிரி. பை.
0: இன்னைக்கு இருந்துட்டு போலாமே.
2: இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலா பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் சாப்னா அவரோட எனக்கு டேட்டிங் இருக்குது. டிங் டிங்.
0: நான் 1 lakh தரேன்.
2: 1 lakh? ஓ ஷிட்.
3: ஓ பிட்ச்.
2: 1 lakh எல்லாம் ஆமீர் கான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கொடுக்கறது. ஆக்சுவலா என்னுடைய பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs. யா,
0: எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீஸ்,
2: யூ மீன் த முஸ்டாஷ். Actually, I have undergone an operation. Na pombleya maarite varen. Doctor solichu 30 days le complete a pombleya aidvene. Innoda 30 days mudide. Evening 7 o'clock meesa adive oduruma. It will fall off, uncle.
0: இது என்ன பாம்பே ஃபேஷனா?
2: ஏய் சி, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அதை சுத்தி நான் கோலம் போச்சேன்.
0: நம்ம இப்ப கோலம் போடுறது?
2: யூ நாட்டி. Everything starts with a drink. You don't know what crazy boy. Thank you. Take it. What brand is this actually?
0: Scotch.
2: Scotch, nara. Can I have pickle for this?
0: What?
2: Urka. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட் எல்லாம் கேக்குது.
0: போலாமா?
2: நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே.
0: எனக்கு ரொம்ப அவசரம்.
2: ஐயோ, ஏன் அவசரம்? உனக்கு புரியல. ஐயோ, அதுக்கு தாண்டி போறேன்.
4: கன்சாமி,
3: கன்சாமி,
2: அது முதுமா
4: தூங்கிட்டியா? அடப்பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதாண்டா.
2: இப்பதான் சுஷ்மிதாசன் கதவை திறந்துட்டு பக்கத்துல வந்து உட்காந்துச்சு. அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா.
0: எனக்கு ஒரு சந்தேகம்.
2: அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு?
0: ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா?
2: அவன் லைஃப் அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுரா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்?
0: என்ன ஒரு 17-18.
2: அந்த பையனுக்கு
0: என் வயசு இருக்கும்.
2: சந்தேகம் இல்ல, இது டாவ் மேட்டர் தான். காதல்.
0: டேய், எதனால்டா காதல் வருது?
2: வேற வேலை வெட்டியில, அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்கு. தூங்குறவன பின்னாடி.
3: எனக்கு மூச்சா வரல.
2: அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்னடா,
0: எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் அப்புறம் தூக்கம் வந்துச்சு?
2: கொரியர்ல வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமியில கும்பிட்டா வரும்.
0: யார் அவரு?
2: அவரு தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்கறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வேணும்னு வேணுனாக்கா உடனே அவரு தூக்கத்தை கொடுத்துருவார்.
0: என்னடா அது?
2: இது ஒண்ணும் இல்ல, அதுதான்
0: தூங்கணும், தூங்கணும், தூங்கணும், தூங்கணும், தூங்கணும்.
2: என்னடா பண்ற? காத்துல ஹான் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா.
0: எப்படி தூங்குறது?
2: கொசுவத்தி சூர்ல தண்ணியில கரைச்சு கூடி நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்த வந்துட்டேன். அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா? நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா.
0: என்னடா பல்வல இருக்கிற?
2: என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சா?
3: அம்மா பால்.
2: அடா பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா?
3: தூக்கம் தூக்கமா வருது.
2: ஐயோ, ஒருத்தன் பால போடுறான், ஒருத்தன் காலை போடுறான், மொத்தத்திலயும் தூக்கத்துல கல்ல போட்டீங்களடா. ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
5: அங்கிள், அங்கிள், ஹவ் ஆர் யூ?
6: ஓகே ஓகே, ஹூ ஆர் யூ?
5: என்ன அங்கிள்? சிவா.
6: ஆமா, அது என்ன அங்கிள்?
5: இதுவா? இது இண்டிகோ ஸ்டார். இத சீலிங்ல ஒட்ட வச்சு படுத்துக்கினே பார்த்தா ஆகாயத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் வரும்.
2: என்ன அங்கிள், குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்தோம்னா அப்புறம் எதுவுமே தெரியாதே?
5: அது உன் இஷ்டம் அங்கிள். அது என்ன விலை அங்கிள்?
6: ஜஸ்ட் 2500 rupees.
2: மை காட், 2500 rupees?
6: ஆமா.
2: எங்கிட்ட கொஞ்சம் குறையுது.
6: எவ்வளவு குறையுது?
2: 2500 குறையுது.
7: செக்யூரிட்டி
8: அங்கிள்
7: சொல்லுவா
1: இவரெல்லாம் கூப்பிட்டாரு
8: அங்கிள் 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா மொட்டை மாடல படுத்துட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார் பார்க்கலாம்ல
7: அது உன் இஷ்டம்
1: அப்ப அது வாங்க இது தருவீங்களா
7: மாட்டேன்
1: இத வாங்கنا அது தருவீங்களா
7: மாட்டேன்
1: பிசினஸ் அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாதா
7: அட்ஜஸ்ட்மென்ட்டே பிசினஸ் ஆயிட்டா
8: அங்கிள் அங்க பாருங்க சொரி வராரு
7: எங்க சிவா சிவா சிவா சிவா சிவா கேப் கேப் அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை
1: போடா கேப் மாறி
7: யாரு கேப் மாறி
1: கேப் மாறி போச்சுன்னு சொல்ல
7: வந்தேன் அதான் அப்பா
8: மொட்டையங்கிரி ஏமாத்தவே முடியலடா
1: இவன் பரவாயில்லடா இவன் கூட அரியன்னு ஒருத்தன் இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து சொரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே அசம்பிளி தான் நல்லா வாரு வாருன்னு வாரிட்டு கடைசியில பிளாஸ்டிக் சேர கையில கொடுத்து அனுப்பிச்சிருவானுங்க இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு
8: அன்னைக்கு அவசரத்துல மொத்தத்தோட போயிட்டான் இன்னைக்கு வந்து என் கைய பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து
1: ஐயோ என்னென்னமோ பண்ண போறான் உடா உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும் அப்ப உயிர் நண்பன் நான் எங்கடா போறது
8: யார் நீ உன்னத்தாண்டா யாரா நீ
1: புரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு அது எப்படி ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபிகர் என்று வாழ்வுதனில் வந்து விட்டாலும் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப் நாரி விடும்னு சரியா தாத்தா சொல்லியிருக்காரு நாளவன் பாப்பையா புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம் ஐயோ கண்டுக்காமல் போவதிந்த பெண்ணின் குணம் இது சாலமன் பாப்பையா சொல்லடா அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லிருக்கிறாரு அப்பையா இங்க பாரு கர்ச்சிப்ப மட்டும் வச்சு ட்ரெஸ் போட்டுக்க
8: அது இல்லடா அங்க பார் வரா பார்
9: ஹாய்
10: ஹாய்
9: ஐம் டெரிபிளி சாரி எனக்கு எல்லாமே இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது நேத்துனே சிவா இல்லனா நினைச்சு கூட பார்க்க முடியல Thank you so much
8: It's okay
9: போலாமா
1: ஓ போலாமே அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது
9: உங்களை இல்ல இவள
8: ஓ
9: சரி கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனும் அப்புறம் மீட் பண்ணலாம் ஓகே பாய்
8: பாய்
9: பிரபு 1 மினிட்
1: அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து சாரி சொல்றானா மேட்டர் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல
8: இருக்கு
1: இன்னைக்கு நைட்டும் தூங்க விட மாட்டான் போல தெரியுதே இடிக்கிறானே
9: வெல்கம் டு தி ஃபுட்
1: எக்ஸ்கியூஸ் மீ ஏ எல்லாரும் கையில பிளேட்டை வச்சுட்டு அரைஞ்சிட்டு
9: இருக்காங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்
1: ஃபுட் ஃபெஸ்டிவல் யூ கேன் மூவ் அஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் தமிழம் தான் முத முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லி தான் அதையே கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு தோசைனா அதையே ஒண்ணு மேல ஒன்னா அடிக்கி செட் தோசைனா அதுக்குள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒழிச்சு வச்சு மசால் தோசைனா நேற்று மிஞ்சி போன இட்லிய இன்னைக்கு ஊத்து போட்டு உப்புமான்னு கண்டுபிடிச்சான் இதையெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழன் தான் இன்னைக்கு வெளியில ஃபுட்டு கிடைச்சாதான் ஃபெஸ்டிவல்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா இவங்க என்னடானா ஏசி ரூமுக்குள்ள ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சு பிளேட்டு பிளேட்டா வச்சு தின்னு ஏண்டி இப்படி பெருத்து
9: என்ன சொன்ன
1: நான் ஏதோ சொசைட்டிக்கு கருத்து சொன்னேன்
9: சொசைட்டியா என்னது அது எனக்கு ஒரு பிளேட் வேணும் எங்க கிடைக்கும்
1: சொசைட்டி ஒரு பிளேட் வேணுமா அந்த அந்த பக்கம் வச்சிருக்கிறாங்க போ சொசைட்டியவே சாப்பிடுறதுக்கு அலையிறாங்க பிரியா நீ மாட்டேன் அந்த பொண்ணு எப்படி ஓகேயா
9: ஷட் அப்
1: அதுக்கிட்டே கேட்டுக்கிறேன்
8: பிரபு எனக்கு ஒரு கோக் ஓகே ஹாய் சந்தியா
9: ஹாய்
1: சாரி தெரிஞ்சு பட்டுச்சு லைன்ல இருக்கு போல இருக்கு
7: யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறவன் யாரா பின்னால இருந்து தள்ளி விடுறது
11: மா உன் வீட்டுக்காரனா போய் தூக்கு
12: யாரும் இந்த தனுஷ் கோடிய தொடக்கூடாது கடைசி வரைக்கும் அவன் சொந்த கால தான் நிப்பான் நெப்போலியன் மாதிரி
11: ஊர் உலகத்துல எல்லாம் தானே தண்ணி போடுறான் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு தொழில முடிச்சு சாயங்காலம் வந்து தண்ணி போடுறான் இதையே ஒரு தொழில வச்சிருக்கியே எங்கப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான் அந்த சொத்தை போற குடிச்சு அழைச்சிட்டு போட்டு
12: அண்ணே சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு நினைச்ச அந்த கலவை 10 கோடி சேர்த்து வச்சான் 5 கோடி எனக்கு 5 கோடி உனக்கு
11: என்ன இப்ப பாக பண்ணிக்கல
12: தேவையில்லை எனக்கு 1000 ருபீஸ் வேணும் 1000 ருபீஸ்
11: என்ன பிறவியோ இந்த
1: ஐஸ்கிரீமா ஆமா நம்ம நாட்டுல ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும் இப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஐடியா சொல்றேன் பாத்தியாடா சிவா படிச்சவங்க போல தெரியுது. இருந்தாலும் கௌரவம் பார்க்காம பார்ட் டைம் ஜாப் பாக்குறான். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா உலக அரங்கில தலை நிமிர்ந்து நிக்கும்டா.
0: என்ன பண்ணுவ நீ நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம்
1: அவ அட்ரஸ்க்கு ஊருக்கு போய் இன்லைன் லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன்.
3: என்னடா
1: ஏண்டா டேய், அவளுக்கு முன்னாடி எகிரி குச்சி போய் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸ்ல வச்சு படம் பார்க்க வேண்டாமா? என்ன நீ
0: எப்படிடா என் ஃப்ரெண்ட் நீ உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கோம், உன் கையில பணம் வேற இல்ல, எப்படிடா உன விட்டுட்டு போவேன்?
1: ஏண்டா டேய், காதலிய விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் ஆடா முக்கியம்? முட்டாத்தனமா பேசுறிய நீ.
0: காதலிய விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமும் முக்கியம் இல்லடா.
1: அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதடா.
3: ஐயோ, நான் சொன்னதையே திருப்பி எனக்கு ஆப்பு வச்சுட்டாரு. இப்ப நான் என்ன வந்து
10: என்ன சொன்னேன்? நானும் உன் மாதிரிதான் ஃப்ரெண்டு லவ் பண்றதுக்காக ஐடியா கொடுக்க வந்தேன், பாதியிலே அத்து விட்டு போயிட்டான். காசு இல்லாதனால டேபிள் தொடச்சிட்டு இருக்கேன். இந்தா இனிமே நீ தொட.
0: ஒன் மினிட்டா.
1: ஓ டேய், கதவு திறக்க ஏன்டா அவ்வளவு லேட் பண்ற?
3: இங்க எதுக்குடா வந்த?
1: எதுக்கு வந்தியா? நான் உங்கள்தான் தங்கி இருக்கிறேன்.
3: தேடி போலீஸ் வந்தது.
1: போலீஸ் தேடுதா? எதுக்குடா?
3: கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொழிச்சோ? நல்லா யோசிச்சு பாரு.
0: போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வராத.
1: ஒரு வீக்கா? ஒரு மந்த் உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன். வரும்போது பார்த்தேன், ஜன்னல் ஏதோ பொம்பளை நிழல் அடிச்சேடா.
0: பாத்திரம் தேக்கிற கிளவிடா.
1: கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறதுதானா?
3: எனக்கு தெரியாதா இது பொடலங்கா வாங்கிட்டு வந்திருக்க
13: இது வாழைப்பூ தானே?
3: கத்திரிக்காய் பார், பாவாடெல்லாம் இருக்கு.
13: பேர மாத்திட்டாங்களா?
0: பிச்சைக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா.
1: அப்பா என்னடா இது? இவ்வளவு குண்டா இருந்தா இத வச்சு எப்படி விளையாடுறது?
14: இப்ப நீ என்ன சொன்ன? அதான பார்த்தேன்.
1: அது கையில இருக்கும்போது கோலி குண்டு மாதிரி இருக்கு, நம்ம கையில பெருசா தெரியுது.
3: என்னடா போல் பண்ணல?
1: வேணாண்டா, நான் இந்த விளையாட்டுக்கே வரல. நமக்கு இந்த கபடி, உரி அடிக்கிறது, வீரப்பன் போலீஸ் இப்படி தமிழர்கள் விளையாட்டு தான்
3: லைக். ஏன் இல்ல தாண்ட விட்ட?
1: முடிஞ்சா நீ தாண்டி பாரு.
3: உன்னை போய் கூட்டு வந்த பாரு. வேஸ்ட்.
1: அத பாரு, ஊதுனாலே 10 பின் விழுது.
14: ஹாய்
1: ஹாய் ஹாய்.
14: உங்க எல்லாரும் தேடி ரூம்க்கு போனேன், அப்புறம் புக் ஸ்டாலுக்கு போனேன்.
3: இன்னைக்கு சண்டே ஆச்சே.
15: முடிய பிச்சுக்கலாம் போல.
16: ஹெல்மெட்ட கழட்டிட்டு பிச்சுக்கையா?
1: அடடா, கொடுத்த காசு குவாட்டர் வாங்கி அடிச்சேனே, இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள யாருக்காவது தங்கச்சங்கரி காணாம போயிடுச்சா? அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கரி யாரோடது? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்திரவாளுக போல தெரியுது.
15: ஹலோ, கிளாட் டு மீட். நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா?
1: இல்ல.
15: அவர் யாரு நீங்க?
1: அவரோட எனிமி.
15: தொண்டையில ப்ராப்ளம்.
17: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
15: யார் சார்?
17: டாய்லெட்டுக்கு எப்படி போனோம்?
1: எல்லாரும் போற மாதிரிதான் போனோம். போயா?
15: அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காரு. நீங்க முன்னாடி போங்க.
17: தேங்க்யூ சார்.
2: என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க, ஆனா அந்த கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க.
15: இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம்.
2: தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி, இந்த வழிதானா?
15: ஆமா.
2: ஆடாடா, ஐயோ, இந்த வில்லேஜ்ல இருந்து வந்த பசங்களோடய பெரிய பேஜா இருப்பா. ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டியது, அது தோத்து போச்சுன்னா தாடி வளர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இதெல்லாம் தேவையாடா. காதல்ங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி, அது ஒண்ணு போனா இன்னொன்னு வரும், அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும், அதுவும் இல்லையா ஆட்டோ, அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணுலாரி பிடிச்சாவது போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா.
17: எட்டு மணிக்கு ஏறிய பாக்கணும்னு சொன்னல்ல? சொன்னல்ல?
1: ஆமா சொன்னேன்.
18: ஹாய், ஐ அம் பிரதாப்.
1: வச்சுக்கங்க.
18: உங்க பேர் சொல்லவே இல்ல.
1: இங்க கேட்கவே இல்லையே.
18: அப்படி இல்ல, அடுத்தவங்க உங்க பேர் சொல்லும் போது நம்ம பேர் சொல்றதா மேனர்ஸ்.
1: மேனர்ஸ்? அப்புறம் என் பேர் சொல்ல முடியாது, நீங்க உங்க பேர்
18: சொன்னீங்க. ஓ காட்.
1: ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதுனால என்ன பத்தி நான் சொல்றேன். என்னோட பேரு அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல, ரூம் பாய்னு சொல்ற அளவுக்கு சின்ன ஆளும் இல்ல. என்னோட பேரு கருத்து கண்சாமி. கருத்து சொல்றதா நம்ம நாட்டுல யாருக்கும் பிடிக்காதே, அதனால என் பேரை கே கேன்னு சுருக்கி வச்சுக்கிட்டேன். 102 கோடி உள்ள இந்திய ஜனத்தொகையில எனக்கு மட்டும் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? ஏன்னா போன வாரம் தான் எங்க தாத்தாவுக்கு எம்ப்ளாய்மெண்டேஷன் வந்து கார்டு வந்துச்சு, அதை கொண்டே அவருடைய சமாதியில வச்சுட்டு ஓஹோன்னு அழுதுட்டு வந்தவே நான்.
18: அன்னைக்கு வெக்கம் வந்தா
1: பகலெல்லாம் மோர், நைட் ஆனா பீர், ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரெண்டோட காரு, பக்கத்து தெருல பாரு, பட்டின பக்கத்துல சீ சோறு, அங்க கிடைக்கிறா சுண்டி சோறு, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அன்று வேறு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான்.
18: இதெல்லாம் நான் கேட்கல.
1: நீங்க கேட்கல, இருந்தாலும் பேர் சொல்லும் போது கூடவே டீடைல்ஸ் சொல்லணும், அதான் மேனர்ஸ் சொல்லிவிட்டீங்கன்னா.
18: ஓகே ஓகே மிஸ்டர் கே கே, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா?
1: சார் போதில் இருக்கிறாரா? சார் ஆல்ரெடி அதான் அடிச்சிட்டு இருக்கிறோம்.
15: டிநகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி.
18: போட்ரேன் 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார்.
15: நம்ம கம்பெனியா?
19: அதுக்குள்ள டிநகர் வந்துருச்சா?
15: கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன்.
19: டி நகரா?
15: தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லது இல்ல, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 ரூபீஸ் சேஞ்ச் டு கீப். கீப் த சேஞ்ச்.
19: என்னது,
15: நம்ம திரும்பினால இதுதான் கண்ணில படுது? கிங் ஆர்டின் பார்.
19: டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே.
1: டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல, டி நகர் போகணும் வண்டி எடுக்க
15: சார். பிரதர், ஊருக்கு புதுசா?
1: பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற?
15: எங்க போற?
1: டி நகர் போறேன்.
15: தயா டி நகர்
1: தண்ணி அடிச்சுட்டார?
19: ஆமா சார்.
1: சரி, நான் பாத்துக்கிறேன். தண்ணி அடிச்சு அவனுக்கு ஐட்டம்னா 2-2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது?
15: தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு.
1: தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு.
15: டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடுத்து
19: நீ போ சார். இதான் சார் டி நகர்.
1: உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாம எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய்தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. இதோ பாரியா, கிங் ஓடியன் பப்புன்னு போட்டுருக்கு பத்தியா, வடபழனிலே 2 மீட்டர் தான் ரொம்ப பேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ.
15: இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச்.
1: உன்னை கையெடுத்து கும்பிடுறையா? நான் நடந்தே போறேன்.
15: எங்க
1: போற?
19: போறேன்.
1: பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா? என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோ போல இருக்கு ஐயா.
15: 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா?
1: லார்ஜா? இது என்னது இது?
15: இது டி நகர் பிரான்ச்.
1: அப்ப வடபழனில போய் அடிப்புமா?
15: ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அப்ப ஏறி உட்காரு, இந்த இருக்கிற ஆட்டோ ஏறி உட்காரு.
15: பாத்து ஏறு.
1: இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க.
15: ஒன்னும்
1: டிசைட் பண்ண முடியலையே, கன்ஃபியூஷனா இருக்குதே.
18: என்ன கன்சாமி, இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்கலாம்ல?
1: உன்ட்ட மெனு கேட்டுட்டு சமைக்கலான் இருக்கிறேன். கோழி பிரியாணி ஓகேயா உனக்கு?
17: ஏதாவது பண்ணித்தூல.
1: அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
17: எவ்வளவு நேரம்?
1: அது எனக்கு தெரியாது. இந்த முட்டை பொறிஞ்சு அதுக்குள்ள இருந்து கோழி வந்து அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ண முடியும். வெயிட், கோச்சிக்காது. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சு, எப்படி சமைக்கிறது?
17: ஒரு அர்ஜென்ட்க்கு பக்கத்து வீட்டுல போய் கேட்கலாம்ல.
1: பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் அர்ஜென்ட்னா கேட்டேன், அவங்க பாத்ரூம் கட்டி உடனே போகுறாங்க. நம்ம பசி எங்க அவங்களுக்கு புரியுது?
17: ஏன்னா தெளிவா கேஸ் சிலிண்டர் வேணும்னு கேட்க வேண்டியதுனா அதனா அர்ஜென்ட்னு சும்மா மொட்டையா
1: கேக்குறேன். டென்ஷன் ஆவாதரா, வீட்டுல பழைய கும்ட்டி அடுப்பு இருக்கு, அதுலயே எதையாவது சமைச்சு போடுறேன்
17: நான். வேண்டாம்ப்பா, நீ சமைச்சத சாப்பிட்டு மறுபடியும் அருணா ஓடி போயிட போற.
1: என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிப்ட் வேணுமா?
20: உடம்புக்கு லிப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும்.
1: வயித்துக்கு ஃபுட்டா? என்னடா நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கட ஆகும்?
20: நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல.
1: மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டாயுது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டாயுது.
20: ஆமா,
1: இதோ பாடுறா. கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா.
20: யார் சொன்னா சார்?
1: பாவேந்தர் பாரதி தாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய். போ,
20: நாளைல இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
1: படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்னு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யா.
20: அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்?
1: இப்பயே பண்ணிக்கடா, போடா நல்லாடுறா.
21: என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சா, ஏதோ கை தொழில்லாம் சொன்னியடா.
20: ஆமாண்டா, இது கை, இது தொழில்.
21: அது கரெக்ட், நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல இருக்குது. இந்த எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்டேன். ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிரா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க?
20: சங்கிலியா
21: கண்டினியூஸா மாற்றுனே இவங்கிட்ட, நீ வாயவே தரக்கூடாது. இந்த
20: கைத்தல போடு.
21: ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க குடுக்கணும்.
20: பைக்க குடுறா?
21: பைக்கையாவது விடேண்டா.
20: நீ எங்க போற?
21: நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போனோம்.
20: நான் ஆவடி வரைக்கும் போனோம். எத்தனா தூரம்?
21: ஆவடிதான் தூரம்.
20: அப்ப இறங்கி
21: ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது?
20: டேங்க் ஃபுல்லா இருக்கா?
21: இப்பதான்டா ஃபுல் பண்ண.
20: கீரு? இதுதான் கீரா?
21: அது டயரு. போய் தொலடா. இரு இரு, உன்ன விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற.
20: சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே.
21: மஞ்சுளா மேடமா? அடா பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு.
20: என்னடா நாலு பேர் இருக்கும், மூணு பேர் தான் ஊத்துறேன்.
1: நீ யாருன்னே தெரியாது, இவ்வளவு வருஷமா எங்க கூடவே இருக்கிற. உன்ட்ட இதை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? ஏன்டா இத்தனை வருஷமா ஓசியில வாங்கி குடிக்கிற? உனக்கு தெரிய வேண்டாம், இவன் தண்ணி அடிக்க
20: மாட்டான்னு. இல்ல, ஆளு கல்யாணம் ஒரு ஃபீலிங் அடிப்பான்னு
1: நினைச்சேன். போடா டே, போடா. கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணு ஓடி போனப்பவே அவன் தண்ணி அடிக்கிறடா. அவன் காதலி நல்லா ஒட்டி உரசி முத்தம் கொடுக்கற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் சொல்லிட்டு போனாலே அப்ப கூட அவன் குடிக்கலடா. ஆடா, அதே பொண்ணு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு மேரேஜ் இன்விடேஷனை கொண்டு வந்து நீட்டினாலே அப்ப கூட அவன் குடிக்கலடா. அப்பெல்லாம் குடிக்காதவன் இப்ப குடிப்பானாடா, இப்ப குடிப்பானா, இப்ப குடிப்பானாடா சொல்றா. இப்ப எதுக்காகடா குடிச்ச? அவளை மறக்கணுன்றதுக்காக தானே
17: குடிச்சா? நம்மள மறந்துடுவோம், காதலி மட்டும் தான் நினைவுல இருப்பா. நான் எப்பவுமே அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதனால தான்
1: குடிச்சேன்.
22: சரி சரி சரி சரி சரி சரி சரி.
23: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியை என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்து திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்தச் செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய்ப்புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1. இப்படியாக தொழுகைகளில் 100,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதேபோல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம் பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த எம்டிஆர் எஃப்எம் நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்களின் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திரித்துக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதாநிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலைமோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள், ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிபிட்ஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிபிட்ஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்கு பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? அது எவ்வாறு பரவுகிறது? அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா? இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்தப்போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுத்தல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டு கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: துள்ளி துள்ளி துள்ளி விழுந்துற போற சார், கொஞ்சம் விழுந்துருங்க. சோபா பிடிச்சி அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்திக்கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலைசுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினாக்கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரக கோளாறுகளை கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சையை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோட்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்துவிடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல் வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல். அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீக்கன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும் சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீக்கனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீக்கன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும், என் தாயும் தந்தையும் உறங்கிய பின்தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறி நில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீக்கன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்துச் செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் விட்டல நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும். இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள்.
பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ராமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன்

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டு விட்டாள். காலையில் கண்விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக இந்த நேரத்தில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. நலந்தானே அன்பு உறவுகளே, நலமே சிறக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றும் பொதிகையில் ஊற்றெடுக்கும் தென்றல் இசைதாகம் தீர்க்க எம்டிஆர் வானலையில் உங்களை தேடி நாடி ஓடி வருகிறது. காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே, காரணம் இன்றி யாரையும் வெறுக்காதே, இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்

நம்ம இந்த நேரத்தில் இணைத்திருப்பது பதிகை தென்றல். உங்களது கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை, ஏனெனில் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

மன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியோடு இணைந்திருக்கும் உறவுகளே, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் பாடல்

இனிமையாக இந்த நேரத்தில் வீசிக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். மின்சாரம் இல்லாத பொழுது தேடப்படும் மெழுகுவத்தியைப் போல சிலர் தேவைப்படும் பொழுது மட்டும் தேடப்படுகிறார்கள் என்ற வரிகளை கடந்து ஒலிக்கும் அடுத்த பாடல்

காற்றலையில் ஓர் இசையலை, மதிய தமிழ் எம்டிஆர் வானலை. தன்னை தாழ்த்தி பேசுபவரை வீழ்த்தி பேசிடல் நன்றென்று நம் உன்னதமான உயரப்போகும் உயர்விற்கு அவர்களால் அடிக்கப்படும் ஆரம்ப மணி என கொள்வோமே என்ற கருத்துக்களை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

இனிமையான இந்த நேரத்தில் காற்றில் கலக்கும் ராகங்கள் பொதிகை தென்றலில் உண்மையை பேசி ஒருவருடைய மனம் நோகுமென்றால் மௌனம் பேசி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது மேல் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்

விண்ணோடு முகிலோடும் காற்றலையில் இசையின் இசையாய் விளையாடிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

மன்றியதமில் எம்டிஆர் வானலையில் பொதிகை சென்றால் நம் சுயமதிப்பை இழந்துதான் ஒருவரின் அன்பையோ நெருக்கத்தையோ பெற முடியும் என்றால் அதற்கு அனாதையாக இருப்பதே மேல் என்ற கருத்துக்களை கடந்து வளரும் அடுத்த பாடல்

நாம் இணைந்திருப்பது பதிகை தென்றல். நெருப்பு விறகை அழித்து விடுவது போல பொறாமை நமது நற்செயல்களை அழித்துவிடும் என்ற வரிகளை கடந்து இணையும் அடுத்த பாடல்

ஒன்றியதுமேல் எம்டிஆர் வானலையில் பொதிகை தென்றல். நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை, பிறகு ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் என்ற கருத்துக்களை கடந்து இணையும் மற்றும் ஒரு பாடல்.

இனிய பாடல்களுடன் கருத்துக்களை சுமந்து வருவது பதிகை தென்றல். கோவப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரியது என்ற வரிகளை கடந்து மலரும் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வன்னியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்திலிருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் கலையகத்திலிருந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம் தானா என்று கேட்டு நாங்களும் நலமன்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன்.

இங்கிதமான இந்த வேளையிலே காற்றோடு காற்றாக கலந்து எங்கள் காதோரம் வந்து வாரம் ஒரு முறை மலரும் பாட்டும் பதமும் கேட்க இருக்கின்றோம். வாரம் ஒரு முறை காற்றலையில் வந்து எங்களுக்கு இயற்கை தத்துவங்களையும் வாழ்வின் தத்துவங்களையும் எடுத்து கூறி எங்களுக்கு விழிப்புணர்வை தரும் பாட்டும் பதமும் என்றும் ஒலிக்கின்றது. வெற்றிகரமான 204 வாரங்களை கடந்து 205வது பாட்டும் பதமுமாக இன்றைய பாட்டும் பதமும் 205 அலங்கரிப்பதற்காக எங்கள் அன்பு நேய நெஞ்சங்களுள் ஒரு நெஞ்சமானவரும் சிறந்த அறிவிப்பாளருமாக இருக்கும், காற்றலையில் வரும்போது தமிழை சரியாக உச்சரிக்க தெரியாதவருமாக இருக்கும், இன்று நிகழ்ச்சிகளை தந்து எங்களை பிரமிக்க வைக்கும் அன்பு உறவு தன்னுடைய கன்னி படைப்பான முதலாவது படைப்பை 205வது பாட்டும் பதத்தோடு தொடுத்து விடுகின்றார். அவர் வேறு யாருமல்ல, எங்கள் எல்லோருக்கும் பழக்கமான அன்பு நேய நெஞ்சம் அன்பு உறவு சிறந்த அறிவிப்பாளர், கேரளா மாநிலத்தின் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து தட்டி தட்டி தமிழை பேசி எங்களோடு இணைந்து இன்று வரை பயணித்து வந்தவர் வருபவரும் தமிழை நன்றாக உச்சரிக்கக்கூடியவருமாக பழகி வந்து தமிழிலே ஒலிபரப்புகளையும் செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்புனே நெஞ்சம் ரதீஸ் அவர்கள் பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு 10 பதங்களை பக்குவமாக கோர்த்து ஒரு பதத்தை தந்து எங்களை விழிப்படைய வைக்கின்றார். இயற்கை தத்துவங்களில் ஒன்றை எடுத்து கூற வருகின்றார். தன்னுடைய தமிழிலே அவர் பாடல்களையும் தெரிவு செய்து பதங்களையும் எழுதி எங்களுக்கு அனுப்பிய வேளையில் அதை தொகுத்து வழங்கும் பாக்கியத்தை நான் பெற்றுள்ளேன். அன்புகூறுபவர்களே, அந்த வகையில் மலர்கின்றது பாட்டும் பதமும் 205. இந்த மண்ணுலகிலே நாங்கள் எல்லோரும் வாழப் பிறந்தோம். நாங்கள் வாழ்வதற்கான வழிவகைகளை அத்தனையும் இறைவன் படைத்திருக்கின்றார். இந்த சின்ன இதயத்தை கொண்டு பெரிய உலகிலே வாழ வந்த நாம் பக்குவமாக வழிநடக்கும் வகையிலே தந்த பழக்க வழக்க ஒழுக்கங்களிலிருந்து விடுபட்டு சிலரும் அதை பின்பற்றி பலரும் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே வாழ்வில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ முடியாத ஒரு நிலை மனநிலையை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதை தத்துவமாக அடிப்படையாக வைத்து 10 பதங்களை புனைந்து தருகின்றார். தன்னுடைய கன்னி படைப்பான முதலாவது பாட்டும் பதத்தை எங்களுடைய 205வது பாட்டும் பதத்துக்காக. எங்கே அவருடைய படைப்பு? இன்றைய படைப்பிலே எங்களுக்கு என்ன தத்துவத்தை தரப்போகின்றார், என்ன உண்மையை கூறப்போகின்றார், எப்படியான பதங்களை அவர் தந்திருக்கின்றார்கள் என்று கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கின்றதல்லவா? அதற்காக அவர் முதலாவது பாடலை தருகின்றார். பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை, அந்த பாடலில் முதல் வரி எங்களுக்காக ஒலித்து தன்னுடைய முதல் வரியை இன்றைய பாட்டம் பதத்தில் தருகின்றது. அன்பு உறவுகளே,

வாழ நினைத்தால் வாழலாம் என்ற பாடலிலே வாழ என்ற அந்த பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முதல் பதமாக. இன்றைய பாட்டும் பதமும் 205 முதல் பதத்தை பெற்றுக் கொண்டோம், வாழ என்ற பதம். அப்படியானால் இரண்டாவது பதம் எங்களுக்கு உடனடியாக தேவைப்படுகின்றது தானே. நாங்கள் இரண்டாவது பதத்தை பெறுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்து வந்த இரண்டாவது பாடலுக்கு செல்ல எண்ணுகின்றோம். தருகின்றார் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை.

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே என்ற பாடலை தந்த வேளையிலே அந்த பாடலின் முதலிடமான பிறந்த என்றதை எடுத்து நாங்கள் பொருத்துவோம். இரண்டாவது பதமாக வாழ பிறந்த என்று வந்துவிட்டதா. வாழ பிறந்த இந்த பூமியிலே என்பதற்கான கருத்தை தந்தவர் மூன்றாவது பாடலை தந்து இதற்கு பொருத்தமான ஒரு பதத்தை தர இருக்கின்றார். அந்த பாடலுக்காக அவர் தெரிந்தெடுத்த திரைப்படம் ஈசன் என்ற திரைப்படத்து பாடலை.

மண்ணிலே மண்ணிலே என்று ஆரம்பித்து அந்த பாடலிலே மண்ணிலே என்ற பாதத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். வாழ பிறந்த இந்த மண்ணிலே என்று வந்துவிட்டது. அற்புதமான பதங்களை எடுத்து தருகின்றார், பொருத்தி விடுகின்றார். அப்படியானால் ஐந்தாவது பதம் எதுவாக இருக்கும்? அதற்கும் ஒரு பாடல் வைத்திருக்கின்றார். அந்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் தெரிவாக்கி இருக்கின்றார். எவ்வளவு அற்புதமாக பாடல்களை தெரிவித்து தருகின்றார். ஐந்தாவது பதத்தை பெற்றுக் கொள்வோமா?

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

மீண்டும் வாழ என்றுதான் வந்திருக்கின்றது. வாழ வைக்கும் காதலுக்கும் ஜி என்ற அந்த பாடலே வாழ என்று மீண்டும் வந்திருக்கின்றது. அப்படி என்றால் பொருத்தித்தான் பார்ப்போமே. வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ என்று வந்துவிட்டது. வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ அடுத்தது இதுவாக இருக்கும் அந்த பாடல் ராஜசேவை என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தருகின்றார். அது எந்த பாடலாக இருக்கும், அதுக்கு என்ன பதமாக இருக்கும், பாடலை கேட்டால் தானே புரியும். இதோ பாடலை தருகின்றேன், கேட்டு பார்ப்போம் அந்த பதம் எதுவாக இருக்கும் என்று.

முடியாது சொல்ல முடியாது என்று ஆரம்பிக்கும் அந்த திரைப்படத்து பாடல், அந்த பாடலே முடியாது என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று பொருத்துவோம் ஆறாவது பதமாக. வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ முடியாது என்று கொண்டு வந்து தந்திருக்கின்றார் ஆறாவது பதத்தை. மிகுதி நான்கு பதத்தையும் கேட்டால் தான் தெரியும் அன்பு உறவு ரதீஸ் அவர்கள் என்ன கருத்தை இன்று எங்களுக்கு புகுத்தி விட்டு செல்ல போகின்றார். அற்புதமான கருத்தாகத்தான் இருக்கும். அதற்கான பாடல்களையும் இனிமையான பாடல்களாக நாங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்களை தந்திருக்கும் ரதீஸ், உங்களுடைய அடுத்த பாடல் ஏழாவது பாடல். அதற்கு முன்பு இன்னொரு தடவை அந்த குறை பந்தியை படித்து விடுவோம். வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ முடியாது, ஆஹா என்று வந்துவிட்டது. வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ முடியாது, அந்த ஏழாவது பாடலை கேட்டு பார்ப்போம். ஏழாவது பாடல் நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்தில் அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். என்ன பாடலாக இருக்கும் கேட்போமா?

இனிமையான பாடல் தவிக்குது தயங்குது என்று ஆரம்பித்தது. அந்த பாடலே தவிக்குது என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம், அதை கொண்டு சென்று பொருத்துவோம் ஏழாவது பதமாக இந்த 205வது பாட்டும் பதத்திலே. வாழ பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது, தவிக்குது. எது தவிக்கின்றது என்பதை பற்றி எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு புரிகின்றதா? புரிந்தால் நல்லது, புரியாவிட்டால் பாடலை கேட்டு தான் தெரிகொள்ள வேண்டும். ரதீஷ் அவர்கள் தருகின்றார்கள் அடுத்த பதமாக ஜென்மம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை. அந்த பாடல் எதுவாக இருக்கும் என்று இப்பொழுது ஒலிக்கின்றது பாடல், அதிலிருந்து பெற்றுக் கொள்வோம் 8வது பதத்தை. அதற்கு முன்பு வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ முடியாது தவிக்குது, இதுதான் பாடல்.

பதங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே என்ற பாடல், ஆனால் பதம் வந்து உள்ளங்கள் என்று வருகின்றது. மனிதருடைய உள்ளங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆவலோடு ஓடி வந்து வாழ நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே வாழ முடியாமல் அந்த உள்ளங்கள் எல்லாம் தவிக்கின்றது என்று கூறியிருக்கும் கருத்தாக வருகின்றது. வாழ பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது, தவிக்குது உள்ளங்கள். அடுத்து என்ன தரப்போகிறேன், இன்னும் இரண்டு பதத்துக்களே இன்றைய பாட்டம் பதமும் 205 நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? அப்படியானால் 9வது பதத்துக்கு நாங்கள் செல்லத்தான் வேண்டும். 9வது பதமாக ஒரு பதம் வருகின்றது, பரிசு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அது என்ன பாடலாக இருக்கும்? இதுதான் அந்த பாடல்.

எண்ண எண்ண இனிக்குது என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலே எண்ண எண்ணிக்கொள்ள என்ற கருத்தை தருகின்றது. நாங்கள் எண்ணும் போது அந்த கருத்தை தருகின்றது. வாழ பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது தவிக்குது உள்ளங்கள் என்ன நாங்கள் எண்ணி பார்க்க என்ன என்ற கருத்தை தான் அங்கே தருகின்றார். வாழ பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது தவிக்குது உள்ளங்கள் என்ன. 10வது பதம் வந்து முடித்து வைக்க வருகின்றது. அது என்ன பதமாக இருக்கும் பாடலை கேட்போம். அந்த பாடல் பொன் வயல் என்ற ஒரு திரைப்படத்து பாடல். பொன் வயல் என்ற திரைப்படத்திலிருந்து அவர் தேடி எடுத்து தருகின்றார் இந்த பாடலை.

மாகேரே

கட்டக்கம் கட்டக கட்டடிங் கொட்ட கட்டா கட்டக்கம் கட்டக கட்டடிங் கொட்டடிங் கொட்டா கொட்டடிங் கொட்டா கொட்டர் கட்டா கட்டக கட்ட கட்டம் தக்க தின்னம் தக்க தக்க ஜன கொட்ட கட்டடிங் கொட்டா கட்டடிங் கொட்டி கொட்டா கொட்டா தக்க தக்க.

சம பல பல பதனி பதனி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி த

பத்தான்பருகுதையா என்ற பாடலோடு இன்றைய பதத்தை முடிவடைய செய்கின்றார். இன்றைய பாட்டும் பதத்தை பத்தாவது பதமாக சிரிப்புத்தான் வருகுதையா என்று கூறுகின்றது. வாழப்பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது தவிக்குது உள்ளங்கள், என்ன சிரிப்புத்தான் வருகுதையா, என்ன அற்புதமான தொகுப்பு. வந்து தமிழை பேசும்போது தட்டி தட்டி பேசியவர் அதிபர் வீரா அவர்களுடன் தமிழை பழகி பழகி அறிவிப்பாளராக ஆகிவிட்டார். இன்று பாட்டும் பதத்துக்கும் பதத்தையும் பாடல்களையும் பொருத்தி எங்களுக்கு தந்து 205வது பாட்டும் பதத்தை நிறைவேற்றுகின்றார். தன்னுடைய கன்னி படைப்பான முதலாவது படைப்பில் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். வாழ பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது தவிக்குது உள்ளங்கள், என்ன சிரிப்புத்தான் வருகுதையா, என்ன அற்புதமான பதங்கள். உண்மையும் அதுதானே, வாழ வேண்டும், நாங்கள் மகள வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், எல்லோருடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மனித நேயத்துடன் இருக்க வேண்டும், தார்மீக உணர்வோடு இருக்கணும், தேசியத்தோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் இத்தனை கற்பனை கோட்டைகளை கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படும் இன்னல்கள் இடையூறுகள் எல்லாம் வந்து தவிக்க வைக்கின்றது. அவர்களுடைய அந்த எண்ண கோட்டையை அழித்து உள்ளங்களிலே சரிவை ஏற்படுத்துகின்றது என்ற கருத்தை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நாங்களாக தேடவில்லை, அதாகத்தானே வருகின்றது. எப்படி வருகின்றது என்ற உட்கருத்துக்களை பொதிந்து வைத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. நாங்கள் தான் உட்கருத்துக்களை தெரிந்து கொள்வோம், ஏன் இப்படி ஒரு நிலை என்று எண்ணி பார்க்க சிரிப்புத்தான் வருகிறது ஐயா. எங்களுக்கு வேறு எதைத்தான் நாங்கள் செய்ய முடியும், எதிர்த்து சண்டை போட முடியுமா, எதிர்த்து ஆட்சியை செய்ய முடியுமா, எடுத்து சட்டங்களை இயற்ற முடியுமா, மக்களுக்குத்தான் விழிப்புணர்வை ஏற்றி மேடைகளில் பேச முடியுமா. எவ்வளவெல்லாம் செய்தாய்விட்டது, ஆனால் காணவில்லை, வாழ முடியாமல் தவிக்குதுகள். மீண்டும் ஒரு தடவை படிப்போம். அற்புதமான தமிழ் பதங்களை அழகாக அந்நிய மொழியிலே தான் பொருத்தி இன்று எங்களுக்கு பாட்டும் பதமும் 205 தன்னுடைய முதலாவது கன்னி படைப்பிலே நிறைவேற்றி இருக்கின்றார் கேரளா மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். வாழ பிறந்த இந்த மண்ணிலே வாழ முடியாது தவிக்குது உள்ளங்கள், என்ன சிரிப்புத்தான் வருகுதையா. இனிமையான பதங்களை தந்து இன்றைய பாட்டும் பதமும் 205 நிறைவேற்றி வைப்பதற்கு என்னிடம் குரல் கொடுக்க தந்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்டுக்கொண்டு இந்த பாட்டும் பதத்தை உங்கள் மனதிலே பதித்து எண்ணி பார்க்கும் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலையிலிருந்து இன்றைய பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறும் முன்னர் இன்னும் ஒரு தடவை படிப்போம். வாழ பிறந்த இந்த மண்ணில் வாழ முடியாது தவிக்குது உள்ளங்கள், என்ன சிரிப்புத்தான் வருகுதையா. இனிமையான பாட்டும் பதமும் தந்த ரதீஷ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கூறி மீண்டும் இது போன்ற பதங்கள் இதுபோன்ற தயாரிப்புகளை தாருங்கள் என்று கேட்கும் இந்த வேளையிலே என் அன்பு உறவுகளை உங்களால் எத்தனை படைப்பாளிகளை எங்களால் ஆக்க முடியும் என்று எண்ணுகின்றோம். உங்களில் படைப்புகள் இருந்தால் இதே போன்ற படைப்புகளை எழுதி அனுப்புங்கள். ஒவ்வொன்றாக நாங்கள் தெரிவு செய்து சரியானதை தரமானதை கண்டு தருகின்றோம் காற்றலையில். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. இன்று காற்றலையில் அரங்கேறியது பாட்டும் பதமும் 205 கன்னி படைப்பான பாலக்காடு ரதீஷ் அவர்களின் முதலாவது படைப்பு வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. அன்பு உறவுகளே, அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, இது முரளி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது முதல் காற்றலையில் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நான். காற்றலையில் நீங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றீர்கள் மஞ்சமும் நெஞ்சமும். இது முன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் திறம் கனடா கலையகத்திலிருந்து மஞ்சமும் நெஞ்சமும். மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மஞ்சமும் நெஞ்சமும் என்றால் என்ன என்று கேட்டால், நாள் முழுவதும் ஓடி அலைந்து இரவு நேரத்தில் வந்து அமைதி தேடி மஞ்சத்தில் படுத்துறங்கும் வேளையில் நெஞ்சத்தில் இருக்கும் எண்ணங்கள், கோபங்கள், தாபங்கள், கவலைகள் மற்றும் அத்தனையும் தீந்து ஒரு இதமான ஓர் இரவாக அமைவதற்காக தரும் பாடல்கள் தான் மஞ்சமும் நெஞ்சமும். மஞ்சமும் நெஞ்சமும் திரைப்படம், மஞ்சமும் நெஞ்சமும் பாடல்கள் என்றும் எங்கள் உள்ளத்தில் ஓர் இனிமையான நினைவை கொடுத்து அமைதியான உள்ளத்தை தூங்க மறுக்கும் இதயங்களையும் தூங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களையும் தாளாட்டும் வகையில் அமைந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு முதல் பாடலை தருகின்றேன். காற்றலையில் மஞ்சமும் நெஞ்சமும் கேட்டு மகிழுங்கள்.

பகலெல்லாம் ஓடியாடி உழைத்து களைத்து வந்து உல்லாசமாக பொழுதை கழித்து வந்து கிளிக்கியாக பொழுதை கழித்து வந்து இரவிலே தூங்கி தங்கள் மனப்போக்கை ஆற்றி மகிழ்வாக செல்ல வேண்டும் என்று எண்ணி மஞ்சத்தில் சென்று துஞ்சும் பொழுதெல்லாம் நெஞ்சத்திலே பல எண்ணங்கள் எழுந்தோடி வரும் வேளை பொங்கும் கடல் ஓரம் போல் வருவதை பொங்கும் தமிழோசையாக வந்து அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தூங்க நினைக்கும் கண்களுக்கும் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் தூக்கத்தை கொடுக்க இன்னிசையாக எழுந்து வருகின்றது. முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகத்திலிருந்து மஞ்சமும் நெஞ்சமும் வருகின்றது அடுத்த பாடல்.

மஞ்சத்திலே இருக்கும் வேளையிலே நெஞ்சத்தில் தோன்றும் எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு அமைதி காணும் சூழலை கொடுத்து நாளை மலரும் பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று நெஞ்சத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்ற பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சிக்காக

மஞ்சத்துக்கு வந்த நெஞ்சம் உறங்குவதற்கு தயங்கும் வேளையிலே உல்லாசமான இந்த பாடல்களை தந்து மயங்க வைத்து உறங்க வைக்கும் தாலாட்டாக அமைகின்ற பாடல்கள் காற்றலையில் கலந்து வந்து சிந்தனைக்கு விருந்தாகின்றது உறவுகளை. இது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் மஞ்சமும் நெஞ்சமும் கேட்டுவிடுவோம் அடுத்த பாடலை.

பள்ளி சென்று படுத்துறங்கி உள்ளமது அமைதி கொள்ள மெல்லமாய் வெளிமூட மறுக்கின்றதே உறக்கம் அந்த நித்ரா தேவி ஏந்தான் வருகிறாள் இல்லையோ. நெஞ்சத்திலே பொங்கி எழும் அலைகளெல்லாம் அமைதியாகி கரை கடந்து ஆறுதல் தேட வேண்டுமல்லவா? அதற்காகவே தான், அதற்காக வருகின்றதும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காட்டலையில் அருமருந்தான பாடல்கள் மகிழ்வாக சிந்தனையை திசை திருப்பி எண்ண வைத்து உறங்க வைக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல்

வெள்ளத்தாலாட்டி வரும் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மஞ்சமும் நெஞ்சமும் உறங்க மறுக்கும் கண்களுக்கும் உறங்க நினைக்கும் கண்களுக்கும் அமைதி காணும் வகையிலே தூக்கத்தை கொடுப்பதற்கு தாலாட்டும் விதமாக கேள்வி பதிலாக வருகின்ற வினா பாடலுக்கு அடுத்து இந்த வினாக்களுக்கு விடை பகரும் நோக்கத்தில் வருகின்றது. அடுத்து ஒரு பாடல் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சியில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மஞ்சமும் நெஞ்சமும். சோலை கருங்குயிலும் நீலக்கருங்குயிலும் சொல்லிவிட்ட செய்தியை தொடர்ந்து வரும் பாடல் நெஞ்சத்தை தாளாட்ட வருகின்றது. மஞ்சத்திலே இந்த பாடல்

மஞ்சத்தில் துயில் கொள்ள நெஞ்சம் அங்கு துடி துடிக்க விழிகளில் வரும் தூக்கத்தை ஆழத்துறக்கத்தில் கொண்டு சென்று அமைதியான இரவை காண வரும் அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சியிலேயே

மஞ்சமும் நெஞ்சமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில். காற்றலையில் கலந்து களிப்படைய வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலிக்காக கனடா கலையகம். சுகமோ சுகம் என்று கண்டு இரவு நேரத்தை அமைதியாகவும் இன்பமாகவும் கழித்து நாளை மலரும் பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று வரும் பாடல்களுள் அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம் மொன்றியல் தமிழ் வானொலியில். இது அந்த பாடல்.

மஞ்சம் கண்ட நெஞ்சம் உறங்கும் வேளையிலே உல்லாசமாக எண்ணத்தை சிறகடிக்க விடாமல் சிந்தனையை நழுவ விடாமல் உறங்க நினைக்கும் விளையர்களுக்கு உல்லாசமான பாடல்களை தந்து தமிழும் இசையும் சேர்ந்து மகிழ்ந்தாடும் வேளையில் வருகின்றது இந்த பாடல் மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சிக்காக.

இப்ராஹிம் நிரமம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மஞ்சமும் நெஞ்சமும். மேலும் ஒரு மஞ்சமும் நெஞ்சமும் நிகழ்ச்சியில் உங்களை கலந்து கொள்ளும் வரை காற்றலையில் இருந்து விடைபெறும் நான் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

சர்வதேச நேயர் நேரம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ, கனடா.

கனடா கலைவத்திலிருந்து ஒளிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பிக்கும் வேளையிலே அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் பாடல்களை கேட்டு மகிழ ஆரம்பிப்போம். நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை கேட்போம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே நீதானா நீதானா என்ற வரி எடுத்து பாட வைக்கின்றார் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழ மணித்திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். காகித ஓடம் திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். பாடுகின்றது பொன் வீணையே என்ற முதல் வரியோடு.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை மத்திய மாகாணம் கண்டி ஏழமணி திருநாட்டு பிஜுராணி தந்த பாடல். அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து நதியோரம் நாணல் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் தருகின்றது.

அடுத்து வரும் பாடல்கள் அன்புடன் தரும் கனடா மொன்றியல் மாநகரது தனிசனின் பாடல். அடடா என்ன அழகு என்று புகழ் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் இன்று.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்தின் சாந்தினியின் பாடல். அந்த பாடல் பாடுகின்றது, இரவிலே எந்த ஆணும் சரணம் என்ற சுந்தரகாண்டம் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார் என்று ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் விழிகளில் கூடிய அபிநயம் என்று கண் சுமிட்டும் நேரம் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்கள்.

0: சர்வதேச நேயர் விருப்பமாக எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் என்று எங்கள் ரமணி அவர்களும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார் ஒரு பாடலை. கதைப்போமா கதைப்போமா என்று ஓ மை கடவுளே என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்து
1: போலாமா?
2: Seriously?
1: Mm.
2: Seriously?
1: Yeah.
2: Okay.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடலும் நீண்ட கால உறவு ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதிஸின் பாடல். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்து பாடல் காத்து காத்து ஊத காத்து என்று வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்களாக கேட்க இருக்கின்றோம். முதலில் இளவரசியின் பாடலை கேட்போம். மழை வரும் அறிகுறி என்ற ஒப்பம் திரைப்படுத்து பாடலை நீங்கள் தந்தவளை நாங்களும் கேட்கின்றோம்.

உங்களை தொடர்ந்து அடுத்த பாடலை உங்களோடு இணைந்து வரும் உங்கள் வன்குவர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். பின்னையாரும் பத்மினியும் என்ற திரைப்படுத்த பாடல். உனக்காக பிறந்தேனே அழகழகா என்று அழகாக பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வசந்தியும் ஒரு பாடலை தருகின்றார். ஏ ஏ என் வீட்டுக்காரா என்று பாடும் பாபநாசம் என்ற திரைப்படத்து பாடலாக தந்திருக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து உலகளாவிய இருக்கும் சர்வதேச நேயர்கள் கேட்டு விரும்பும் பாடல்களாக தந்திருந்த வேளை தொடர்ந்து ஒலிக்கின்றது பாடல்கள்.

தொடரும் பாடல் தோழி என்ற திரைப்படத்து பாடல். யாரோடும் காணாத என்ற முதல்வரியை கொண்ட பாடலை இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இரண்டாம் உலகம் என்ற திரைப்படத்திலிருந்து கனிமொழியே என்ற வரியோடு நரேஷன் நீங்கள் தந்த பாடலாகும்.

எங்க வீட்டுல வேற பொண்ணு பிக்ஸ் பண்ணிட்டாங்க, டௌரி ஜாஸ்தி குடுக்கறாங்களா, என்னால என் பேரண்ட்ஸ் மீட் எதுவும்

0: அண்ணே வெளியே வரல.
1: தாண்டி வெயிட் பண்றேன், சீக்கிரமா
0: போங்கடி. இருமைங்களா
1: இங்க பாரு

0: என்ன
1: என் முண்டோ, இன்னைக்கு என் பர்த்டே இல்லை.
0: 7th June ஐடி கார்டு,
1: அது ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்தது. March 7th தான் என்னோட
0: பர்த்டே. ஓ, பைசியனா?
1: ம்,
0: அதான் மாட்டவே மாட்டேங்கிற மீன் மாதிரி நழுவிட்டே இருக்க.
2: அதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டா, நடிக்கிறா.
1: ஏய் கேள்வி, ப்ரொஃபஸர் என்ன பார்க்குறேன்?
3: யூரோப்பிய மண்ணென்றால் என்னவள் நிச்சயம் வருவார். நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்து பாடல்தான் அவர் தருகின்றார். அதிகாலை நேரம் என்று முதல்வரி எடுத்து பாடுகின்றது. என்னவளே உங்கள் பாடல் இதுவும்?

இத்தனை பாடலையும் கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு கை ஓசை திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. முத்து தாரகை என்ற முதல்வரியை கொண்டு பாடும் அந்த பாடலை நீண்ட கால உறவான அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேன ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியவர்களுக்கு நன்றி கூறுவதோடு கேட்டு மகிழ்ந்த நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலையிலிருந்து நிறைவுக்கு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

நன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

நேயர் நேரத்தில் முதலாவது பாடல். சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அடி ராதா என்ற முதல் வரியோடு. அந்த பாடலை இன்று வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பாலம்பாக்கத்தில் இருந்து அன்புடன் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

ஒலிக்கின்ற பாடல் நேயர் நேயருக்கான பாடல்கள். அந்த வகையில் அடுத்து வரும் இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்து பாடல்களாக கேட்க இருக்கின்றோம். 1981 ஆண்டு ரயில் பயணங்கள் என்று வெளிவந்த திரைப்படத்தில் இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒரு பாடல், வசந்தம் பாடிவர வைகை ஓடிவர இளமை கூடிவர இனிமை தேடிவர என்ற பல்லவி எடுத்து பாடியது. அந்த பாடலை இன்று கேட்போம் என்று அன்புடன் தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளுமாக.

அதே திரைப்படுத்த பாடலை ஆண் குரலிலும் கேட்டு மகிழ்வோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறார்கள். பாடுகின்றது ரயில் பயணங்கள் திரைப்படத்தில் தான். பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே வசந்தம் பாடிவர, வைகை ஓடிவர, இளமை கூடிவர, இனிமை தேடிவர என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நானும் தருகின்றேன் பாடலை என்று அடுத்த பாடலை தருகின்றார் என்றும் எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து வழிவரும் இசை வழிவருபவர் அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமேன் சரவணன். இப்படியே இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம் என்ற பல்லவியோடு தாலி பாக்கியம் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். அந்த வேளை அவர் கேட்கும் பாடலை அவருடன் இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி, சோலை, மகராம் இவர்கள் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள். மீண்டும் ஒலிக்கின்றது அடுத்த பாடல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் விருப்ப பாடலாக காளிதாச காவியம் என்ற பல்லவியை சரணங்களோடு எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: நிற்கின்ற சினமேதன் துடையாய் கொண்ட துர்வாச முனிவன் தன் தவமுடித்து கொடிக்கன்று நின்றிருக்கும் சோலை வந்தான் குரல் தந்தான் யாரெங்கே அங்கே யாரெங்கே யாரெங்கே யாரெங்கே எந்த எண்ணம் உனை கொண்டதோ அதனை இன்று தீர்த்து விடுகின்றேன் அந்த மன்னவனின் உள்ளம் என்பதனை இன்று மாற்றி விடுகின்றேன் எந்த நாளும் அவன் சொந்தமாவதில்லை தீர்த்தம் அள்ளியிடுகின்றேன்
1: வீசு தென்றலே வீசு வேட்கை தீரவே வீசு என்ற பாடல் பொன்னி திருநாள் என்று பாடி வந்த திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வளமை போல நீண்ட கால உறவு முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், உலக தமிழர் சாஹில் இவர்களோடு கேட்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள்.

கேட்டால் இனிமே தரும் பாடல்களை கேட்டு மகளும் முன்னியல் தமிழ் வானொலியின் நேர் நேரத்தில் பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்து பாடலும் பாட இருக்கின்றது. அன்று ஊமை பெண்ணல்லோ என்று கூறும் பாடல்தான் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். இன்றைய தினத்துக்கான வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன் சங்கரை ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா குமார், அருணா ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல், நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை தருகின்றார் வளமை போல நீண்ட கால உறவு எப்பொழுதும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் திருவாரூர் மாவட்டம் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன், நற்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும் வண்ணம் பாடுகின்றது அந்த பாடல். ஒரு மூடன் கதை சொன்னால் என்ற முதல் வரியை கொண்டு

முன்றைய தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே தமிழ்நாடு காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கேட்கின்ற ரவிச்சந்திரன் ஒரு பாடலை, ஓ வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் என்று புதிய ஸ்வரங்களில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடலை தந்திருப்பது தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படுத்த பாடலை கேட்கின்றார். வளமையாக இந்த பாடல் அவருக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் எங்களுக்கு தெரியும். கோடி அருவி கொட்டுதே என்ற வரி கொண்ட பாடல்.

தொடர்ந்து அடுத்து வரும் பாடலும் மேகண்டி சர்க்கஸ் திரைப்படத்தில் நீண்டகால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்களும் பாட வைக்கின்றீர்கள் வெயில் மழையோ என்ற பாடலை.

கொண்டிருக்கும் இந்த பாடல்களை கேட்டு மகிழும் எங்களுக்கு எனது பாடலை தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறுவது போன்று அதாகப்பட்டது மகா ஜனங்களே என்ற திரைப்படத்திலிருந்து ஏனடி நீ என்னை என்ற முதல்வரி பாடலை தந்து முழுவதையும் தருகின்றார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் அவர்கள்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அத்திப்பட்டி அழகுக்குட்டி என்ற முதல் வரியை கொண்ட பாடல் வசந்த வாசல் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் என்ற மன்மத லீலை திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்திலே கேட்போம் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் டிராஞ்சி அவர்கள்.

விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

0: ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே, என்ன கோவமா?
1: ஓவர் டைம்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
0: தேங்க்யூ.

அவரைத் தொடர்ந்து அடுத்த பாடலையும் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். பூமலை பொழியுது என்ற திரைப்படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா என்று ஆரம்பித்து பாடும் அற்புதமான பாடலை.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடல் மீண்டும் கனடா மண்ணில் இருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அவர் தந்த அந்த பாடல் கோடம்பாக்கம் திரைப்படுத்து பாடல். அடி நீ ஒரு சூப்பர் ஃபிகர் என்று கூறும் வரிகொண்ட பாடல்தான் அவர் தந்த பாடல்.

தொடரும் பாடல்களில் அடுத்து வரும் பாடல் கனடா வன்குவர் மாநிலத்து இளவரசி கேட்க விரும்பும் பாடல். மாமா ஓம் பேரை என்று கூறும் முதல் வரி மஞ்சு விரட்டு திரைப்படுத்து பாடல்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: ஒலிக்கும் அடுத்த பாடலும் வன்கோவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்து பாடல் ஒன்றை கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல். ஒரு தேதி பார்த்தா என்ற முதல் வரியோடு முழுவதையும் தருகின்றது.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள் செங்கமலம் சிரிக்குது என்ற தாவணி கனவுகள் திரைப்படத்து பாடலை கேட்போம். இந்த பாடலை அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்க விருக்கும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கீதீஸ் அவர்கள் தினமும் உங்களோடு இசைப்பயணம் செய்யும் அன்பு உறவு, நீண்டகால உறவு. ஒரு பூஞ்சோலை என்ற முதல் வரியை கொண்டு வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது.

தொடரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டத்து. சிட்னி மாநகரம், ரமணி நீங்கள் தந்த பாடல். வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். கன்னத்தில் கன்னம் வைக்க என்ற வரியை கொண்டு ஆரம்பித்து பல்லவியோடு சரணங்களையும் பாடுகின்றனர்.

உறவுகளோடு உறவுகளாக. மீண்டும் ஒரு பாடலை வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் நீலாங்கரையில் காணாங்குருவி என்ற வரி எடுத்து புலி வால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறங்கும் தேடி மூன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி மகிழ்வோம் என்று நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாடல்களை உங்களை தேடி உங்கள் காதோரம் ஒலிக்கும் வகையில் சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடலையும் கேட்போம். அற்புதமான ஒரு தத்துவ பாடல் ஆசை அலைகள் என்ற ஒரு பழைய திரைப்படுத்த பாடல் தான் இன்று ஒலிக்க வைக்கின்றார். நடந்து வந்த பாதையிலே என்ற முதல் வரியை கொண்டு தத்துவமாக பாடுகின்றது கேட்போம்.

இந்த வழியில சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து நிரேஷன் ஜெனீவா நகரில் இருந்து கேட்கின்றார். காதல் ஒரு கவிதை என்ற திரைப்படத்து பாடல், மின்னல் வெட்டும் கண்கள் என்ற வரியை முதல் வரியாக தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

ரூப மண் தந்தவுடன் என்னவள் வருவார். என்னவள் என்று கேட்கும் பாடல் விளக்கேற்றியவள் என்ற ஒரு திரைப்படம். நீண்ட காலத்துக்கு முன்பு வெளிவந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடல் சாமத்தில் பூத்தமல்லி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வளமை போல என்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவு காண வருகின்றார் கனடா மண் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். குங்குமச் சிமிழ் திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கவில்லை என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் ஒலித்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பியதோடு எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் இதேபோன்ற ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு வளமாக.

நன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீ நிறத்தை அலங்கரித்துக் கொண்டு முதலாவது பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் மகள்வோடு கேட்போம். மலர் கொடுத்தேன் என்று முதல் வரியை கொண்ட பாடல் திருசூலம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று முதல் பாடலாக தர விரும்புகிறார் நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். யாமிருக்க பயமேன் சரவணா, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை தங்கம் பெரியசாமி ஜனனி சோலை மகிராம் இவர்களோடு இணைந்து கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் நேயர் நேரம் மலரும் வேளையிலே பூவே பூச்சூடவா என்று 1985 ஆண்டு வெளிவந்த ஒரு பாடல் சின்னக்குயில் சித்ரா அவர்களால் பாடப்பட்ட பூவே பூச்சூடவா என்ற நெஞ்சில் பால்வார்க்கவா என்ற பல்லவியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அன்பு அம்மா விஜயம் அவர்களோடும் உறவுகளோடும் கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் பூவே பூச்சூடவா திரைப்படத்து பாடல். இந்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் பாடிய பாடல்தான். பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா என்று பாட வருகின்றது. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களோடு கேட்கின்றார். உலகத் தமிழரும் கேட்க வேண்டும். ஒரே பாடல் ஒரே திரைப்படத்தில் இரண்டு குரலில் ஒழித்திருக்கின்றதை உணரும் வண்ணம் தந்த வழி ஒழிக்கின்றது அந்த பாடலும்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்களை தரும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேய நேரம் தரும் அடுத்த பாடல் நம்ம ஊரு பூவாத்தா என்று 1990 ஆண்டு திரைக்கு வந்த ஆவாரம் பூ ஒன்னு என்று வரி எடுத்து பாடும் இனிமையான பாடல். அர்த்தமுள்ள அந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்களுக்காக ஒலிக்கின்றது.

அடுத்த பாடலையும் கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது என்ற பாடல்தான் அவர் தந்திருக்கும் பாடல். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தெளிவாகி பாடுகின்றது. வளமை போல இன்றும் அவர் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையில் தினமும் கலந்துவிடும் உங்கள் விருப்ப பாடலாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர் நேரம் பகுதியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

பூமாலை என்ற பதம் தாங்கி மீண்டும் ஒரு பாடல். பூமாலை நீயே புழுதி மண் மேலே என்று 1950 பின்பு வந்த பராசக்தி என்ற திரைப்படத்து பாடல். சிபாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய முதல் திரைப்படமாக நடித்த முதல் திரைப்படத்து பாடல். இன்று கேட்டாலும் இனிக்கும் இந்த பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து ஷியாமலா பிரபா தந்திருக்கின்றார். அவர் தந்த வேளை வளமை போல அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன் நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பூமாலை நீயே புழுதி மண்மேலே.

அடுத்து வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள். பூமாலை என்ற வரிதொட்ட பாடல் உங்களுக்கு மட்டுமா, எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் என்று சிந்து பைரவி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். பூமாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே என்ற வரிதாங்கிய பாடலை.

எங்கள் நீண்டகால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாமி அவர்கள். மயிலை பட்டாமி அவர்கள் வழக்கம் போல வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தின வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய உறவுகள் நண்பர்களாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் என்றும் கேட்டாலும் இனிக்கும் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் போதுதான் தென்றல் காற்று என்று பாடுகின்றது.

0: விபத்து நடந்த பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஐடி தெளிவு நினைக்கிறேன்.
1: என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நம்ம பொண்ணு இழுத்து
2: நான் என்ன

இவர்கள் தந்த பாடலை கேட்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். பாட்டாளி திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று பாட வைக்கின்றார். வண்ணத் தேரோடும் பூமியிலே என்று வரி எடுத்து அந்த பாடல் பாடுகின்றது. இவர்கள் தந்த வழியிலே கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீசும் ஒரு பாடலை தருகின்றார். கவிதை பாடும் அலைகள் திரைப்படுத்து பாடலை. கண்ணே என் கண்மணியே என்று வரி எடுத்து உருக்கமாக பாடுகின்றது அந்த பாடல். நீ என் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும், இறுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்குடன் வளைகுடாமன் ஜோச் அவர்கள் வளமையான நீண்டகால உறவு குவைத்திலிருந்து கேட்கின்றார். ஓ தென்றலே என்ற பாடலை என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

நிலத்தை அலங்கரிக்க வேண்டும், இறுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்குடன் வளைகுடாமன் ஜோச் அவர்கள் வளமையான நீண்டகால உறவு குவைத்திலிருந்து கேட்கின்றார். ஓ தென்றலே என்ற பாடலை என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR F

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: நாங்களும் கூறிய அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்து இணைந்திருக்கின்றேன். கதம்பத்திலே அற்புதமாக தினமும் மலரும் கதம்பம் என்றும் மலர இருக்கின்றது என் உறவுகளே. அந்த மலரும் கதம்பத்திலே இன்று பிரதானமாக இன்றைய திரு நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் ஒரு சிவராத்திரி தினம் கொண்ட நாள். இந்த சிவராத்திரி என்ற புண்ணிய நாளில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம் என் உறவுகளே. அதை பற்றி சற்று ஆராய்ந்து விட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் இந்த மகா சிவராத்திரி என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பு கூற விரும்புகிறேன். அன்பு உறவுகளை இணைந்திருக்கும் அன்பு நேய நெஞ்சங்கள் அனைவரும் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சில விவரங்களை கூறலாம் என்று எண்ணுகின்றேன். எங்களுடைய இந்து மத முறைப்படி தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று வழங்கக்கூடிய அந்த சிவபெருமானின் திருவிளையாடல்களுள் பல அவற்றையெல்லாம் எண்ணி அவரை பற்றி நினைந்து நாங்கள் வணங்கும் நாள் ஒரு பெரு நாளாக இன்றைய நாள் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களால் சைவ தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்றது. இந்த சிவராத்திரிக்கு பல வரலாறுகள் இருக்கின்றது தான். இருப்பினும் இந்த சிவராத்திரி எப்பொழுது வருகிறது? வருடம் வருடம் வருகின்றது. மாதத்திலே சிவராத்திரிகள் இருக்கின்றது. ஆனால் மகா சிவராத்திரி என்று மாசி மாதத்திலே வருகின்ற ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. அந்த நாள் ஒரு பொன்னான நாள். அந்த நாள் வந்து எப்பொழுது வருகின்றது என்று நாங்கள் எண்ணி பார்த்தால், அந்த சிவராத்திரி நாள் வந்து மாசி மாதத்திலே என்று கூறினேன் அல்லவா. மாசி மாதத்தில் வருகிற சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று கூறப்படுகின்றது. அந்த சிவராத்திரி வந்து ஒரு நாள் கொண்டாடப்படும் பெருநாளாக இருக்கின்றது. நவராத்திரி என்று ஒன்று இருக்கின்றது, அது அம்பிகைக்கு அப்பன் சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நாளிலே நாங்கள் விரதம் இருப்பதும் கண்விழிப்பதும் சிவ தரிசனம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை சேர்க்கும், பாவங்களை போர்க்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த சிவராத்திரி நாளிலே நாங்கள் இந்த சிவராத்திரி எப்பொழுது வருகின்றது என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த சிவராத்திரி வருகின்றது மாசி மாதத்திலே வருகின்ற, அதாவது எங்களுடைய தமிழ் மாதமான மாசி மாதத்திலே வருகின்ற கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிறை காலத்தில் வரும் சதுர்த்தசி திதியிலே இரவு நேரத்திலே கொண்டாடப்படும் ஒரு நோன்பு முறைகளாக கூறுவதுதான் சிவராத்திரி. அந்த சிவராத்திரி வந்து பலவிதமாக கூறப்படுகின்றது. பல காரணங்கள், பல கதைகள் எல்லாம் கூறுகின்றார்கள். நான் இன்று முதலிலே நேயர் நேரத்திலே ஒரு கதை, ஒரு அதனுடைய பலனின் கதை கூறுகின்றேன். இந்த மகா சிவராத்திரி நாளை நான்கு ஜாமகாலமாக இரவு நேரங்களிலே இந்த நாளிலே அனுஷ்டிக்கப்படுகின்றது. அன்பு உறவுகளே, நான்கு ஜாமமாக பிரித்து இந்த சிவராத்திரியை பூஜை செய்கின்றார்கள், அனுஷ்டிக்கின்றார்கள். நாள்தோறும் 365 நாட்களிலே 364 நாட்களும் 8 மணி 9 மணிக்கு பெரும் கோவில்கள், திருக்கோவில்களுடைய திருக்கதவுகள் சாத்தப்பட்டு, பூசைகள் முடித்து சாத்தப்பட்டு மறுநாள் உதயத்தோடுதான் திறப்பார்கள். ஆனால் இந்த சிவராத்திரி நாளிலேதான் அன்று மாலை நடை சாத்தாமல் இரவு பூஜைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. எல்லா சிவாலயங்களும் திறந்திருக்கும். பகல் வேளையில் 8 மணி முதல் திறக்கின்ற, 7 மணிக்கு 6 மணிக்கு திறக்கின்ற ஆலயம் இருக்கின்றன. ஆனால் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நடை சாத்தப்படுவது வழக்கம். ஆனால் மகாசிவராத்திரி நன்னாளில் தான் விடிய விடிய கோயில் திறந்திருக்கும். ஒவ்வொரு கால பூசைகளும் வெகு விமரிசையாக நடந்தேறும். மகாசிவராத்திரியின் போது நாங்கள் சிவபுராணங்களை படிப்பதும்

ஆன்மீகவாதிகளும் கூறுவது வழக்கம். பூஜையானது மாலை நேர பூஜை 6:15 ஆரம்பிக்கின்றது. எல்லா கோவில்களும் அநேகமாக இந்த நேர அட்டவணையை பின்பற்றுவார்கள். 6:15 9:15 வரையிலும் 3 மணி நேர காலம் இந்த பூஜை நடைபெறும். இப்போது அந்த சிவலிங்க திருமேனிக்கு 16 வகை அபிஷேகங்களும் ஆராதனைகளும் சிறப்புற நடைபெறும். அந்த வேளையிலே அடுத்த பூஜை 2வது ஜாமம் என்றது. 2வது பூஜை 9:15 to 12:20 வரை நடக்கும். 3:05 வரையில் 2வது கால பூஜை நடைபெறும். இந்த தருணத்தில் நள்ளிரவில் பூஜைகள் நடைபெறும். இரவு நேரமான 6:15, 9:15 பின்பு நடுஜாமம் 12:20 3வது ஜாமம் என்று சொல்லி அதிகாலை 3:20 வரையும் பூஜை அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த வேளையில சிவலிங்கத்துக்கு அழகான சூடனைகள், தூப தீபங்கள், அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவரப்பெற்று பாலாபிஷேகம் நிறைவாக நடைபெறும். இந்த நேரம் எங்கள் ஈழத்திருநாட்டில் திருக்கீதீஸ்வரம் என்ற ஒரு ஆலயம் அந்த 4 ஜாம பூஜைகளும் பக்தர்கள் விரதம் இருந்து பால் எடுத்துக்கொண்டு சென்று பாலாவி ஆற்றினிலே கிடந்து அந்த பாலாவி ஆற்றினிலிருந்து நீர் எடுத்து வந்து சிவனுக்கு ஊற்றுவதுமாக இருப்பார்கள். அந்த சிவலிங்கத்துக்கு சிவலிங்கத்தை பூஜைகள் செய்து ஆராதிப்பதுதான் இந்த சிவராத்திரி என்று கூறப்படுகின்றது. அதன் பின்பு 3:20 வரையிலான காலம் 12:20 to 3:20 வரும் கூறுவது 3வது ஜாம பூசை. 3வது கால பூஜைக்கான காலம் இப்போது சிவலிங்கத்துக்கு என்ன நடக்கும்? சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் என்று அமர்க்களமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 4வது ஜாம பூசை 3:20 ஆரம்பித்து விடியற்காலை 6:25 மட்டும் நிகழும். 3 மணி நேரம் 3 மணி நேரமாக இந்த 4 ஜாம பூசைகளும் 4 இரவு நேரத்தை பிரித்து வேதியர்கள் வேத வேதியங்கள் மந்திரங்களோ ஓத அபிஷேகங்கள் நடைபெற்று பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் கோடி கோடியாக வந்து கூடி இறைவனுக்கு பால், தண்ணீர், அது மட்டுமல்ல வில்வமிலை, செவ் அருளி போன்றவற்றை அவர்கள் மீது தூவி ஆராதிப்பார்கள். இந்த மகா சிவராத்திரி நன்னாளான இன்றைய தினம், அதாவது 11வது தேதி வியாழக்கிழமை தென்னாடுடைய சிவனை தரிசனம் செய்வோம். நாமும் அபிஷேகப் பொருட்களும் வில்வமும் சிவரொளி முதலான மலர்களும் சமர்ப்பித்து வேண்டுவோம். பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு நம்மால் முடிந்த தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை முதலான உணவுகளை தயாரித்து அந்த ஆலயங்களில் இருக்கும் அடியார்களுக்கு நாங்கள் பிரசாதமாக வழங்கலாம். பூசை முடிந்து அந்த பிரசாதத்தை நாங்கள் வழங்கும் போது நம்மை பீடித்துள்ள சகல துன்பங்களும் தோஷங்களும் விலகும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். அப்பன் சிவனின் அருளை பெறுவோம், பெற்று வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிவராத்திரியை நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக கூறியிருந்தேன். இந்த சிவராத்திரிக்கு பல கதைகள் உண்டு. ஒரு சிலர் கூறுகின்றார்கள், ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு ஆற்றை கடந்து சென்றுவிட்டு மீண்டும் அந்த கிராமத்துக்கு திரும்பிய ஒருவன், ஒரு சைவ மகன், அன்று என்ன நாளன்று தெரியாமல் ஆற்றை கடந்து இங்கே அதை வர வேண்டும். அதற்கிடையிலே பெரிய காடு ஒன்று இருக்கின்றது. அந்த காடு கடந்துதான் ஆற்றை கடந்து அவர் வீட்டுக்கு வர வேண்டும். மாலை ஆகிவிட்டது. அதன் பின்பு ஆற்றை கடந்து செல்வதும் அந்த காட்டுக்கால் செல்வதும் கடினம். அங்கு புலிகளின் நடமாட்டம் இருக்கின்றது. ஆதலால் தன்னுடைய பயணத்தை அந்த ஆற்றங்கரையிலே இருக்கின்ற ஒரு மரத்தின் அடியிலே தங்கி இருப்போம், இங்கு தங்கிவிட்டு நாளை விடிந்ததும் செல்வோம் என்று எண்ணிக்கொண்டு அதிலே தங்கி இருந்திருக்கின்றார். அந்த வழிபோக்கர் தான் இருப்பது என்ன இடம் என்று தெரியாது, ஆனால் என்ன நாள் என்று தெரியாது, என்ன நட்சத்திரம் என்று தெரியாது, இருண்டு விட்டதே என்று யோசித்து விட்டு அக்கம் பக்கம் பார்த்தால் ஒரே இருள் மண்டு விட்டது. தன்னை கொல்ல வரும் புலிகளையோ அல்லது வேறு கல்வரையோ திருடர்களையோ இருந்து அவர் தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மரத்தடியில் இருந்தவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி அந்த மரத்தின் கிளை மீது மெதுவாக மரத்தின் மீது ஒரு அகலமான கிளையிலே உட்கார்ந்து மற்ற கிளைகளை பிடித்துக் கொண்டு கவனமாக இருந்திருக்கின்றார். அப்படி இருக்கும்

காலையிலே அவருக்கு எல்லோருக்கும் தூக்கம் வருவது வழக்கம் தான். இரவு என்றால் தூக்கம் வரும், உடல் அலுப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த அலுப்பிலே, அந்த அசதியிலே அவர் கண்ணை அசந்து அசந்து தூங்கும் பொழுது திருக்கு திருக்கிட்டு எழுந்து எண்ணுகிறார், ஐயோ இறைவா, இந்த இரவிலே நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பயங்கர காட்டுக்குள்ளே நான் நிறத்திலே ஏறி இருக்கின்றேன், தூக்கம் பெறுகிறது, கண்ணை அடைக்கிறது, நான் விழுந்து விடுவேனே என்று எண்ணிக்கொண்டு தனக்கு தெரிந்த ஒரு சில திருவாரங்களை பாடலாம் என்றால் முழுமையாக அவருக்கு தெரியவில்லை. திருவாசகம் என்றால் அவருக்கு என்னவென்று தெரியாது, பாராயணம் பண்ணுவது அவருக்கு தெரியாது. அதனால் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தால் தூக்கம் வராமல் இருக்கும் தானே என்று எண்ணிக்கொண்டு அந்த மரத்தில் இருந்த கிளைகளில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக களைந்து கீழே போட்டுக் கொண்டிருந்தார். அப்ப தூக்கம் வராது தானே, தான் தொழில் ஒரு ஒரு முயற்சியில் இருக்கின்ற சிந்தனையை தெளிவுபடுத்தி அந்த சாம நேரங்களிலே அவர் தன்னை தூக்கத்தை போக்குவதற்காகவும் பயத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் இந்த இலைகளை பறித்து பறித்து பிரித்து பிரித்து கீழே போட்டுக் கொண்டிருக்கின்றார். சூரிய பகவான் கரங்களை விரித்து அதிகாலை நேரத்தை அறிவிக்கும் வேளை இவருக்கு பொழுது புலர்ந்து விட்டது என்று தெரிந்துவிட்டது. அதுவரையும் அவர் அந்த இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டு விட்டு பிடிந்து விட்டது, இனி நாங்கள் இறங்கி நான் வீடு செல்லலாம், பாதுகாப்பாயிருக்கும், புலிகள் பகல் வேளையில் வராதுதான் என்று மெதுவாக கண்ணை துடைத்துக் கொண்டு கீழே இறங்கி ஆற்றங்கரைக்கு சென்று முகம் கைகாலை அலம்பிக் கொண்டு திரும்பி வந்து அந்த மரத்தின் அடியிலே அவர் ஏதோ வைத்துவிட்டு போன பையை எடுக்க வந்து பார்த்தால் மறுபக்கத்திலே ஒரு இலை குவியல்கள் இருக்கின்றது. இலைகள் குவியலாக குவிந்திருக்கு, அவ்வளவு தொகையான இலைகளை அவர் பறித்து போட்டிருக்கின்றார். அவருக்கு தெரியாது அவர் இருந்த மரம் ஒரு வில்வ மரம் என்று அவருக்கு தெரியாது. அவர் பறித்து போட்ட இலைகள் வில்வ மரத்தின் இலைகள். அவருக்கு தெரியாது எல்லாம் வல்ல தென்னாடுடைய சிவன் அந்த எம்பெருமானுக்கு வில்வ மரம் பிடிக்கும், எங்கே வில்வ மரம் இருக்கின்றதோ அங்கே சிவன் இருப்பார், லிங்கம் இருக்கும். இது அவருக்கு தெரியாது. அவர் போட்ட இலைகள் அத்தனையும் அந்த லிங்கத்தை மூடி இருந்தன. அங்கு சென்று பார்த்தால் என்னடா இவ்வளவு இலக்குவியல் இருக்கின்றது என்று விரலால் தட்டி பார்க்கிறார். இவ்வளவு தொகை என்று பார்க்கும் பொழுது அங்கே உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் காட்சி தருகின்றது அவருக்கு. அந்த சிவலிங்கம் காட்சி கொடுத்தபடியால் ஆஹா, இது ஒரு சிவபெருமான் இருக்கின்ற இடம் என்று தெரிந்து கொண்டார். அசரீதி எழுந்து வந்தது. நீ தெரிந்தோ தெரியாமலோ உன் உயிரை பாதுகாப்பதற்காக என் மீது வில்வமிழியால் அர்ச்சித்துக் கொண்டிருந்து உன் தூக்கத்தில் இருந்து விழித்தாய், உனக்கு பாதுகாப்பு அளித்தோம், நீ சென்று நலம் பெறுவாயாக என்று அசரீதி கேட்டது. ஆச்சரியப்பட்டு அவர் விழுந்தடித்து அது சிவபெருமான் கூறிய வார்த்தை, நீ வழிபட்டதால் இன்றைய இரவு உனக்கு சிவராத்திரியாக இருந்தது என்று கூறியிருக்கின்றார். அப்ப நாள் முழுவதும் அலைந்து தெரிந்துவிட்டு இரவு நேரம் அசந்து தூங்குவதற்காக அவர் பயத்திலே இருந்து கொண்டு இறைவன் பெயரை உச்சரித்தபடியால் அந்த ஆங்கிலத்திலே கூறுவார்கள் பவர் ஆஃப் த நேம் என்று சொல்லி, ஒரு பெயரை நாங்கள் உச்சாடனம் பண்ணுவது போன்று திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கூறினால் அது எங்களுக்கு பலன் அளிக்குமா. அதேபோன்று ஸ்ரீராமரை சந்திக்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர் அனுமந்தராயர் தினமும் சின்ன வயதிலிருந்து அவருக்கு ஒரு எண்ணம் உதித்திருந்தது. அதனால் அவர் எங்கு சென்றாலும், இருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் பாய்ந்து சென்றாலும் கொப்பு கொப்புக்கு தாவினாலும் அவர் ஒரு சொல்லை உபயோகித்துக் கொண்டிருந்தார். அது வேறு எதுவும் இல்ல, ராம் என்ற நாமம். ராம் ராம் ராம் ராம் ராம் என்றுதான் இந்த இருந்துவிட்டு எழும்பும் போதும் இருக்கும் பொழுதும் எங்கேயே சென்றாலும் ராம் ராம் அப்படியே உச்சரித்து அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை லட்சோப லட்சந்தரம் அந்த ராம் என்ற பெயரை உச்சரித்ததனால் அவர் இறுதியிலே ராம பக்த அனுமாலாக இருந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அந்த தரிசனம் கிடைத்து, அவருடைய அன்பு கிடைத்து, அவர் இதயத்திலே குடியிருக்கும் பாசம் கிடைத்தது அவருக்கு. அதனால் அவர் பெரிய வலிமைகளை பெற்று அந்த ராமபிரானுக்கு இறுதி வரை ஒரு நல்லது ஒரு துணையாக இருந்தார், நண்பனாக இருந்தார், அன்பராக இருந்தார். அதனால் ஸ்ரீ ராம பக்த அனுமால் அந்த பெயர் பெற்றார் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அதேபோன்று இந்த மகனும் நாங்களும் வீடுகளில் எங்கள் குழந்தைகளுக்கு வைப்போம் புண்ணியவதி, புனிதவதி, மகாலட்சுமி, உமாதேவி,
உமாராணி என்ற ஆவலாக பெயரை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த பெயரை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த பெயர் பலித்து அந்த பெயருடைய சக்தி அதுகளுக்கு பெற்று அவர்கள் மகாலட்சுமியாகத்தான் இருப்பார்கள். ஒருவரை பார்த்து நாங்கள் ஒரு பெயரை கூறி கூறி தினமும் கூறிக்கொண்டு வந்தால் உச்சாடனமாகி அந்த நாமம் அவர்களுக்கு உருவாகி அந்த நாமத்தினுடைய சக்தி அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறுவார்கள். இது ஐதீகம் நம்பிக்கை என்று கூறுவதோடு இந்த மனிதனும் மரத்தில் இருந்து சிவ சிவ சிவ சிவ என்று மனதுக்குள்ளே நீத்துக்கொண்டு இந்த பூக்கு அந்த இலைகளை உதிர்த்து விடுகின்றான். சிவனுக்கு அது வந்து மகள் ஏற்பட்டு சிவபெருமான் அவருக்கு முத்து நிலையை கொடுத்தார் என்று ஒரு கதை, ஒரு வரலாறு, புராண கதை இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு கதை இருக்கின்றது. இப்படி பல கதைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் உங்கள் புராண இதிகாசங்களிலே. அதில் இந்த புராணத்திலே வந்து உங்கள் இறைவனுடைய திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற இன்னும் ஒரு கதை இருக்கின்றது. ஒரு தடவை இந்த சிவபெருமானும் முழு முதற் கடவுளாக எல்லோரும் வேண்டி வணங்கும் பொழுது அங்கே படைத்தலை செய்கிறது பிரம்மா என்ற உருவத்திலே. பிரம்மதேவன் என்ற ஒருவரை உருவகித்து பிரம்மதேவன் இந்த படைத்தல் தொழில்கள், இந்த ஆன்மாக்களை படைக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அவர்களை காக்கும் தொழிலும் அதர்மத்தை அழிக்கும் தொழிலும் எங்களுடைய விஷ்ணு இருந்திருக்கின்றார். இவர்களுக்கு மேலாக சிவன் இருக்கின்றார். ஒரு தடவை விஷ்ணு பரமாத்மாவுக்கும் பிரம்மதேவனுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த வேளையிலே இருவருக்கும் ஒரு தலைக்கணம் என்று கூறப்படுகிறது, அது அறியாமையால் வருவது, அது இருந்திருக்கின்றது. விஷ்ணு பகவான் நினைக்கின்றார், நான் தானே இந்த உலகத்தை காத்துக் கொள்ளு, இந்த உயிர்கள் எல்லாத்தையும் காத்துக்கொண்டு அதர்மம் வரும்போது அதை அழைக்கின்றேனே, அதன் மாயையால் மறைக்கின்றேனே, அவ்வளவு வல்லமை பொருந்தியவன் தானே நான். ஆனா பிரம்மதேவன் நினைக்கின்றார், நான் ஒருவன் இல்லாதவிட்டால் படைப்பே நின்றுவிடும், இந்த உலகில் யாரும் பிறக்க மாட்டார்கள், நான் தானே படைக்கின்றேன், நான் படைப்பதால் தானே இவர்கள் எல்லாம் இதை செய்கின்றார்கள் என்று. இதை பார்த்து இறைவன் தன்னுக்குள்ளே எண்ணிக்கொண்டார், மமதை கொண்டிருக்கின்றார்கள் இருவரும், நான் ஒருவன் ஐந்தொழிலையும் புரிபவன் இருக்கின்றேன் என்று இவர்களுக்கு புரியவில்லை. இந்த படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் என்ற ஐந்தொழிலையும் புரிகின்றேனே, எட்டு திக்கு பாலகரையும் என் கரத்திலே வைத்துக் கொண்டு எட்டு குணத்தான் என்று உறக்கூடப்படுகின்றது எங்களுடைய சிவபெருமானு. அந்த வேளையில இவர்களுக்குள்ள விவாதம் வந்து சொன்னார்கள், சரி நாங்கள் இந்த ஒரு போட்டியை வைப்போம், இந்த சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை தூக்க முடியாது என்று கூறுகிறார்கள், இவர் எவ்வளவு ஆழத்திலே இருக்கின்றார், எவ்வளவு உயரத்திலே இருக்கின்றார் என்று பார்ப்போம், யார் முதலில் கண்டு கொள்வது இந்த சிவபெருமானின் அடியையும் இந்த நுனி முடியையும், அவர் இந்த சிவலிங்கத்தின் முடியையும் அடியையும் தேடி பிடிப்போம். இவர்கள் மமைத்து கொண்ட வேளையிலே அந்த சிவலிங்கம் வளர்ந்து உயர்ந்து உயர்ந்து சென்றிருக்கின்றது. திரும்பி பார்த்தார்கள், சிவலிங்கம் உயர்ந்து இருக்கின்றது, இதனுடைய உயரம் எவ்வளவாயிருக்கும் என்று கணிக்க முடியவில்லை. அங்கே தூக்கி பார்ப்போம் என்று அசைத்து பார்த்தா சிவலிங்கம் அசையவே இல்லை, லிங்க வடிவில் அமைந்திருந்தார் எங்கள் இறைவன். உடனே இருவரும் கூறினார்கள், சரி எங்களுக்குள்ளே போட்டி வேண்டாம், நீ நான் என்ற போட்டி வேண்டாம், இந்த சிவபெருமானின் அடியையோ அந்த முடியையோ தேடிச் செல்வோம், யார் முதலில் கண்டு வருவார்களோ அவர்தான் பெரியவர் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டு உடனே விஷ்ணு பரமாத்மா சொன்னார், நான் பன்றி வடிவம் எடுத்து இதனுடைய நிலத்துக்குள்ளே எவ்வளவு ஆழமா போகின்றது என்று நான் உழுது கொண்டு போய் பார்த்து கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றேன். உடனே பிரம்மதேவன் சொன்னார், நான் அன்னப்பறவை வடிவம் எடுத்து உயரப் பறந்து இவருடைய முடியை தொட்டுவிட்டு வருகின்றேன் என்று ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து அடியை தேடிச் சென்ற விஷ்ணுவாலேயோ முடியை தேடிச் சென்ற பரமாத்மாவாலே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இரவு பகலாக, பகல் இரவாக தேடுகின்றார்கள் முழு நாளும் தூக்கம் விழித்து. மேலிருந்து சென்று அன்னப்பறவை தேடுகின்றது, அந்த முடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. கீழே எழுந்து கொண்ட பன்றி சென்று பார்க்கின்றது, அங்கே காண முடியவில்லை. ஆதலால் களைத்து விடிந்து விட்டது. எல்லோரும் அவர் கீழே இறங்கி வந்துவிட்டார், இவர் பூமிக்கு மேலே வந்து ஒருவர் சந்திக்கும் போது நீ கண்டாயா நான் கண்டாயா என்ற விடயம் ஏற்பட்டு அந்த இடத்திலே இன்னும் ஒரு கதை உருவாகின்றது. அதை நான் இதற்குள்ளே கலக்கவில்லை, பிரம்மதேவன் பொய் கூறிய என்பது போல. அது எப்படி வருகின்றது என்றால்,
இவர் உயர உயர உயர உயர பறந்து சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே ஆகாயத்திலே இருந்து ஒரு தாளம்பூ கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது. உடனே அந்த தாளம்பூவை பிரம்மதேவர் கவ்வி எடுத்துக்கொண்டு கேட்டார், நீ எங்கிருந்து வருகின்றாய்? அந்த தாளம்பூவிலிருந்து நான் மேலிருந்தேன் வருகின்றேன். அங்கே இறைவனுடைய லிங்கத்தின் முடிவை கண்டீரா? முடிவை கண்டீரன். ஆமாம், அவருடைய முடியிலிருந்து தான் நான் விழுந்து விட்டேன் தவறி, அதனால் நிலத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றவுடன் அன்னப்பறவையாக இருந்த அவர் அதை கவிக்கொண்டு கீழே வந்து வெறுங்கையோடு வந்த விஷ்ணுவை கண்டு, இதோ பார்த்தீரா, நான் தான் முதல் கண்டுபிடித்து விட்டேன் இவருடைய முடியை, இந்த எல்லையை கண்டுவிட்டேன், சிவலிங்கத்தினுடைய முடியை, திருமுடியை நான் கண்டுவிட்டேன், எப்படி நான் அதை ஒத்துக்கொள்வது என்று அவர் கேட்டது. இதோ பாருங்கள், இந்த தாளம்பூ அங்கிருந்தான் கீழே வந்தது, அவருடைய முடியிலிருந்து வந்தது, நான் எடுத்துக்கொண்டு முடியிலிருந்து எடுத்து வந்தேன் என்று தாளம்பூவும் ஆமாம் என்று கூறிவிட்டது. விஷ்ணு பரமாத்மாவுக்கு அது நம்பிக்கை இல்லை, மாயையால் எங்களை மயக்குகிறான் என்று உணர்ந்தோண்டு இதுவரும் சிவபெருமானிடம் செல்கின்றார்கள். பெம்பெருமானையும் முழுமுதற் கடவுளே சிவபெருமானையும் உங்களுடைய அடியையும் முடியையும் நாங்கள் ஒரு பகலும் ஒரு இரவும் தேடிச் சென்றோம், கிடைக்கவே இல்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் இந்த பிரம்மன் கண்டுபிடித்தான் கூறுகின்றானே என்றான். அதற்கு என்ன சாட்சி என்று இறைவன் கேட்க அந்த தாளம்பூவை சாட்சி கூறுகின்றார். அது பிழை, என்னுடைய தலையிலே தாளம்பூ இருக்கவில்லை என்று இறைவன் கூறியிருக்கின்றார். உடனே அவருடைய செருக்கு குறைந்தது. விஷ்ணு கூறினார், நான் அடியை தேடி இரவு பகலா தேடி உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறிய போது அவர்கள் இருவரும் தங்கள் மனதை நீங்கி, இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எப்பொழுது தோன்றியவர் எப்பொழுது முடிவார் என்று உங்களுக்கு தெரியாது, அவரோடு முழு முதற்கடவுள் உலகளாக பறந்திருக்கின்றார், இந்த உலகமெல்லாம் அவர் செஞ்சடைக்குள் அடங்கி இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு தங்கள் மனதை அடக்கிக் கொண்டு முழு முதற் கடவுளாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்ட வேளையிலே அங்கே ஒரு தண்டனை ஒன்று கொடுத்தார். ஒரு குற்றம் பொய் சொன்னவர்களுக்கு தண்டனை கொடுக்கத்தான உணவு. அதனால் தான் அந்த உடனே சொன்னார்கள், பிரம்மா உனக்கு இந்த உலகத்திலே தெய்வம் உன்னை வைத்து வழிபடும் ஆலயம் இருக்க மாட்டாது, பக்தர்கள் உன்னை வழங்க மாட்டார்கள் என்ன கடவுள் என்று. தாளம்பூவே நீ என் பூஜைக்கு எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒரு மலராக இருப்பாய் என்று குறிப்பிட்டார். அதனால்தான் உலகத்திலே பிரம்மாவுக்கென்று ஒரு கோவில் இல்லை, ஆலயங்களுக்குள்ளே ஒரு சூபத்தை வைப்பார்களே அவருக்கென்று தனி கோவில் இல்லை, தாளம்பூவும் பூஜைக்கு எடுப்பதில்லை. அந்த இரவு பூராவும் அடியையும் முடியையும் தேடிச் சென்று அவர்கள் தூக்கம் முழித்த நாள் இந்த நாள் தான். அதனால்தான் அது சிவனுக்குரிய இரவாக கணிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஐதீகத்திலையும் புராணத்திலையும் பல கதைகள் இப்படி இருக்கின்றது, எல்லாவற்றையும் கூறிக்கொண்டிருக்க முடியாது. இன்றைய சிவராத்திரி நன்னாளிலே, இனிமையான இந்த நன்னாளிலே நாங்கள் ஒரு இன்றைய கதம்பத்தை நீடித்து இருக்க எண்ணுகின்றோம். நான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சி வருவேன். அதைத் தொடர்ந்து எங்களுடைய அதிபர் வந்து உங்களுக்கு நீண்ட நேரமாக நிகழ்ச்சிகளை ஓய்வு செய்துவிட்டு உங்களுக்கு சிவராத்திரி விடி மட்டும் உங்களுக்கு தேவை என்று கூறியபடியால் உங்களால் முடிந்தவரையும் இத்திரையை முடித்து இறைவனை எண்ணும் வரைக்கும் எங்களோடு இணைந்து சிறப்பித்து கொண்டு நாங்கள் கலகலப்பாக இந்த கதம்பத்தை எடுத்துச் செல்லலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். அந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் வந்து சிவனை குறித்த ஒரு பாடல், திரைப்படத்திலே வந்த ஒரு பாடலை தந்து மகளலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் நாங்கள் தேடுகின்றோம், அவர் இருப்பது எங்கள் உள்ளத்திலே என்பதை மறந்துவிட்டோம். அவர் இருப்பது எங்கள் உள்ளத்தில் தான், அதனால்தான் எங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பொய் களவு காமம் என்ற பஞ்சமா பாதக எண்ணங்களை நாங்கள் வைத்திருக்க கூடாது. அன்பு, கருணை, சாந்தம், மனித நீயம், புரிந்துணர்வு, அறம் என்பவற்றை நாங்கள் கருதி வாழ வேண்டும். எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ கதைகள், எத்தனையோ புராண இதிகாசங்கள், முன்னோர்கள் கூறிய உண்மை விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டோம். அதனால் மனதிலே இறைவன் இருக்கின்றார், அதை விட்டுவிட்டு அவர் இல்லாத இடமான பொல்லாத உலகத்தில் வாழ்கின்றோம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம்.
அவர் இந்த இலகத்தில் இல்லாத இடமே இல்லை, எங்களோடு தான் அவர் இருக்கின்றார், எங்கள் உள்ளத்திலே இருக்கின்றார் என்று நாங்கள் எண்ணும் வகையிலே ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடலை கேட்போம். அந்த பாடல் ஓரளவு இறை சிந்தனை ஏற்படும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை காட்டுகளை தருகின்றேன். கேட்டு மாந்திரம் தேவா இணைந்திருக்கின்றார், அவரை சென்றுவிட்டு அவர் வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் ஓடி முடிந்ததும் நீங்கள் வரலாம் என்பவர்களே எங்களுடைய கடம்பத்தை அலங்கரிப்பதற்கு. கண்டுபிடி கண்டுபிடி யார் சொல்வதோ என்ற நிகழ்வுகள் என்று அற்புதமாக நிகழ இருக்கின்றது, கலந்து கொள்ளலாம் என்று அந்த பாடலை காற்றலை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றேன். ஒரு இறை சிந்தனையோடு உள்ள ஒரு பாடகை இது. இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவம் சேவை.

0: இனிமையான அந்த பாடல் இறைவனுடைய திருவிளையாடலை காடு. பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிட்டு தூரத்திலேயும் நின்று பார்த்து சிரித்து விளையாடுவாராம். அவருக்கு மகிழ்ச்சி இந்த ஆன்மாக்களுக்கு துன்பங்களை கொடுத்து துன்பத்தினால் அவர்கள் அல்லறுவதை பார்த்து பின்பு அவர்களுக்கு நன்மையை கொடுப்பதெல்லாம் அவருடைய திருவிளையாடல். அந்த உள்ளத்திலே, எங்கள் உள்ளத்திலேதான் அந்த இறைவன் இருக்கின்றார். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இந்த இன்பத்தை உள்ளத்திலேதான் அந்த இறைவன் இருக்கின்றார். நம்ம குரு நாதன் நம்மை வருத்துவது கொல்ல அல்ல கொல்ல அல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த சிவராத்திரி விரதத்தை பற்றி பலரும் பலவாறாக ஐதீக கதைகள் பல உண்டு என்று கூறினேன். அதிலே ஒன்று ரெண்டு கூறினேன். இந்த சிவராத்திரி தினத்து தோன்றியதற்கு இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அன்புகளே, இந்த உலகத்திலே பெரிய பிரளயம் ஏற்பட்டு எல்லாம் அழிந்து விட்டது. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல் என்ற கருத்து. உலகம் பிரளயத்தினாலே அழிந்து எல்லாம் இந்த உலகமே இல்லாத போய்விட்டது. அந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்து கொண்டிருப்பவருடைய உள்ளத்திலே அடக்கம் அவருடைய ஜீவனுக்குள்ளே எல்லாம் அவருக்குள்ளே அடங்கிவிட்டது. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளவை எல்லாம் அப்பொழுது அம்மையார் பார்த்திருக்கின்றார். கருணாவதியான அம்மை உமை அம்மையால் எங்கள் எல்லோருக்கும் தாயாக இருக்கும் பார்வதி தேவியார் பார்த்தபொழுது உலகம் வெறிச்சோடி கிடக்கின்றது, உலகம் என்பதே காணவில்லை, ஒரு இயக்கமும் இல்லையே என்று கருணாமூர்த்தியான இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றார், தியானிக்கின்றார், உபவாசம் இருக்கின்றார். நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து அவரே நினைந்து அவருடைய பஞ்சோத்திரங்களையே அவர் எண்ணிக்கொண்டு துதித்துக் கொண்டு இந்த உலகம் உய்ய வேண்டும், இந்த உலகம் மீண்டும் வர வேண்டும் என்றபோது இறைவன் தோல்வி கேட்டாரேன், பார்வதி என்ன வேண்டும் உனக்கு என்று. பிரபு, இந்த உலகம் மீண்டும் உயிர்ப்பெற்று பெற வேண்டும், அதை சிருஷ்டிக்க வேண்டும் நீங்கள் என்று வேண்டி கேட்ட பொழுது அவர் மீண்டும் இந்த உலகத்தை திருப்பி படைத்தார் என்று ஒரு ஐதீகத்திலே கூறப்படுகின்றது. அதனால் இந்த அற்புதத்தை செய்து அடங்கி போன இந்த உலகத்தை இயங்க வைத்த இறைவா, உன்னை நான் வேண்டி தவமிருந்த இந்த நாள் இது ஒரு சிவ ராத்திரியாக இருக்க வேண்டும், உலகமெல்லாம் மக்கள் கொண்டாட வேண்டும். இதை இந்த விரதத்தை அனுஷ்டித்து நாட்டிலே நன்மைகள் சுபிட்சங்கள் ஏற்பட வேண்டும் இறைவா என்று கேட்டபொழுது அவர் அப்படியே கருணை புரிந்து மீண்டும் உலகத்தை படைத்து இயங்க வைத்து கொண்ட இந்த நாள் அன்னை சிவனை நினைத்து உமாதேவியார் விரதம் இருந்த இந்த நாள் அவர் வேண்டுதலின்படி சிவராத்திரியாக இருக்க வேண்டும், மக்கள் எல்லாம் சிவராத்திரி என்று விரதத்தை அனுபவித்துக் கொண்டாட வேண்டும், மகள வேண்டும் என்று கேட்டதாகவும் ஐதீகத்தில் ஒரு கதை இருக்கின்றது. இப்படி இந்த சிவராத்திரிக்கு பலவிதமான கதைகள் இருக்கின்றது. அடுத்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டும் வேளையிலே தேவா முதலில் அழைத்திருந்தார், மீண்டும் வாருங்கள் தேவா. யார் முதலில் வருகின்றார்களோ அவர்களுக்கு விரும்பும் பாடல் கொடுக்கப்பட்டு வளமை போல எங்களுடைய கண்டுபிடி கண்டுபிடி என்று ஆரம்பிக்க இருக்கின்றது. யார் சொல்வதோ என்ற தலைப்பிலே வருகின்றது. நாங்கள் குழம்பிய சொற்களை மேற்படுத்தி சரியான தமிழை கொண்டு வரப்போகின்றோம். எங்கே யார் முதலில் வருகின்றது என்று பார்ப்போம். பாடலை கேட்டுவிட்டீர்கள், என்னுடைய உரை முடிந்து விட்டது. சிவராத்திரியை பற்றி என்னால் முடிந்தவர் சிறிது தெளிவான விளக்கத்தை தந்தேன். அதனால் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வாடுவோம். தென்னாடுடைய சிவனை வணங்கி எங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அப்பனை வணங்கி இந்த நாளில் எங்களால் முடிந்தவரை தூக்கத்தை ஒழித்து முடிந்தவரை உணவை ஒதுக்கி முடிந்தவரை அவருடைய நாமங்களை கூறி முடிந்தவரை சிவாய நம என்று ஓதி சிவாய நம என்போர்க்கு அபாயம் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த பாராயணத்தையும் செய்தால் முடிந்தவரை இந்த முழுமையாக அனுஷ்டிக்க முடியாதவிட்டாலும் ஓரளவாவது நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம். எங்கே களம்பத்தில் ஓடி வாருங்கள் தேவா. நீங்கள் இரண்டு மூன்று தடவை அழைத்தீர்கள், ஓடி வந்து உங்களுடைய பாடல் என்னவென்று கூறி செல்லலாம். இன்றைய பாடல் வரவண்டிய அன்பு உறவுகள் எல்லாம் வரலாம். சிவராத்திரிக்கு தூக்கம் விழிக்க எண்ணியவர்கள் எங்களோடு இணைந்து தூக்கத்தை விழித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் தேவா.
1: வணக்கம் ஐயா. எங்க ஆறுதல் ஐயாவுக்கும் எங்க மீராமாவுக்கும்
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: சிறப்பா சொன்னீங்க, சிறப்பா அமைஞ்சது நிகழ்ச்சி. ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் மீராமா வர்றாங்க, சந்தோஷமா இருக்கியா?
0: நான் சிறிது நேரம் இருந்துவிட்டு அவர்களிடம் ஒப்படைத்து அவவும் வந்து நீண்ட நேரம் இன்றைய இந்த நிகழ்ச்சியை எடுத்து வர இருக்கின்றோம். தேவா, பலருடைய விருப்பம் முடிந்த அளவு இன்றைய சிவராத்திரியிலிருந்து கலகலப்பாக நாங்கள் வந்து இறை சிந்தனையோடு போய்கொண்டிருப்போம். இதுவரை நேரமும் இந்த என்னால் முடிந்தவரை சிவராத்திரி என்றால் என்ன, அதை எப்படி என்றது
1: கேட்டுக்கொண்டுதான்
0: இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். தேவா, இன்று நீங்கள் ஆலயத்துக்கு சென்றீர்களா?
1: போயிட்டு 7:30 7:10-4 இந்த அபிஷேகம் நடக்கும்யா. தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்தேன். கூட்டம் அதிகமா இருக்கு. வயசானவங்க பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பசங்க எல்லாம் போய் சேர்ந்துகிட்டு அது ரொம்ப கூட்டமா இருக்கியா? எல்லாம் நான் சேர்ந்து வந்துட்டேன். நம்ம இனி சொன்ன முறைய நம்ம உள்ளுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு.
0: நான் கூறிய எங்கள் உள்ளத்திலேதான் இவர் இருக்கு. தூய்மையான இதயத்தோடு நல்ல அன்போடு எல்லோரும் அன்பு பரிவு பாசம் காட்டி அறவணி வழியே நடப்போம். சரியா? அப்ப என்ன பாடல் இன்று கலம்பது நேர்
1: பாடல்? ஐயா, என்னப்ப நல்லையா என் பொன்னப்ப நல்லையான்னு ஒரு பிள்ளை இந்த பாடலையா?
0: அந்த பாடல எப்படி எப்படி வரும்? என்னப்ப நல்ல,
1: என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவான்னு ஒரு
0: என்ன திரைப்படத்து பாடலா?
1: ஆமாயா, திரைப்படத்து பாடல் தான், பழைய பழையா.
0: ஆஹா, அப்படியா? சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு முதல் பாடலா கேட்கின்ற பாடலை தேடி எடுத்து தருகின்றேன். சரியா? என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா என்ற பாடல். எல்லோரும் நலமாளவான சிவராத்திரியினுடைய சிவருமான அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அம்மா நலமாக இருக்கின்றார்கள் தானே?
1: நலமா இருக்காங்க ஐயா. அம்மா நலமா இருக்காங்க.
0: அம்மா, நாங்கள் அருகில் இருந்தால் அம்மாவுடன் ஆசீர்வாதம் எப்பொழுதும் பெறலாம். நாங்கள் தூரத்தில் இருக்கின்றோம். அவனுடைய ஆன்மா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாண்டி கொண்டிருக்கும். அவருடைய உள்ளம் என்று எண்ணிக்கொண்டு உங்களுடைய பாடலை தேடி
1: தருகின்றேன்.
0: நன்றி, நன்றி. எல்லாம் நல்ல இறைவன், எல்லாம் நல்ல நல்ல அருள் பிரியட்டும் உங்களுக்கு. அன்பு தேவா,
1: நன்றி.
0: நல்லது, நல்லது, நல்லது. நான் மீண்டும் சந்திப்போம். சொற்பதங்கள் வரும்பொழுது போட்டிக்கு வாருங்கள். சரியா? என்னப்ப நல்லவா என்ற பாடலை கேட்டு செல்கின்ற இந்த பாடல் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்கின்றேன். வரும்போல் என்னப்ப நல்லவா என்ற பாடல். அது வந்து நந்தனார் திரைப்படத்து பாடல். நந்தனார் திரைப்படத்து பாடல் குறுகிய நேரத்து பாடலாக இருக்கின்றது. இருப்பினும் அதை முதல் பாடலாக வந்து கேட்ட உங்களுக்கு தருகின்றேன். கேட்டுவிடுவோம்.

0: ஒவ்வொரு சரிதங்களும் இதிகாசங்களும் அந்த இறைவனை முன்னிறுத்தித்தான் வந்திருக்கின்றது. தேவாவினுடைய பாடல் ஒளிபரப்பையது நந்தனார் என்ற திரைப்படத்திலிருந்து நாங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பு அந்த திரைப்படம் 1935 வெள்ளித்திரைக்கு வந்த அந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல், என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்று பொன்னம்பலத்தான் அந்த செம்பரத்திற்கும் குடிமன்றிற்கும் பெருமானை பற்றி எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அன்பு உறவுலி எங்கே அன்பு உறவுலி ஓடி வாருங்கள். அடுத்தது யார் வரப்போகின்றார்? நான் இப்பொழுது பதம் தர எண்ணுகின்றேன். போட்டி ஆரம்பிக்கின்றது, யார் சொல்வதோ என்ற போட்டி. முதலாவது பதம் ஒன்று வந்து வருகின்றது, 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் வந்து இடம் மாறி வருகின்றது, எழுத்துக்கள் குழம்பி இருக்கின்றன. அதை மேற்படுத்தி நீங்கள் வந்து கூற வேண்டும். அதன்படி முதலாவது எழுத்து சீனா, சிவப்பு, சினம், சிறப்பு, சிரிப்பு என்பதற்கு வர சீனா. இரண்டாவது பதம் மானா, மலை, மரம், மனம் என்பதற்கு வர குரல் மானா. மூன்றாவது பதம் இள்ளன்னம், இள்ளன்னம், வாழை பழம் என்பதற்கு வரலா அந்த இல், கூழ் என்பதற்கு வரது, ஊழ் வினை என்பதற்கு வர இல்லன்னா. மானா போல வந்து பொட்டு வைத்த இல்லன்னா. அது மூன்றாவது பதம். நான்காவது பதம் கீனா, கிளி என்பதற்கு வர நான்காவது பதம், கி குரல். ஐந்தாவது பதம் இச்சன்னா, பச்சை என்பதற்கு வர இச்சன்னா ஐந்தாவது பதம். ஆறாவது பதம் நானா, நானா இது மனம், சினம், இனம், தனம் என்பதற்கு வர இரண்டு வட்ட சுழியுள்ள நானா. அது ஆறாவது பதம். ஏழாவது பதம் மீண்டும் மானா, மரம், மது என்பதற்கு வர குரில் ம. அது ஏழாவது பதம். அப்ப நான் தந்த பதங்கள் இப்படித்தான் வருது, சீனா, மானா, இல்லன்னா, கீனா, இச்சன்னா, நானா, மானா வந்து வருவது. நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார் முதல்லே. வணக்கம், வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம், வணக்கம் ஐயா. நான் பேசுகிறேன்.
0: வாழ்த்துக்கள். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்ற. சிவராத்திரி எப்படி போகின்றது?
1: இப்பதான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு
0: சாமி கும்பிட்டு வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்து. சரி, அப்ப என்ன நீங்கள் பாடலை போல தரமாட்டீர்கள் எண்ணுகிறேன்.
1: நீண்ட நேரம் இருக்கு.
0: ஆமா, அப்ப சரி, என்ன என்ன இந்த பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: மன மகிழ்ச்சி.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக முதல் பதத்தை கண்டுபிடித்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சஞ்சனா சிறையும் அழைத்துக் கொண்டிருந்தவர் அந்த குஷ்டி மகள். நான் நல்லவே முதல் தரம் மன மகிழ்ச்சியோட இருப்போம். மன மகிழ்ச்சி என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த அன்பு உறவு யார் வருகின்றார் என்று எண்ணி பார்ப்போம். எங்கே யார் வருகிறது? ஓடி வாருங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: தாத்தா.
0: பேத்தி, நலமா இருக்கின்றீங்களா? சஞ்சனா சிறி
2: இருக்கிறோம் தாத்தா.
0: செல்ல குழந்தை இந்த குரல் கேட்க ஆவலாக இருக்கின்றது. நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் அம்மா, இன்னொருவர் வந்திருந்தார். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
2: எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் தாத்தா.
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். அண்ணா, என்ன தமிழ், அற்புதமாக பேசுகின்றீர்கள். தாத்தாவுக்கு நல்ல விருப்பமாயிருக்கு, நல்லது. சரி, இப்ப என்ன பதம் கண்டுபிடிச்சீர்கள்
2: தாத்தா? மன மகிழ்ச்சி,
0: சந்தோஷம், மன மகிழ்ச்சி என்று செஞ்சனாகிறது. நீங்களும் நாகப்பன் மாமாவும் ஒரே நேரத்தில் வந்து கூறியபடுகிறது. அவருக்கும் ஒரு புள்ளி, உங்களுக்கும் ஒரு புள்ளி தருகின்றேன் என்றால் நீங்கள் அழைத்ததை ஒரே நேரத்தில் கொண்டு வந்தீர்கள். சரி, இப்பொழுது நாளைய தின பாடல் கூறுவீர்களா? மீண்டும் பெறலாம் தானே? நீண்ட நேரம் என்று இந்த விளையாட்டு இருக்கிறது. நினைத்து வந்தீர்களா ஏதாவது பாடலை?
2: மீண்டும் வருகிறேன் தாத்தா.
0: மீண்டும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். பேர குழந்தை, செல்ல குழந்தை, சிவராத்திரி நாளிலே உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். சரியா?
2: நன்றி தாத்தா.
0: நன்றி என் சீலக்குட்டி. மீண்டும் சந்திப்போம். எங்கே அடுத்த அன்பு உறவு யார் வரப்போகின்றார், என்ன பதத்தை கொண்டு வரப்போகின்றார்? தேவா வந்திருக்கின்றார். வணக்கம் தேவா. என்ன பதம்? மன மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. சரியான பதில், சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே ஆரம்பித்து விட்டது போட்டி. எங்கே கொண்டு வரப்போகின்றார்கள் பதங்களை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் பெரிய பதம், 9 எழுத்துக்களை கொண்டது. 9 எழுத்துக்களை கொண்டது. முதலாவது பதம் மீனா. கன்னி ராசி என்பதற்கு வர நீ இரண்டு சொலி. சரியா? முதலாவது எழுத்து. இரண்டாவது எழுத்து சே. சென்று வா மகனே, சென்று வா. செல்வம் என்பதற்கு வர சேனா குரல் இரண்டாவது எழுத்து. மூன்றாவது எழுத்து இன். சொன்னான் நின்றான் என்பதற்கு வர இன் இரண்டு சொல்லி குரல். அது இன் குரல் தானே, அது மூன்றாவது எழுத்தாக வருகின்றது. ஆறுதலாக கூறுகின்ற நான்காவது எழுத்து போனா. பொழுது என்ற குரல், பொடி என்று கூறுவது குரல் நான்காவது எழுத்தாக வருகின்றது. ஐந்தாவது எழுத்தாக வருகின்றது இல்லன்னா. இல்லன்னா சொல் செல் மில் என்பதற்கு வர இல்லன்னா ஐந்தாவது எழுத்தாக வருகின்றது. ஆறாவது எழுத்து மீண்டும் வருகின்றது ஈனா. வெயில் என்பதற்கு வர ஈ அந்த எழுத்து ஆறாவது எழுத்தாக வருகின்றது. ஏழாவது எழுத்தாக வருகின்றது வானா. வானா என்பது குரல், அது ஏழாவது எழுத்து. எட்டாவது எழுத்து இன் இரண்டு சொலி. ஒன்பதாவது எழுத்தும் இன் இரண்டு சொலி. எழுதிவிட்டீர்களா? எழுதிவிட்டீர்களா? மன்னாகப்பன் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. பொன்னியின் செல்வன்.
0: வாழ்த்துக்கள். பெரிய பதத்தை கண்டுபிடித்தீர்கள், பொன்னியின் செல்வன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இங்கே மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார் என்று
1: மற்றவர்கள்
0: கொண்டு வருவார்கள். இங்கே பார்ப்போம், வேறு பதம் வரலாம் தானே, கேட்போம். நல்லது நல்லது நல்லது. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நான் 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்தை தந்தேன், யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு அந்த பதத்தை வந்து நாகப்பன் கூறி இருக்கின்றார். அது சரியோ தெரியவில்லை. இங்கே மற்றவர்கள் வேறு கொண்டு வரலாம் தானே, பார்ப்போம். வேறு சொற்களும் வரலாம் தானே அதற்கு இல்லையே என்று காற்றலையில் காத்துக்கொண்டிருக்கேன். தேவா சஞ்சனாசிரி எங்கே பவுனம்மாவை காணவில்லை, இன்னும் செல்வகுமார் வரவில்லை, கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் அற்புதமாக விளையாடக்கூடியவர் என்று நீண்ட நேரம் நான் இருக்க முடியாது. இருப்பினும் நான் இருக்கும் வரை இதை தருகின்றேன். மீண்டும் உங்கள் அதிபர் வந்து மீண்டும் உங்களை எடுத்துச் செல்வார். இன்றைய சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியிலே இப்பொழுது நேரம் உங்களுக்கு சரியாக 10 மணியை காட்டுவதற்கு 2 நிமிடங்கள் இருக்கின்றது. ஈழத்தில் நாட்டிலும் பாரத நாட்டிலும் எங்கே சஞ்சனா சிறை வந்துவிட்டார். வணக்கம் சஞ்சனா.
2: வணக்கம் தாத்தா.
0: கூறுங்கள், என்ன பதம்?
2: பொன்னியின் செல்வன்.
0: பொன்னியின் செல்வன் என்று அழகான தமிழில் கூறிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்ப்போம் இது சரியாக வருது என்று. மற்ற நாகப்பெரும் வந்து கூறியிருக்கின்றார், நீங்களும் கூறியிருக்கின்ற, இன்னும் ஒரு பேர் வேறு கூற போகின்றார். இது சரி என்று பார்ப்போம். வணக்கம் வணக்கம் முகமது ராபிக் அவர்களே. கண்டுபிடித்தீர்களா பதத்தை?
3: பொன்னியின் செல்வன்.
0: நீங்களும் பொன்னியின் செல்வன் என்று கூறுகிறீர்களா? எங்கே கேட்டு பார்ப்போம். அடுத்தவர்களையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ராவி உங்களுக்கு நாளைய தினம் பாடல் இப்ப கூறுகின்றீர்களா இல்ல மீண்டும் வந்து கூறுகிறீர்களா?
3: பாடல் கூறுகிறேன்.
0: இப்ப கூறுகிறீர்களா? கூறுங்கள், என்ன பாடல்?
3: அண்ணன் நகர் முதல் தெருல மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு.
0: மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, அந்த பாடல் உங்களுக்கு தேவை. நான் இந்த பாடல் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாடல் என்ற பாடலை கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 11 தந்திருக்கின்றீர்கள், அந்த பதில் சரிதானா என்று அறிந்து கொள்வோம். மற்றவருடைய பதிலையும் கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இன்னும் ஒருவர் வந்து கூறியிருக்கின்றார். பொன்னியின் செல்வன் எங்கே கேட்டு பார்ப்போம். இது சரி என்று எங்க தேவா வந்திருக்க என்ன பதம் கொண்டு வந்தீங்க?
3: பொய் சொல்வான்.
0: பொய் சொல்வான் என்ற ஒரு பதத்தை கொண்டு வந்திருக்கீர்கள் தேவா. எங்க பார்ப்போம் இது சரியான பதம் என்று பார்ப்போம். நீங்கள் சொன்னது சரி என்றால் உங்களுக்கு உள்ள கிடைக்கும். பொய் சொல்வான் என்று கூறியிருக்கீங்களோ கேட்போம். அதுக்களை பதங்கள் வருந்தான ஒரு பதங்களும் 9 எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறது. பதம் நீங்கள் தந்த பதத்திலே 9 எழுத்து வரவில்லை போட்டிருக்கிறது. 6 எழுத்து தான் வந்தது போட்டிருக்கிறது. அடுத்த உறவு கொண்டு வருவார்கள். யார் சரியான பதிலை கொண்டு வருகின்றார், யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். வந்து சொல்ல வேண்டும் அன்பு உறவுகள். இப்பொழுது 4 வந்து குறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். 4 பதிலையும் சரியான பதிலாக இருக்கின்றது. பொன்னியின் செல்வன் என்றதுதான் சரியான பதம். அந்த பொன்னியின் செல்வன் பதத்தை முதலில் கொண்டு வந்தவர் நாகப்பனவர்கள். அதனால் அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு பாராட்டு வழங்கப்படுகின்றது. தேவா நீங்கள் பொய் சொல்வான் என்பது பொருத்தப்படவில்லை என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். சரியா? சரி. நாகப்பன் அவர்கள் பொன்னியின் செல்வன் என்று அழகாக அதை எச்சரித்து கூறிய போலே சஞ்சனாசிரியம் என்று அழகாக கூறியிருந்த ராஃபிக் அவர்களும் கூறியிருந்தார்கள். முதலில் வந்து கூறியவர் தங்களுடைய நாகப்பன் அவர்கள். அதனால் புள்ளி அவரிடம் சேருகின்றது. சரி, அடுத்த பதத்தை தரப்போகின்றேன். 6 எழுத்தை கொண்ட பதம். முதலாவது எழுத்து இன்னா. நான் என்பதற்கு வர 2 சொலி இன்னா. அது முதலாவது பதம். இரண்டாவது பதமாக வருகின்றது காவண்ணா. காடு, காட்டு, காட்சி என்பதற்கு வர நெடு காவண்ணா. மூன்றாவது எழுத்து ஓவண்ணா. ஓணான், ஓடு என்பதற்கு வர நெடில் ஓ என்பது மூன்றாவது எழுத்தாவது வருகின்றது. நான்காவது எழுத்து ராணா. அறம், மரம், சிரம் என்பதற்கு வர எழுத்து. ஐந்தாவது எழுத்து இக்கண்ணா வருகின்றது. அக்கா என்பதற்கு வர இக்கண்ணா ஐந்தாவது. ஆறாவது எழுத்து குரில் ட. வேடன் என்பதற்கு வர ட ஆறாவது எழுத்து. இங்கே 6 எழுத்துக்களை கொண்டு இடம் மாறின எழுத்துக்களாக அந்த பதம் வந்திருக்கின்றது. யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். ஓடி வந்து கூற வேண்டும். எங்கே பார்ப்போம், கேட்போம். பார்க்க முடியாது, கேட்போம். மீண்டும் நாகப்பன் தான் வருகின்றார். அழைத்து கேட்டுவிடுவோம். வணக்கம் நாகப்பன். ஓடக்காரன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வார்கள் என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓடி வர வேண்டும், ஓடி வந்து கூற வேண்டும். இவர் கண்டுபிடித்து விட்டு ஓடி வந்து விட்டார். அதே போன்று மற்றவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகிறேன். கொண்டு வாருங்கள் உங்கள் பதங்களை. எங்களுக்கு தேவையானது எல்லாம் தமிழிலே இத்தனை பதங்கள் வருகின்றது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழுக்கு சேவை செய்கிறோம், தமிழை வளர்க்கின்றோம், தமிழை எண்ணி பார்க்கின்றோம். யார் சொல்வதோ சஞ்சனா திரு ஓடி வந்து விட்டார் சொல்வதற்கு அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் சஞ்சனா திரு. ஓடக்காரன். நீங்களும் அப்படித்தான் கூறுகிறீர்கள், அப்படித்தான் நாகப்பன் மாமாவும் வந்து கூறி செல்கின்றார். பார்ப்போம் யாருடைய பதில் சரி என்று சொல்லி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்தவர்களும் கூறத்தானே வேண்டும், கேட்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள், ஓடி வந்து கூற வேண்டும். தேவா, நாகப்பன், சஞ்சனாசிரி இருவரும் பதில் வந்தார்கள். ராபிக் அவர்கள் இருக்கின்றீர்கள் போட்டியிலே. தேவா போட்டியில் இருக்கின்ற. இங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பதத்தை. என்ன பதமாக நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? கொண்டு வாருங்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். யார் சொல்வதோ அங்கே ஓடி வந்து தர வேண்டும். தேவா கொண்டு வந்திருக்க. தேவா என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
3: ஐயா, ஓடக்காரன்.
0: ஓடக்காரன், ஓடக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வந்து கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கையை அடுத்தவர்கள் கொண்டு வரவில்லை, இனி பங்கு பெற்றவில்லையே, யாரும் வர வேண்டும், உங்களுடைய கண்டுபிடிப்பு வேறையாகவும் இருக்கலாம் தானே, வேறு பதிலாகவும் இருக்கலாம் தானே. நீண்ட நேரம் யாரும் வரவில்லை, அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டு அந்த பதத்தை சரியாண்டு சரிபார்ப்போம். மூவரும் வந்து ஓடக்காரன் என்ற பதிலை தந்திருக்கிறீர்கள், அது சரியான பதிலாக இருக்கின்றது. அந்த பதிலை முதலாவதாக தந்தவர் நாகப்பன் அவர்கள், புள்ளி அவரிடம் சேருகின்றது. நீங்களும் கண்டுபிடித்து விரைவில் கண்டுபிடித்து விரைவில் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன்.
4: யார் சொல்வதோ

0: வணக்கம் முகமது ராபிக், கூறுங்கள்.
1: ஓடக்காரன்
0: என்று நீங்களும் கூறுகிறீர்கள். நால்வரும் வந்து ஓடக்காரன் என்று கூறினீர்கள். சரியான பதில் ஓடக்காரன். கண்டுபிடித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் முதலில் வந்தவர் நாகப்பன், புள்ளி அவரிடம் சேர்ந்த. நன்றி நன்றி. சரி, அடுத்த பதத்துக்கு செல்வோமா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ?

0: அடுத்த பதம் போட்டிக்கு வருகின்றது. ஆறு எழுத்துக்களாலான ஒரு பதம், அந்த பதம் எதுவென்று நீங்கள் கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்ற நிகழ்வு முதலில் வந்து கூறுபவர்களுக்கு புள்ளி கிடைக்கும். அந்த பதத்திலே முதலாவது பதம் ரை, நுரை நரை என்பதற்கு வர ரை, நுரை தரை நிறை கரை உரை என்பதற்கு வர ரை என்ன. இரண்டாவது எழுத்து வந்து இம்மன்னா, அம்மா என்பதற்கு வர இம்மன்னா அம்மா. மூன்றாவது எழுத்து வந்து பானா, பட்டு பத்து பக்குவம் பகை என்பதற்கு வர குரல் ப. அடுத்து வருகின்றது நான்காவது பதம் தி, தினம் தின்னல் தி திண்ணம் என்பதற்கு வர தி குரல், அது நான்காவது பதம். ஐந்தாவது பதமாக அப்பா என்பதற்கு வர இப்பன்னா வருகின்றது. ஆறாவது பதம் டானாவாக வந்துவிட்டது, குரில் ட, வடம் மடம் கடம் குடம் அதற்கு வர ட. எங்கே இந்த பதத்தை சரியான பதமாக யார் சொல்வதோ என்று கேட்டு பார்க்க இருக்கின்றோம், ஓடி வந்து தாருங்கள்.
1: யா சொல்வதோ, யா சொல்வதோ.

0: சஞ்சனா சிறை ஓடி வந்து விட்டார். வணக்கம் சஞ்சனா, கூறுங்கள் பேத்தி. வாழ்த்துக்கள் என்று கூறுவதில் உங்களுக்கு நீங்கள் முதலில் வந்து விட்டீர்கள். திரைப்படம் என்ற சரியான பதிலை தான் கொண்டு வந்திருக்கீர்கள் போல் தெரிகின்றது. வாழ்த்துக்கள். இப்ப ஃபாரூக் வருகிறார், அவரிடமும் கேட்போம். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் வணக்கம். நிலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கப்பா. திரைப்படம்
0: திரைப்படம் நீங்களும் திரைப்படம் என்று கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கூறியமைக்காக இங்கே சரியான பதில் எது வேண்டும் மற்றவர்களையும் கேட்டுவிட்டு தருகின்றேன் பதிலை. சரியானது. நன்றி. நலமா இருக்கின்றீர்களா? பாடலையும் சொல்ல போகின்றீர்களா?
1: ஆமாப்பா, நாளைக்கு ஒரு பக்தி பாடல் கொடுங்கப்பா. இறைவனிடம் கையேந்துகள்.
0: இறைவனிடம் கையேந்துகள், ஹாஜியார் பாடிய பாடல். நல்ல பாடல். நல்லது மீண்டும் பாருங்கள். இந்த இடைவிடமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த சிவராத்திரி அல்லவா நிகழ்ச்சி
1: நீடிக்கும்.
0: நீங்கள் தினமும் சிவராத்திரி வாரே. நல்லது. ஓடி வாருங்கள். நன்றி. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இங்கே அடுத்த அன்புறவுகள் வர வேண்டும். யார் வருகின்றார்? ஃபாரூக் வந்து குறிப்பிட்டு போகின்றார். யார் வரப்போகின்ற அடுத்து? இருவர் வந்து கூறியிருக்கின்றார்கள். ஒரே பதம். மூவர் வந்து கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது ராபிக் வந்து விட்டார். ராபிக் கூறுங்கள் ஐயா, என்ன பதம்?
2: திரைப்படம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திரைப்படம் என்று கூறியிருக்கீர்கள். ஆனால் முதலாவதாக வந்து சஞ்சனா சிறை குறிப்பிட்டு செல்கின்றார். சரியான பதில் திரைப்படம். நீங்கள் எந்த தளத்திலே கேட்கின்றீர்கள் ஐயா? உடனே வருகின்றதா உங்களுடைய ஒளி? வாழ்த்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திரைப்படம் என்பது சரியான பதம். நாகப்பன் அவருக்கு என்ன நடந்தது? ஒலி ஒலி வாங்கி பிழைத்து விட்டதா? ஒலி சரி. அது வந்து சரியான பதத்தை முதலிலே கூறியிருந்த சஞ்சனாசிரி அவருக்கு புள்ளி சேர்கின்றது. அடுத்த பதத்துக்கு போக இருக்கின்றோம். அடுத்த பதமும் ஒரு நல்ல பதம். அதில் முதலாவது எழுத்து கை. கை என்ன? கை என்று வருகின்றது. இரண்டாவது எழுத்து பீனா. பிள்ளை என்பதற்கு வர பீனா. பிழை என்பதற்கு வர பீனா. அடுத்த எழுத்து வந்து இம்மன்னா. அம்மாக்கு வர இம்மன்னா. மூன்றாவது எழுத்து. இது ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். ஆறாவது எழுத்து நாலாவது எழுத்து இக்கண்ணா. அக்கா என்பதற்கு வர இக்கண்ணா. ஐந்தாவது எழுத்து தூணா. துணி என்பதற்கு வர தூணா. துவையல். தும்பி என்பதற்கு வர து. எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி பெற வேண்டும். யார் சொல்வது கொண்டு கேட்டுக் கொண்டு இருக்கின்றோம். வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன், கூறுங்கள். தும்பிக்கை என்று கூறியிருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வரார்கள் என்று கேட்டு பார்ப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வந்து விட்டார் ஃபாரூக் என்ன தும்பிக்கை என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம், அடுத்தவர்கள் பதவி பார்த்து சொல்லுகிறேன். தும்பிக்கை என்று கூறுகிறீர்கள், வந்து கூறுகிறமைக்கு வாழ்த்துக்கள், கண்டுபிடித்ததுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து சஞ்சனா மீண்டும் வருகின்ற, மீண்டும் வணக்கம் சஞ்சனா. சஞ்சனா வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா.
0: என்ன பதம்? தும்பிக்கை என்று கூறுகிறீர்களா? சரி, நான் முடிவு சொல்லுகின்றேன். மீண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கண்டுபிடித்தமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து முகமது ராபிக் அவர்கள் வந்திருக்கின்றார். ராபிக், என்ன பதம் ஐயா கொண்டு வந்தீர்கள்? தும்பிக்கை என்று நீங்களும் கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். தும்பிக்கை என்று கண்டுபிடித்தபடியால் அந்த பதம் முதலில் வந்து கூறியவர் என்று தேவா வருகின்றார். தேவா, என்ன பதம் கொண்டு வருகிறீர்கள்? தும்பிக்கை, வாழ்த்துக்கள். கண்டுபிடித்ததுக்கு வாழ்த்துக்கள் தேவா உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. எல்லோரும் வந்து தும்பிக்கை என்று கூறினார்கள். ஆனா முதலில் வந்து கூறியிருந்தார். யார் கூறியது முதலில்? நாகப்பன் அவர்கள். அப்ப புள்ளியை எவர் பெற்றுக்கோ? நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருக்கீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் வரவுதான் பிந்துகின்றது, உடனே வந்துவிட வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஐவர் இணைந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ராவி கூறியிருந்தார், என்னுடைய ஃபாரூக்கும் கூறியிருந்தார் தும்பிக்கை என்றுதான். சரி, அது கூறிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. திரைப்படம் கூறிவிட்டீர்கள் கட்டிக்காரர்கள். சரி, இன்னும் ஓர் பதம், மூன்று எழுத்துக்களாலான ஒரு சின்ன பதம், மூன்று எழுத்துக்களால் ஆகியிருக்கின்றது. அதிலே இந்த தருணம் நாங்கள் இடைவெளியில் இருக்க போகின்றோம். மூன்று எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், அதில் முதலாவது பதம் ஆனா, முதல் எழுத்து ஆனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தை என்ன, தை என்று வருகின்றது. ஆனாவும் தையும் தான் கிடைத்திருக்க, இடையிலே ஒரு எழுத்து மறைந்து விட்டது. எங்கே கொண்டு ஓடுகாரங்கள் பார்ப்போம், யார் சரியாக சொல்லுகிறார்கள் என்று கேட்போம். ஓடி வாருங்கள், உங்களால் முடிந்த சொற்களை கொண்டு வாருங்கள். ஆனா, இடைவெளி, தையண்ணா, மூன்று எழுத்துக்களான பதம். உடனே வந்து விடுவார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: அத்தையா?
2: ஆமா.
0: பார்ப்போம்.

0: நானும் அத்தையும் சொல்றேன்.
1: நீங்களும் அத்தை என்று கூறுகின்றீர்களா? வாழ்த்துக்கள். எங்கேயே பார்ப்போம், அடுத்து வேண்டிய கொண்டு வருகிறார் என்று. இன்னும் வணக்கம். வணக்கம் பாரூக். பாரூக் வணக்கம். பாரூக் பாரூக் இப்பதான் வரவில்லையே, வரவில்லையே இணைப்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜார்ஜ்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: அத்தை என்று கூறுகிறீர்கள் நீங்களும். வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ராபிக் நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? அத்தை குறிப்பிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சஞ்சனா சிறி எங்கே கொண்டு வந்தீர்களா? அத்தை என்றுதான் கூறுவீர்கள். அங்கே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். அங்கே தேவா வந்தீர்கள். வாருங்கள் தேவா. தேவா வர வேண்டும். சரியான பதத்தை கொண்டு வருகிறீர்களா? நாகப்பன் வந்திருந்தார், சஞ்சனா ஸ்ரீ வந்திருந்தார், ராபிக் வந்திருந்தார், ஜோஜும் வந்திருந்தார். ஒரு பதத்தை கொண்டு வந்து வந்திருக்கின்றார்கள். சரியோ பிள்ளையோ தெரியவில்லை, பார்ப்போம். அவர்கள் எல்லோரும் அத்தை என்ற பதத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது ஒத்து வரவில்லை எனக்கு. என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல. எங்கே வேறு பதங்களை கொண்டு வாருங்கள். மீண்டும் வாருங்கள். அது யாரும் சரியாக கூறவில்லை. யார் சொல்வது? ஓடி வாருங்கள். உடனே வந்துவிட்டார். திருத்திக் கொண்டு கூறுங்கள் நாகப்பன்.
3: வணக்கம் ஐயா. குரில்
1: குரில் வாழ்த்துக்கள். வாருங்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். எங்கே தேவா கொண்டு வர? தேவா கூறுங்கள்.
4: ஐயா ஆந்தை.
1: இது குரில் ஐயா. குரில் ஆனா ஆவண்ணாம் இல்ல. ஆந்தைக்கு ஆண்டில் அவரும் அதுவல்ல. இது மீண்டும் வாருங்கள். இது முன்னும் தமிழ் வானொலி. ஒருவரும் இன்னும் சரியாக கூறவில்லை. யார் வந்து செல்வார் என்று கேட்க ஆவலோடு இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள் சரியான பதத்தை.

0: அற்புதமான பலம் கண்டுபிடிக்கவில்லை, இங்கு ஒருவரும் இங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்து தர வேண்டும். எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அறுவர் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மிகுதி பேர் தூங்குகிறார்களா, இல்லை நவராத்திரி திருமணி போடு ஆலயங்களுக்கு சென்று விட்டார்களா? விரதம் அனுஷ்டிப்பவர்கள் வந்து இதில் பங்கு பற்றிக் கொள்ளலாம். உங்கள் தூக்கம் பிடிப்பதற்கு நல்லது, ஒரு மூளைக்கு தொழிற்பாடு, தமிழுக்கு ஒரு சேவை, தமிழ் சொற்கள் இத்தனை இருக்கின்றது ஒவ்வொரு இடத்திலும் என்று கண்டுபிடிக்கும் ஒரு பதத்தைக்கு தந்திருக்கின்றேன். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய கதம்பத்திலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று நிகழ்விலே இருக்கின்றோம். தேவா மீண்டும் வருகின்றார். வணக்கம் தேவா.
1: ஐயா இது அனாதை.
0: அனாதை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், சரியா இருக்கொண்டு அடுத்தவர்களையும் கேட்டுவிட்டு கூறுகிறேன் தேவா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். தேவா இரண்டாவது முறையும் கொண்டு வந்து வந்துவிட்டு செல்கின்றார். பார்ப்போம் யார் கொண்டு வருவது சரியா.

0: இரண்டாவது சுற்று வர வேண்டும். முதல் சுற்றிலே சரிவரவில்லை, இரண்டாவது சுற்றுக்கு இப்ப திரவமாக ஒரு பதம் தந்திருக்கின்றார். எங்கே பார்ப்போம், யார் சொன்னது சரியாக இருக்கும் என்று கேட்போம். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வந்துவிட்டார் நாகப்பன், வந்துவிட்டார் நாகப்பன், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. அனாதை,
0: அனாதை என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். இரண்டாவது அடைய வந்து எங்கே பார்ப்போம், சரியாக வருகின்றதா என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி ஐயா,
0: நன்றி.

0: முகமது ராபிக் அவர்கள் வருகின்றார்கள். நீங்கள் அனாதை என்று இரண்டாவது அளவு நீங்கள் அனாதை என்று கூறுகிறீர்கள். இங்கு பார்ப்போம்.
1: நினைச்சேன்
0: இப்ப இதுதான் சரியான இருக்கவில்லை தானே, முடிவு தெரியவில்லை தானே. அகதி அத்தை என்று வந்தது இரண்டாவது சுற்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். கேட்போம். அடுத்த உறவு வருகின்றார். அங்கே சஞ்சனஸ்ரீ ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பதத்தை. சஞ்சனஸ்ரீ அழைத்தீர்கள், நின்று விட்டது உங்களுடைய அழைப்பு, கொண்டு வாருங்கள். என்ன பதம் என்று சொல்லி ஓடி வர வேண்டும். காற்றலைக்கு இணைந்தீர்கள். இப்பொழுது மூன்று பதில்கள் வந்திருக்கின்றன.

0: வணக்கம் சஞ்சனா. அனாதை என்ற பதத்தை கொண்டு வருகின்றீர்கள். இரண்டாவது தடவையாக அனாதை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம் சரியா என்று கேட்டுவிட்டு கூறுகின்றேன், பதில் கூறுகின்றேன். உங்களுக்கு மூவர் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நாலாவது பதிலும் வந்தது. சஞ்சனா சிறை கொண்டு வந்தார். தேவா, நாகப்பன், ராஃபிக், சஞ்சனா வந்திருக்கின்றீர்கள். அங்கே அடுத்தவர்களும் பதில் கொண்டு வருவார்கள். கேட்டுவிட்டு முடிவு கூறுகின்றேன்.
1: முட்டும் பெண்கள் தொட்டு தீரக்கும் அது மலரின் தோன்றி
0: சிந்திக்க வேண்டும். எழுத்துக்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதை உடனே வந்து கூற வேண்டும் என்று கொஞ்சம் புறபுறுப்பாகத்தான் இருக்கின்றது. அதுதான் போட்டி என்பது. ஓடி வாருங்கள். மற்றவர்கள் வரவில்லை, அதனால் நான்கு பதில்கள் வந்தது. இப்பொழுது அனாதை என்ற சொல் வந்தது. அது சரியான பதம், அனாதை. ராவிக் நினைத்து விட்டு கூறாமல் விட்டுவிட்டார். நாகப்பன் மேல் வாரி போட்டு ஆவண்டா இல்ல குரல் நடுவு தெரியாமல் எழுந்தார். தேவா சரியான பதிலை முதலில் தந்தபடியால் ஒரு புள்ளி தேவாவுக்கு, புள்ளி சொல்கின்றது. வாழ்த்துக்கள் தேவா உங்களுக்கு. அனாதை என்பது சரியான பதில். சரி, அடுத்த பதம் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பதம் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒருவரை குறிப்பது, அவரை அவர் செய்வதை வைத்து அழைப்பது. நாங்கள் நான்கு எழுத்துக்களை கொண்டது. இப்ப ஒவ்வொருவர் ஒவ்வொரு தொழிலை செய்வார்கள். அந்த தொழிலை வைத்து அவர்கள் செய்வதை பார்த்து அவரை அழைப்போம். இந்த இப்ப பாடசாலையிலே படிப்பித்துக் கொண்டிருப்பவரை ஆசிரியர் என்று கூறுவது போன்று, வைத்தியசாலையிலே தாதி என்று கூறுகின்றோம். அந்த தொழிலை செய்வர தாதி என்று சொல்லுகின்றோம். வைத்தியம் செய்வர வைத்தியர் என்று கூறுகின்றோம். முன்னுக்கு பதிபவரை பதிவாளர் என்று கூறுகின்றோம். அதேபோன்று இதை செய்பவர்களை இப்படி கூறுவோம். இந்த தொழிலை செய்வர் நாலு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து கலைத்துறைக்குள்ளே உங்களுக்கு சுருக்கமாக இருந்த கலைத்துறைக்குள்ளே அழைக்கும் ஒரு சொல். என்னிடம் இருக்கின்ற பதம் நீங்கள் கொண்டு வரணும். இது கலைத்துறையோடு சம்பந்தப்பட்டது. இயல், இசை, நாடகம், முத்தொழிலுக்கும் ஒரு தொழில் செய்பவர்கள் இன்னும் சுருக்கி விட்டிருக்கு. அவர்களை எப்படி நாங்கள் அழைப்போம், எப்படி அழைப்போம், எப்படி கூறுவோம் என்று கூறுங்கள். ஓடி பாருங்கள். இப்பொழுது புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அந்த தொழிலை வைத்து, அவர் செய்வதை வைத்து நாங்கள் அவரை அப்படி அழைப்போம். சஞ்சனா வந்துவிட்டா? சஞ்சனா கூறுங்களம்மா. பாடகர் என்று கூறுகிறீர்களா? அங்கே பார்ப்போம். மற்றவர்களும் கொண்டு வருவார்கள், பார்ப்போம். ஓகே, நல்லது. நீங்கள் பாடகர் என்ற பதிலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். சரியான
1: மலரின் தோல்வியில்லை.
0: ஃபாரூக் கொண்டு வந்திருக்கின்றார். எங்கே சரியான பதம் என்ன? பதம் என்னையா?
2: நடிகன்.
0: நடிகனா? நல்லது நல்லது. அதையும் பார்ப்போம். சரியா கேட்கவில்லையா? நடுவனா? சரி, எங்கே உங்கள் பதவி எடுத்துக்கொள்ளுகின்றேன். கேட்டு பார்ப்போம் மற்றவர்களே. வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம் ஐயா. கலைஞர், கவிஞர்.
0: கலைஞர், கவிஞர், இரண்டு பதில் எது சரியானது?
3: கலைஞர்.
0: கலைஞர் எடுத்துக்கொள்ளுகிறேன். பார்ப்போம் மற்றவர்களும். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது ரேவதி அம்மா வந்திருக்கின்றார். பிறந்த நாள் குழந்தை. வணக்கம். கலைஞர், கலைஞர், ரேவதியும் கலைஞர் என்று கூறுகின்றார். பார்ப்போம் சரியா என்று பார்ப்போம். மற்றவர்களின் பதிலையும் கேட்டுவிட்டு ரெண்டு மூன்று பதில்கள் வந்திருக்கின்றது. அடுத்தவர், அடுத்தவர்களே தேவா. தேவா கொண்டு தேவா கூறுங்கள். தேவா என்ன பதம்? தேவா நடிகன். வாழ்த்துக்கள். நீங்கள் நடிகன் என்றிருக்கிறீர்கள். பார்ப்போம் பார்ப்போம். அடுத்து ஜோர்ஜ் வந்திருக்கார். ஜோர்ஜ் என்ன பதிலை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஜோர்ஜ், ஜோர்ஜ் ஐயா, மன்னர் மன்னவா உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. வணக்கம் ஜோர்ஜ்.
4: வணக்கம் ஐயா. நடிப்பு
0: நடிப்பு என்று கூறுவீர்கள். அவரை எப்படி கூறுவோம்? நடிப்பு என்பதை நான் கேட்கவில்லை, கலை. அந்த அதை செய்பவரை எப்படி கூறுவோம்?
2: நடிகர், நடிகர்,
0: நடிகர். நான் கழுத்தில் வந்தது நடிகர் என்று கூறியிருக்கீங்க, அதை எடுத்துக் கொள்ளுகின்றேன். பார்ப்போம் எது சரியான பாதம் என்று சொல்லி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்து யாரும் சில ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், கொண்டு வந்து கூற வேண்டும் பதத்தை கொண்டு வந்து கூறுங்கள். இப்படி சொல்லுவோம். இவை முகமது ராபிக் அவர்கள் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன பதம் ராபிக்?
2: கலைஞர்,
0: கலைஞர் என்று கூறுவீர்கள். நல்லது, எடுத்துக்கொள்வோம். சரியது, எது சரியான பதம் என்று பார்க்கலாம். சரி, எங்கே அடுத்தவர் யார் வர இருக்கின்றார்கள்? எல்லோரும் வந்து விட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். இங்கே கலைஞர் என்று கூறியிருந்தீர்கள், நடிகர் என்று கூறியிருந்தீர்கள், நடிகன் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் சஞ்சனா ஸ்ரீவந்த் பாடகர் என்று கூறினது பொருத்தமான பதமாக இருக்கின்றது. அதனால் சஞ்சனா ஸ்ரீக்கு ஒரு பதம் ஒரு புள்ளி போகின்றது. பாடகர் என்று கூறுவோம். கௌரவமான சொல்லாக பாடிக்கொண்டு செல்வோரு பாடகர் என்று கூறுவது. இயல், இசை, நாடகம், மூன்றுக்குள்ளே நீங்கள் கூறிய எல்லாம் சரியான பதிலாக எடுத்தாலும் என்னிடம் இருந்தது பாடகர் என்ற பதம். நான் அதுதான் எழுத்தை தராமல் இப்படி கேட்டு பார்த்தேன் கூறுவீர்கள். பல பொருட்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்த இந்த சொல்லாலே இத்தனை கலைஞர், நடிகன், கலைஞன் என்றெல்லாம் இருந்தது. சிறப்பு, உங்களுடைய பதில்களுக்கு சிறப்பு. இதில் சரியான பதிலை தந்தது சஞ்சனா ஸ்ரீ, அவருக்கு புள்ளி போகின்றது. அடுத்த பதம், அடுத்த பதமும் வந்து ஒரு புனிதமான பொருள், சமயத்தோடு சம்பந்தமானது, நான்கு எழுத்தை கொண்டது. எப்படியாவது சமய சின்னங்களில் இதுவும் உண்டு, சமய சின்னங்களில் இதுவும் உண்டு. அது இருந்தால் இவரை எப்படி இந்த மதம் என்று கண்டுபிடித்து கூறலாம். எங்கே நான்கு எழுத்தை கொண்டது, கொண்டு ஒரு வாரங்கள் கேட்போம் பார்ப்போம். நான்கு எழுத்து, அந்த நான்கு எழுத்திலேயும் புனிதம் தெரிகின்றது. எல்லோரும் சமய சின்னமாக அணிவது, சமயத்தில் உள்ளவர்கள் இதை அணிவார்கள். கொண்டு பாருங்கள்.

0: நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். கூறுங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. ஜப மாலை.
0: ஜப மாலை என்று நீங்கள் கூறுங்கள். நல்லது, மீண்டும் பாருங்கள், நான் சரியான பதம் தந்துவிடன் தருகின்றேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
2: தாயத்து.
0: தாயத்து என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். தாயத்து வந்து எத்தனை எழுத்துல வந்திருக்கிறது? நான்கு எழுத்துல. என்னது? நாலு எழுத்து. கண்டுபிடித்து கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள். இங்கு அடுத்தவர்களை பார்ப்போம். அடுத்தவர்களும் கொண்டு வர வேண்டும். சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்து கொண்டு வருவோம். அங்கே ஓடி வாருங்கள். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும். எங்கே ராபிக்? நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. கூறுங்கள் ராபிக்.
3: மணியன். ஐயா மணியன். மணியன். மணியன். மனிதன்.
0: மனிதனா? இல்ல, இது ஒரு ஒரு சின்னம். அதாவது வந்து இதை அணிந்து கொண்டு சென்றால் புனிதமானது ஒன்று. அவரை யார் என்று நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இது ஒரு சமயத்தை குறிப்பது. சமயத்தை. இப்ப இருவர் வந்து சிப மாலை தாயத்து என்று கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் என்ன பதிலை கொண்டு வருவீர்கள் என்று கேட்க இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே சஞ்சனையகம் வந்து விட்டாரா? இல்ல, ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோர்ஜ்.
4: வணக்கம் ஐயா. சிலுவையா?
0: சிலுவையா? சிலுவை மூன்று எழுத்து அல்லவா?
4: சரி,
0: மீண்டும் வாழ்த்துக்கள். எங்கே சஞ்சனாசுரி ஓடிவாருங்கள். என்னம்மா கொண்டு வந்தீர்கள்?
5: டாடா காவி உடை.
0: காவி உடை என்று கொண்டு வந்தீர்கள். கெட்டிக்காரி. எங்கே? நான் மீண்டும் வந்து அலையுங்கள், பதிலை கூறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். காவி உடை என்று கூறுகின்றீர்கள். எங்கே பார்ப்போம் யார் சரியான பதத்தை கொண்டு வருகின்றீர்கள். இதுக்குள்ளே இருக்கின்றதாலும் தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும்? இது இன்னும் சரியான பதில் எது வேண்டும் கண்டுபிடிக்கவில்லை. யார் சொல்வது என்று கேட்போம். நீங்கள் இப்ப நான்கு பதிலில் எது சரியாதன என்று நான் கூற இருக்கின்றேன். எங்கே கொண்டு வாருங்கள். அல்லது வேற உங்களுக்கு சொற்கள் தெரிந்தாலும் கொண்டு வரலாம். சில போல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இரண்டாவது முறையும் கூறலாம். இப்பொழுது நான் இது சரி பிழை என்று கூறவில்லை. இதுக்குள்ளே இருக்கின்றதோ என்றது நான் இப்பொழுது கூற முடியாது. எல்லோரும் பதில் தந்த பின்புதான் நான் கூறலாம். ஆதலால் நீங்கள் இரண்டாவது தடவையும் வந்து சொல்லலாம். சரியோ பிழையோ வந்து சொல்ல வேண்டியதுதான். எத்தனை சொற்கள் வருவது என்று பார்ப்போம். மீண்டும் ராபிக் அவர்கள் வந்து விட்டார்கள். கூறுங்கள் ராபிக், என்ன பதம்?
3: கடவுள்.
0: கடவுளா?
3: கடவுள்
0: சார். எங்கே? கடவுள். நான்கு எழுத்தை கொண்டதை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். கேட்போம் மற்றவர்களை. இன்னும் கேட்க இருக்கிறது, வேற வரட்டும். வாழ்த்துக்கள். கடவுள் என்று கூறியிருக்கின்றார் ராபிக் அவர்கள் வந்து. கடவுள் என்று கூறியிருக்கின்றார். சஞ்சனகிரி காவி உடை கூறியிருக்கின்றார். ஜோர்ஜ் வந்து சிலுவை கூறியிருக்கின்றார். ஃபாரூக் வந்து தாயத்து என்று கூறியிருக்கார். நாகப்பன் வந்து ஜெபமாலை என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் சொன்னது சரியென்று உங்கள் மனதுக்கு பட்டால் இருக்கலாம். பிள்ளையன்று சந்தேகம் தான். மீண்டும் கொண்டு வாருங்கள், கேட்போம். எது சரியென்று தெரிவு செய்யப்படவில்லை. என்னிடம் இருக்கின்றது சரியாக வந்தால் சரிதானே. எங்கே? நான் இன்னும் கூற துவங்கவில்லை. ஓடி வாருங்கள். அநேகமானவர்கள் வந்தபடியால் உங்களுடைய சந்தர்ப்பம் முதலாவது சுற்று முடிந்து அந்த பதிலை பார்த்தேன். சரியாக யாரும் கூறவில்லை. சிவமாலையும் இல்லை, தாயத்து இல்லை, சிலுவை இல்லை, காவியுடை இல்லை, கடவுள் என்பதும் பொருத்தப்படவில்லை. அப்ப இன்னும் இருக்கின்றது பொருள்கள். கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் மீண்டும் தெரிவு செய்து கொண்டு வாருங்கள். இது என்ன சின்னம் என்றது? இது ஒரு சின்னங்கள், சமய சின்னங்களில் ஒன்று. இந்த சின்னத்தை அணிந்து கொண்டு வந்தால் இவர் யார் என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: குறுங்கள் ஞாபகம்
1: திருநீறு.
0: திருநீறு என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் இரண்டாவது சுற்றில் என்று. தீரு நூறு நான்கு எழுத்தை கொண்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மறுபடியும் பெறலாம். பாரக் வந்து விட்டார். பாரக் கொண்டு பாருங்கள்.
2: தொப்பி அல்லது தலைப்பாகை.
0: தொப்பி அல்லது இது தலைப்பு இரண்டு. தொப்பி தொப்பி மூன்று எழுத்து. தலைப்பாகை ஐந்து எழுத்து.
2: தலைப்பாய்
0: தலைப்பாகை தானா லை என்ன உட்பன்னா பாவனா கை என்ன தலைப்பாகை கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள். தலைப்பாகை தலைப்பாகை வைத்துக் கொண்டு அவர் என்ன மதம் என்று கூற முடியுமோ தெரியவில்லை. தொப்பியை வைத்து கூற முடியுமோ தெரியவில்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சஞ்சனை வருகின்றார். வாருங்கள் சஞ்சனா. சாமியார் சாமி யாயர் நான் எழுத்து. கேட்டிக்காரை கொண்டு வந்திருக்கீர்கள். அங்கே பார்ப்போம். எல்லா மதத்திலும் சாமியார் இருக்கு. ஆனா இது குறிப்பிட்ட மதத்தை கொண்டு வருதான் கூறுங்க. இதை அணிந்து வந்தால் குறிப்பிட்ட மதத்தை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். சரியான போட்டி போட்டி வந்து விட்டது. ஓடி வாருங்கள் கொண்டு வாருங்கள். இப்பொழுது திருநூறு வந்திருக்கின்றது. தலைப்பாகை தொப்பி சாமியார் இவ்வளவும் வந்திருக்கின்றது. எங்கே மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று வந்து சிந்தனை செல்வன் உங்களோடு இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு செல்வங்களும் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே ரேவதியினுடைய குரலை காணவில்லை. ஒரு தடவை வந்தீர்கள் மீண்டும் வரவில்லை. வர வேண்டும் மீண்டும். இப்பொழுது வந்தவர்கள் வந்தவர்கள் மூவர் தான் வந்திருக்கின்றார்கள். நாகப்பன் பாரூக் சஞ்சனா. எங்கே மற்றவர்கள் கொண்டு வாருங்கள். முதலில் கூறிய அத்தனையும் பிழையாகி போய்விட்டது. இப்பொழுது இதுக்கெல்லாம் சரிவருதோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். தேவா ஒளிவர வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். இது ஒரு சமய சின்னம். இதை அணிந்து கொண்டு சென்றால் இவரை யார் என்று நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓடி பாருங்கள். அதற்குரிய பதம் சரியான பதத்தை கொண்டு வர வேண்டும். பாருங்கள்.

0: மனதில் எஸ்.
1: சரி, இப்பொழுது நான் மறுமுறையே பதில், அந்த பதம் இன்னும் வரவில்லை. நீங்கள் சொன்ன இந்த பதங்கள் அத்தனையும் ஒத்து வரவில்லை. மீண்டும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள், இங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்த சின்னம் என்னவென்று வந்து மீண்டும் கூறுங்கள். மூன்றாவது சுற்று, மூன்று தடவை, இரண்டு சுற்றிலும் சரியான பதம் வரவில்லை, கொண்டு வாருங்கள்.

0: இப்பொழுது வந்த பதங்களுக்குள்ளே ஜெபமாலை, தாயத்து, சிலுவை, காவியுடை, கடவுள், திருநிறு, தலைப்பாகை, தொப்பி, சாமியார் என்ற பதங்கள் பொருந்தவில்லை. ஆனால் இதற்குள்ளே இருக்கின்றது அந்த பதம். ஒருவர் சரியாக கொண்டு வந்திருக்க பதத்தை சரியாக தரவில்லை, கருத்து சரியாக வந்திருக்கிறது, பதம் தர இந்த பதற்குள்ளே இருக்கின்றது. அது யார் சொல்வதோ ஒன்றும் தெரியவில்லை. எங்கே மீண்டும் அடுத்த சுற்றுக்கு வாருங்கள், ஓடி வாருங்கள், அடுத்த சுற்று சரிப்படுத்திக் கொண்டு வாருங்கள். அடுத்த உறவு வருகின்றார் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன்.
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன்.
1: மஞ்சள் மஞ்சள்
0: மஞ்சள் என்பதை அதை பூசிக்கொண்டு போவார்கள் இல்லையா, அதை கொண்டு வருகிறீர்கள். மஞ்சள் என்பதை கொண்டு வருகிறேன். நான்கு இடத்திலே வந்து சிவ, அதாவது வந்து சிவகுமார இல்ல கார்த்திகேயன், கார்த்திகேயன் வந்திருக்கிறீர்கள்.
1: கார்த்திகேயன்
0: மஞ்சள் வந்து தந்திருக்கின்றீர்கள். சரி, அடுத்தது யார் வருகிறார் என்று பார்ப்போம். கொண்டு வாருங்கள், வந்த பின்பு சரியான பதிலை கூறுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னுடைய பெயர்த்தி கொண்டு கூறுங்கள்.
2: திருக்கோடு.
0: திருக்கோடுவாமா? கோடியா? திருக்கோடு
2: தாத்தா.
0: திருக்கோடு. திருக்கோடா திருவோடா?
2: திருக்கோடு.
0: சரி, திருக்கோடு வந்து தந்திருக்கீங்க, திருக்கோடு வந்து தந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் சரியானது.
2: மூணாவது
0: திருவோடு என்பது நீங்கள் கூறுகிறீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. திருவோடு. சரி, அடுத்தது ராபிக்கு அழைத்து கேட்டு பார்ப்போம். வணக்கம் ராபிக். வணக்கம்.
3: ஆலயம்.
0: ஆலயம்.
3: ஆலயம்.
0: ஆலயம் நாலத்திலே வருகின்றது. நன்றி, வாழ்த்துக்கள் ராபிக். மற்றவர்களையும் கேட்போம். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவர் யார் கொண்டு வருகிறார்? சரியான பதத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வந்திருக்கின்றது, இப்பொழுது வந்திருக்கின்றது, மூன்று பதங்கள் வந்திருக்கின்றது. மஞ்சள், திருவோடு, ஆலயம் என்றெல்லாம் வந்திருக்கின்றது. அதற்கு முன்பும் பதங்கள் வந்திருக்கின்றது. அவையெல்லாம் பிழை என்று கூறியிருந்தேன். இது இதிலே எது சரி என்று எனக்கு தெரியவில்லை. நான் முடிவிலே கூறுவேன். அடுத்தவர்களுடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது வந்தவர்கள் சஞ்சனா, கார்த்திகேயன், அடுத்தது ராஃபிக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்கே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஓடுகிறவன் சரியான பதம் வரவில்லை இன்னும். நாகப்பன் எங்கே உங்களுடைய காணவில்லை. ரேவதி, நீங்கள் கூறக்கூடிய பதம் தானே இது, எங்கே வரவில்லை. ஜோர்ஜ், நீங்களும் கூறலாம். எங்க தேவா, நின்று விட்டீர்களா? தேவா, ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். மிகவும் இலகுவான ஒரு பதம், நான்கு எழுத்துக்களை தான் கொண்டிருக்கின்றது. எங்கே கொண்டு இவ்வளவு பதம், ஒரு பதம் தந்து இத்தனை பதங்களை கேட்டிருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பன்னிரண்டு பதம் வந்துவிட்டது ஐயா. பன்னிரண்டு பதத்துக்கும் சரிப்பட்டு வரவில்லை என்ற பன்னிரண்டு பதம் வந்திருக்கின்றது. ஒரு பதத்தை கொண்டு பன்னிரண்டு பதத்தை கண்டுபிடிச்சிருக்கின்றோம் உங்கள் தமிழ் சொற்களை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே கொண்டு வர வேண்டும், அடுத்த பதத்தை கொண்டு வர வேண்டும், சரியான பதத்தை கொண்டு வர. இதுக்குள்ளே இருக்கின்றது. ஒருவர் கூறியிருக்கின்றார், ஆனால் சரியான முறையிலே கூறவில்லை. ஒருவர் கூறியது சரி, ஆனால் அதுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் தான் என்னிடம் இருக்கின்றது. நாகப்பன் வந்து விட்டார். எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள். உருத்ராட்சை எத்தனை எழுத்து ஐயா?
4: உருத்ராட்சை
0: எத்தனை எழுத்துக்கள்? அது
4: அதல்ல,
0: இல்ல சரியா நான் எழுத்து கூறவில்லை தானே. எழுத்து கூறினேன் தானே, நான்கு எழுத்திலே என்று. கொஞ்சம் விலகி விட்டீர்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சுற்று தருவேன். ஒரு சுற்று தந்துவிட்டு இந்த புள்ளிகளை நான் எடுத்து விடுவேன். சரியா சொன்னால் அப்படி எடுத்துக்கொள்ளலாமா?
4: சொல்லலாம் ஐயா. நாங்கள் உங்கள் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யோசனை.
0: இப்ப பாருங்கள், எத்தனை பதம் வந்துவிட்டது. கட்டிக்காரர்கள் வாழ்த்துக்கள். எத்தனை பதங்களை தேடிக்கொண்டு வருகின்றன. ஒரு பதம் கொண்டு பாருங்கள்,
4: யோசனை
0: செய்கிறாங்க. ரேவதி வந்திருக்கின்றார். அன்பு மகளே, ரேவதி தான் இப்பொழுது சரியாக கொண்டு வரப்போன்றார். பெருமாள் ரேவதி,
2: சீக்கியர்கள் போட்டுப்பாங்கல்ல அதுவா?
0: தர்பனா, தர்பனா அதுவா? சரி, சீக்கிய தொப்பி அது சரி. அப்படி கூறுவீங்க, அந்த தொப்பியை கூறுவீங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம் எது சரியா வருதுன்னு பார்ப்போம். தர்பனா நான்கு எழுத்து, அது மூன்று தான் நான்கு எழுத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு வாருங்கள், கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாருங்கள். அந்த சொல்லிலே ஒரு பாடல் கூட இருக்கின்றது. கே பி சுந்தராம்பாளுடைய பாடல்களே வருகின்றது அந்த சொல்லி. திறமை வேறு இடத்துலேயே இருக்கின்றது, வேறு சொற்கள்லையும் வருகின்றது, வேறு பாடல்களையும் இந்த சொல் வருகின்றது. ஒரு சமய சின்னங்களுள் ஒன்று. இப்பொழுது 14 சொற்களை கண்டிருக்கின்றோம். கெட்டிக்காரர்கள் 14 சொற்களை கண்டுபிடித்திருக்கின்றோம். இப்பொழுது இறுதிச் சுற்றிலே அது இருக்கின்றதோ தெரியவில்லை, முடிவிலே கூறுகின்றேன்.

0: சரி, 14 பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செபமாலை, தாயத்து, சிலுவை, காவியுடை, கடவுள், திருநூறு, தலைப்பாகை, தொப்பி, சாமியார், மஞ்சள், திருவோடு, ஆலயம், ருத்ராட்சை, தர்பன் என்ற ஒரு மதத்தினருடைய தொப்பி. எங்கே நாகப்பன் மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. புலித்தோல்,
0: புலித்தோல், புலி இத்தோல், 5 எழுத்து புலித்தோல் என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம், அதையும் பார்ப்போம். 15வது பதம் புலித்தோல் வந்திருக்கின்றது. அடுத்த ஒரு பதம் வேற இருக்கின்றது, கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குறுங்கள் ரேவதி அம்மா.
2: திருநீரு, திருநீரு, திருநீரு,
0: திருநீரு, திருநீரு என்று கூறுகிறீர்களா? அது வந்து எங்களுக்கு நாகப்பன் முதலில் கூறி இருக்கின்றார் அம்மா. அது சரிவரவில்லை, அது சரிவரவில்லை. சரியா? நல்ல நல்ல, மீண்டும் பாருங்க. மீண்டும் எங்க ஃபாரூக் வந்திருக்காங்க சவுதியில இருந்து. எங்க என்ன கொண்டு வந்திருக்க கூறுங்க ஃபாரூக்.
1: அந்த கையில கட்டுவோம். கை கயர்,
0: கை
1: கயர்,
0: கை கயரு, கை கயற, கையில கட்டுற கயறு, கை கயறு.
1: ஆமாப்பா, சேப்பு கலர்ல
0: கட்டுவாங்க, கட்டுறாரு கை கயறு என்று தருகிறீர்கள். சரி, பார்ப்போம் பார்ப்போம், விட்டு பார்ப்போம். மீண்டும் நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: உடுக்கை,
0: உடுக்கை, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஆனால் பார்ப்போம் இதுல சர்வர் இப்ப வந்தது. ருத்ராட்சை, தர்பன், புலித்தோல், திருநேரு, கை கயறு, உடுக்கை, எத்தனை பதங்கள் வந்து விட்டது. பார்ப்போம் பார்ப்போம், இறுதியிலே பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு பதங்களை கண்டுபிடிக்கின்றார். ஒரு பதம் வந்து எத்தனை பதத்தை கொண்டு வருகின்றது. எங்கள் தமிழின் ஆழத்தை, நாங்கள் தமிழின் தொன்மையை, தமிழின் பெருமையை எவ்வளவு மகளோடு நாங்கள் கொண்டாடக்கூடியதா இருக்கின்றது என்று உறவுகளை கொண்டு வாருங்கள். எத்தனை பதம் வந்து விட்டது கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

ஒரு மத சின்னத்தை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை இடத்துக்கெல்லாம் சுற்றி வர வேண்டியது, உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு, உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு. இது இப்ப இப்ப இப்ப இதற்கு கூறின 18 பதத்துக்குள்ளே ஒரு பதம் சரி, ஆனால் பதம் பிழை. கருத்து சரியாக சொல்லி இருக்கிறார்கள், அது பதம் பிழையாக இருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு பதம் 28 பதத்தை கொண்டு வந்திருக்கின்றது, ஆனால் சரியான பதம் காணவில்லை என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது 3வது சுற்றிலே வந்து 4வது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது வந்து கூறியவர்கள் கூறியது ருத்ராட்சை, தர்பன், புலித்தோல், திருநீறு, கை கயிறு, உடுக்கை, இவற்றுக்குள்ளேயும் அந்த பதம் அடங்கவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. இல்லை, நீங்கள் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். இந்த பதம் பாடலில் கூட வந்திருக்கின்ற அன்பும் என்றும் வந்திருக்கின்றது அந்த பாடலுக்குள்ளே. ஒரு மதத்தவர்கள் தினமும் இதை செய்கிறார்கள், இதை அணிகிறார்கள். ஒரு மதத்தை சேர்ந்தவர் அல்ல, எல்லா மதத்தை சேர்ந்தவரும் அல்ல, ஒரு மதத்தை சார்ந்தவர் இந்த சின்னத்தை அணிகின்றார் தினமும். எங்கே கொண்டு வாருங்கள்,

0: கிட்டத்தட்ட 18 பதங்களை தேடி வந்த உங்களுக்கு இந்த சின்ன பதம் உங்களிடமே இருக்கின்றது இந்த பதம். ஆனால் இதிலே 3 மதத்தவர்களும் வந்திருக்கின்றீர்கள். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த மூவரும் வந்திருக்கின்றீர்கள். சமய சின்னம் என்று கூறியிருந்தேன். அதிலே ஒரு மதத்தவர்கள் தினமும் இதை அணுகிறார்கள் என்றும் கூறியிருக்கேன். கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றீர்களே, எங்கே ஓடி வாருங்கள். முடியுமா? சரி, நீண்ட நேரம் எடுத்துவிட்டது. ஒரு பதத்துக்காக 8, 9 அன்பு உறவுகள் இருந்து இப்ப சஞ்சனை வருகின்றார். இறுதியாக என்ன கொண்டு வருகிறேன் என்று கேள்வி. வணக்கம் சஞ்சனா.
1: தாத்தா, மணி மாலை.
0: என்ன மாலை அம்மா? மணி மாலையா?
1: ஆமாம் தாத்தா.
0: கட்டி காரியங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்ற பார்ப்போம், மற்றவர்களும் கொண்டு வருவார்கள், கேட்டு பார்ப்போம். சரியா என்று மணி மாலை கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். உங்களே மீண்டும் நன்றி நன்றி நன்றி. எங்கே 19வது பதம் வந்துவிட்டது. 19வது பதம் வந்தும் சரியாக அமையவில்லையே சஞ்சனா குட்டி. நீங்களும் 3-4 முறை இணைந்தீர்கள் பெரியவர்களோடு சேர்ந்து, சிதகம் பொருத்தப்படவில்லையே தாத்தா. அப்படி என்ன வைத்திருக்கின்றார், என்ன பதம் வைத்திருக்கின்றார் என்றுதானே எண்ணுகிறீர்கள். உங்களுக்கு அதுவும் மூளைக்கு அமுக்கத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. இன்னும் ஒரு நிமிடம் பார்க்கின்றேன், ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு கொண்டு வருகின்றேன். அந்த 19 பதம் வந்துவிட்டது ஐயா. ஆனா இதுக்குள்ளேதான் இருக்கின்றது. நீங்கள் கூறிவிட்டீர்கள். ஒருவர் கூறியிருந்தார், இன்னும் ஒருவரும் கூறியிருக்கின்றார். அந்த பதத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றீர்களே. மிகவும் இலகுவான, புனிதமான ஒரு தூய தமிழ் சொல், நல்ல தமிழ் சொல். கலைய சிவப்பு கை கயரும் வந்தது ஐயா, டேபனும் வந்துவிட்டது. எங்கே 19வது பதம் வந்து எங்களுக்கு நிறைவு செய்யவில்லை என்ற வழியில் நாகப்பன் 20வது பதத்தை கொண்டு வர சில வழி இது சரிவரும். வணக்கம் நாகப்பன், எங்கே?
2: வணக்கம்
0: ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெண்ணீர் என்பது சரியான பதம். வெண்ணீர் வெண்ணீர் அணிந்தது என்ன என்ன என்ன என என வெண்ணீர். அந்த பாடல் வாழ்த்துக்கள். இருங்கள், அப்படியே எத்தனை பதங்கள் வந்தது பார்த்திருக்கலாம் நாகப்பன். திருநீறு சரி, ஆனா இருக்கிற பதம் வெண்ணீறு. வெண்ணீறு என்பதுதான் சரியான பதம்.
2: பூசுவது யோசனை பண்ணனியா, ஆனா அது சரியான பதமா இருக்காது. திருநீர் தான் சரியான பதமா இருக்கு.
0: ஏனென்றால் பூசுவதும் வெண்ணீறு, பூண்பதும்.
2: ஆமா,
0: அந்த இருக்கின்றது. நல்லது. வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் என்று கொண்டு வருகிறார், கேட்போம். வணக்கம் ஜோர்ஜ்.
3: வணக்கம் ஐயா. செபமாலை
0: செபமாலை அதை தந்து விட்டார்களே. முதல் முதலில் செபமாலையை தான் நாகப்பன் கொண்டு வந்தார். ஆகவே 20 பதங்கள் சரியான பதம் வந்துவிட்டது ஜோர்ஜ். அதை நாகப்பன் கூறியிருந்தார், அவருக்கு அந்த புள்ளி வழங்கப்படுகின்றது. வெண்ணீறு என்பது சரியான பதில். திருநீரை வெண்ணீறு என்று கூறுவார்கள். உங்களுடையும் திருநூற்றி பெருநாள் என்று ஒன்று இருக்கின்றது, விபூதி திருநாள் என்றும்
3: இருக்கின்றது.
0: அப்ப பாருங்க, திருநீற்றுக்கு திருநூறு, விபூதி, வெண்ணூறு என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சின்னங்கள் என்ற உடனே 20 பதங்கள் வந்தது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: பாட்டு பாட்டு எழுதிக்கீங்க?
0: உங்களோட பாட்டு எழுதுவோம், கூறுங்கள்.
3: மௌன கீதங்கள் படம் பேரு, பாடல் டாடி டாடி ஓ மை டாடி.
0: ஓ, தாடி தாடி ஒமடி தாடி. அந்த தாடி ஏதோ தப்பு செய்தோம்னா பையன் புடுங்கி கேப்பாரு, என்ன தப்புன்னு கேப்பாரு இல்ல. அந்த பையன் நீங்கள் அப்படி பிழைவிட்டு இருந்தா கூறக்கூடாது, கவனம்
3: ஆனா
0: இந்த நிகழ்ச்சி நீடிக்கப்பட்டிருக்கின்றது. நான் விலகி செல்ல அம்மா வருவார். நான் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் நான் விலகலாம் என்று எண்ணுகிறேன். அம்மா வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வார். பல நிகழ்ச்சிகளும் வர இருக்கின்றது. இந்த சிவராத்திரி மித்திரமளிப்புக்காக தொடர்ந்து இருக்க இருக்கின்றோம். நன்றி நன்றி ஜோதி. ஒரு பதத்தை கொடுத்து 20 பதத்தை பிடுங்கி எடுத்துக்கொண்டோம். வாழ்த்துக்கள் அன்பு செல்வங்களே. நீங்கள் கூறிய பதங்கள் அத்தனையும் சின்னங்கள் தான். நான் கூறினேன், ஒரு மதத்தை குறிப்பது வெண்ணீறு என்பது சரியான. திருவோடு வந்து என் பேத்தி வந்து கூறியிருந்தார். திருவோடும் அது எல்லா மதத்தில் உள்ளவர்களும் திருவோடு எடுப்பார்கள். காவியுடைய எல்லா மதத்தினரும் எடுப்பார்கள். ஆலயம் நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து சிறப்பித்து பல கருத்துக்கள் அமைந்த ஒரே கருத்துக்கு ஒரே விடயத்தை பல வகையிலும் சிந்தித்து பதில்களை கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருநீறு என்ற சரியான பதத்தை கூறாமல் வெண்ணீறு என்று கூற வேண்டும், வெண்ணீறு என்று கூறி அவர் புள்ளியை பெற்றுக் கொண்டார். சரி, அடுத்ததும் ஒரு உல்லாசமான ஒரு விடயம், எல்லோரும் குதூகலிக்கின்றது. பெரிய சோதனைகள், பெரிய கடைகள் எல்லாம் இருக்கும் அங்கே. பல இனங்களும் வந்து பல சனங்களும் வரும். ஆனால் எல்லா மதத்திலும் கொண்டாடப்படுவது இது. நான்கு இடத்தை கொண்டது. எல்லா மதத்தினரும் கொண்டாடுகின்றார்கள். அந்த அந்த புரிய காலங்களிலே, அந்த பெருநாட்களிலே எல்லாம் கொண்டாடுவார்கள். நான்கு எழுத்தை கூறுகிறது. அதை எப்படி கூறுவது, எப்படி கூறுவது என்று கருத்து வரக்கூடியார்கள். எப்படி கூறுகிறோம், பொதுவான ஒரு சொல் இருக்கின்றது. நான்கு எழுத்தை கொண்டது. வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம் ஐயா. திருவிழா.
0: வாழ்த்துக்கள் உடனே சொல்லிவிட்டார். திருவிழா வாழ்த்துக்கள். தரவு கூடி போச்சு, தரவு கூடி போச்சு. நான் சரியாக சரி என்று கூறவில்லை. நான் இன்னும் சரியா திருவிழா என்று
4: கூறியிருக்கேன்.
0: திருவிழா என்று நான் கூறியிருக்கின்றேன். அந்த சரியான சொல்ல தெரியவில்லை. இங்கு எத்தனை பேர் வருகின்றது பார்ப்போம். அடுத்தவரும் கொண்டு வரலாம். நாகப்பன் திருவிழா என்று கூறியிருக்கின்றார். இப்பொழுது வெண்ணருக்கு எத்தனை பதம், நன்றி நன்றி. வெண்ணருக்கு எத்தனை பதம் வந்து அதே போல வரலாம். திருவிழா என்று கூறியிருக்கார். சஞ்சனா வந்து விட்டார். சஞ்சனா என்ன கூறுகின்றீர்கள்?
1: தாத்தா திருவிழா.
0: கேட்டுக்காரி, நீங்களும் திருவிழா வந்துதான் கூறுகிறீர்கள். நாகப்பன் மாமாவும் அப்படித்தான் கூறுவர். பார்ப்போம் யார் கூறுவது சரியா இருக்கும் என்று. எங்கே அடுத்தவர்களையும் அழைக்கின்றேன். வாருங்கள் வாருங்கள். சஞ்சனா கேட்டுக்காரி. நன்றி செல்லக்குட்டி, நன்றி செல்லக்குட்டி. ஓகே, ரேவதி வருகின்றார். ரேவதி கொண்டு வாருங்கள். அம்மா என்ன பதம்? நீங்களும் திருவிழா என்றுதான் கூறுகிறீர்கள். நாகப்பனும் சஞ்சனா துறையும் வந்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இது சரி, நீங்க சொன்னது சரியா என்று மற்றவர்களும் கூறினால்தான் தெரியும். வேறு பதங்களும் இருக்கலாம் தானே. என்னிடம் இருக்கிற பதம் இதுதானோ தெரியவில்லை. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் மற்றவர்களை. வாழ்த்துக்கள் மகளே. மூவர் வந்து திருவிழா திருவிழா என்று சொல்கின்றார்கள். எங்கே மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் அதை கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்து கூடுதலாக யார் இதை சரியாக சொல்லுகிறார் என்று கேட்டு பார்ப்போம்.
5: இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிடத்தில் 11 மணி ஆகின்றது. தொடர்ந்து அன்னையார் வருவார்.
0: வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
4: இன்னொரு பதிலும் சொல்லி வைத்திருக்கேன்.
0: பண்டிகை என்று கூறுகிறீர்கள். பண்டிகை, சரி பார்ப்போம். பண்டிகை
4: தப்பிச்சதுன்னா பண்டிகையா?
0: அப்ப பண்டிகை
4: தப்பிச்சதுன்னா
0: வேண்டும் வேண்டும் வர வேண்டும். எங்க பாரத்தவர்களே சொல்லுங்கள்.
6: அப்பா கேள்விப்பா, நல்லா நடத்துற போட்டி நல்லா இருக்குப்பா. முதல்ல பதில சொல்லாம எல்லாரும் சொன்ன பிறகு சொல்றேன். நல்லா எனக்கு பிடிச்சிருப்பா, நல்லா
0: இருக்கு.
6: நானும் சொல்லுங்க.
0: அப்ப என்ன பதில்? திருவிழா திருவிழா என்று சாரி
6: நன்றியாப்பா.
0: நன்றி நன்றி. அடுத்து வந்திருக்கின்றார் யார்? முகமது ராபிக் அவர்கள் கூற போகணும். ராபிக் ஐயா கூறுங்கள். பண்டிகை என்று கூறுகின்றீர்கள். சரி, பண்டிகை என்றதை இருவர் கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பார்ப்போம். ஒரு வாருங்கள். எங்கேயா தேவா? தேவா பெற வேண்டும். ஜோர்ஜ் பெற வேண்டும். ரேவதி பெற வேண்டும். ரேவதி கூறிவிட்டார். ஒரு வாருங்கள். கார்த்திகேயன் என்ன நின்று விட்டீர்கள்? ஒரு வாருங்கள். கார்த்திகேயன் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆறு பதில்கள் வந்திருக்கின்றன. ஆறு பதில்கள் வந்திருக்கின்றது. எது சரி என்று தெரியவில்லை. இங்கு வந்தால்தான் தெரியும். மற்றவர்களும் வந்தால்தான் தெரியும். ஓடி வாருங்கள். இது ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஒரு விடயம். மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது. அதற்கு வந்திருக்கின்றது ஆறு பதில்கள். என்னிடம் இருக்கிற பதம் இது கொண்டு பார்க்கின்றேன். ஒப்பீடு செய்து வைத்திருக்கின்றேன். சரியோ புளியோ என்று என்னால் கூற முடியாமல் இருக்கின்றது. இங்கே ஓடி வாருங்கள். நீண்ட நேரம் எடுக்க வேண்டாமா? வேறு பதில்கள் வர இருக்கின்றதா? இந்த சொல்லுக்கு ஆறு சொற்கள் கிடைத்திருக்கின்றது. அதற்குள்ளே சரியான பதம் வந்துவிட்டது. திருவிழா என்பது சரியான பதம். திருவிழா, இதை திருவிழா என்றும் கூறுவார்கள், அதுக்கு வேறு மாதிரி கேட்க வேண்டும். திருவிழா என்பது மக்கள் எல்லோரும் கூடி வந்து கேளிக்கையாக கோலாகலமாக செய்கிற திருவிழா. திருவிழா என்று ஒன்று இருக்கிறது, அது திருவிழா தனிய தெய்வத்துக்கு மட்டும்தான். தெய்வம் தான் திருவிழா வருகின்றது நீதிவளம். திருவிழா என்று கூறுகிறது. திருவிழா என்றால் கேளிக்காக மகிழ்வாக சந்தோஷமாக கூத்தாடி காவடி ஆடி அப்படி நடைபாதை செய்து இத்தனை விதமாக அந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். அதனால் திருவிழா என்பது சரியான பதமாக அமைந்துவிட்டது. வாழ்த்துக்கள் கூறிய முதலில் கூறிய நாகப்பன் அவர்களுக்கு புள்ளி வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு புள்ளியும் கிடைக்கவில்லையப்பா, இது இந்த மகள் வந்தா தான் தனக்கு புள்ளி பார்த்து 20 கூறிக்கொண்டு போவார். சரி, அடுத்த பதம் ஆறு எழுத்தை கொண்டது. இது ஆதி காலம் தொட்டு கொண்டாடல வழிபலியாக வருகின்றது உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. இதனால் பல பழைய இதிகாச புராணம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆறு எழுத்தை கொண்டது எதுவாக இருக்கும் உங்களுக்கு இடம் மாறி தருகின்றேன், கண்டுபிடியுங்கள். இலகுவாக இருக்கும் அல்லது இல்லை, இப்படியே தான் விடுவோம். இதுதான் உங்களுக்கு எது சுலபம் என்று தெரியல. இடம் மாறி தருவா, இடைவெளியை விட்டு தருவா? இப்பொழுது இடைவெளி விட்டு தருகின்றேன். ஆறு பதங்கள், ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அதிலே வருகின்றது. முதலாவது எழுத்து ரு என்ற உருவம் என்பதற்கு வர குரல் ரு, முதலாவது எழுத்து. இரண்டாவது எழுத்து கூவுதல் வர நெடில் கூ. மூன்றாவது எழுத்து தூ, துன்பம் என்பதற்கு வர தூ. நான்காவது எழுத்து தே, தென்னை என்பதற்கு வர எழுத்து தே, குரல். அடுத்தது இக், இக் கொக்கு, அதுக்கு வர இக். ஐந்தாவது எழுத்து. ஆறாவது எழுத்து இத், கத்தி என்பதற்கு வர இருங்கள் வாரன். இரண்டாவது எழுத்து தந்தேனா நாகப்பன் சொல்வர்களில் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன்.
7: தெருக்கூத்து
0: சொல்லுவர்களில் வந்துவிட்டீர்கள். கடிகாரம் தெருக்கூத்து என்பது சரியான பதத்தை கொண்டு வந்திருக்கார். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்கள். சஞ்சனன் வந்து விட்டார். சஞ்சனா கொண்டு வாருங்க.
1: தாத்தா தெருக்கூத்து
0: கட்டிக்காரு, கட்டிக்காரு சரியான பதம். நாகப்பன் மாமா வந்து குறிப்பிட்டாரு. சரி, கட்டிக்காரு, கட்டிக்காரு. நன்றி, நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். இதை விட பாரூக் அவர்கள் கூறியது சுவாரஸ்யமாக போட்டினர். அடுத்தது, அடுத்த பதத்துக்கு அவற்ற வழியிலே போவோம். அங்கே அடுத்த பதம் என்னிடம் இருக்கின்ற பதத்துக்கு சரியான தரவு தருகின்றது. இது எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. இந்த சொல்லை பாவிப்பார்கள் அநேகமாக, ஆலயங்களுக்குள்ளே பாவிப்பார்கள். ரேவதியமா கூறுங்கள். வாழ்த்துக்கள். தெருக்கூத்து நாகப்பனும் எங்களுடைய சஞ்சனத்திலையும் வந்து குறிப்பிட்டு போகின்றார்கள். தெருக்கூத்து சரியான பதம். சரியம்மா, அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன், மீண்டும் பாருங்கள். இது வந்து ஒரு புனிதமான இடமாக கருதப்படுவது. முகமது ராபிக், வணக்கம் ராபிக்.
8: தெருக்கூத்து,
0: தெருக்கூத்து சரியான பதம். மூவர் வந்து குறிப்பிட்டு சென்று விட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டுபிடித்தமைக்கு வாழ்த்துக்கள் ஐயா. சரி, அடுத்த பதத்தை கூற இருக்கின்றேன். அந்த பதம் வந்து ஒரு விடம். ஆலயங்களிலும் இருக்கின்றது, வீடுகளிலும் இருக்கின்றது, அரண்மனைகளிலும் இருக்கின்றது. அற்புதமான பதம். பல பாடல்களை இந்த பதத்தை உபயோகித்திருக்கின்றார்கள். இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், பார்ப்போம். இது ஒரு பிரத்யேகமான இடம். ஆலயம், அரசவை, வீடுகளிலும் இருக்கின்றது. இதை இப்படி கூறுவார்கள் இந்த இடத்தை. உதாரணமாக ஒன்று சொல்றேன், குளிக்க போகிற இடத்தை குளியல் அறை என்று கூறுவோம் தானே. அதே போன்று இதுவும் ஒரு இடம், புனிதமான இடம். இந்த இடம் ஆலயங்களிலும் அரசவைகளிலும்
5: வீடு வளையிலும் அநேகமாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். வந்துவிட்டார் நாகப்பன் கூறப்போன்ற குருங்க நாகப்பன் பள்ளி அறையா? சரி பார்ப்போம், வேறு என்ன அறை வருகிறோம் என்று பார்ப்போம்.
4: நன்றி,
5: வாருங்கள். எங்கே ஓடி வாருங்கள், யார் சொல்வது? இப்ப நாகப்பன் வந்து ஒரு பதிலை தந்துவிட்டு போகின்றார். உங்கள் பதிலையும் எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். எப்படி இருக்கும் சொல்லி எங்கே அதுதான் சரி என்றது அல்ல. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். தேவா, நாகப்பன், சஞ்சனா, ஸ்ரீ, டிராபிக், ஃபாரூக், ஜோர்ஜ், ரேவதி, கார்த்திகேயன் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள், ஓடி வந்து பதங்களை தாருங்கள், வென்று கொண்டு போகுங்கள். வராதிருப்பவர்களும் வந்து இணைந்து கொள்ள வேண்டும். இப்போது முன்னுக்கு தூக்கம் விழிப்பவர்கள், தூக்கம் விழிக்க முடியாதவர்கள் முற்கூத்திலே நிற்கிறார்கள். பின் கூத்திலே தான் நித்திர விழிப்பவர்கள் வரப்போகின்றார்கள் போல் தெரிகின்றது. இப்ப கண்ணன் வந்தா கண்ணன் அடிச்சு கொத்தி போவார் பல பதங்களை. நாகப்பனுக்கு போட்டியா? சஞ்சயநாதரையும் கட்டிக்காரை கிட்ட கிட்ட நிற்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள். கணபதி அவர்கள் வருகின்றார். வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம் கணபதி. சகோதரரே கணபதி வணக்கம்.
7: வணக்கம். தோட்டம்,
5: தோட்டம் என்று கூறியிருக்கீர்கள். தோட்டம் என்று நான்கு எழுத்தோடு முடித்து விட்டீர்கள். அதை வந்து ஆறு எழுத்து என்று
7: கூறுகிறேன்.
5: மீண்டும் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அங்கே ரேவதி வந்துட்டு, ரேவதி கூறுங்கள்.
1: என்னம்மா?
5: பூஜை அறை. எங்கே பார்ப்போம் இது சரி என்று பாருங்கள். பதங்கள் வருகின்றது. பூஜை அறை. நான்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நாகப்பன் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். என்னவையா?
4: மடப்பள்ளி.
5: மடப்பள்ளி, மடப்பள்ளி என்று ஐந்து எழுத்திலே வருகிறது. ஆறு எழுத்து மடப்பள்ளி, ஆறு எழுத்து சரியாக கொண்டு வந்திருக்கிற எழுத்துக்கள் மடப்பள்ளி என்று கூறியிருக்கிறது. அங்கே பார்ப்போம், மற்றவர்களும் கொண்டு வருவார்கள். ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
6: அந்தப்புறம்,
5: அந்தப்புறம், அந்தப்புறம் ஏழு எழுத்துக்களா கிடக்குது. அந்தப்புறம், அந்தப்புறம் நீங்கள் தந்திருக்கீர்கள், அதை எடுத்துக் கொள்ளுகின்றேன். பார்ப்போம் போட்டியிலே. எங்கே ரேவதி என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: மடப்பள்ளி.
5: மடப்பள்ளி என்று முன்பும் கூறியிருக்கின்றார்கள், நீங்களும் கூறுகிறீர்கள். சரி, அடுத்த அடுத்தவர் வரட்டும், இங்கே கொண்டு வரட்டும்.
1: மடப்பள்ளி, மடப்பள்ளி,
5: மடப்பள்ளி,
1: மடப்பள்ளி.
5: ஆறு எழுத்து சரியாக சொல்லி இருக்கின்றீர்கள். இருப்பினும் பார்ப்போம், நான் தந்தது ஆறு எழுத்து தான். ஐந்து எழுத்தம்மா, நான் தந்தது ஐந்து எழுத்து. ஐந்து எழுத்தில் வரும். இப்பொழுது ஐவர் வந்து கூறி செல்கின்றார்கள். ஆறு பேர் வந்திருக்கின்றார்கள். பள்ளி அறை, தோட்டம், பூஜை அறை, மடப்பள்ளி, அந்தப்புறம் என்றெல்லாம் வருகின்றது. எங்கே வரட்டும், பதில்கள் வரட்டும். முகமது ராபிக் அவர்கள் கொண்டு வருகிறார். கூறுங்கள் ராபிக்.
8: படுக்கை அறை.
5: படுக்கை அறை, படுக்கை அறை. ஐந்து நல்லது. படுக்கை அறை நான்கு எழுத்து, ஆறு எழுத்து. இருப்பினும் அதை எடுத்துக் கொள்ளுகிறேன். படுக்கை அறை. எத்தனை பதங்கள் வருகின்றது என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள். அடுத்தவர் யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஃபாரூக் மீண்டும் வந்துவிட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
6: அப்பா மறுபடியும் வேற சொல்ல அப்பா
5: கொடுங்கள்.
6: பலிபீடம். அப்பா
5: பலிபீடம், ஓ அது ஐந்து எழுத்து தான். என்ன பலிபீடம்? நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். எங்கே பார்ப்போம், அடுத்தவர்கள் கொண்டு வருவதையும் பார்ப்போம். இன்னும் கொண்டு வர இருக்கின்றார்கள். கணபதி மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறேன் என்று சென்றார். ஜோஜை காணவில்லை. தேவா நின்று விட்டார் போல் தெரிகின்றது. என் தேவா கொண்டு வாருங்கள், பதத்தை கொண்டு வாருங்கள். ரேவதி மீண்டும் கொண்டு வாருங்கள். இதற்குள்ளே இருக்கின்றதோ இல்லையோ தெரியவில்லை. நீங்கள் கொண்டு வந்து முடித்துவிட்டால் நான் தருவேன் பதிலை. ஓடி வர வேண்டும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: உறவுகள் பலரும் பல பழங்களை கொண்டு வந்தீர்கள் என்ற பதத்திலே வந்தது. பள்ளி அறை என்று ஒன்று வந்தது. நாகப்பன் வந்திருக்க. வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம். மண்டபம்.
0: மண்டபம். மண்டபம். நல்லது நல்லது நல்லது நல்லது. நல்ல பதங்களை எல்லாம் கொண்டு வருகின்றீர்கள். இவர்களது வந்த பதங்கள் பள்ளி அறை, தோட்டம், பூஜை அறை, மடப்பள்ளி, அந்தப்புறம், படுக்கை அறை, பலிபீடம், மண்டபம் என்று வந்திருக்கிறது. ரேவதி மீண்டும் வந்திருக்க. வணக்கம் ரேவதி. என்னமா கருவூலமா? கருவூலம் என்று ஒன்று இருக்கின்றதா? சரி, கருவூலம் நல்லதம்மா. எது சரி என்று பார்ப்போம். நன்றி நன்றி. பள்ளி அறை, தோட்டம், பூஜை அறை, மடப்பள்ளி, அந்தப்புறம், படுக்கை அறை, பலிபீடம், மண்டபம், கருவூலம் என்ற பல பதங்கள் எல்லாம் உண்மையான பதங்கள் வந்திருக்கின்றன, சரியான பதங்கள். ஆனால் நான் கேட்ட பதம் என்னிடம் இருப்பது வேறு. ஆலயத்தில் இருக்கின்றது, அரசவைகளில் இருக்கின்றது, வீடுகளிலும் இருக்கின்றது. இந்த இதை இப்படி கூறுவார்கள், அழைப்பார்கள். ஒரு புனிதமானது என்று புனிதமான சொல்லை நான் கொண்டு வந்து தந்தது என்னென்றால், உண்மையிலே அது ஒரு புனிதமான இடம்தான். அதை வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிப்பதும் புனிதமாகத்தானே. அதனால் ஆலயங்கள் அரசவையிலும் வீடுகளிலும் இருக்கின்றது. பள்ளி அறை என்பது சரியான பதம். அதை நாகப்பன் அவர்கள் முதலில் கொண்டு வந்து தந்தார். வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. நீங்கள் கூறியது எல்லாம் சரி. தோட்டம் இருக்கின்றது, பூஜை அறை இருக்கின்றது, மடப்பள்ளி இருக்கின்றது, அந்தப்புறம் இருக்கின்றது. அந்தப்புறம் இதை சொற்கள் மாறி எழுத்து கூட குறைய வந்திருக்கின்றன. எல்லா பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வந்தீர்கள். ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது பதங்கள் வந்துவிட்டது இந்த ஒரு பதத்துக்காக. அப்ப இவ்வளவு தமிழ் சொற்கள் எங்கள் இருக்கின்றது. ஒரே கருத்து தான் இவை. அப்படியான கருத்துக்கள் உள்ள சொற்கள் எத்தனை இருக்கின்றது எங்கள் மொழியிலே என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது, சிந்தனைக்கு வந்ததாக இருக்கின்றது. நேரம் உங்களுக்கு 11:15 ஆகின்றது. நான் உங்களுடைய 12 வரையும் உங்களோடு நான் இருப்பேன். தொடர்ந்து இணைந்துடுவோம். அடுத்த பதத்தை தருகின்றேன் அன்பு உறவுகளே. பள்ளி அறை என்ற சரியான பதத்தை தந்தவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். மற்றவர்களும் நாங்கள் இவ்வளவு பதம் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். சரி, அடுத்து ஒரு பதம் தருகின்றேன். மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இந்த பொருள் எல்லா இடத்திலும் காணப்படுகின்றது. ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் அதுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. திருமணத்திலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கும், திருமண வைபவத்திலே காணக்கூடியதாக இருக்கும். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எல்லா இடங்களிலும் இது காணப்படும். ஆனால் திருமணத்திலேதான் விசேஷமாக காணப்படுகின்ற, அதற்கு பிரத்யேகம் கொடுக்கின்றார்கள். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கொண்டு வந்து கூறுங்கள் பார்ப்போம். ஓடி வந்து கூறுங்கள்.
2: யார் சொல்வதோ யார் சொல்வதோ.

0: பன்னீர் பன்னீர் அந்த
1: நன்றி
0: நன்றி நன்றி மீண்டும் கொண்டு வாருங்கள் பன்னீர். அடுத்த உறவு என்ன கொண்டு வரப்போகின்றீர்கள்? இவர் பன்னீர் என்று கூறிவிட்டு செல்கின்றார்.

0: வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம்.
1: தோரணம் தோரணம்
0: தோரணம் மங்களமான பொருளை தந்திருக்கின்றீர்கள். தோரணம் என்று கூறியிருக்கின்றீர்கள், பார்ப்போம் இது சரியான தோரணம். நான்கு வணக்கம் வணக்கம். நீங்க பாடல் கூறவில்லை, அடுத்த முறை பாடலை தாருங்கள். வணக்கம் ரேவதி. ரேவதி மகளே கொண்டு வாருங்கள். என்ன
2: பதம்?
0: அர்ச்சதை. அர்ச்சதை எத்தனை எழுத்தம்மா? ஐந்து எழுத்து வருகின்றதா? பரவாயில்லையா, அர்ச்சதை சரி, அது நாலு எழுத்து எடுத்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த பொருளை நாங்கள் எல்லா இடத்திலையும் காணலாம், ஆனா இந்த இடத்திலே இதற்கு ஒரு புனிதமான சொல்லு பாவிக்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது அந்த அந்த பொருளை. இரண்டு அந்த இரண்டு பொருளை கூறி வருவது, இரண்டு கருத்து இருக்கின்றது அந்த இடத்திலே. அதற்கு எங்கே பார்ப்போம். நாகப்பன் வந்து விட்ட, நாகப்பன் எங்கே சென்று விட்டீர்கள்? நாகப்பன் உங்களுடைய அழைப்பு வரவில்லை. பாருங்கள், கொண்டு பாருங்கள். வேறு இடத்தில் காண்கின்றோம், ஆனா இந்த இடத்துல முக்கியமாக ஒரு பெயர் பெற்று வருகின்றது. இப்ப மூன்று பேர் வந்துவிட்டு, தண்ணீர், தோரணம், அர்ச்சதை. வாழ்த்துக்கள், நல்ல நல்ல பதங்களை கொண்டு வருகின்றீர்கள். கணபதி அவர்களே, நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கொண்டு வாருங்கள். இன்னும் கூற வேண்டும், நீங்கள் பாடல்கள் கூற வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். சஞ்சனாசிரி கூறவில்லை, நாகப்பன் கூறவில்லை, கணபதி அவர்கள் கூறவில்லை, ரேவதி கூறவில்லை, கார்த்திகேயன் பாடல் கூறவில்லை. எங்கே கொண்டு வாருங்கள். அது என்ன பதமாக இருக்கலாம்? திருமணத்திலே அது முக்கியமாக பயன்படுகின்றது, முக்கியமாக பயன்படுகின்றது அந்த பொருள். எங்கே கொண்டு வர வேண்டும்? போட்டி கடுமையாக இருக்கின்றதா, அல்லது உங்களுக்கு சிரமமாக இருக்கின்றதா? வடிவத்தை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றி கூறலாம். நான்கு எழுத்தை கொண்டது, கொண்டு ஓடி வாருங்கள். இந்த பதத்திலே பல பாடல்கள் வந்திருக்கின்றது. ஒரு பல பாடல்கள் வந்திருக்கின்றது. இப்ப அன்னையிலும் பாடல்கள் வந்திருக்கின்றது. நீங்கள் வந்து கேட்கின்ற பாடல்கள் உண்டு. இந்த பதம் தாங்கி வரும் பாடல்கள் இருக்கின்றன. இந்த பதத்தின் இரண்டாவது வரி, கடைசி இரண்டு எழுத்துக்களை வைத்து ஒரு பாடலே பல தடவை வருகின்றது. இரண்டு கருத்துக்களும் அதுக்கு இருக்கின்றது அந்த இரண்டாவது எழுத்துக்கு. அந்த இரண்டாவது எழுத்தை சேர்த்து மொன்றியல் தமிழ் வானொலியிலே ஒரு நிகழ்ச்சியும் வருவதுண்டு. பல தரவுகளை தந்துவிட்டு எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். கேட்போம் விரைவாக.
3: பொங்கல் தொட்டு தொட்டு தீரக்கும் அது மலரின் தோல்வி.
0: நாகப்பன் அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார், கூறுங்கள்.
4: மனமாலை.
0: நீங்கள் மனமாலை என்று கூறுகிறீர்களா? சரி, அதை சேர்த்துக் கொள்ளுகின்றேன். பார்ப்போம் யார் கூறியது சரி என்று பார்ப்போம். இப்பொழுது யார் வேண்டும்? நன்றி நன்றி நன்றி. யாரோ ஒருவர் அழைத்தார், சென்று விட்டார். ஓடி வர வேண்டும், அழைத்தவர் மீண்டும் பெற வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வதோ? என் பேத்தி வந்து விட்டார், சஞ்சனா குட்டி. ஓடி வாங்கம்மா. என்ன பதமடா?
2: பாப்பா
0: கூறுங்கள். என்ன பதம்?
2: பாப்பா சந்தனம்.
0: சந்தனமோடா, சந்தோஷமா சொல்லுறீங்க. சந்தனம், நல்லது நல்லது. சந்தனம், சந்தனம் என்ற பொருளும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லா இடத்திலையும் காணலாம் இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சஞ்சனா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சஞ்சனா வந்து சந்தனம் என்று கூறிவிட்டு போகின்றார். எங்கே பார்ப்போம். இப்ப வந்தது ஐந்து பதங்கள் வந்துவிட்டது. பன்னீர், தோரணம், அர்ச்சதை, மணமாலை, சந்தனம் என்று வந்திருக்கின்றது. இதுல எது சரியா இருக்கும் என்றது கடைசியிலே தான் தெரியும். எங்கே கொண்டு வாருங்கள். இது என்னிடம் இருக்கிற பதம் பெற வேண்டும். எங்கே கொண்டு வாருங்கள். இது திரும்ப

0: சொன்ன வைபவத்திலே மிகவும் முக்கியமாக கணிக்கப்படுவது. நல்ல தரவுகளை உங்களுக்கு தந்திருந்தேன், கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். ஒருவர் வந்து ஒரு தடவை தந்துவிட்டு மறு தடவையும் வந்து கூறலாம், மாற்றி கூறலாம், அதிலே ஒன்றுமில்லை. எனக்கு தேவை சரியான பதம், யார் கொண்டு வந்தது கேட்போம். ஐந்து பேர், ஐவர் வந்து கூறியிருக்கின்றார்கள், மற்றவர்களை காணவில்லை. என்ன நடந்தது? கணபதி அவர்கள் வந்து தோரணம் கூறினாரா? நல்லது, இதற்கு மீண்டும் வர வாய்ப்பு இல்லையா? யாரும் வரமாட்டார்களா? சரி, பதிலை கூறட்டுமா? பதிலை கூறுகின்றேன். ஐந்து பேர் கொண்டு வந்தபடியால் மீதி பேருக்காக நாங்கள் தாமதிக்க முடியாது. இதிலே நான் கூறிய தரவின்படி ஐந்து சொற்கள் வந்தது, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். நான் சொல்லாமல், ஒன்று வந்து பன்னீர், இரண்டாவது தோரணம், மூன்றாவது அர்ச்சதை, நான்காவது மணமாலை, ஐந்தாவது சந்தனம். எங்கே வருகின்றார் கார்த்திகேயன்? வணக்கம் கார்த்திகேயன்.
1: பந்தல், பந்தல்,
0: பந்தல், பந்தல் என்று கொண்டு வருகிறேன். நல்லது, ஒருபடிய மதகம் பந்தல். இது நாலெழுத்து, நான் தந்தது வந்து நாலெழுத்து தான், பந்தல்,
1: பந்தல்,
0: பந்தல் என்ற
1: அஞ்சு எழுத்துதான் வந்து வாழை மரம், அஞ்சு எழுத்துதான் வாழை மரம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு, கல்யாண வீட்லயும் அது முக்கியமான ஒரு பொருள்.
0: நல்லது, நல்லது,
1: சரிங்க.
0: நீங்கள் வாழை மரமும் தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். இரண்டு பதத்தில் தேடிக்கொண்டுவோம். வாழை மரம், முகமது ராபிக் வந்திருக்கார். வணக்கம் முகமது ராபிக் அவர்களே.
2: ஐயா, தாம்பூலம். ஐயா, தாம்பூலம்,
0: தாம்பூலம், தாம்பூலம். நல்ல விடயம் கொண்டு வந்திருக்கு. நல்ல சொல்லு, தாம்பூலம் என்று ராபிக் தந்திருக்கார். தாம்பூலம், தாம்பூலம் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டு விட்டது ஐயா. இருப்பினும் பார்ப்போம், இருப்பினும் பார்ப்போம். தாம்பூலம், நல்ல ஒரு மங்களமான விடயம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. கண்டுபிடி, கண்டுபிடி, யார் சொல்லுவது கண்டுபிடித்து வந்தது என்று சொல்லிலே சொற்கள் குழம்பி வருகின்றன, இடைவெளி விட்டு வருகின்றன. சொற்களாக பதமாக இருந்தோம் தேடுங்கள் என்று சொல்லி பல பதங்கள், எட்டு பதங்கள் வந்துவிட்டது, எட்டு பதங்கள் வந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் வரலாம். சரி, இங்கே இப்ப நான் கூறிய தரவின்படி நான்கு எழுத்துக்களை கொண்டு சஞ்சனா மீண்டும் வருகிறேன். வணக்கம் சஞ்சனா. வணக்கம். பச்சை அரிசி, எத்தனை பதம் அடா, எத்தனை எழுத்துடா அந்த பச்சை அரிசியில? அம்மா, ஆறு எழுத்து இல்லடா. தாத்தா தந்து நாலு எழுத்து தான் தாத்தா. என்னம்மா, என்னம்மா,
3: என்ன
0: பச்சரிசி என்று? அப்படி என்றாலும் அது பச்சரிசி என்று ஐந்து பதம், அந்த ஐந்து எழுத்து வருது இல்ல செல்லக்குட்டி. சரி, கேட்போம் அடுத்து ஒரு. சரி, கார்த்திகேயன் ஐயா அவர் உங்களோட சித்தப்பா அவர் பேர் கேட்டு பார்ப்போம். வணக்கம் கார்த்திகேயனா, ஜெயமனோரியா, யார் வருவது?
1: கார்த்தி, கார்த்திகேயன். தேங்காய் ஐயா,
0: தேங்காய், தேங்காய், எப்படி எல்லாம் சொல்கின்றது மூளை என்று பாருங்கள். சரி, தேங்காய். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நல்ல பதங்கள் வந்திருக்கு. இதிலே வந்து பன்னீர் என்று ஒரு பதம் வந்திருக்கின்றது. பன்னீர் வந்து திருமண மண்டபத்தில் இருக்கும், வேறு இடங்களிலேயும் இருக்கும். சரி, வேறு இடங்களில் விழாக்களிலே வைப்பார்கள், அதையும் பார்ப்போம். அடுத்து தோரணம், தோரணம் என்று வந்துட்டு அது நாலு எழுத்திலே வந்திருக்கின்றது. நாலு எழுத்து சொல்லுதான் நான் தந்தது. தோரணம் என்று ஒருவர் கூறியிருந்தார் கணபதி அவர்கள். தோரணமும் மங்களமான இடத்திலேயும் இருக்கும், அமங்கலமான இடத்திலேயும் இருக்கும், பெரிய விழாக்களிலே எல்லாம் இருக்கும். ஆனால் திருமணத்திலே முக்கியம் என்று கூறினோம். சரி, அங்கே தோரணம் இருக்கிறது முக்கியம் என்று அதையும் எடுத்துக்கொள்வோம். அடுத்தது அர்ச்சதை என்று ஒரு சொல்லு வந்து, அந்த அர்ச்சதை வந்து தனியே திருமண மண்டபத்திலே தான் அர்ச்சதை போடுவார்கள், அதாவது மங்களமான விழாக்கள். சரி, அதையும் எடுத்துக்கொள்வோம். அதையும் வந்து, ஆனால் அது ஐந்து எழுத்திலே வந்தது, அது அர்ச்சதை என்று கூறியிருக்கலாம். அடுத்த ஒரு பதம் வந்தது மணமாலை என்று வந்தது. அந்த மணமாலை வந்து ஒரு சிறப்பு சொல்லாக இருக்கின்றது. அதே ஒரு, அது வந்து திருமண வைபவத்திலே தான் அது காணப்படுகின்றது, அந்த பேரை உச்சம் படுகின்றது. அதை எடுத்துக்கொண்டு சந்தனத்தை எடுத்தால் சந்தனமும் புனிதமானது, அது மணமாலை மணம வீட்டிலேயும் இருக்கு, மற்ற வீடுகளிலும் இருக்கின்றது. பந்தல் வந்து எல்லா விழாக்களிலும் இருக்கின்றது தான். வாழை மரமும் எல்லா விழாக்களிலும் இருக்கின்றது தான். தாம்பூலம் எல்லா இடமும் இருக்கின்றது தான். பச்சரிசியும் எல்லா இடமும் நிறைய உடம்பு வைப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பார்கள். தேங்காய் உடைத்து வைப்பார்கள். ப பத்து பதமும் சரியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நான் கூறிய தரவின்படி இரண்டு கருத்து இரண்டு பொருளை கொண்டு உள்ளது. அது வந்து திருமண வைபவத்திலே மிக மிக முக்கியம் பெறுகின்றது. இந்த பொருட்கள் எல்லாம் திருமணத்துக்கு இருந்தாலும் மிக முக்கியம் அதிமுக்கியம் பெறுவது எது? மணமாலை. அந்த மணமாலை இரண்டு சொற்களை சேர்த்து வந்தது. அது மணமாலை அந்த இறுதி இரண்டு எழுத்திலேயும் பல பாடல்கள் வந்திருக்கின்றது. அந்த இரண்டு எழுத்தை வைத்தே ஒரு பாடல் நீண்டாக வந்தது. மாலை, மணமாலை, திருமண மாலை, மாலை வேலை மாலை என்று கூறுகின்றார்கள். அந்த மாலை மணமாலை என்பது சரியான பதமாக இங்கே தெரியப்படுகின்றது. அதுதான் என்னிடத்திலும் இருந்த பதம். தந்த தரவுகளின்படி எல்லா இடங்களிலும் உண்டு. ஆனால் திருமண வைபவத்திலே மிக முக்கியமாக புனிதமாக பயன்படுகிறது என்றால் மணமாலை தான். அதிலே மணமாலை என்ற பதத்தை தந்தவர் யார்? நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருந்தார். அடுத்து இன்னும் ஒருவரும் கொடுத்திருந்தார் மணமாலை. மணமாலை சரியான பதமாக வந்து நாகப்பனுக்கு அந்த புள்ளி சேர்ந்து விட்டது. சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது என்னிடம் இருந்த பதம் சார். அடுத்த ஒரு பதம், அடுத்த பதம் வந்து உங்களுக்கு இடம் மாறி வருகின்றது சுலபமாக தருகின்ற முகமது ராபிக்கு வந்திருக்காரு. வணக்கம் முகமது ராபி.
2: ஐயா மஞ்சள், ஐயா மஞ்சள், மஞ்சள்,
0: மஞ்சள், மஞ்சள் என்பதும் அங்கு இருக்கின்றதுதான். ஆனால் மணமாலை என்பதுதான் சரியான பதம். மணமாலை அந்த திருமண மாலை இருக்கின்றது. அதுதான் அந்த திருமண பந்தல் திருமண வைபவத்திலே முக்கியம் கொடுக்கிறது மணமாலைக்குத்தான். நல்லியா?
2: நன்றி.
0: சிந்தித்து செயலாற்றி வந்ததுக்கு நன்றி. அடுத்த பதம் உண்டு. அடுத்த பதம் வருகின்றது. அந்த பதம் வந்து பண்டை காலத்தில் எல்லார் வீட்டிலையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனா இந்த காலத்தில் அந்த வடிவங்கள் உருவங்கள் மாறி வேறு வேறு தன்மையிலே வந்துவிட்டது. அது உருமாறு. ஆனால் இப்பொழுதும் கிராமப்புறங்களிலே நாங்கள் அதை காணலாம். சரியா? அதை கொண்டுதான் எங்கள் மூதாதையர்கள் தொண்டு தொட்டு வந்தவர்கள் எங்களுக்கு உணவுகளை தயாரித்தார்கள். உணவுகளை தயாரித்தார்கள். அது இப்பொழுது வேறு உருவத்திலே வந்து உணவுகளை தயாரிக்கின்றார்கள். அது எதுவாக இருக்கும்? என்னிடம் இருப்பதம் பெற வேண்டும். அங்கே ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நீங்கள் சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடியது. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ. மூதாதையர்கள் பாவித்து வந்து இன்றும் பாவிக்கின்றார்கள். ஆனால் அது அநேகமான இடத்திலே உருமாறு வந்துவிட்டது. நாகப்பன் வந்துவிட்டார், கொண்டு வந்துவிட்டார். கூறுங்கள் நாகப்பன்.
3: மண் சக்தி,
0: மண் சக்தி என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம் மண்டலர்கள் என்ன கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். அதுதானா என்று பார்ப்போம்.
3: ஐந்தெழுத்து பதம் மண் சக்தி. நன்றி.
0: ஐந்தெழுத்தில் வந்துகின்ற மண் சக்தி என்று கூறிவிட்டு செல்கிறீர்கள் நாகப்பன். அடுத்தவர்களும் கொண்டு வர

0: பாரம் கொண்டு பாருங்கள் ஐயா.
1: ஆட்டுக்கள்
0: என்னையா?
1: ஆட்டுக்கல்
0: ஆட்டுக்கல்
1: மாவாட்டு
0: மாவாட்டு நல்ல ஆட்டுக்கல் கெட்டிக்காரன் நஞ்சிருந்து கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு பதம், அதுவும் உபயோகப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மனித தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவையிலே சிவராத்திரி விசேஷ நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. போட்டி நிகழ்ச்சியாக கார்த்திகேயன் கொண்டு வருகின்றார் ஒரு பாடத்தை. கொண்டு வாருங்கள் கார்த்திகேயன்.
2: அம்மிக்கல் ஐயா.
0: அம்மிக்கல்
2: அம்மிக்கல்
0: அவர் ஆட்டுக்கல். நீங்கள் அம்மிக்கல் நல்லது
2: நல்லது. மாறுதல்ல
0: ஓ இப்ப மிக்சியா மாறிவிடுது. நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பதம் நல்ல பதம். சரியான பதம் கொண்டு வருகின்ற எங்க தேவா கொண்டு வாருங்கள். தேவா
3: ஐயா. ஐயா மண்பானை
0: மண் பானை அவர் மண் தட்டி நீங்கள் மண் பானை ஐந்தறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: கோயில்
0: கோயில் இருக்கிற அருள் திருவருள் கிடைக்கிற மண் பானை அவர் கொண்டு வந்தது. மண்பானை 4 எழுத்துக்களாக கிடக்கின்றது. என்னவோ தெரியவில்லை, தாட்டி பார்ப்போம். இங்கே அடுத்தவர்கள் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். எத்தனை பதம் வர

0: மூவர் பதில் அளித்து சென்றார்கள். அடுத்தவருடைய பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது மூன்று பேர் தமிழ் வானொலி. ராபிக் அவர்கள் வருகின்றார்கள். வாழ்த்துக்கள் வாராபிக். என்ன பொருள், என்ன பொருள் என்று கூறுகிறீர்கள்?
1: உலக்கை உலக்கை
0: உலக்கை உலக்கை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். உலக்கை நான்கு எழுத்தோடு வந்திருக்கின்றது. உலக்கை என்று வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். இதுவும் பாவனை பொருள்தான். என்று இப்ப இன்று உலக்கைக்காக என்ன பாவிக்கிறார்கள்? இப்பொழுது உலக்கைக்கு என்னத்தை பாவிக்கின்றார்கள்? இது மூதாதையர்கள் பாவித்தது உலக்கை என்று கூட வந்தீர்கள். அது இப்பொழுது அதுக்கு பதிலாக என்ன வருகின்றது?
1: அது வந்து பல உலக்கையை போட்டு உடைப்பாங்க.
0: சரி, நல்லது நல்லது ராபிக் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதத்தை பார்ப்போம். ஓடு வாருங்கள், கொண்டு வாருங்கள். மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே.
1: துணிக்கல் துணிக்கம் துணிக்கல்
0: என்னது துணிக்கல்லா?
1: மாறி
0: வந்து விடுது. நல்லது. அப்ப என்ன பாடல்? என்ன பாடல்?
1: எனக்கு பாடல் வந்து இந்த பாட்டு சதாரத்துல மலை சாய்ந்து போனால் சிலையகலம் அந்த
0: பாட்டு.
1: அது சதாரத்துல நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுது அந்த பாட்டு.
0: அந்த
1: மாட்டிக்கிட்டேன் சாரி.
0: இது மலை
1: சாய்ந்து நெஞ்சம் அந்த பாட்டு.
0: இது மலை இது வேண்டும். எது வேண்டும் உங்களுக்கு?
1: எது கிடைக்குது? மலை சாய்ந்து போனாலும் தரலாம், சாதாரணம் எதுனா ஒண்ணு கிடைக்கும்
0: உங்களுக்கு. எனக்கு கிடைக்கும் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: எனக்கு வந்து இந்த பாட்டான் நினைந்து நினைந்து சார் வந்து பாட்டான் நெஞ்சம் உருகுது. பாட்டை மாத்தி கேட்டேன் அவள்
0: தான். நினைந்து நெஞ்சம் இருங்கள் இருங்கள் இருங்கள். நேற்றைய தினம் ஒரு பாடல் கேட்டீர்கள் ஞாபகம் இருக்குன்னதா?
1: நேற்றைய தினம்
0: அம்மாவிடம் வந்து
1: கேட்டேன்.
0: சரி, நேற்றைய தினம் ஒளிபரப்பை கேட்டீர்களா? அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது கேட்டீர்களா? நீங்கள் வந்து மீராமாவிடம் கேட்டீர்கள் பாடல். அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது உங்களுக்கு. நல்ல ஒரு பாடல்
1: கேட்டீர்கள்.
0: நான் கூறுவதை கேளுங்கள் கணபதி அவர்களே. நீங்கள் ஒரு பக்குவமா வந்து ஒரு நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்குது பாடலை கேட்டுவிட்டு போகிற பல தடவை உங்களை அவதானித்துவேன். நீங்கள் பாடலை கேட்பதில்லை. நீங்கள் வேறு வானொலி போயிருவீர்கள். எனக்கு தெரியுது, எனக்கு தெரியும். அதுல ஒரு குழையும் இல்லை. நீங்கள் வந்து நினை கேட்டு பாடலை கேட்டு நாங்கள் அதை உங்களுக்கு தருவது உங்களுக்கு வளமையா எந்த நேரம் வருமென்றே உங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் நினை கேட்டு பாடலை தேடிய இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் தயவு செய்து மன்னித்துக்கொள்ளும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் கணபதி அவர்களே. அன்பாக பேச வேண்டும் நாங்கள். நீங்கள் அன்போடு வந்து கேட்கின்ற உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று நாங்கள் கேட்டு அதை பின்பு சென்று பதிவறையிலே சென்று பாடலை தேடி எடுத்துக்கொண்டு ஒளிபரப்பினால் அதை நீங்கள் கேட்கவில்லை. அதை நீங்கள் கேட்பது எல்லோரும் கேட்க நானும் ஒரு கால் வந்து கேட்போம் என்று வந்து கேட்கிறீர்கள். நேற்று என்ன பாடல் கேட்டீர்கள் என்றதே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நாளைக்கு கோயிலுக்கு போற கதையை எடுத்து விடுவார்கள். அப்படி எல்லாம் செய்யாதீர்கள் ஐயா. நாங்கள் விளையாட்டு நாங்களும் நிச்சயப்படுத்தி இதுல வந்து எங்களுடைய நேயர்களை திருப்தி கொடுத்து. அது மட்டும் அல்ல, அது மட்டும் அல்ல, நீங்கள் இங்கே வருவது மற்ற உறவுகளை நாடிக்கொண்டு போவதற்கு தான். நீங்கள் ரெண்டு மூன்று தவறுகள் செய்திருக்கின்றீர்கள். அதை நான் இப்போ சுட்டிக்காட்டுகிறது உங்களோட மனச்சாட்சிக்காக தெரியும். முன்பின் தெரியாத முன்றியார் தமிழ் வானொலியில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும் அவர்களுக்கு நீங்கள் வேறு வானொலியின் படத்தை அனுப்பி அறிக்கை அனுப்பி அதில் வந்து கேளுங்கள் என்றெல்லாமையும் கேட்கிறீர்கள். அது முன்றியார் தமிழ் வானொலியில் உங்களோடு வந்து பாடல் கேட்பவர் என்று தெரியுது. நீங்கள் பல தடவைகள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் வயது வந்தவர்கள் அனுபவசாலி. நீங்கள் எங்கும் போகலாம். அதில் எந்த தவறும் இல்லை ஐயா. இப்ப நான் கேட்டது நீங்கள் மீனங்குத்தானே உங்களோட நேரத்தை செலவழித்து இங்கே வருகின்றீர்கள். பாட்டியிலே வந்து பங்கு பெற்று வந்து வானொலியில் ஒலிக்க வேண்டும் என்ற விருப்பமா? அந்த பாடலை நினைக்கட்டு. நாங்கள் நித்திர முடித்து அந்த பாடலை நாங்கள் இரண்டு மூன்று பேர் அதுக்கு தொழில்படுகிறோம். பதிவறை எடிட்டிங் அறை தோடல் அறை என்று சென்று உங்களுக்காக அந்த பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து பதிவு செய்து காற்றறையிலே தரும் பொழுது நீங்கள் கேட்கவில்லை என்றால் எப்படி ஐயா இருக்கும்? யோசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கணபதி அவர்களே, வானொலிக்கு உங்களோடு வந்து பங்கு பெற்றுவர்கள் ஆளை தெரியாமல் படத்தை அனுப்புகிறீர்கள். இன்னொரு வானொலியின் படத்தை அனுப்பி அங்கே வந்து கேட்கலாம் பாருங்கள். அங்கும் நல்ல சிறப்பாயிருக்கும். அது நீங்கள் சொல்வது சரி, அது உங்களுக்கு விருப்பம் என்று நீங்கள் போகலாம். ஆனா இந்த வானொலியில வந்து கேட்டுவிட்டு அந்த பாடலையே கேட்கவில்லை என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கேட்ட பாடல் ஞாபகம் இல்ல. சில சமயத்தில் கேட்டு சொல்றபடியால் உங்களுக்கு வானொலி எங்களோட வானொலி உங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் ஒரு விளையாட்டுக்கு வருகிறீர்கள். நீங்கள் ஒரு வயது வந்தவரும் உங்களுக்கு இவ்வளவு மதிப்பு தந்து கொண்டிருக்கும். இவ்வளவு காலம் வந்து யோசித்து பாருங்கள். தூரவானொலி அதனால் கேட்க நீங்க போகிறீர்கள், நான் தூரவானொலியை கேட்கும் பொழுதும் கூட குரல் வருது, எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்ட பாடலை நீங்கள் எங்களிடம் வந்து நினைக்கட்டும், உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த போட்டிகளில் அன்பாக பங்கு பெற்று சிறப்பாக செய்கிறீர்கள், உடனே போகிறீர்கள், பாடலை கேட்டு என்ன பாடல் என்றும் கேட்டு அந்த பாடல் பழைய பாடலை தெரிவு செய்து தந்து வானலையிலே தரும்பொழுது அதை கேட்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கேட்ட பாடல் ஞாபகம் இல்லாமல் போவாதானே. நல்லது கணபதி அவர்களே, வாழ்த்துக்கள். உங்களோட பதிலை நீங்கள் எடுத்துக்கொள்வதே துணி கல் என்று கூறுவீர்கள், துவைத்து பாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்,
0: புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. வானலை நாகரிகம் என்று
1: நன்றி
0: நீங்கள் வளர்ந்த, நீங்கள் ஒரு வளர்ந்த கலைஞர். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் இணைந்து கொண்டு போட்டி நிகழ்வு இருக்கின்ற. அடுத்து வருகின்ற செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
2: வணக்கம்பா. வணக்கம்பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: நான் நலமாக வளமாக சிறப்பாக மகிழ்வாக இருக்கின்றேன். என்ன பதிலை
2: கொண்டிருக்கீங்க? நன்றிப்பா.
0: என்ன பதில்?
2: அப்ப நான் இப்பதான்பா வந்தேன், இந்த
0: கோயிலுக்கு
2: வந்து உள்ள வந்தேன். அது நீ முடியறதுக்குள்ள பாடலை பதிஞ்சு வச்சுட்டு வந்துருவான்ட்டு வந்தேன். நாளைய பாடல் ஆதிசிவன் கால் பணிந்து அருள் பொழிவாமே.
0: ஏன்னா
2: நாளைக்கு வரும்போது கதம்பத்துல பேர் அப்புறம் நான் பாட்டு கேட்கும்போது
0: நல்ல பாடல் அந்த பாடல். அடுத்து இப்பொழுது பதம் என்னவென்றால், ஒரு பதம் இருக்கின்றது என்பதை 5 எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம், அந்த பதம் வந்து மூதாதையர்கள் ஒழுங்காக அதைத்தான் சமையல் செய்து கொண்டு வந்தார்கள், உணவுகளை எல்லாம் தயாரித்து வந்தார்கள், எல்லா வீடுகளிலும் அது இருந்தது. இப்பொழுது அந்த பொருட்கள் பல உருமாறி வந்துவிட்டது. அது என்ன பொருளாக இருக்கும்? 5 எழுத்துக்களை கொண்டது, ஆனால் கிராமங்களில் இப்பொழுதும் இருக்கின்றது. நான் மேலே உணவு செய்வார்கள் என்று கூறியிருந்தேன், அது இப்போ துணி வைக்கிற காலில் உலக்கை மண்டலம் வந்துவிட்டது. நீங்கள் என்ன பதம் வந்திருக்கின்றது? 6 பதங்கள் வந்து இருக்கின்றது. 6 பேர் கூறியிருக்கின்றார்கள். ஒருவர் மண் சட்டி என்றார், இன்னொருவர் ஆட்டுக்கல் என்றார், இன்னொருவர் அம்மிக்கல் என்றார், இன்னொருவர் மண்பானி என்றார், இன்னொருவர் உலக்கை என்றார், இன்னும் ஒருவர் வந்து துணிக்கல் என்று சொல்லி போட்டு போற துணி வைக்கிற கல் என்று. அந்த துணி
2: சமையலுக்கு தேவைப்படுறதாங்க.
0: ஆமா, அதுலேதான் எங்களுக்கு சமையல் செய்தார்கள் அந்த நாளையில. உங்களோட பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயா, மீண்டும் பாருங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி நீடிக்கப்பட்டிருக்கின்றது. என்னை அடுத்து மீரா அம்மா வந்திருப்பார். உங்களுக்கு இந்த சிவராத்திரி நாளையிலே தூக்கம் முடிப்பதற்கு ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் சஞ்சனா. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: ஆமா, பூத்தொட்டி.
0: பூத்தொட்டியோடா? பூத்தொட்டியே சமையல் செய்யலாமா? செல்லம்
3: இல்லை தாத்தா.
0: அப்ப நான் தாத்தா சொன்னேன் தானே, அந்த அந்த பொருள் முன்காலத்திலே எங்கள் பண்டை காலத்திலிருந்து வருகின்றது, அது அதிலேதான் உணவுகளை தயாரிப்பார்கள் என்று கூறினேன் அல்லவா? இப்பொழுது அது உருமாறி
3: ஒழுங்காவே கேட்கல தாத்தா.
0: ரொம்ப கொஞ்சம் ஒழுங்காக கேள்வியோடா. அப்ப இப்பொழுது கேளுங்கள், பழைய நாளையிலே முற்காலத்திலே எங்கள் மூதாதையர்கள் இதிலேதான் சமய எங்களுக்கு உணவுகள் செய்வார்கள், இந்த பொருளிலேதான். அந்த பொருள் இப்பொழுது உருமாறி வந்துவிட்டது, ஆனால் சில இடங்களில் இப்பொழுதும் இந்த பழைய பொருளை பாவிக்கின்றார்கள். அது எது? 5 எழுத்துக்களால் ஆனது. ஒருவர் வந்து கூறியிருக்கார் மண் சட்டி என்று, இன்னொருவர் கூறியிருக்கின்றார் ஆட்டுக்கல் என்று, அது அடுத்தது வந்தது அம்மிக்கல் என்று, இன்னொருவர் மண்பானி என்று கூறியிருக்கிறார், இன்னொருவர் உலக்கை என்று, இன்னொருவர் துணி கல் என்று கூறியிருக்கிறார். அது சமைக்கிற பொருளே அல்ல. நீங்கள் வந்து பூந்தொட்டி கூறுங்க. நீங்க பிள்ளைகள் மீண்டும் வந்து கூறுங்கள். பேத்தி நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். நல்லதம்மா, செல்லக்குட்டி ஓடி வாருங்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம்.
4: நிலக்கரி இப்ப கேஸா மாதிரி இருக்கு.
0: ஓ, நிலக்கரி. இப்பொழுது அப்ப முற்காலத்திலே நிலக்கரி பாவித்தார்களா?
4: ஆமாங்கய்யா, மரக்கறி மரக்கறி.
0: என்னையோ மரக்கறி, கறியை சொல்லுறீர்களா? மரக்கறியா நிலக்கறியா? அந்த காலத்திலே புகவண்டிக்குதான் நிலக்கறி போட்டு ஓடினார்கள். வீட்டுக்கு அம்மா அப்பா
4: எல்லாம் பயன்படுத்தினாங்க,
0: எங்களுக்கும் பயன்படுத்தினார்களா முன்பு நிலக்கரியை?
4: ஆமா,
0: நிலக்கறி விலகி என்றது வீடுகளில் எப்படி பாய்ப்பார்கள்?
4: மரத்தாலான விரைவு விரைவு விரைவு கறி,
0: விரைவு கறி என்று கூறுங்கள். மரக்காது நிலக்கறி வந்து நிலத்தின் ஆழத்திலே எடுத்து கொண்டு வருவ ஒரு விதமான பொருள். அதை வந்து புகை வண்டிக்கு அந்த காலத்திலே உபயோகித்தார். முதலில் விறகு வைத்துத்தான் நீராவி இன்ஜின் இயங்கியது, பின்பு நிலக்கரியை போட்டார்கள். நிலக்கரி வீடுகளிலே பாதிப்பதில்லை. சரியா? விறகு கறி, அது மரக்கறி என்று ஒரு கறியை கூறுகிறீர்கள். நல்லது நல்லது. உமியிலே சமைத்தார்கள் எங்கள் முன்னோர்கள். உமியிலே அதுலேயும் உமி இருந்தது, விறகு இருந்தது. நல்லது நல்ல விடயங்கள். இப்பொழுதெல்லாம் ஒரு
4: மாறி
0: காசிலே சமைக்க வழிக்கிட்டார்கள். எலக்ட்ரிக் அதாவது மின்சாரத்திலே வருகின்றது, மின் அடுப்புகள் எல்லாம். நல்லது நல்லது. இங்கே பார்ப்போம் எது சரியாக இருக்கும் என்று பார்ப்போம்.
4: யோசனை செய்து வருகிறோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த உறவுகளை வர வேண்டும். நான் மனதிலே எதையும் இல்லாமல் ஓப்பனாக நான் எதையும் கூறக்கூடியவர்கள். நான் பிழைகளை கண்டால் பிழை என்று கூறிக்கொள்வேன். உண்மையிலே உங்களுக்காக நாங்கள் நேரத்தை மாற்றி காலத்தை மாற்றி இருந்து நீங்கள் கேட்கின்ற பாடல்களை தர வேண்டும் என்ற ஆவலோடு தான் தருகின்றோம். இங்கே பார்த்தால் பதவியில் எழுதுவீர்கள், நான் கேட்டேன், நான் என்னுடைய பாடலை கேட்டேன் என்றால் எழுது. அப்ப மேலும் உங்களுக்கு ஆதங்கமாக இருக்கு. இது கேட்ட பாடல் என்ன ஒன்று தெரியாமல் கேட்டிருக்கலாம். கேட்க நான் அங்க போறேன், இங்க போறேன், அது கூடாத பழக்கம். அப்படி செய்யக்கூடாது. நீங்க கேட்டா கேட்கணும், கேட்க இல்லைனா கேட்க இல்லைன்னு நீங்க சொல்லுகிறீர்கள் வாழ்க்கை. அதுக்கு நொண்டி காரணங்கள் கூறக்கூடாது, நொண்டி காரணங்கள் கூறக்கூடாது. சரி, அடுத்து வர பாடல், அடுத்து வருகிற பதம் என்ன பதம் இங்கே பார்ப்போம். ஆர் வந்து சரியான பதத்தை தருகிறீர்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது ஒரு பதத்தை தந்துவிட்டு நான் இருந்தபோது இப்பொழுது எட்டு பதம் கொண்டு வந்தீர்கள். கெட்டிக்காரர்கள், எட்டு பதங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கின்றது, எங்கள் பழைய பாவனை பொருளில் இருக்கின்றது என்பதை தெரிந்து வந்து செல்லும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றேன். சரி, ஆர் சொன்னது சரியாக இருக்கும் என்று பார்ப்போம். எங்கே ஓடி பாருங்கள், செல்வகுமார் வர இருக்கின்றார். அவரையும் பார்த்துவிட்டு சரியா சந்தன் ராஜ் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ், வணக்கம.
5: வணக்கம். இனி இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு
5: வணக்கம்.
0: மண் சட்டி, நீங்களும் மண் சட்டி என்று கூறுகிறீர்களா? நல்லது நல்லது. மண் சட்டி என்றே கூறியிருக்கீங்க. மண்பானை என்று கூறுகிறீர்கள், ஆட்டுக்கல் இப்படி பலதையும் கூறியிருக்கிறார். வாழ்த்துக்கள் இணைந்தது. பாடலை
5: நாளைய பாடல்
0: இணைந்தது.
5: மந்தாரப்பு,
0: ஒரு மந்தாரப்பு,
5: ஒரு
0: மந்தாரப்பு என்ற பாடலை
5: கேட்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி சந்தன்ராஜ், நன்றி இணைந்தமைக்கு நன்றி. அடுத்த உறவு வந்துவிட்டார் நாகப்பன், மீண்டும் வந்திருக்கார். வணக்கம் நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா. சோற்று பானை.
0: என்ன சாமி ஐயா?
6: சோற்று பானை. சோற்று பானை.
0: சோற்று பானை
6: மாதிரி இருக்கு.
0: ஓ, சோற்று பானை. நல்லது நல்லது. இப்ப குக்கரா மாறிவிட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோற்று பானை, ஆனால் சோற்று பானை ஐந்து எழுத்தாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. இருப்பினும் பார்ப்பேன். நான் சொன்னது ஐந்து எழுத்து தானே?
6: ஐந்து.
0: அச்சொட்டாக கூறுவீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். ஒன்பது பதத்தை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடிக்கின்றது யார் சொல்வது என்றது கண்டுபிடித்து விட்டோம். அச்சொட்டாக கொண்டு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கு அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்த பதத்தை யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? செல்வகுமார் வர முடியுமா? கொண்டு வாருங்கள். முற்காலத்திலே எங்கள் மூதாதையர்கள் உபயோகித்த அற்புதமான பொருள். சமையலுக்காக உபயோகித்தார்கள், உணவுக்காக உபயோகித்தார்கள், உணவு தயாரித்து தந்தார்கள். அதற்கு பாவித்த ஒரு பொருள் இன்று வேறு வடிவத்தில் வேறு உருவத்தில் வந்துவிட்டது. ஆனால் சில இடங்களில் இன்றும் அது பாவனைக்கு இருக்கின்றது. அநேகமாக கிராமப்புறங்களிலே கூடுதலாக இருக்கிற காணலாம். அது என்ன பொருள் என்பதற்கு இங்கே வந்திருக்கின்ற பதில்கள் மண் சட்டி என்று இருவர் கூறியிருக்கின்றார்கள், ஆட்டுக்கல் என்று ஒருவர், அம்மிக்கல் என்று இன்னொருவர், மண்பானை என்று ஒருவர், உலக்கை என்று ஒருவர், துணி வைக்கிற கல் என்று இன்னொருவர் வந்து கூறினார். சமையல் துணி வைக்கிற கல்லிலே சமைத்திருக்கார்களா? மூன்று கல் வச்சு சமைப்பதை கூறுகின்றார். அடுத்த பூந்தொட்டி என்று பேர்த்தி வந்து கூறுகின்றார். மரக்கரியை பாவித்திருக்கின்றார்கள், மரத்தினாலே பிறகுனாலே எரித்த கரியை வைத்து பாவித்திருக்கின்றார். சோற்று பானை என்றும் வந்திருக்கின்றது. எங்கே அடுத்த பதம் யார் கொண்டு வருகின்றார் என்று எதிர்பார்ப்போம். செல்வகுமார் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வரவில்லை, ஆதலால் பதிலுக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது நான் படித்த அந்த பதங்கள் அத்தனையும் எங்கள் பாவனையில் இருந்தவைதான். சஞ்சனா வந்து விட்டார், சொல்லுங்கள் ரெட்டி.
3: பாப்பா மண் அடுப்பு.
0: ஓ, மண் அடுப்புடா, மண் அடுப்பு, மண் அடுப்பு, அடுப்பு. எத்தனை பதம் அம்மா? அது எத்தனை சொல்லி இருக்கின்றது? என்ன பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் உண்டு? மா, என், அ, டு, உப்பு. ஆறு சொல்லு, ஆறு எழுத்து வந்து விட்டது. தாத்தா சொன்ன ஐந்து இல்லவா? கெட்டிக்காரி, எங்களோடு இணைந்து இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கெட்டிக்காரியம். ஆக பத்து பதங்களை கண்டிருக்கின்றோம் என்ப உறவுல இந்த ஒரு பதம் கொண்டு வந்து பத்து பதங்கள் உங்கள் பாரம்பரிய பதங்களை கொண்டு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாரம்பரிய பதங்களை எடுத்து வருகின்றது பார்த்தீர்களா? பத்து பதங்களை கண்டிருக்கும் ஒரு பதத்திலிருந்து இதுதான் கண்டுபிடிப்பும். எடுத்து கொண்டு வந்து சொல்வது யாரோ ஒன்று கேட்டு வேலையில கொண்டு வந்து கூறுகிறோம். இதிலே செல்வகுமார் கொண்டு வர. வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம்பா. அப்பா மண் சட்டி.
0: மண் சட்டி என்று நீங்களும் கூறுகிறீர்களா? மூவர் கூறுகிறீர்கள் மண் சட்டி என்று. சரி, பார்ப்போம் இது சரியான பதம். எல்லோரும் வந்து விட்டார்கள். எல்லோரும் நன்றி, நன்றி, நன்றி. எல்லோரும் வந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது. அவர்கள் தந்த பதங்கள் மண் அடுப்பு, சோற்று பானை, மரத்தினால் புறகு கறி, பூத்தொட்டி, துணிக்கல், உலக்கை, மண் பானை, அம்மிக்கல், ஆட்டுக்கல். இன்னும் ஒரு பதில் வருகின்றது. முகமது ராபி கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
5: சட்டி பானை. சட்டி பானை,
0: சட்டி பானை, சிறப்பு, சிறப்பு, சட்டி பானை, சிறப்பு. அடுத்து அடுத்து மண் சட்டி என்னும் வந்தது. இதிலே ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல் சரியான சொல் இருக்கின்றது. இங்கே இன்னும் ஒரு பதில் வருகின்றது. தூக்கத்தால் வந்து ஓடி வருகிறார். வணக்கம் ரோஜா.
3: வணக்கம் அப்பா. மண் சட்டி தான் சரி.
0: மண் சட்டி தான் சரி என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாலு பேர் கூறுகிறீர்கள் மண் சட்டி. நல்லது, வாழ்த்துக்கள்.
3: அடிச்சு சொல்றேன்.
0: அடிச்சு சொல்கிறீர்களா? நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இதிலே ஒரு அநேகமான சொற்கள் எங்களுடைய பழைய பாரம்பரிய பொருட்களை பற்றி வந்திருக்கிறது. அவர்கள் சொன்ன அத்தனையும் மாறி அமைந்திருக்கின்றதுதான். ஆட்டுக்கல் இப்பொழுது கிரைண்டராக வந்துவிட்டது. அம்மிக்கல்லும் வந்து அப்படி அரைக்கிறதுக்கு பொருள் வந்துவிட்டு, மிக்சி போன்றதால் வந்துவிட்டது. மண் பானை என்பது ஒரு பழைய பொருள் தான், ஆனால் அது நான்கு எழுத்துக்களால் இருக்கின்றது. உலக்கை என்பது சமையலுக்கு உடித்து பாவிக்கின்றார்கள். துணிக்கல் வந்து துணிக்கல்லிலே சமையலுக்கு யாரும் பாவிக்கவில்லை. பூத்தொட்டியிலே யாரும் பாவிக்கவில்லை. மர உறவு வைத்து, உறவிலே வந்த கறி, கறியை வைத்து அதிலே சமையல் செய்தார். அது இப்பொழுது கேஸாக மாறிவிட்டதுதான். சோற்று பானை என்றது இப்பொழுது குக்கராக வந்துவிட்டது. மண் அடுப்பு இப்பொழுது ஸ்டோவ் எலக்ட்ரிக்லே வந்துவிட்டது. சட்டி பானை என்பதும் ஐந்து எழுத்திலே உள்ளதுதான். சட்டி பானை என்று வந்திருக்கின்றது. இதிலே இந்த சட்டி பானையும் மண் சட்டியும் தெரிவிலே இருக்கின்றது. இது பழைய பொருள், இதிலேதான் சமையல் செய்தார்கள் முன்னவர்கள். இப்பொழுது இதெல்லாம் அலுமினியம், வெண்கலம் என்று எல்லாம் வந்துவிட்டது. எனாமல், எவர்சில்வர் என்றெல்லாம் பலது வந்துவிட்டது. ஆனால் என்னிடம் இருக்கின்ற பதம் ஒரு பதம், அதை நால்வர் வந்து கூறியிருக்கின்றார்கள். மண் சட்டி. அங்கே சட்டி பானை என்பது சரி ஐயா. சட்டி பானை எதை இப்ப இந்த அலுமினியத்தில் வர்றதையும் சட்டி பானை என்றுதான் கூறுகின்றோம். அதனால் மூதாதையர்கள் பாவித்த அந்த நல்ல பொருள் மண் சட்டி என்பதுதான் சரி. மண் சட்டி என்று நால்வர் கூறியிருக்கின்றார். அதில் முதலில் வந்து கூறியவர் நாகப்பன் அவர்கள். அவருக்கு அந்த புள்ளி செல்லுகின்றது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. சரிதானே? மண் சட்டி அல்லது மண் பானை. ஆனா மண் பானை நாலு எழுத்திலே வருகின்றது. மண் சட்டி ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. ரோஜா சொன்னவர் அடித்து சொல்லுகிறார். செல்வகுமார் சொன்னவர் அடித்து சொல்லுகின்றோம். சங்கன்பா சொன்னவர் அதுதான் சரி என்று அழித்து கூறுகின்றோம். அவளால் நாகப்பன் முதலிலேயே சொல்லிவிட்டார் மண் சட்டி என்று சரியான பதமாக வந்திருக்கின்றது. ஏனைய பதங்களும் பழைய நினைவுகளை கொண்டு வந்த பதங்களை தந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, அடுத்து ஒரு பதம் வர இருக்கின்றது. அந்த பதம் வந்து இப்பொழுது போன போட்டியை போலே செல்லுவோம். ஆறு எழுத்துக்களால் கொண்டது. ஆறு எழுத்துக்களால் கொண்டது. இந்த பொருள் சமையலுக்கு உகந்தது. சமைக்கும் பொழுது இவற்றையும் சேர்த்து சமைத்து தருவார்கள். அது மிகவும் சுவையை தரும். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது, சரியா? அது எது வகை இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள். அன்று தொட்டு இன்று வரை உபயோகப்படுத்துவது. அது சுகாதாரத்தை தருவது, உடல் நலத்தை பேணும் வகையில் உள்ள ஒரு பொருள். அது ஆறு எழுத்துக்களால் இருக்கின்றது. இது இதையும் சேர்த்து சமைத்தால் நல்ல உவப்பாக இருக்கும் கறி, நல்ல சுவையாக இருக்கும். சுவைக்காக இதை பாவிக்கின்றோம். எங்கு கொண்டு வந்து விட்டார் நாகப்பன்? ஓடி வந்து விட்டார். கூறுங்க நாகப்பன். நாகப்பன்
7: வணக்கம் ஐயா.
0: கூறுங்க.
7: பெருங்காயம்.
0: ஓ பெருங்காயம், ஓ பெருங்காயம், நல்லது.
7: சுவை கூட்டக்கூடியது பெருங்காயம்.
0: ஓ பெருங்காயம், சரி. இந்த பெருங்காயம் வந்து தந்திருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். வேறு பொருட்களையும் மற்றவர்கள் கொண்டு வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். இங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் உங்கள் சிந்தனை கட்டியபடி நீங்கள் கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து சொல்லணும். இங்கே சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்போம். அடுத்து

0: மீண்டும் நாகப்பன் மாற்றப் போகின்றார், அவர் மைண்ட மாத்திக் கொண்டு வருகின்றார். கூறுங்கள் நாகப்பன்.
1: கருவேப்பிலை,
0: கருவேப்பிலை என்றும் கூறுகிறீர்கள். இதுல எது சரியான சரியான நீங்கள் கூறுகிறீர்கள் வணக்கம் பிரதர், சகோதரர் கணபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், கொண்டு வாருங்கள் ஐயா.
1: கருவேப்பிலை, கருவேப்பிலை,
0: நீங்களும் கருவேப்பிலையை கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். வேறு யார் கொண்டு வருவது வந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. அடுத்து ஃபாரூக் வருகின்றார். ஃபாரூக்,
2: ஆமாப்பா, நான் கருவேப்பிலை தான் சொல்ல வந்தேன்.
0: எல்லாரும் கருவேப்பிலே ஆகுறாங்களப்பா, இவங்களை என்னப்பா. செல்வகுமார்
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் வணக்கம்
3: அப்பா. நல்லெண்ணெய்ப்பா, நல்லெண்ணெய்,
0: நல்லெண்ணெய், சுத்தமான சுத்தமான நல்லெண்ணெய். எங்க நல்ல நல்லெண்ணெய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்கப்பா, நன்றி.
0: அது ஆரம்பத்தில் வந்தது நல்லெண்ணெய், சுத்தமான சுகாதாரமான உடம்புக்கு வந்து சுவையான சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து முகமது எங்களுடைய ராபிக் அவர்கள் வருகின்றார். அவரை என்ன பதம் கொண்டு வருகின்றார்? உப்பு, உப்பு மூன்று எழுத்து தானே அன்பரே? இது ஆறு எழுத்துல எல்லாம் நான்
4: கூறுவேன்.
0: சரி, உப்பும் நல்ல நல்லபடியா? உப்பு, உப்பு இல்ல பண்டம் குப்பையில் என்று கூறுவார்கள் தானே? நல்லது, சரி. மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். ஆறு இடத்தை கொண்டு வந்து தேவா கோவில் இருக்கின்றார், கோவிலில் இருந்து கூறுகின்றார். பச்சை அரிசி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதுவே தான் எல்லாம் சமைப்பார்கள் என்ன? பச்சை அரிசி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கோவிலே கண்டுபிட்டார் பச்சை அரிசி. சரி, அடுத்த பதம் என்னவாக இருக்கும் இங்கே கொண்டு பாருங்கள். எங்களுடைய அற்புதமான பதங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை வானிலையிலே கொண்டு வந்து ஒப்புவிக்கும் போது எவ்வளவு மகிழ்வாக இருக்கும். எங்கள் தமிழ் இவ்வளவு இருக்கின்றது என்று தெரிகின்றது. எங்கே ஓடி வாருங்கள். மனவை மனவை வாக்குறு வாக்குகள் வர வேண்டும், மனவை வாக்குச்சீட்டுகள் வர வேண்டும், ஓடி வர வேண்டும் மனவையிலிருந்து. நேற்றைய தினம் ஆரோக்கியர்கள் வந்தீர்கள் என்று சிவராத்திரி முழிப்போட இருக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் தொடர்ந்து சிவராத்திரி விழிப்பு விழிப்பதற்கு நிகழ்ச்சி தொடர்ந்து இயங்க இருக்கின்றது. வந்து இயங்கிக் கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு நித்திரைப்படுத்தி இந்த வழியிலாவது சிவராத்திரியை நாங்கள் முடித்துக் கொள்வோம். எங்கே அன்பு உறவுகள் கொண்டு வந்திருக்கார். பெருங்காயம், கருவேப்பிலை என்று மூவர் கூறியிருக்கின்றார்கள். நல்லெண்ணெய், உப்பு, பச்சை அரிசி. நல்லது, சமையலுக்கு எல்லாம் உகந்த பொருள்கள் தான். எங்கே கொண்டு பாருங்கள், கொண்டு வர வேண்டும். இது முன்னிலத்தின வாங்கலி யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே கொண்டு வந்து பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பொருட்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்துக்
5: கொண்டிருக்கிறோம்.

0: முட்டும் தென்றல் தொட்டு தொட்டு தீரக்கும் அது மலரின்.
1: உறவுகளின் வரையை குறைந்துவிட்டது என்று எண்ணுமே இவ்வளவுதான் கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். உணவுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு உவப்பான ஒரு பொருள், சுவையை கூட்டித் தரும் பொருள், உடல் ஆரோக்கியத்தை பேணும் பொருள் எதுவாக இருக்கும், எல்லோரிடத்திலேயும் எல்லோரும் பாவிப்பார்கள். அதிலேயும் எங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் தான், தமிழ் உணவுகளிலேயும் வருகின்ற பொருள். இந்த ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் ராபிக், என்ன கொண்டு வருகிறீர்கள்? அஜினா மூட்டை. அஜினா மூட்டையா? நல்லது நல்லது ஐயா. தமிழ் சொல்ல ஐயா.
2: அஜினா
1: மூட்டை என்பது ஒரு தமிழ் சொல்லா, இங்கிலீஷா?
2: தமிழ் தான், தமிழ் சொல்லலாம். தமிழ்ல சொல்லுவாங்க அஜினா மூட்டை. கடைகளுக்கு போனா தமிழ்ல சொல்லுவாங்க அஜினா மூட்டை.
1: அப்படியா? நல்லது நல்லது ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறது, அஜினா மூட்டை என்று கூறுவீர்கள். சரி நல்லது, பார்ப்போம். இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பச்சை அரிசி, உப்பு, அஜினா மூட்டை, நல்லெண்ணெய், கறிவேப்பிலை, பெருங்காயம் என்று வந்திருக்கின்றது. இவற்றில் சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில பார்த்தால் மூவர் வந்து அடித்து சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆதலால் கறிவேப்பிலை என்பது சரியான பதம். வாழ்த்துக்கள் நாகப்பன், உங்களுக்கு அந்த புள்ளி வழங்கப்படுகிறது. நீங்கள்தான் முதலில் வந்து இணைந்து கூறினீர்கள், அதனால் உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கின்றது, அந்த புள்ளி கிடைக்கின்றது. மற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுடைய கறி சமையல் பக்குவமான பதங்களை கொண்டு வந்து இணைத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பதம் இங்கே சஞ்சனா வந்து விட்டார் கூறுவது. எங்க அம்மா ஓடியாருங்க செல்லக்குட்டி?
3: தாத்தா, பசு வெண்ணெய்.
1: என்ன இல்லையா?
3: பசு வெண்ணெய்.
1: பசு வெண்ணெயா? பசு வெண்ணெய், பசு வெண்ணெய். வெண்ணெய் யார் எழுத்து சொல்லி தந்திருக்கின்றீர்கள்? ஆனால் பசு வெண்ணெய் சுகாதாரத்துக்கு நல்லும், சுவைக்கு நல்லும் தான். ஆனா எல்லோரும் அதை பாவிப்பதில்லையாமா? கறிவேப்பிலை தான் எல்லோரும் பாவிப்பார்கள். அதைத்தான் இங்கே கூறியிருக்கின்றார்கள். கறிவேப்பிலை என்ற சரியான பதம் வந்துவிடுது. வாழ்த்துக்கள், நீங்கள் இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி நீங்கள், கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் வருகின்ற. இப்ப கறிவேப்பிலை என்பது சரியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது, அதில் ஆட்சேபனைகள் ஒன்று இல்லை என்று. பெருங்காயமும் அவர் கூறியிருந்தார். ஆனால் பெருங்காயம் எல்லோரும் பாவிப்பதில்லை, எல்லா இடத்திலும் பாவிப்பதில்லை. கறிவேப்பிலை சரியான பதம். அதில் ஒரு தரவு தந்திருந்தால் உடனே கண்டுபிடிப்பார். இதை போல் சிலர் மனிதர்களை பாவிக்கின்றார்கள் என்றால் உடனே கண்டுபிடித்திருப்பீர்கள். சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஒன்று வர இருக்கின்றது உங்களுக்கு. அற்புதமான ஒரு பதம். என்னிடம் இருக்கும் பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது, சற்று மயக்கமாகத்தான் இருக்கும். அது சரியான உச்சரிப்பின் படி பார்த்தால் அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்துக்களை ஒருவனின் பெயர். ஒரு காவிய நாயகனாக இருக்கலாம் அவர். அதாவது ராமாயணம் என்ற காவியத்திலே காணப்படும் ஒரு நபர். ஆறு எழுத்தை கொண்டவர், கண்டுபிடித்துக் கொண்டு பாருங்கள். இவர் ராமாயணத்திலே வருகின்றார். அப்ப ராமாயணம் என்ற காவியத்திலே ஒரு நாயகனாகத்தான் அவரை நாங்கள் பார்க்க வேண்டி இருந்தது. எங்கே கொண்டு வாருங்கள், ராமாயணத்தை எங்கே புரட்டி பார்த்துக் கொண்டு ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள். இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சிவராத்திரியின் சிறப்பு நிகழ்ச்சியிலே இந்த போட்டியிலே

0: வணக்கம் சஞ்சனேஸ்வரி குறுங்களம்மா.
1: பாப்பா லட்சுமணன்.
0: இலட்சுமணன் என்று கூறுகிறீர்கள். இலட்சுமணன் ராமாயணத்தில் வருவார்கள். இலட்சுமணன் எத்தனை எழுத்துக்கள் பேத்தி? உங்களுடைய உச்சரிப்பிலே பார்த்தால் ஆறு எழுத்து, ஆனால் உண்மையான உச்சரிப்பு இலட்சுமணன் ஈனாவிலே ஆரம்பிக்கும், ஏழு எழுத்துக்கள். இருப்பினும் கண்டுபிடித்துக் கொண்டு வந்ததுக்கு நன்றி பேத்தி, நன்றி பேத்தி. செல்லக்குட்டி பாருங்க, செல்ல அடுத்த மாமா உடம்பு என்னடா
1: பாப்பா?
0: சரி சரி, நீங்க சொன்னது சரி. லட்சுமணன், லட்சுமணன் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் மகளே. அடுத்து செல்வகுமார் வந்திருக்கு. வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம் வணக்கம்பா. லட்சுமணன் பா,
0: லட்சுமணன் நீங்களும் அப்படித்தான் கூறுகிறீர்கள். நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவர் ஒரு இவர் வந்து நாயகன் என்றுதான் கூறுவேன், கதாநாயகன் என்று கூறவில்லை. இவர் வந்த நாயகர்களும் இவரும் ஒரு நாயகன் தான். நன்றி நன்றி. அடுத்து யார் வருகின்றார்? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். ஜெயமனோகரி பேசுறேங்கப்பா.
0: ஓஹோ, ஜெயமனோகரி போட்டிக்கு வந்து விட்டாரு. வாழ்த்துக்கள் ஜெயமனோகரி, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நன்றாக இருக்கிறேன் அப்பா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கின்றேன் அம்மா, நலமா இருக்கின்றேன்.
3: சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு.
0: இன்று முழுக்க சிவராத்திரி தான், இன்னும் நேரம் இருக்குங்களும். சிவராத்திரி முடிப்புக்காகத்தான் நேயர்களின் விருப்பப்படி எங்களுக்கு நிகழ்ச்சி நீடிக்கப்பட்டிருக்கின்றது. விடிய விடிய இருக்கும், கவலைப்படாதீர்கள். முடிந்தவரை நீங்கள் எல்லாரும் இணைந்து குடித்துக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தது கோவில்?
3: கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு.
0: அது காரியம் இல்ல, அங்கே அவர் இங்கே பிரசன்னமாக இருந்தார். உங்கள் மகள் சஞ்சனாசரி பிரசன்னமாக இருக்கின்றனர், சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
3: சரிங்கப்பா சரிங்கப்பா.
0: இப்பொழுது வந்த பதன் மகளை கேட்டீர்களா? என்ன
3: கேட்டேன்?
0: அவரும் எடுத்துக்கொள்ளுவனர். பெரிய பிரதம நாயகன் அல்ல, அவரும் இங்கே நடமாடும் நீண்ட நேரம் நடமாடும் ஒரு நாயகன் தான். அவரும் எடுத்துக்கொள்ள
3: இலக்குவன் அப்பா.
0: சரி, இலக்குவன், அதாவது இலட்சுமணன் இலக்குவனன் எல்லாம் ஒரே இதுதான். சரி நல்லதம்மா. அடுத்த அடுத்த சொல்லுகின்றேன். வணக்கம் வணக்கம். அன்பு சகோதரர் கணபதி ஐயா அவர்களே, வணக்கம் வணக்கம். கணபதி ஐயா, என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்?
4: ராமபிரான்,
0: ராமபிரான் என்று கொண்டு வருகின்றீர்கள். ராமபிரான், நல்ல ஆரோலத்து ராமபிரான் என்பதை கொண்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வரப்போகிறார்கள். பாருக்கு பாருங்கள்.
4: அப்பா கும்பகர்ணன்.
0: ஆரையா கும்பகர்ணன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கும்ப கும்பகர்ணன் ஏழு எழுத்து மகனே, ஆனால் காரியம் இல்லை.
4: லட்சுமணன் லட்சுமணன்
0: லட்சுமணனும் வந்துவிட்டார், கும்பகர்ணனும் வந்துவிட்டார், ராமபிரானும் வந்துவிட்டார். இப்ப ராமாயணம் ராமாயணம் முழுக்க வரப்போகுது. ராமாயணத்தில் வந்தவர்களுக்கு இருக்க போகின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே பாருக் அவர்கள் வந்து கூறிவிட்டு செல்கிறார். கும்பகர்ணன் என்று கும்பகர்ணன் அவரையும் கூறிவிட்டு கூறுகிறார். ஆனால் நான் கூறினார் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ராமாயணத்தையே காட்சியில வரவில்லை. அவர் ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் தூக்கத்தால் எழும்புறவர் தானே. ஒரு விஷயத்தை செயல்பட தூங்கி விடுவார். சரி, அவர் கும்பகர்ணன் ராமாயணத்தில் வரும் நாயகர்களும் இவரும் ஒருவர். சரி நல்லது. எங்கே அடுத்ததை யாரை கொண்டு வரப்போகின்றீர்கள்? இப்ப எங்கே நாகப்பன்னும் வரவில்லை போல் இருக்கின்றது. நாகப்பன் தேடுகிறார், தேடுகிறார். அவர் சரி, அவர் நல்லா சிந்தித்து தானே தேடுவார். கொண்டு வாருங்கள். எங்கே வர வேண்டும்? கொண்டு வர வேண்டும், ஓடி வர வேண்டும். அந்த ஐயாவை தேடிக்கொண்டு வாருங்கள். இது முன்னாள் தமிழ் வானொலி சிறப்பு நிகழ்வாக நீடிக்கப்பட்டிருக்கின்றது. சிவராத்திரியை நிட்டு இதில் இப்பொழுது கேட்கப்பட்டது ராமாயணத்திலே. சரி, இன்னும் உங்களுக்கு தருகின்றேன் இன்னொரு தகவல். ராமாயணம் முற்பகுதியிலே இவர் தோன்றவில்லை, பிற்பகுதியிலே தான் வருகின்றார். சரியா, பிற்கூத்து தான் அவருடைய கூத்து. இவருடைய கூத்து நடைபெறுகின்றது. ராமாயண நாயகர்கள் பலர், ராமாயணத்தின் நாயகர்கள் பலர். கதாநாயகன் என்று ஒருவரை குறிப்பிட்டது கம்பர் வந்து ராமபிரானை, அது உண்மை. ஆனால் அதற்குள்ளே பல நாயகர்கள் இருக்கின்றார்கள். அந்த அந்த காவியத்தை கொண்டு செலுத்துவதற்கு பல நாயகர்கள் உருவாகினார்கள். அதில் இப்பொழுது சிலர் வந்துவிட்டார்கள். ராமபிரான் வந்துவிட்டார், கும்பகர்ணன் வந்துவிட்டார், லட்சுமணன் வந்துவிட்டார், இலக்குவனும் வந்துவிட்டார். அங்கே அடுத்தது யார் என்று ராபிக் கூறப்போகின்றார். வணக்கம் ராபிக், நீங்கள் யாரை கொண்டு
5: வருகிறீர்கள்?
0: அங்கே பரமசிவன் வந்தாரா ராமாயணத்தில்? எனக்கு தெரியவில்லை. இருக்கலாம், இறுதியிலே வந்திருக்கலாமா? இருக்கலாம். என்ன எல்லாரும் அதுல எல்லாரும் நாயகர்களா வந்ததுதானே? பரமசிவன் கொண்டு வாருங்கள். அங்கே அடுத்தது நான் வாழ்த்துக்கள் அடுத்தவரை பார்ப்போம், கேட்போம். அடுத்தவருக்கு என்ன கொண்டு வர போறோம்? யாரை கொண்டு வர போறார் நாயகனா? எங்கே கொண்டு வந்து நிறுத்துங்கள். மகளிர் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்ற இடத்திலே ஒரு பதத்தை தந்தேன். அவரை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும், நீங்களாக ஊகித்து பிடிக்க வேண்டும். ராமாயணத்திலே வந்து விட்டோம். இப்பொழுது இன்று சிவராத்திரி தானே, ராமாயணம் முழுக்கிறம் தேடிக்கொண்டு தெரிஞ்சால் விடிய விடிய தேடலாம். விடிய விடிய ராமாயணம் முடிந்த உடனே பிறகு ராமர் சீதைக்கு என்ன முறை வேண்டும் என்று கேட்டாராம் முருகர். அந்த பழமொழி தெரியுமா உங்களுக்கு? விடிய மட்டும் ராமாயணத்தை கேட்டவர் ஒருவர் இறுதி முடிவிலே கேட்டார், ராமாயணத்திலே அந்த சீதை என்பது ராமருக்கு என்ன முறை வேண்டும் என்று கேட்டாராம். வாசகர் ஒரு வாருங்கள், கொண்டு ஒரு வாருங்கள்.

தரவுகள் காணாது என்று எண்ணுகின்றேன். மீண்டும் ஒரு தரவை தருகிறேன். இவர் வந்து ராமாயணத்தின் பிற்பகுதியிலே வந்தவர். ராமாயணம் ஒரு முற்றுப்புள்ளி வருவதற்கும் இவர் ஒரு காரணமாக இருந்தவர். ராமாயணம் ஒரு முற்றுப்புள்ளி காண்பதற்கும் இவர் காரணமாக இருந்தவர். ஆனால் இவர் தன் நலன் கருதி, அதையும் கூறுகிறேன், தன் நலன் கருதி என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது கண்டுபிடிங்கள், தன்னுடைய நலனுக்காகத்தான் அந்த ராமாயணத்தில் அவர் தோன்றுகின்றார். எங்களை கொண்டு ஓடுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும்.

ஒருமுறை வந்து பதில் தந்தவர்கள் மறுமுறையும் கண்டுபிடித்து வரலாம். உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளலாம். இது சரியோ சிலவளை இப்படி இருக்குமோ எல்லாம் மனம் அங்கலைக்கிறது தானே. அங்கே ஓடி வாருங்கள்.

0: எங்க ஜெயமனோகரி வந்து விட்டார். ஜெயமனோகரி குறுங்களம்மா?
1: ஆமாங்கப்பா. ஆஞ்சநேயராங்கப்பா.
0: ஆஞ்சநேயரா? சரி, ஆஞ்சநேயர் எழுத்தின் எழுத்து ஆஞ்சநேயர் ஆறு எழுத்து தான். வாழ்த்துக்கள்.
1: ஆறு எழுத்து. அனுமனோட இன்னொரு நேம் ஆஞ்சநேயர். அவரு தானே முடிவுல வராரு?
0: அவர் மட்டும் முடிவுல வரையிலையம்மா,
1: காப்பாத்துறதுக்காக வராரு.
0: அவர் மட்டும் முடிவுல
1: வராங்க. அதுல இவரும் ஒருத்தர்.
0: இவரும் ஒருத்தர். கட்டிக்காரி கட்டிக்காரி எங்க பார்ப்போம், எது சரி என்று பார்ப்போம். வாழ்த்துக்கலம்மா. எங்கே அடுத்து வருவது? செல்வகுமார் வருகின்றார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் பா. ஆஞ்சநேயர் பா. ஆஞ்சநேயர்.
0: ஆஞ்சநேயர். சரி, ஆஞ்சநேயரை கொண்டு வந்து வந்திருக்கீர்கள். பார்ப்போம் பார்ப்போம் இது சரி என்று. வாழ்த்துக்கள். அடுத்து கணபதி அவர்கள் வந்திருந்தார்கள். கணபதி ஐயா வாருங்கள், உங்களுடைய பதிலை கொண்டு வாருங்கள். ராமாயணத்தின் இறுதி என்று கூறியபடியால் இப்ப இறுதி கட்டத்துக்கே நின்று பார்த்துக்கொண்டு முற்றுப்புள்ளியை கொண்டு வருவதற்கு ஆஞ்சநேயர் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஆஞ்சநேயர் என்று செல்வகுமாரும் மகள் ஜெயமனோகரியும் கூறியிருக்கின்றார்கள். அங்கே இன்னும் ஒரு குறிப்பும், தந்தையின் மகளே, அதை நீங்கள் கேட்கவில்லை போல் இருக்கின்ற தன் நலன் கருதி என்றும் கூறியிருந்தேன். ஆஞ்சநேயர் தன்னலம் கருதி அல்லவே? சார், அவர் முழுமனத்தோடு உறவாடியவர். தன் நலன் கருதி தான் அந்த முடிவுக்கு காரணமாக இருந்தார். எங்கே ராமாயணத்தை அலசி கொண்டு வாருங்கள் வாருங்கள் கெட்டிக்காரர்கள், கொண்டு வாருங்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து தரலாம். எங்க கணபதி அவர்கள் வந்திருந்தார்கள். வணக்கம் கணபதி அவர்களே, நீங்களும் வர வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் வந்து தாருங்கள். இது எடுத்து இங்கே என்னிடம் இருக்கின்ற பதம் அதே போன்று வந்தால் வாழ்த்துக்கள் தானே. கெட்டிக்காரன் ரோஜா அவர்கள் வந்து ஒரு பதிலை தந்துவிட்டு மீண்டும் சென்று தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை. அவர் இடையிலே வந்து தன்னுடைய ஒலியை காட்டுவது உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக என்று எண்ணுகின்றேன். வெற்றி பெற வேண்டும் என்று நோக்க போல் இருக்கின்றது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: அகத்தியர், அகத்தியர் அகத்திய வசிஷ்ட அகத்திய சரியில சாரி சரியில சாரி அகத்தியர் ஒரு முடிவு வந்தால தெரியல வரும் கேட்க வெயிட் பண்ணலாம்.
1: யா சொல்வதோ யா சொல்வதோ.

இப்பொழுது நான் கூறியதும் உங்களுக்கு கேட்டிருக்கவில்லை. 8 நாயகர்கள், 9 நாயகர்கள் வந்திருக்கிறார்கள். லட்சுமணன் 4 பேர் கூறியிருக்கின்றீர்கள். ராமபிரான் என்ற ஒருவர் கூறியிருக்கின்றார். கும்பகர்ணனை அழைத்திருக்கின்றீர்கள். பரமசிவனை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இருவர் வந்து ஆஞ்சநேயரை புகுத்தியிருக்கின்றீர்கள். ஒருவர் அகத்தியரையும் கொண்டு வந்திருக்கின்றார். எங்கே பார்ப்போம், இன்னும் எத்தனை பேர் வருகின்றார்? முக்கியமாக நாகப்பன் இன்னும் வரவில்லை. அவர் ராமாயணத்தை அலசி படித்துக் கொண்டிருக்கின்றார். கொண்டு வருவதற்கு 2 பேர் ஓடி வாருங்கள்.

0: அன்பு நீ நெஞ்சம் மீன் சுருட்டியிருந்த ராஜா, அன்பு மகனே நீங்கள் பதில் போடுகிறீர்கள், அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் காற்றலைக்கு வரலாம் தானே, பதில் கூறலாம் தானே வந்து, இதுல எழுதுகிற வேலை ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் காற்றலையில் வந்து பதிவிலே போடுவதன் நோக்கம் எனக்கு புரியவில்லை என்று எழுதியிருக்கின்றீர்கள். நீங்கள் வரலாம், காற்றலைக்கு வரலாம் தானே ஐயா, வாருங்கள். நல்ல இலகுவாக இருக்கின்றதில் ஒரு வரக்கூடியதாக இந்த சிவராத்திரி நாள் தானே, வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி, எங்கே எல்லோரும் கூறிவிட்டீர்களா? இன்னும் ஒரு தடவை கூறுகிறோம். கணபதி அவர்கள் மீண்டும் வருகின்றார். வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம்.
1: சத்ருக்கன்
0: என்று கூறுவீர்கள்.
1: சத்ருக்கன்
0: என்று கூறுவீர்கள். எத்தனை எழுத்து வருகின்றது? சத்ருக்கன் ஒன்று, 2, 4, 5, 6, 7 எழுத்துக்கள். அது சரி, சத்ருக்கனையும் வெற்றிக்கொள்ள மனுமனு நாயகர்களுக்குள்ள ஒருவர் தான். சரி, நல்லது ஐயா, மீண்டும் வருங்கள். இது சரியென்று நீங்கள் இது சரியென்றால் நிற்கலாம், இல்லை சந்தேகம் என்றால் மீண்டும் வாருங்கள். இன்னும் முடிவு
1: தெரியாது.
0: ஆனால் சரியான பதில் இன்னும் வரவில்லை என்று கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள்.

0: இந்த இடத்திலே ஒரு பதில் வந்திருக்கின்றது. காத்தலையில் வரவில்லை, அது பதிவிலே இட்டிருக்கின்ற நான் முன்பே கூறியிருக்கின்றேன், தயவு செய்து பதிவில் போடாதீர்கள். அன்பு உறவுகளில் இத்தனை அதிலே குடும்பத்திலே பலர் இருக்கின்றார்கள், பதிலை பார்த்துவிட்டு எங்களுக்கு வந்து கூறலாம், அது பிழை. நான் முன்பே கூறியிருக்கின்றேன், காத்தலையில் வந்து கூறுங்கள். அடுத்தது மீன் சுருட்டி ராஜா, நீங்கள் ஒரு பதில் இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது படித்து நீங்கள் துரியோதனன் என்று எழுதியிருக்கீர்கள். ராமாயணத்திலே துரியோதனன் வரவில்லை மகனே, அது பாரதத்தில் வந்தவர். சரியா, தயவு செய்து பதில்களை நீங்கள் எழுத வேண்டாம், காத்தலை நேரலில் வந்து சந்தித்து கூறினால் நல்லா இருக்கும் தானே, சுவாரஸ்யமா இருக்கும். ஓடி பாருங்கள்.
1: பெண் தோல்வியில்லை காற்றின் வெற்றியா, அது மலரின் தோல்வியா.
0: ரோஜா அவர்கள் வந்து ஒரு வெடியை கொளுத்தி விட்டார், சீன வெடி ஒன்றை கொளுத்தி விட்டார், எல்லோரும் கொளுத்துவார்கள் பட பட பட பட என்று எண்ணிக்கொண்டு ஒரு வெடியை கொளுத்தி போட்டது போல ஒரு பதிலை கூறி

0: சேர்ந்து விட்டார். அடுத்த பதில்களை கொண்டு வரவில்லை, என்ன காரணமும் தெரியவில்லை. அது உங்களை உற்சாகப்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், காற்றலைக்கு வர வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, பதில் வந்து நீங்கள் புலனத்தில் எழுத வேண்டாம் தயவு செய்து. வணக்கம். வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே, கூறுங்கள்.
1: இந்திரஜித்.
0: இந்திரஜித் என்று கூறுகிறீர்கள். இந்திரஜித், இந்திரஜித் நான்கு எழுத்துக்களை கொண்டதுதான். சரி, பார்ப்போம், அங்கே பார்ப்போம் யார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே.
1: ஓகே,
0: வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் வந்து இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களை யார். எனக்கு சிரிப்பாக இருக்கின்ற பதில்களை எண்ணும் பொழுது அவரது எழுதுகிறார். துரியோதனனை கொண்டு வந்தால், துரியோதனன் ராமாயணத்தில் வருகின்றாரா? காவியத்தையே மாத்தி அமைக்கிறாங்களே இவங்களை, தான் கெட்டிக்காரங்களா இருக்கின்றது. அங்கே ஓடி வந்து கூறுங்கள், ஓடி வந்து கூறுங்கள். இறுதி காட்சியிலே தானே அவர் வருகிறார் என்று கூறியிருந்தேன். அது மட்டுமல்லாமல் அவருடைய கரெக்டர், அவருடைய பண்பை கூறியிருந்தேன் அல்லவா. தன்னலன் கருதித்தான் வந்து அதில் நாயகராக, அவர் அந்த நாயகர்களுக்குள்ளே அவர் ஒருவராக வருகின்றார். இந்திரஜித் வந்து தன்னலன் கருதவில்லை, தந்தைக்காக தன் உயிரை கொடுத்த மைந்தன், அர்த்தங்கள் இருந்தவர். அவர் அல்ல, அவர்கள் அல்ல. அங்கே ரோஜா வருகின்றார்கள். மீண்டும் ஒரு வழியை கொளுத்தி கூட வருகின்றார்கள். கூறுங்கள் மீரா, ரோஜா கூறுங்கள். பல நாள் ஒரு நாள் ஆகப்படுவார் என்றவர் கூறுங்கள்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ரோஜா. நலமா இருக்கின்றீர்களா ரோஜா குட்டி?
2: நலமா, நலமா இருக்குதான். இதுக்கு நான் தான் வெல்லுவேன். நாங்க அப்ப நலமே இல்லாதப்பா.
0: வலைத்தளம் இதை பிள்ளை போடுற அழைப்பு வருகிறதில்லை,
2: தெரியல. இதுக்கு பதில் சுக்ரீவன்.
0: என்ன சொல்லுவீர்கள்?
2: சுக்ரீவன்.
0: எத்தனை எழுத்துக்கள் அது
2: பாருங்க.
0: நீங்களே எப்படி அதை உச்சரிச்சு
2: கூறுங்கள்.
0: சுக்ரீவன், சரியா? சரி, சுக்ரீவன் என்று கூறுவீர்கள் நீங்கள். நல்லது, நல்லது. பார்ப்போம், பார்ப்போம். தெரியவில்லை மகளே, என்னவென்றால் இப்ப 13-14 மறுமொழி வந்திருக்கின்றது. ராமாயணத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு வருகின்றார்கள். நீங்களும் வந்திருக்கீங்க. நீங்கள் நாகப்பன் சொல்ல மாட்டாங்க, வந்துட்டார் நாகப்பன். சரி, நீங்கள். நன்றி, நன்றி மகளே, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம் நாகப்பன். அங்கே ராமாயணத்தை படித்து முடித்து விட்டீர்களா? கண்டுபிடித்தாய்தான்.
3: வணக்கம் ஐயா. பரசுராமன்.
0: ஓ, அற்புதமான பதில் ஐயா. பரசு ராமன். அவர் வந்து தன்னலன் கருதியா வந்ததுக்குள்ளே வருகின்றார். வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, எங்கே பார்ப்போம். 12 பதில் வந்திருக்கின்றது. எது சரியா இருக்கும்? இன்னும் சில நாடுகள் பொறுப்போம், வருவதற்கு ஆக்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது பரசுராமன் வெற்றி வீரத்தோட வந்து விட்டார். இவர் சொல்ல மாட்டார் என்று ரோஜா சொன்னவுடன் ரோசத்தோட வந்து விட்டார், ரோசத்தோட வந்து விட்டார். எங்கே பார்ப்போம், யார் கூறுகின்றார் என்று கேட்போம். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, கண்டுபிடி, கண்டுபிடி. இந்த சிவராத்திரி நாளிலே தூக்கம் பிடித்து கண்டுபிடிக்கிறீர்கள். புனிதமான புண்ணிய ஒரு காவியம் அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இருக்கின்றது, வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். எங்கே, யார் சொல்வது? நான் சொல்லலாமா என்று எண்ணுவோ, என்ன இல்லையா? வரப்போகின்றீர்களா? மீண்டும் பாருக் வந்து விட்டார், விட மாட்டார். பாருக் விட மாட்டார், ஓடி வருவார். கொண்டு வாருங்கள் பாருக். சக்கேண்டாராம். இப்பதான் இவருக்கு மூளை வந்து, ராவணன் வந்து ராமாயணத்தில் உள்ளவன் தான். என்ன ராவண, இந்த மாதிரி வருகிறது. அதெல்லாம் பொய் ஐயா. 10 தலையோடு ஒரு மனிதன் பிறக்க முடியுமா? ஒரு தாயின் கருவிலே இருந்து. இதுவங்கள் வட நாட்டிலே இருந்து அந்த ராமாயணத்தை ஆக்கி வைத்த கம்பர் கடுமையாக புழுகி விட்ட புழுகிலே அதுவும் உண்டு, பொய் புழுகு. அவருக்கு 10 தலை இல்லை, அவர் 10 பேருடைய தைரியம் உள்ளவர். ஒரு தலைவையிலே 10 தலைமுறையில காணக்கூடிய அளவிலே ஆட்சி செலுத்தி இது படைத்தவர். ஒரு நல்ல சிவ பக்தன், சிறந்த தமிழ் மன்னன் ராவணன். அவருக்கு 10 தலை என்பது பொய்யான கதை ஐயா. நல்லது, ராமணனையும் கொண்டு வந்து விட்டார்கள், ராமபிரானையும் கொண்டு வந்து விட்டார், இலக்குமணனையும் கொண்டு வந்து விட்டார், கும்பகர்ணனையும் கொண்டு வந்து விட்டார், அப்படிங்கிற ஆஞ்சநேயரையும் கொண்டு வந்து விட்டார், அகத்தியர், சத்ருகன், இந்திரஜித், சுக்ரீவன், பரசுராமன் எல்லாரும் வந்து விட்டார்கள். அதுக்குள்ள சரி வேறு யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ராவணன் வந்து விட்டார், இறுதி போல வந்து விட்டான் அந்த நாயன், ராவணன் வந்து விட்டான். சரி இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். நான் பதில் கூறுவதற்கு ஆயத்தமாக எல்லா பதிலையும் பார்ப்போம். லட்சுமணன், லட்சுமணனை நீங்கள் நாலு பேர் வந்து கூறியிருந்தீர்கள், இன்னொருவர் இலக்குவன் என்றும் கூறியிருந்தீர்கள், சரியான முறையிலே. அவர்கள் தன் நலன் கருதியா என்ற கேள்வியை போட்டு பார்த்தால் இதில் பொருத்தப்படவில்லை. ராமபிரான் தன்னலன் கருதியா வந்தார், அவரையும் இதுக்குள்ளே பொருட்படுத்தவில்லை. அவர் இறுதி காட்சியிலே தான் வருகின்றாரா, இறுதி கட்டத்திலே தான் வருகின்றாரா? இல்லை. அதனால் அவற்று அந்த பதிலும் சரியாக வரவில்லை. அடுத்த பதிலை பார்ப்போம். கும்பகர்ணன் தூக்கத்திலே கிடந்துட்டு அவரிலிருந்து வந்து அவர் ஏழு எழுத்திலே வந்து விட்டது கும்பகர்ணன், அதுவும் சேர்க்கப்பட முடியவில்லை. பரமசிவன் அங்கே எங்கே வந்தார் என்று எனக்கே தெரியவில்லை ராமாயணத்திலே, அதையும் ஒருவர் தந்திருந்தார், ஏற்றுக்கொள்ளப்படல். ஆஞ்சநேயர் ஆறு எழுத்திலே சரியாகத்தான் வந்திருக்கின்றது, ஆனால் அவர் தன் நலன் கருதி செய்யவில்லை. அவர் முழுமனத்தோடு ராமபிரானோடு ஒத்துழைத்து ராமாயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர், வீர தீர செயல் கொண்டவர். ஆஞ்சநேயரை இரண்டு தடவை கூறியிருக்கின்றார்கள். அகத்தியர் ராமாயணத்திலே எங்கே வந்தார் என்று அவர் தன்னலன் கருதி வந்தாரா, அது எனக்கு அது புரியவில்லை. சத்ருகன் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுத்து இருக்கின்றபடியால் சத்ருகன் வந்து முற்பகுதியிலே தான் பின்னுக்கு வரவில்லை. இந்திரஜித் ஆறு எழுத்தை கொண்டாலும் இந்திரஜித் வந்து சிறந்த மாவீரன், ராவணனுடைய மகன், அவரும் இங்கே தன்னலன் கருதி வருதவில்லை. தந்தைக்காக அவர் வந்து தன் இன்னுயிரை கொடுத்தவர், அவரும் பொருத்தப்படையவில்லை. அடுத்து சுக்ரீவன் என்ற ஒரு பதல் வந்திருக்கின்றது. சுக்ரீவன் வந்து ஒரு வானரங்களின் படையில அவன் மானட உருவத்தோடு இருந்த ஒருவன் என்று, ஒரு மானடன், ஆனால் வானலை வானரங்களோடு சேர்ந்த ஒரு அரசனாக இருந்து அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் வந்து இறுதியிலே சேர்ந்திருக்கின்றான், அவனையும் பார்த்தோம். அடுத்த பரசுராமன், அவரும் தன்னலன் கருதி இல்லை. ராவணன் வந்து தன்னலன் இல்லை, அவன் வந்து வீரன் மாவீரன் வந்தான். இவர்களுக்கு இந்த சுக்ரீவன் ஒரு கேள்விக்கிடமாக இருக்கின்றது. பாருங்கள், தன்னுடைய மனைவியை வாலி கொண்டு சென்று விட்டான், ஆதலால் ராமனும் தன்னுடைய மனைவியை பறை கொடுத்து விட்டான். ஆத்திரத்தோடு இருக்கும் இவனுக்கு நான் உதவி செய்வேன், உதவி செய்தால் தன்னுடைய ராஜ்யத்தை திருப்பி தன் மனைவியை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் என தன் நலன் கருதி ராமரோடு சேர்ந்தவன். இறுதி கட்டத்திலே அவன் சேர்ந்து வந்து வானரப்படைகளை உதவி செய்து அந்த போருக்கு செல்ல உதவி செய்தவன். ஆதலால் என்னிடமும் இருக்கின்ற பதில் அதுதான், சரியான பதில் சுக்ரீவன் என்பதுதான் சரியான பதில். ஆதலால் சுக்ரீவன் என்ற பதிலை கேட்ட ரோஜா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. நீங்கள் வந்து பாடல் சொல்ல வேண்டும் ரோஜா. நான் கூறியது சரியாக இருக்கின்றது, இது விளக்கங்களில் பிழை இருந்தால் தயவு செய்து வந்து கூறலாம். நீங்கள் அத்தனை நாங்கள் 15 நாயகர்களை கொண்டு வந்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாரத அந்த ராமாயணத்தில் வந்தவர் அத்தனை பேரும் நாயகர்கள் தான். அந்த ராமாயணத்துக்கு முதுகெலும்பாக ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நான் இதிலே வானரம் என்று ஒன்று ஒரு சொல்லை சொல்லியிருந்தால் இப்போவோ நீங்கள் இதை கண்டுபிடித்திருப்பீர்கள். என்னுடைய நோக்கம் அதுவல்ல. என்னுடைய நோக்கம் அவ்வளவு தமிழ் சொற்களை அந்த காவியத்துக்குள்ளே இருந்து கொண்டு வருகின்றீர்கள். ஓரளவு ராமாயணத்தை தெரிந்தவர்கள், ராமாயணத்தை அறிந்தவர்கள். அதிலே அவர் ஒரு அன்பு உறவு எழுதியிருக்கின்றார், அது அது ஏற்றுக்கொள்ளப்படமா? அவர் சரியான பதில் தந்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அது துரியோதனன் என்று கூறப்பட்டிருந்தார். துரியோதனன் வந்து பாரத யுத்தத்திலே வந்தவர், சரியா? அதனால் சுக்ரீவன் என்ற பதம் சரியான பதம், என்னிடம் இருந்த பதமும் அதுதான் என்று கூறி வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். ஆனால் நீங்கள் இத்தனை பொருட்களை இத்தனை பதங்களை கொண்டு வந்து இணைத்தீர்கள், உண்மையிலே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சரியா? இந்த வேளையிலே வரவேண்டியவர்கள் ஜெயமனோகரி, கார்த்திகேயன், ரோஜா, ரேவதி, நாகப்பன், சஞ்சனாதேவி இவர்கள் பாடல்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அடுத்த அறிவிப்பாளர் கலைஞர் இயக்குனர் வெறும் வரையும் நான் இருக்கின்றேன் உங்களோடு என்று கூறிக்கொண்டு அடுத்த பதம் என்ன பதமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு செல்வோம். இங்கே அடுத்த பதம் வந்து எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கும் என்று சொன்னால் கூறுவோம். ஏழு எழுத்துக்களை கொண்டு வருகின்றது இந்த பதம். ஏழு எழுத்துக்களாலான பதம். இந்த பதம் எங்களுடைய மூதாதையர் காலத்திலிருந்து கிராமங்களை இன்றும் கையாண்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இன்றும் அது பயன்படுகின்றது. குறிப்பாக அவர்களுக்கு காலை உணவாக பாவிக்கப்படுவதற்கு எடுத்து வரும் பொருள் ஒரு ஒன்றுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வருவார்கள். இதிலே பாடல்கள் கூட வந்திருக்கின்றது. அது என்ன பதமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? ஏழு எழுத்துக்களை கொண்டது. எங்கள் வீடுகளிலே இப்ப நாங்கள் சாதாரணமாக எங்கள் வீடுகளிலும் அந்த உணவை நாங்கள் அந்த அதை காலை உணவாக எடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த காலை உணவை தாங்கி கொண்டு வரும் பாத்திரத்தினுடைய சொல் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். கிராமத்திலே இது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், யார் சொல்வதோ ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: தூக்கு சட்டி பா.
0: தூக்கு சட்டி, ஓ பாடல்லேயும் வந்திருக்கின்றது தூக்கு சட்டின்னு இல்லையா? எங்கே பார்ப்போம், மற்றவர்களும் கொண்டு வருகின்றார்களா என்று பார்ப்போம். தூக்கு சட்டியனை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். தூக்கு தூக்கு சட்டி, ஏழு எழுத்துக்களை கொண்டது. நல்லது. அடுத்தது வருகின்றார் யாரு? கார்த்திகேயன் வருகின்றார். கொண்டு வாருங்கள் கார்த்திகேயன். ஒரே இலக்கம்
2: அப்படி
0: பாடல் இருக்க நான் கேட்கவில்லை. நல்லது. இந்த பதத்தையும் பார்ப்போம். பார்ப்போம் மற்றவர்களும் என்ன வந்து கூறுகின்றார்கள். தூக்கு சட்டி என்றும் கூறியிருக்கின்றார்கள். கஞ்சி கலையம் என்று அடுத்த பதத்தை கொண்டு வருகிற அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வாருங்கள். கணபதி அவர்களே,
3: ஒரு மதிப்பிலான நினைக்கிறேன். கஞ்சி கலையம்,
0: கஞ்சி கலையம் என்று கூறுகிறீர்களா? சரி, பார்ப்போம். அதையும் தூக்குச்சட்டியனும் வந்திருக்கின்றது, கஞ்சி கலையமும் வந்திருக்கு. இதுல எது சரி என்றது இப்பொழுது தெரியவில்லை. பார்ப்போம் என்ன வந்திருக்கிற பதம் அதுதான். பார்ப்போம். நன்றி, நன்றி. இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த உறவு பெற வேண்டும். தூக்குச்சட்டி, கஞ்சி கலையம் என்ற இரண்டு பதங்கள் வந்திருக்கு. இங்கே மற்றவர்களுக்கான நித்திரமுழிப்புக்கு சென்று விட்டார்களோ. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 12:36 எங்களுக்கு 2:06 இருக்கின்றது. இங்கே கொண்டு பாருங்கள், உங்கள் பதத்தை கொண்டு வந்து பாடலை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இணைந்து இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்ந்து வருவதற்கு எங்கள் அன்பு இயக்குநர் மீரா அவர்கள் வந்து என்னிடமிருந்து கைமாறிக்கொள்வார்கள். ஒலி வாங்கியையும் ஒலிபரப்பியையும் என்று கூறிக்கொண்டு இதற்கான அடுத்த பாதத்தை யார் கொண்டு வருகிறார் என்று கேட்டு பார்ப்போம். கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும். மனிதர் தமிழ் வானது எங்க ஞான எல்லோரும் இன்று ஆலயத்துக்கு சென்றிருப்பார்கள், பூஜையிலே இருப்பார்கள் என்று தெரியும் நினைக்கின்றேன். வாருங்கள், கொண்டு வந்து தாருங்கள் உங்களுடைய பதங்களை. ஃபாரூக் வந்திருக்கின்றார். ஃபாரூக், வணக்கம். ஃபாரூக், கஞ்சி கதையம்மா? அவர் தூக்குச்சட்டி, தூக்குச்சட்டி என்னும் கூறியிருக்கின்றார். அதுலேயும் ஒரு பாடல் இருக்கின்றது, ஆனா தூக்குச்சட்டி திண்ணீர் கண்டு பாருங்கடான் ஒரு பாடல். சரி, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த
1: நன்றி அப்பா.
0: நன்றி, நன்றி. அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். அங்கே அடுத்தவர் வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இயக்குநர் வரும்பொழுது நான் என்னுடைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பதிலெல்லாம் கூறி வெற்றி பாடெல்லாம் கேட்டுத்தான் செல்வேன். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஓடி வந்து கூறுங்கள்.

0: நினைத்தா.
1: எங்கே அநேகமான உறவுகள் வரவில்லையே என்ன காரணம்? ஒரு ஓரிருவர் தான் பதில் வந்து சென்றார்கள். அதிலே இரண்டு பதங்கள் தான் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து தூக்குச்சட்டி, இன்னும் ஒன்று கஞ்சி கலையம். அந்த கஞ்சி கலையம் என்பதை தந்தவர்கள் தான் சரியான பதிலை தந்திருக்கின்றார்கள். தூக்குச்சட்டி கொண்டு இருக்கின்றது. அந்த உணவை கொண்டு போற உணவையும் பெயரையும் சொல்வது அந்த காலத்திலிருந்து எங்களுக்கு பயன்பட்டு வந்தது கஞ்சி கலையம். அதுதான் சரியான பதம். அந்த பதம் தான் தெளிவுக்கு வந்திருக்கின்றது. அதை கூறியவர்கள் யார் யார் கூறியிருந்தார்கள் என்று தெரியும் தானே உங்களுக்கு? ஜே மனோகரி, ஃபாரூக், மற்றவர் யார் கூறியவர்? இன்னொருவர் கூறியிருந்தாரே, மூவர் கூறியிருந்தார்கள். மற்றவர் யாரென்று வந்து கூற முடியுமா? தூக்குச்சட்டி என்று கூறியது செல்வகுமார். கணபதி அவர்கள் கஞ்சி கலையம் கூறியிருந்தார். ஜெயமனோகரி கஞ்சி கலையம் கூறியிருந்தார். ஃபாரூக் அவர்களும் கஞ்சி கலையம் கூறியிருந்தார். முதலில் கூறியவர் ஜெயமனோகரி அவர்கள். அவர்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. சரிதானே? வாழ்த்துக்கள் ஜெயமனோகரி உங்களுக்கு. இப்பொழுது இன்று காற்றலையில் வந்து கலந்து சிறப்பித்த உங்களுடைய தேர்தல் முடிவுகள், வெற்றி முடிவுகள் வரப்போகின்றது. அதை கூறுகின்றேன். இன்று அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர் வந்து இணைந்தவர்கள் தேவா, நாகப்பன், சஞ்சனா, ஸ்ரீ ராஃபிக், ஃபாரூக், சகோதரர் கணபதி, ரேவதி, ஜோஜ் அவர்கள், கார்த்திகேயன் மணவை, கார்த்திகேயன் அவர்கள், செல்வகுமார், அடுத்து சந்தனராஜ், அடுத்தவர் ஜெயமனோகரி, ரோஜா, இவர்கள் இணைந்திருந்தார்கள். சஞ்சனா சிறை வருகின்றார். வணக்கம். வணக்கம் சஞ்சனா.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ராமன். வணக்கம். வணக்கம் ராமன். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம். நலமாக, மகிழ்வாக, மகிழ்வாக. எப்படி போகின்றது சிவராத்திரி?
2: சிவராத்திரி வீட்டுல எல்லாம் எங்க தூங்குறேன், வயிற்று தூங்க மாட்டாங்க.
1: ஆமா, அப்புறம் தூக்கம்
2: நான் ஒரு மணிக்கு மேல படுத்துவேன். தூங்க மாட்டாங்க.
1: நாளைக்கு
2: வேலை இருக்கு.
1: நாளைக்கு
2: வேலை இருக்கு.
1: இதுவரை விழித்ததே புண்ணியம் தான். இன்று முன்னியல் தமிழ் வானொலி நிகழ்ச்சி நீடிக்கப்பட்டு நேரலை ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நீண்ட நேரம்.
2: ஆமா ஆமா, நல்ல சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கியா.
1: நல்லது. இப்பொழுது இந்த பதம் தெரியுமா என்னவென்று?
2: அந்த ஒரு வினா கொடுத்துருங்க. அந்த ஆன்சர் தான் கரெக்டா இருக்கு. கஞ்சி கலையம்.
1: கஞ்சி கலையம் சரியான.
2: அது எனக்கு தெரிஞ்சிச்சியா? சொல்லிட்டாங்க.
1: சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மைத்துனி தான் கூறியிருந்தார்.
2: தம்பி தம்பி தம்பி மனைவி.
1: நல்லது. சரி, அப்ப
2: அவங்கதான்
1: சஞ்சனா துறைக்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? என்னிடத்துல
2: அன்னை படத்தில் இருந்து அழகிய மிதுலை நகரிலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல ஐயா.
1: அழகிய மிதுலை நகரிலே
2: நகரிலே அதே பாட்டு
1: யாருக்கு ஜானகி
2: காத்திருந்தால்.
1: சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்பொழுது மொத்த புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீரா அம்மா வருவா, அவரோடு இணைந்து கொண்டு உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா? நீங்கள் வந்து என்னிடத்தில் என்ன பாடல் கேட்க இருக்கின்றீர்கள்? அதான் அழகிய மிதுளை நகரில். நல்லது நல்லது. அந்த பாடல் வரும் உங்களுக்கு. மீண்டும் இப்பொழுது மீரா வந்து என்னோட இணைந்து, அவர் வந்து என்னை, எனக்கு விடுதலை தந்து என்னை ஓய்வெடுக்க.
2: அம்மா அம்மா இணைஞ்சிருவாங்க ஐயா. சரிதான் சார்,
1: அவர் வருவார்கள். இணைந்து தூக்கம் பிடித்திருப்பவர்கள் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து சிவராத்திரி புண்ணியத்தை, நன்மையை பெற்றுக் கொள்வோம் எல்லோரும். வாழ்த்துக்கள்.
2: இறைவனுடைய புண்ணியத்தோட உங்க புண்ணியத்தை சேர்த்துக்கல.
1: இது என்னுடைய புண்ணியம், எனக்கும் இறைவனுடைய கருணை உங்களால் கிடைக்கின்றது. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: பயம் இல்லை.
1: இந்த வேளையிலே அன்பு உள்ளங்கள் வந்து அற்புதமாக கலந்து சென்றார்கள். எழுதிய ராமன் அவர்களும் வந்திருந்தார். அவர் வந்து மணவையிலிருந்து தன்னுடைய மகளுக்காக வந்து பதிலையும் கூறி பாடலையும் கேட்டிருந்த வேளையிலே இங்கே இரண்டு பதில்கள் தான் போட்டியிலே நின்று இருக்கின்றன. தூக்குச்சட்டியா, கஞ்சி கலையம். அந்த கஞ்சி கலையம் தான் சரியான பதமா இருக்கு. தூக்குச்சட்டிக்கும் பாடல் இருக்கின்றது. ஆனா தூக்குச்சட்டி வந்து அலுமினியத்திலே ஆக்கப்பட்டது. கலையம் என்பது வந்து அது பானை, மண் பானையாலே செய்யப்பட்டிருக்கும். அலுமினியத்திலே பானை போன்று செய்யப்பட்டிருக்கும். அது கலையம் என்று கூறுவது. தூக்குச்சட்டி கலையம் அல்ல, அதை கொண்டு போகிற பாத்திரம். நல்லது. கஞ்சி கலையம் என்ற சரியான பதிலை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். இன்றைய மொத்த புள்ளிகள் தேவா, ஜெயமனோகரி, ரோஜா மூவரும் ஒவ்வொரு பதம். ரோஜா இரண்டு சரியா தந்திருந்தாரா? இல்லை, ஒன்றுதான், ஒன்றுதான். மூவரும் ஒவ்வொரு புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். அடுத்த புள்ளி, மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கிறார் என்னுடைய சஞ்சனா குட்டி. இவர்களோடு போட்டியிட்டு மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். அதனால் நாகப்பன், உங்களுடைய வெற்றி பாடல் என்னவென்று வந்து கூற வேண்டும். நாகப்பன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய கண்டுபிடிப்பிலே அதிகமான பதங்களை விரைவாக கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருந்தார். அவர்கள் இணையதளம் சில பல தடையாக இருந்தார்கள். அதை விட எல்லோரையும் விட சிறப்பை பெறுகின்றார் எங்களுடைய செஞ்சனா குட்டி. ஏனென்றால் சிறுமியாக இருந்தாலும் எங்களுடைய இளைய தலைமுறை காற்றலையில வந்து பெரியவர்களோடு பெரிய பெரிய சொற்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய மூதாதையர்கள் பாவித்த சொற்கள், ராமாயணத்திலிருந்து வந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடித்து கூறியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய ஆர்வத்துக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும். ஓடி வந்து கூறினால் பாடலை தரலாம். நாகப்பன், நீங்கள் வர வேண்டும். அடுத்து ரேவதி அம்மா, நீங்கள் தூங்கிவிட்டீர்களோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு தூங்க மாட்டீர்கள். நீங்கள் காற்றலையில் இருப்பீர்கள் ஏனென்றால் சிவராத்திரி விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன், நீங்களும் வந்து உங்கள் பாடலை தர வேண்டும். ஜெயமனோகரி, என்னுடன் தரலாம் அல்லது அண்டி வந்தவிடம் அம்மா வந்தவிடம் அம்மாவிடம் கொடுக்கலாம். ரோஜாவும் பாடலை தருவேன். இங்கே நாகப்பன் வர முடியுமா உங்களுக்கு? நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவா அல்லது தொடர்ந்து போறது தானே நிறைவுக்கு வராமல் வெற்றியை மட்டும் அறிவித்து விட்டு மீராவுடன் கையெழுத்து விடுகின்றேன்? அப்படித்தானே, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று ஓடி வந்து கொள்ளலாம். இப்பொழுது சஞ்சனாஸ்ரீ உங்களுடைய பாடலை காற்றலைக்கு தருகின்ற, நீங்கள் இதுவரை நேரம் விழித்திருந்து கேட்டதுக்காக அப்பா வந்து உங்களுக்கான பாடலை கேட்டு செல்கின்றார். அதனால் உங்களுக்கு அந்த பாடலை அழகிய மிதிலை நகரில்லை என்ற பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். இன்று முழுவதும் நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கும் தானே, அப்போ எல்லோரும் கேட்டு மகிழக்கூடிய வாழ்த்துக்கள். மீரா வந்து விட்டார். மீரா, வணக்கம். மீரா, வணக்கம். வணக்கம் ரோஜா. ரோஜா வந்து விட்டீர்கள். வணக்கம்
3: அப்பா. என்னப்பா நீங்க தடுமாறி தடுமாறி பேசுங்க, எனக்கு ரெண்டு புள்ளி.
1: ஏன் ரெண்டு புள்ளியா உங்களுக்கு? என்னென்ன சொன்னீங்க? சுக்ரீவன் சொன்னீர்கள். என்ன மண் சட்டி சொன்னீங்களா? மண் சட்டி வந்து முதலில் சொன்னது நாகப்பன் தானே. நல்ல விளையாட்டு.
3: அவரை மறந்துடுங்கப்பா.
1: அவருதான் மறக்க முடியாது. அவர் தான்
3: என்னுடைய
1: பாடல். எனக்கு எத்தனை புள்ளி தெரியுமா? 35 புள்ளி எனக்கு.
3: எல்லாத்தையும் நீங்க சொல்லி
1: சொல்லுங்கம்மா. என்ன பாடல் வேண்டும்?
3: நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என்ற அவர்கள் முடிஞ்சது என்று தூங்க போய் விடுவார்கள்.
1: நான் முடிக்க கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு ஹிந்தி பாட்டு உண்டு. சத்யம் சிவம் சுந்தரம் திரைப்படத்தில இருந்து
1: சத்யம்
3: சிவம் சுந்தரம்.
1: ஓ, சத்யம் பாடல். சரி, சத்யம் என்று அந்த பாடல் நல்ல பாடல். சுந்தரத்தை அடுத்து ஜெயமனோகரி வருகின்றார். அவரை அழைக்கின்றேன். வணக்கம் ஜெயமனோகரி.
4: பாட்டு சொல்ல சொல்லி.
1: ஆமா ஆமா, கூறுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் வேண்டும்?
4: உதயகீதம் படத்திலிருந்து சங்கீத மேகம். சங்கீத மேகம் சிந்திக்கும் நேரம் அந்த சாங்.
1: ஓ, அந்த பாடல் உங்களுக்கு தேவை. வேற அந்த பாடல் கிடைக்குமாம்மா? இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. ஒரு புள்ளி பெற்றிருக்கேன். அப்ப கார்த்திகேயனுக்கு பாடல் வேண்டாமா?
4: கார்த்திகேயனுக்கு பாடல் வேணுமா? பண்ணிங்கதான் அவங்க கூப்பிடுவாங்க.
1: அப்படியா? சரி, நல்லது.
4: இந்த இணைப்பிலேயே இல்ல வேற அவங்க போன்ல
1: இந்த இணைப்பிலேயே இவர் கூறலாம் தானே?
4: இந்த இணைப்பிலேயே சொல்லுங்க. பாடலை தேடிட்டு கால் பண்ணுவாங்க.
1: அவர் அழைத்து கூறட்டும். நல்லதுமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது
4: சரிங்கப்பா.
1: இரண்டாவது பரிசு பெற்ற என்னுடைய அன்பு செல்வம், என்னுடைய பேத்தி, அழகிய மிதலை நகரிலே என்று அப்பா வந்து ஒரு பாடலை கேட்டு சென்றார் அவருக்காக. அந்த பாடல் அவருக்கு கிடைக்க இருக்கின்றது காட்டலையில். நாகப்பன் அவர்கள் வர வேண்டும். நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரவில்லை, ஆனால் என்னுடைய நிகழ்ச்சியிலே பாடலை கேட்டவர்களுக்காக இந்த பாடலை தந்து நான் இந்த இடைவெளியை நிரப்புகின்றேன். என்னை தொடர்ந்து மகள் மீரா அவர்கள் வருவார்கள். உங்களோடு சிவராத்திரியை முழித்து புண்ணியத்தை பெறுவார்கள் என்று அழகிய மிதிலை நகரினிலே என்று வருகின்ற பாடலை தருகின்றேன். இப்பொழுது கேட்டுக்கொள்வோம். முடிந்தால் நாகப்பன் நீங்களும் வரலாம் காற்றலைக்கு. முதலாவது பாடலை கேட்க.
5: Redesigned, redefined Nissan Rogue.
1: இங்க இருக்கு. என்னை தொடர்ந்து காற்றலையில் இப்பொழுது அழகிய மிதிலை நகரிலே பாடலை மீரா அவர்கள் தந்து உங்களோடு இணைந்து கொள்கிறார். எல்லோருக்கும் என்னுடைய சிவராத்திரி நல்வாழ்த்துக்களும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காற்றலையிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் இதுவரை என்னோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். சில சமயம் மீண்டும் வரக்கூடும் இந்த சிவராத்திரி நாளிலே என்று கூறிக்கொண்டு காற்றலையிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும் வணக்கமும் நன்றியும் என் அன்பு உறவுகளை.
6: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம் சரியாக 11:14 இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:45. எல்லோருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இன்று உங்களோடு ஒரு சிலவற்றை நான் கேட்கலாம் என்றிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு நீங்கள் பாடலும் கேட்கலாம். இந்த மனிதர்கள் இந்த மனித வாழ்க்கையிலேயே பணமா குணமா பெரிது, எது முக்கியம் தேவை என்பதை இன்றைக்கு அலசி ஆராயலாம். ஏனென்றால் இதை பற்றி சில விளக்கங்கள் உங்களிடமும் தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லோருடைய மனதிலும் இப்போ வாழ்க்கை முறையில் மனிதர்கள் ஒரு மனிதனிடம் இன்னொரு மனிதன் என்னத்தை எதிர்பார்க்கிறான், அன்பையா, அதாவது அன்பு அந்த குணம் என்ற ஒன்றுக்குள்ளே அந்த அன்படங்கிறது, அன்பு இருந்தால் இல்லாட்டி குணம் ஒருதரிடம் இருக்கும் அந்த குணத்தையா அல்லது அவனிடம் இருக்கும் பணத்தையா விரும்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய இன்றைய கேள்வி. அதோடு குணம் பணம் என்ற சொல்லு வரக்கூடிய பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். அழைப்புக்கு வாருங்கள். முதலில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடல். இந்த காலத்தில் எங்களுக்கு இது ரெண்டையும் அறியாத முறையில் பலருடைய வாழ்க்கை, இப்போ அதாவது சிம்பிளாக பணம்தான் தேவை, மற்றவரை ஏமாற்றி வாழலாம் என்ற நோக்கத்தோடு இருக்கும் மனிதர்களுக்கு அது எதுவுமே தெரியாது. வாழ்ந்து விட்டு போகலாம், இன்னொருதரை ஏமாற்றி மற்றவன் பணத்தை பறித்து போட்டு சும்மா இருந்து வாழலாம் என்று சொல்கிற வகையில் வரும். அது அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் இன்னொருவரிடம் குணத்தையே அவர்களுடைய அன்பையே எதிர்பார்க்கும் மனிதனுக்கு மிக தாக்கத்தை கொடுக்கும். அது இப்போ உங்களில் எத்தனையோ பேருக்கு இந்த தாக்கம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி நாங்கள் சின்ன அலசி ஆராயலாம், நகைச்சுவையாக பேசலாம் நீங்கள். ஆனால் உள்கருத்துகள் இருக்கவே வேண்டும். ஏனென்றால் ஒருமை இந்த காலத்தில் எதை எங்கே எப்படி நம்புவது என்று தெரியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்கிறேன். காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசி. எப்படி இருக்கிறீங்க? எங்க உங்களோட சாப்பிடலாம். சரி, தைப்பொங்கலுக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயிருச்சா உங்களுக்கு?
1: எல்லாம் தயாரா இருக்குமா?
0: யார் பொங்குறது அப்ப? இப்ப வீட்டுல நீங்களா அதாவது வீட்டுக்கு முன்னால பொங்குவீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல, அந்த மாதிரி இப்ப இல்ல. உண்டுமா, பொங்குறதெல்லாம் உண்டு.
0: நீங்க பொங்குவீங்களா? உண்டு. சரி, நீங்க வீட்டுல பொங்குவீங்களா?
1: வெளியில சொல்லப்படாது.
0: என்ன சொல்லப்படாது? அதாவது நீங்க பொங்குறேன்னு சொல்லக்கூடாது, அப்படியா? அது ஆமா, இதுதான் தவறு என்று சொல்றது. பொங்கல் வந்து ஆண்கள் தான் செய்ய வேணும், அது தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல அதாவது வெளியில நாங்க பொங்குவோம் அல்ல, முறப்படி ஆண்கள் தான் அதை பொங்க வேணும். பெண்கள் உதவிக்கு நிக்கலாம், அதுதான் முறை.
1: இல்ல அதுக்கலமா,
0: நீங்க வீட்டுல சோறு பொங்குறத யோசிக்கிறீங்களா?
1: நாலு பேர் இருக்கிற இடத்துல இது கேட்டா என்ன சொல்றது?
0: ஐயோ, அதுல தவறு இல்ல. அதாவது பொங்கல் திருநாள் இருக்குல்ல, அந்த திருநாள முன்னுக்கு நீங்க கோலம் எல்லாம் போட்டு செய்யறது, கோலம் எல்லாம் பெண்கள் போட்டு கொடுப்பார்கள். மற்றும்படி எல்லா இதுவும் பொங்கலையும் பொங்கி இறக்குவது ஆண் தான். நீங்க வேணுமெண்டா இப்ப வர்றவங்க பேசுவாங்க, கேளுங்க. ஆண்கள் தான் செய்ய வேணும், பெண்கள் உதவி செய்யறது.
1: நம்முடைய புதிதா நம்முடைய எம்டிஆர் எஃப்எம் கேக்குறதுக்கு அன்பு உறவுகள் ரெண்டு பேரு.
0: அன்பு ஒருவர் இணைய போறாரா?
1: ஆமாமா, என்கிட்ட கேட்டாரு எப்படி இந்த எஃப்எம் கேக்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டாரு.
0: சொல்லுங்க,
1: அவரோட பேசுங்க, அவர்கிட்ட சொல்லி
0: கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க நீங்க?
2: நாங்க சிதம்பரத்துல இருந்து கால் பண்றோம். ஆனந்த்.
0: ஆனந்த், சிதம்பரத்துல இருந்து. ஆனந்த், முந்தி நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல, எத்தனையோ ஆனந்த் வந்து போகிறார்கள், ஆனா யாரும் முதல்ல வந்து பேசுறாங்க, இப்ப வந்து வராம விட்டுறாங்க. இப்ப இந்த ஆனந்தம் அப்படித்தான் செய்வீங்களா?
2: அப்படி இல்ல மேடம், எங்க அண்ணன் இருக்கா?
0: இளவரசு உங்களுக்கு அண்ணனா? என்னங்க அவரை பார்த்தா சின்ன இந்த குட்டி பையன் மாதிரி இருக்க, நீங்க ஒரு பக்கத்தால உங்களுக்கு அண்ணன் சொல்றீங்க. ஆனந்த் சரி, நான் கண்ணன் பாடலை எடுத்து வரலாம், நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, கண்ணன் பாடலை எடுத்து வரலாம் முதல்ல.

0: உரையாற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்பாக வணக்கம் முத்துவேல். முத்துவேல் வணக்கம். ஒரு நிமிஷம், நலமா இருக்கேன் முத்துவேல். ஒரு நிமிஷம் தாங்க. முதல் கண் ஆனந்த், நீங்க பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களோட பக்கத்துலதான் நெட்ஒர்க் ப்ராப்ளம் நின்றுடுச்சு. இளவரசு, மீண்டும் ஆனந்த நீங்க அழைப்புக்கு வர செய்யுங்க. இப்ப முத்துவேலோடு பேசுகிறேன், நீங்கள் அடுத்த இணைப்புக்கும் வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, உங்களுடைய நெட்ஒர்க்ல தான் விட்டு விட்டு வருது இளவரசு. ஒரு நீங்க சரி செய்து கொண்டு ஒரு கால் பண்ணி ஆனந்த் மீண்டும் நான் நீங்க பேச காட்டிலைக்கு வாங்க. முதல்ல வந்த நீங்கள் சரி. முத்துவேல், முத்துவேல்
1: சொல்லுங்க.
0: உங்களுடைய பேய்பாடல், பேய்பாடல் இப்ப இரண்டு தடவை மூன்று தடவை போயிட்டு கேட்டீங்களா நீங்க ஒவ்வொரு நேரத்திலும்?
1: இன்று ஈவினிங் தான் கேட்டேன்
0: நான். இன்னைக்கு நேற்று இரவு போட்டுட்டேனே உங்களுக்கு.
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது
0: என்னன்னா,
1: இந்த புதிய பாடல்களை விட அந்த பழைய பாடல்கள் வந்து இன்னும் அருமையாக இருந்தது.
0: ஆமா, நிச்சயம்.
1: இசையும் நல்லா இருந்தது பழைய பாடல்கள்ல. சுசீலா அம்மாவோட குரல் உச்சரிப்பு நன்றாக இருந்தது.
0: நல்லம் நல்லம், சந்தோஷம். சரி, இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி, மனித வாழ்க்கை, அதாவது ஒருதர் ஒரு மனிதன் மற்றவனிடம் பணத்தையா குணத்தையா எதிர்பார்க்கிறான் இந்த காலகட்டத்தில். அந்த காலத்துல நீங்க சொன்னாங்க, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் மற்றது சுற்றி வராத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒருதர் கொண்டால் ஓடி சென்று பார்ப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, குணம்தான் முக்கியம் என்று ஓடுவார்கள். இந்த காலத்துல பணம் இருந்தா தான் ஓடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, எல்லாரையும் சொல்ல முடியாது. சொல்லுங்க.
1: பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பணத்திற்காக யாரும் போய் இன்னொரு மனிதரிடம் ஒட்டுவதும் கிடையாது.
0: ஒட்டுவதும் கிடையாது, நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல.
1: இல்ல, பணத்திற்காக ஒரு மனிதன் ஒட்டுகிறான் என்றால் அது நீண்ட காலம் நீடிக்காது.
0: நீடிக்காது, அது நீங்க சொல்றது. சரி சரி சரி, நல்ல நல்ல. மற்றது அடுத்தது பொங்கல் திருவிழா. இப்ப நான் இளவரசிட்ட கேட்டிருந்தேன், யார் உங்களோட வீட்டுல பொங்கலை செய்வது என்று கேட்டிருந்தேன். பொங்குவது யாரு அப்படி கேட்டிருந்தேன். அவரு சொல்ல கொஞ்சம் கூச்சப்பட்டிருந்தார். அதாவது ஆனா முறப்படி நீங்க சொல்லுங்க. இப்ப முன்னுக்கு வீட்டுக்கு முன்னாலும் நீங்க பொன்னி பொங்குவீங்கல்ல, அந்த பொங்கும் போது ஆனா பெண்ணா அதை கொண்டு வழி நடத்தி செல்வதுன்றது சொல்லுங்க.
1: பெண்கள் தான்.
0: எப்படி சொல்லுவீங்க, பொங்கல் பொங்கலை பொங்குவது ஆனா பெண்ணா?
1: இல்ல, பொங்குவது பெண்கள் தான்.
0: எங்கட பொங்கல் முறப்படியா?
1: ஆமா.
0: சரி, வர்றவர்களை கேட்டுருவோம். உங்களோட அங்க அங்க உங்களோட ஊர்ல அங்க அப்படித்தான் செய்வாங்களா? பெண்கள் தான் நின்று பொங்குவாங்க?
1: பெண்கள் தான், பெண்கள் தான், பெண்கள் தான் செய்வாங்க.
0: அப்படியா? சரி.
1: ஆமா.
0: சரி, பார்க்கலாம். அதை பார்க்கலாம். மற்றது அடுத்து, நீங்க இன்றைக்கு பணம் அல்லது குணம் என்று வரக்கூடிய சொல்லு வரக்கூடிய பாடல் கேட்கணும். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பணம் அல்லது குணம்?
0: குணம்.
1: அப்படி என்றால் ஒரு டிஎம் சவுந்தரராஜன் பாடல் ஒன்று இருக்குது, பணம் என்னடா பணம் பணம்.
0: அதோண்டுதான் எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வரும். அதை நீங்க டக்குன்னு பிடிச்சிட்டீங்க. பார்க்கலாம், இனி வர்றவங்க என்ன தரம் கொண்டு வராங்கன்னு. பணம் என்னடா
1: பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்.
0: அது ஒரு பாட்டு தான் எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வரும்.
1: அது அந்தமான் காதலி என்று நினைக்கிறேன்.
0: இல்லை, அந்த பாடலா?
1: ஆமா, அந்தமான் காதலி.
0: அப்ப நீங்க சொன்னா சரியா இருக்கும். பார்க்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, உங்களுக்காக நான் அந்த
1: குணம்
0: அந்த பாடலை எடுத்து வர்றேன் நான். சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி முத்துவேல், நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம். எங்களுடைய இளவரசு, எங்க ஆனந்தங்க?
2: வணக்கம்
0: வணக்கம். வணக்கம். உங்க பெயர் ஆர்த்தி, நல்ல பெயர். ஆஹா, சூப்பர் பெயர். ஆர்த்தி எப்படி இருக்கீங்க நீங்க? ஆர்த்தி
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு தான் நீங்க இந்த வானொலியை கேக்குறீங்களா?
2: ஆ ஆமா மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன் நான், நல்ல சோமா இருக்கேன். அப்ப இன்னைக்கு இளவரசு உங்க வீட்டை விஜயம் செய்திருக்காரு அப்படியா? அல்லாட்டி நீங்க அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணி?
2: அண்ணா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க.
0: அண்ணா உமேலே உங்களுக்கு அண்ணாவா அவர்? கூட பிறந்த அண்ணாவா?
2: இல்ல, பெரியம்மா பையன்.
0: பெரியம்மா பையன், சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, முதல்ல ஆர்த்தி நீங்க உங்க பாட்டு, உங்க விருப்ப பாட்ட சொல்லுங்க. என்ன பாடல்?
2: தர்பார் படத்துல என்ன பாட்டு போடுங்க?
0: என்ன படத்துல?
3: என்ன
0: படத்துல? தர்பாரா? என்ன படத்துல?
3: தர்பார் படத்துல. இந்த
2: தர்பார் படத்துல நான் தாண்டா இனிமேல் அந்த பாட்டு போடுங்க.
0: நான் தாண்டா இனிமேல். சரி, நல்ல ஆர்த்தி, நீங்க இன்னைக்கு தான் இணைஞ்சு கொண்டீங்க இந்த குடும்பத்துல, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளணும். இந்த வானொலியை கேளுங்க, சரியா? கேட்டா தான் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியும். நல்லா கேட்கணும். சரி, இப்ப நீங்க
2: அண்ணன்
0: கொடுங்க.
4: மேடம்
0: சொல்லுங்க. ஆனந்த், என்ன நீங்க, நான் ரெண்டு கேள்வி கேட்டோடனே பயத்துல வச்சுட்டீங்க.
4: நீங்க
0: உங்க விருப்பத்தை சொல்லுங்க. அது ஆர்த்தி சொன்ன பாட்டு, உங்க விருப்பத்தை சொல்லுங்க. பாட வருமா? ஐயோ, ஆர்த்திட்ட கேட்க மறந்துட்டேன். ஆர்த்திட்ட என்னோட பேசன. எங்க ஆனந்த், உங்களுக்கு நல்ல குரலா இருக்கு. இல்ல இல்ல, முதல்ல இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க ஆனந்த். நீங்க முதல்ல பாடுங்க ஒரு ரெண்டு வரி, ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச. கேட்டாச்சு, நீங்க குரல்ல பாடி காட்டுங்க ஒரு ரெண்டு வரி. நல்லா பாடுறீங்க, உங்களோட குரல் நல்லா இருக்குது, பாடுங்க பாக்கலாம். முடியும் முடியும், உங்களால முடியும். எங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? இதான் ராரா ராமையாவா?
4: ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும்
0: எனக்கு ஒரு கவலை. பயந்து பயந்து பேசுங்க, பயப்படக்கூடாது. இது உங்களோட வீடு இது. இனி நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க நல்லா பாடணும் பேசணும். சொல்லுங்க, கட்டிக்கார இப்படிதாங்க சொல்லிட்டு போறவங்கள்ட்ட நிழல் கூட தெரியுதில்ல, தலைக்கறுப்பு கூட தெரியுதில்ல. ஏன்னா அடுத்த முறை வந்து பாடுறேன்னு சொன்ன போற போக்குதான். இந்த பக்கம் வர்றாங்களே இல்ல, என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்? சொல்லுங்க.
3: இருந்தாலும் ஆனந்த் வந்து இப்பதான் சொல்லிட்டான், எல்லா வார்த்தையும் சொல்லிட்டான். அவர் கண்டிப்பா நிறைய பாட்டு பாடுவாரு.
0: நிறைய பாட்டு பாடுவார்.
3: அவர் என்ன என்ன பாட்டு அவர் என்ன பாட்டு பாடினாரு நீங்க சொல்லுங்க.
0: இப்ப பாடின பாட்டா?
3: ஆமாமா.
0: அதான் என்ன என்ன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை.
3: உங்க குரல் இருக்கணுமா?
0: என்னண்டி
3: அது அது எப்படி நீங்க பாடுங்க, உங்களோட கரல உங்களோட குரல் கேட்கணுமா?
0: எனக்கு அந்த குரல் தெரியா, இந்த பாட்டு தெரியா இல்ல? ராவணன் ஆண்டாலும் என்ன அது எனக்கு ஒரு கவலை இல்ல.
3: அப்ப வந்து சரிங்க, இப்போதைக்கு வந்து பாட்டு பாடுறது ரெடி ஆயிட்டாரு.
0: எங்க சூப்பர் எங்க
3: ராவணாலும் அந்த
4: பாட்டு ஏமா இந்த பாட்டை தகசில போட்டுங்க.
0: நான் எடுத்து வரேன், நீங்க பாடுங்களேன். எடுத்து வரேன், நீங்க முதல்ல பாடுங்க. நீங்க
4: இது வந்து முள்ளு தலையில பாட்டு உடனே போட்டோம்.
0: சரி நான் அந்த பாட்டு எடுத்து வர்றேன். பாத்தீங்களா அண்ணன் எப்படி பாடுறாரு பாருங்க, சூப்பரா பாடுறாரு இல்ல? இளவரசி
3: பாப்பா ஆர்த்தி இருக்கு,
0: ஆர்த்தி பாடுறது ஆர்த்தி பாடுறது கேக்கலாம். எங்க ஆர்த்தி வாங்க,
3: ஆர்த்தி இங்க வாமா.
0: வாமா ஆர்த்தி வாமா. பசக்கார அண்ணன் என்ன இருக்கா சொல்லுங்க, என்னத்துக்கு
1: சிவாஜி
3: இல்ல
0: இல்ல இளவரசுக்கு கேக்குதா? சிவாஜிக்கு அடுத்தது நீங்க தான். இன்னொரு குரல் சொல்லுது பாருங்க, எனக்கு பக்கத்துல இருந்து
3: பேசுறது கேக்கலமா? உங்களோட வாய்ஸ்
0: இப்ப இப்ப கேக்குதா உங்களுக்கு?
1: ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம், வணக்கம். ராஜ்குமார் ஐயா, தருமபுரி ராஜா.
1: நலமா நலமா, தங்கச்சி வந்திருக்காங்க லைன்ல, வாழ்த்துக்கள். தங்கச்சி அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க.
3: பாருங்க
0: தங்கச்சி மட்டும் இல்லைங்க, தங்கச்சியுடைய அண்ணாவும் இருக்க, தம்பியும் இருக்காருங்க. தம்பி
1: பாருங்க, பாசமலர் படம் ஓடிட்டு இருக்குது, கலர்ல ஓடிட்டு இருக்குது.
0: இது பாட போறாங்க, தங்க கடிகாரம் வந்து நலம் பேசுவார், அவர் தந்து மனம் பேசுவார். தங்கச்சி பாட போற உடனே அண்ணன் பாருங்க ஆர்த்தி அம்மா பாடுங்க. எங்க வாங்க செல்ல குட்டி ஓடியாங்க. எங்க இன்றைக்கு ஆனந்தும் ஆர்த்தியும் பாடுறது, தம்பியும் தங்கச்சியும் பாடுறது கேட்டுட்டு தான் நாங்க மிச்ச நிகழ்ச்சிக்கு போறது, அப்படித்தானே ராஜ்குமார்?
1: ஆமா ஆமாங்க, நாங்கெல்லாம் காத்திருக்கிறோம்.
3: ராஜ்குமார் ஐயா,
1: ஐயா வணக்கம் சொல்லுங்க.
3: இப்போ இப்போ இப்போ ஒரு விளம்பரம் போடு போட்டுட்டே.
1: ஆமாங்க, அடுத்த நிகழ்ச்சி கட்டியும் போடுறீங்க.
0: விளம்பரம் போட்டு என்ன சொல்ல வர்றாரு?
3: அன்புறவுகளே, தற்பொழுது ஒழிக்கிறது ஒரு அழகான பாடல், கேட்டு மகிழுங்கள்.
0: விளம்பரமா இளங்குயில் குழலில் வருகிறது ஆர்த்தி பாடும் பாடல்.
1: பாசமலர்
0: இளவரசின் தங்கை, ஆனந்தின் தங்கை, இளவரசின் தங்கை பாட வருகிறார் தன் இனிய குரலில் எங்களை எல்லாம் மயக்கி வைக்க, அப்படித்தானே ராஜ்குமார்?
1: வரவேற்கும் எம்பிஆர் வானொலி.
0: அவன் அங்க ஓடி போயிட்டான், அவன் அங்க ஒளிச்சிருக்கான், இவங்க அடி ஆத்தி. சரி ஆர்த்தி, அப்ப பின்பு பேசலாம். இளவரசு, இளவரசு வாங்க. இளவரசு ஆர்த்தி அம்மா எங்க பாடுங்க, எங்க நீங்க பாருங்க, நீங்க ஆர்த்தி அம்மா நீங்க பாருங்க, எங்க நல்லா பாடுறீங்க, நீங்க நீங்க பாடுவீங்க நல்லா. இந்த உங்களோட குரல் கணீரண்டு இனிமையா இருக்குது கேட்க பேசும் போதே. எங்க பாடுங்க, எங்க ஐயோ ராஜ்குமார் அவங்களுடைய நெட்வொர்க் ஏதோ சம்திங் ராங், அதனாலதான் அப்படி செய்யுது. நடிக நான் நினைக்கிறேன் அவங்களோட அந்த ஏரியாவா அவங்க அவங்க வீட்டுல அந்த அந்த சைட்ல பல்லாட்டி இளவயசோட போன் வந்து ரொம்ப கிளியரா பேசும். அந்த நல்லா நீங்க எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார், நீங்க
5: நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? இரண்டு நாட்களாக வரல, நான் ஒரு நாள் வரல, நீங்க இரண்டு நாட்கள் வரல.
0: நேற்றைய தினம்
5: வேலை பலூன்
0: இல்ல இல்ல, நேற்றைய தினம் என்னுடைய அக்காவின்

0: கரெக்டா. இங்க சிம்மாசனம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது.
1: அதனால விரைவா பேசணும். சரி, இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டது என்ன, மனிதரிடையே பணமா குணமா பெரிது, ஒருதர் ஒருதரோடு பேசுவது பழகுவது எது முன்னோட்டமாக இருந்து ஒரு இரண்டு பிணைப்பை, அதாவது இரண்டு உறவை அன்பை ஒரு நட்பை கொண்டு செல்லும் என்று நீங்க நினைக்கிறீங்க, எது முக்கியம் இந்த காலத்துல, எது முக்கியமாக இருக்கு
0: இந்த காலத்துல பாத்தீங்கன்னா? எப்பயுமே குணம்தான், குணம்தான் நம்ம கூட பேசும் பாருங்க, கூட குணம் இருக்கிற காலத்துல நான் வந்து பேசிட்டு இருக்கோம், நான் மட்டும் இல்ல நீங்க பாட்டு போற வரைக்கும், நீங்க பாட்டுக்கு போற வரைக்கும் ஐ அம் வெயிட்டிங் வேற, நாங்க போட்டு
1: போடுவீங்க எடுத்தவங்க வாயில வைக்க மறந்து நிகழ்ச்சி கேக்குறாங்களா, இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாங்க. உடனே எனக்கு எனக்கு கவனம் வந்துருச்சு, இல்ல உடனே எனக்கு கவனம் வந்துருச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியலையா, அவர் இப்படியே ஒரு நாளும் நிகழ்ச்சி கேக்குறாரு, சோற்ற பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிடாமலே விட்டுட்டாருண்டா.
0: அதுக்கு என்ன காரணம், தப்பிச்சிட்டாரு, உங்க பேர் சொல்லி தப்பிச்சிட்டாரு, குழம்பு ருசியும் தெரிஞ்சாரு, எப்படியே தப்பிக்கலாம் வீட்டுல இருந்து, எதுவும் சொல்லி தப்பிச்சிடலாம் இல்லைங்க.
1: இல்ல சில வேலை இல்ல, அவர் சில வேலை வேற எங்கயோ சாப்பிட்டு வந்துட்டாரு இல்ல
0: என்னைய
1: ஒரு கருவியா மாத்திட்டாரு அவரு,
0: உங்களை பலிக்காடாங்க.
1: ஆனா எந்த மனம் கவலைப்பட்டதுங்க, அட இப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு போட்டு இவர் விட்டா இவருடைய உடல் நலம் குன்றி விட்டா வானொலிய கேட்க விட்டுருவாரு கொஞ்ச காலத்துல.
0: அதாவது திருவள்ளுவர் மாதிரி செவிக்குழு இல்லாத போது சிறிதேனும் வயிற்றுக்குள் ஈயப்படும் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். அதனால வயிற்றுக்குள்ள போட்டுட்டு இப்ப செவிக்கு கேட்டுட்டு இருக்கிறாரோக்கோ என்னவோ பாருங்க.
1: போட்டுட்டு இல்லைங்க, முதல் எங்கேயோ போட்டுட்டு திரும்பவும் வர ராஜ்குமார் எங்க. வணக்கம் இளவரசு, இளவரசு சொல்லுங்க. ஆர்த்தி எங்க, உங்களோட பாட்டை கேக்கலாம். பக்கத்துல ஒரு தாத்தாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், நீங்க பாடுங்க. சரி இல்ல இல்ல, நாங்க தமாஸ் வீடு இல்ல, பாடுங்கம்மா எங்க பாட்டு கேட்கலாம். ஆர்த்தி பாடுங்க.
2: வார்த்தை சங்கீதங்கள் ரோஜா வைத்தால் ஓட்டும் தின்றல், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
1: சூப்பர் அட்டே அப்பா, நல்லா இருக்கு, அருமை அருமை குரல் அருமை, அதுல ஒரு ரோஜா வந்துருச்சு பக்கத்துல ராஜா
3: பாட்டு முழுசா பாடலாம்னு சொல்லிட்டு வந்த பாப்பாவ, நீங்கதான் ஏதாவது சொல்லி பாடம் விட்டீங்க, ஒருவரையும் பாட்டு போயிட்டாங்க.
1: ஐயோ நாங்க ஒண்ணுமே சொன்னேன், நான் சொன்னது இதுதான் சொன்னேன், பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காரு அவ்வளவுதான் சொன்னேன்.

0: என்ன தாத்தா அருமை அருமை என்றால் பேந்துதான் சொன்னார் பாடி முடிஞ்சு. அப்ப தாத்தாவும் தாத்தா கொஞ்சம் தாத்தாக்கே மூச்சு பேந்தானே வந்துடுச்சு அவ பாட்டு கேட்டு இல்லையா தாத்தா?
1: வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா, எனக்கு வந்து இந்த பொங்கல் வாழ்த்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கும் என்னுடைய எம்டிஆர் குடும்பத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எப்படி சொல்லுவீங்க?
1: எனது இதயம் கனிந்த தை தங்கி பொங்கல் வாழ்த்தை உங்களுக்கும்
0: குடும்பத்தாருக்கும் இலக்கணம்
1: கனிந்த தை திங்கள் தை திங்கள்
0: தை திங்களா தை திருநாளா
1: தை திங்கள் அல்ல மாதம் மாதம் தானே வருடம் மாத பிறப்பு தானே அது தை திங்கள்ங்கிறது திங்களுக்குனா மாதம் சொல்லலாம் தமிழ்ல உங்களுக்கு தெரியாதீங்களே தமிழ்ல பொங்கல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும்.
2: இப்போ இப்போ 2020 இருந்து மாத்திட்டாங்க
0: எப்படி
2: வாழ்த்தெல்லாம் செல்லுபடியாகும்
0: அப்ப
1: பாட்டு செல்லுபடி ஆகாதா?
0: இல்ல வாழ்த்து செல்லுபடி ஆகாத சுட சுட நீங்க பொங்கி நீங்க அனுப்ப சொல்லுங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க எப்படி வாழ்த்தணும்?
1: அமைதியா இருக்குது.
2: சுட சுட வாழ்த்து சொல்லி அனுப்பணும்.
0: சுட சுட வாழ்த்து பொங்கல் அனுப்பணும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. எல்லாமே சொல்றேன்.
1: ஆமா பொங்கல வந்து பொங்கல வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கல் வரும்போது வாழ்த்து தெரிவிச்சிடலாம்.
0: சரி உங்க இளவரசு இவர்கிட்ட கேட்டுடலாம். ராஜ்குமார்
1: சொல்லுங்க.
0: இந்த பொங்கல் நீங்க வீட்டுக்கு முன்னால கோலம் எல்லாம் போட்டு பொங்குவீங்க, அந்த பொங்கலை யார் செய்யறது? ஆனா பெண்ணா முன்னின்று
1: நடத்துறது நடத்துறது அதாவது எல்லாம் பெண்கள் தான் வீட்டுல வந்து பெண்கள் தான் பண்ணுவாங்க.
0: ஓ பெண்கள்
1: பெண்கள் தான்
0: இல்ல பொங்குறது. இப்ப முன்னுக்கு நீங்க வீட்டுக்கு முன்னால கோலம் எல்லாம் போட்டு அதெல்லாம் கோலம் எல்லாம் போட்டு கொடுக்கறது பெண்கள். அந்த அந்த பானை அடுப்புல வச்சு அதுக்குள்ள எல்லாம் செய்து பொங்கி எடுக்கிறது ஆண்களா பெண்களா?
1: பெண்கள் தான்.
0: பெண்கள் தான் பொங்கணும். அப்ப ஆண்கள் பாத்து கொண்டிருக்கணுமா?
2: ஆமா
0: சொல்லுங்க.
2: அந்த ஒலை வைக்கிற வேலை வந்து பெண்களுக்கு தான் சாத்தியமா?
1: ஆமா அந்த பதம் பதமா இருக்கிறது அவங்களுக்குதான் தெரியும். நமக்கு
0: இதுல தெரியுது நீங்க ரெண்டு பேரும் பொங்கவே இல்ல.
1: ஆண்கள் தான் இப்ப கும்பிடுவாங்களே
0: எப்படி எப்படி
1: இது நாங்கெல்லாம்
0: எப்படி? ராஜ்குமார் சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார்.
1: இல்ல இல்ல எங்க பக்கம் பொங்கல் வந்து வைக்கிறதெல்லாம் பெண்கள் வைப்பாங்க. கூட இருந்து உதவி செய்வோம்.
0: உதவி செய்வீங்க? அப்ப இது மாறி நடக்கும். நல்ல நல்ல மாறி
1: நடக்கும். இன்னைக்கு
0: பணம் குணமண்டு தான் நாங்க எடுத்து வந்திருந்தோம் பாட்டு. ஆனா இப்ப நோமலா விட்டுட்டேன். என்னடா யாரும் கேக்குற பாட்டு கேக்கலாம். நீங்க சொல்லுங்க ஒரு பாட்டு
1: சகா படத்துல. சகா ஒரு படம்
0: பார்த்தேன்.
1: வச்சிருக்காங்க காலரிட்டி ஒண்ணு. பாடல் வந்து நல்லா அம்மிங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதாவது தூய தமிழ் பாடல் அது. எனக்கே டக்குன்னு வரல. அது கிடைக்குமான்னு பாருங்க. முடிந்தால் ஒளிபரப்பு பண்ணுங்க.
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு சகால? என்ன பாட்டு அது?
1: தூய தமிழ்ல வரும். இதே வரும். வார்த்தைகளே தமிழ்ல வரும். நல்லா இருக்கும். இந்த
0: சகால
1: வேடிங்ஸ்
0: பாக்கலாம், இளவரசுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப நல்லது ராஜ்குமார், விடைபெற்றுக் கொள்ளலாம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே இளவரசு, இளவரசு சஹால என்ன, சஹால அது என்ன பாட்டு?
2: பாடலோட முதல் வரிய தெரிஞ்சாம சொல்லலாம். என்ன பாட்டு சகாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு.
0: தூய தமிழ் பாட்டாம், ஏதோ தமிழ் சொற்கள் ஏதோ வருதாக்கம். அதுல
2: அனுப்பி
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க. முதல்ல உங்களோட பாட்டு என்ன?
2: எனக்கு இப்போதைக்கு பொங்கல் வருது, அதனால வந்து அந்த குழந்தைகள் பாடுற பாடல் இருக்குல்ல,
0: என்ன பாட்டு அது?
2: பொங்கல் பொங்கல் பொங்கல் வருதுன்னு சின்ன குழந்தைகள் பாடுறது.
0: சரி, அதை அனுப்பி விடுங்க எனக்கு. ஓகே, உங்களுடைய பாடல் ஆனந்துடைய பாட்டு, அடுத்தது ஆரதியுடைய பாட்டு, ராஜ்குமாருடைய பாட்டு, இந்த நாலு பாட்டு நீங்க அனுப்பணும்.
2: ஆர்த்தி
0: ஆர்த்தி ஆர்த்தி
2: சொல்லுங்க.
0: அப்ப நீங்க நாலு பேருடைய பாடல நீங்க எடுத்து வரணும். இப்ப அனுப்பி விடுங்க எனக்கு, சரியா?
2: கண்டிப்பா அனுப்பி
0: விடுறோமா.
2: ஆர்த்தி நல்லா பாடுவாங்க, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வெக்கமா இருக்கு போல இருக்கு.
0: இன்னைக்குதானே சேர்ந்திருக்கிறா, அதனால அவ நல்லா பாடுறா, நல்ல குரல் வளம், சூப்பரா பாடுறான். நான் நினைக்கிறேன் ஆனந்தும் நல்லா பாடுவாரு, என்ன குரல் வளம் நல்லா இருக்கிறது. கட்டிக்காரர் அடுத்த முறை அடுத்த தடவை வரும்போது பாடட்டும் அவங்க, சரியா? சொல்லுங்க.
2: ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் பாப்பாவை நானும் சேர்ந்து ஒரு பாட்டு
0: பாடுங்க.
2: பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: எங்க
2: என்ன பாட்டு?
0: எங்க பாப்பா, பாப்பாக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
2: திடீர்னு கேட்டா அப்படின்னு என்ன பாட்டு? அது பாப்பா கேட்ட பாட்டு, ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படி இருந்தீங்க. இளவரசு வணக்கம். மிட்டில்டா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு. முதல் கண் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வம் பெற்று வாழ வேணும் நீங்கள் என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். அன்று இன்னொரு பிறந்த நாள் ஏதோ வந்தது நான் மறந்து போய்விட்டேன். இந்த இரண்டு நாட்கள் எனக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாதால உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து. நீங்க ஆனா எனக்கு அனுப்பி வைக்கல, நான் சொல்லியிருந்தேன் பேர்கள் எல்லாம் அனுப்பி வைங்க.
3: ஒரே செய்தி எடுத்து நாலு பேர் அனுப்பணும்னு விட்டுட்டேன். அக்கா காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: யாரு உங்களை? நீ
3: யாரு? சிலே சந்தனராஜ் சொல்லிட்டாரு.
0: எனக்கு அனுப்பி இருக்கிறாரா? மாமா இல்லையே.
3: ஆமா அனுப்பிட்டேன்னு சொன்னாரு. நான் அதனாலதான் சரி, இல்லனா நான் என்னைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கேன்.
0: இல்ல இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இப்ப அதாவது நான் காட்டலுக்கு வராட்டியும் எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்துக்குள்ள நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து யார் யார் வாழ்த்துகிறார்கள் என்று நான் முதல் நாள் யாரிலேயே நீங்க பேசும்போது சொன்னேன். மூன்று நாட்களுக்கு முதல் நீங்க எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப நாங்க நான் இல்லாவிட்டாலும் எங்களுடைய அப்பா அதை ரெக்கார்ட் பண்ணி அது டைம் டு டைம் எடுத்து வருவோம். நாங்க நீங்க பாக்குறீங்க தானே, பிறந்த நாள் வாழ்த்து எடுத்து வருவோம் நாங்க.
3: எனக்கு
0: நானும் கொஞ்சம் வேலைப்பழுவா இருந்தேன் நிகழ்ச்சிக்கு வர.
3: எனக்கு இன்னொருத்தவங்களும் என்கிட்ட கேட்டாங்க, நான் நீங்க குறிப்புல இருக்கிறீங்களா உங்களை சேர்த்து நான் இல்ல எனக்கு குறிப்புலாம் வேணாம்.
0: சரி சரி, இல்ல இல்ல, சந்திரன்ராஜ் மாமா குரூப்ல எடுத்து வந்திருந்தார். அது அதுல எல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்தி இருந்தாங்களா? அதுல ஃபுல்லா அதுல நீங்க இல்லையே, நீங்க பாக்க இல்லையா?
3: நான் இல்லக்கா, எனக்கு
0: ஆமா அதுல மாமா எடுத்து வந்திருந்த மாமா எடுத்து வந்து எல்லாரும் வாழ்த்தி இருந்தாங்களும் உங்களை அதுல அது இருக்கு.
3: அவர் வந்து மற்ற இடங்கள்ல எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க.
0: இன்னமும் ஆக்களுடைய பிறந்த நாளும் என்ன அது இல்ல, அது என்னுடைய நேற்றைய தினம் என்னுடைய சகோதரியின் பிறந்த நாள். அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வராத காரணம் அதுதான். அவர் இருப்பது தூரமான இடம், அப்ப நாங்க அங்க
3: நிகழ்ச்சி இப்ப நான் கரெக்டா 4:30 கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இருந்தாலும்
0: அது இதுல சொல்ல முடியாத நிலை.
3: சரி பரவாயில்ல அக்கா, உடம்ப பாத்துக்க சொல்லு, பாத்துக்கோங்க, நீங்களும் பாத்துக்கோங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது எங்களுக்கு எல்லாம்.
0: ஆஹா, நல்ல சந்தோஷம். அதாவது நோய் இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சு கொள்ளலாம், ஆனா மனதுல சில கவலைகள் இருக்கும் போது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எடுத்து வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். திடீர்ந்து இப்ப என்னுடைய நிலைமை எப்படி என்றால், ஒரு நீங்க ஒரு தொட்டா உடையும் உடைகிற ஒரு கண்ணாடி பொருளை என் கையில தந்த மாதிரி தான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. அப்ப அது எப்படி என்று எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. அப்ப நாங்கள் அதை மிக கவனமாகத்தான் நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அப்ப அதனால சில வேளைகள்ல நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் இருக்கிறது. என்னுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாரும் சரியாக அந்த டைமுக்கு நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்குறாங்க. அதனால வானொலி சோர்வு இல்லாமல் ஓடுகிறது. அது அதுல எந்த தவறும் இல்லை. இப்ப நான் காட்டிலேக்கு இதுல வந்திருந்து பேச வேணும்டா, கொஞ்சம் இந்த காலகட்டத்துல கடுமையாத்தான் இருக்கிறது. எனக்கு அது கடினமாக இருக்கிறது. என்னென்றால் சில விடயங்கள் இப்ப அது அது உடல் நலத்தோட ஏண்டா பரவாயில்லை, கொஞ்சம் நாங்கள் சமாளிச்சு கொண்டு இதுல வந்திருந்து பேசிட்டு போகலாம். ஒரு மனித்தியானம் இது எங்களுடைய மனநலத்தோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள். அப்ப அதனால ரொம்ப கஷ்டம். இப்ப நான் இதுல வந்திருந்தா கொஞ்சம் சில கவலையான மறந்து நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் என்று, மற்றபடி ரொம்ப கவலையான விடயங்கள் தான் சுட்டி சுட்டி என்னை சுட்டி வருகிறது இருக்கிறது என்று சொல்லலாம். அது
3: நீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்கக்கா, ரொம்பவும் சோர்ந்து போயிடாதீங்க. இது என்னொரு விடயம் என்னடா அக்கா, நீங்க கிறிஸ்தவ பாடலாம் தருவீங்களா?
0: கிறிஸ்தவ பாடலா?
3: இல்ல சினிமாப்பா
0: கிறிஸ்தவ பாடல். நாங்கள் என்னன்னா இன்னொரு நிகழ்ச்சி எடுத்து வர இருக்கிறோம், தனிய கிறிஸ்தவ பாடல்கள். அதாவது அத கிறிஸ்தவ பாடல் மட்டும் இல்ல, தனிய டிவோஷனல் சாங்ஸ், அதாவது மும்மத பாடல்களும் நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன். என்னண்டா நாங்கள் இதுக்குள்ள வந்து தமாஷாக எல்லாம் பேசி சிரிச்சு கதைக்கிறோம் நாங்கள். எடுத்து வரும்போது அதுக்குரிய மதிப்பு இல்லாமல் போகிறது. நாங்கள் சும்மா விளையாட்டாக ஒரு சினிமா பாட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒரு அதுகளை எடுத்து வரும்போது எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கிறது. தாயக பாடலை கூட நான் எடுத்து வர மாட்டேன் கூடுதலாக. இன்னொரு நான் ஒரு நாளை இது தயார் நியமித்து, அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை அப்படி பார்த்து ஒரு மணித்தியாலம் இந்த பக்தி பாடல்கள் மட்டும் நேர்கள் கேட்கலாம் என்று விட போறேன். அப்ப அவர்கள் பக்தி பாடலை கேட்டுட்டு போவார்கள், அது சந்தோஷமா இருக்கு. தனியா பக்தி பாடல் போவோம், நேர் விருப்பமாக அவர்கள் வந்து கேட்டு செல்லலாம் நேரடியாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
3: அக்கா. அதுல மத பாடல் இருக்குக்கா, இது வந்தேன் வந்தேன் வந்தேன் சூத்திரதாரின்னு ஒரு பாடல் இருக்குது. அடுத்த வெர்ஷன் என்ன வரும்னு கேட்டனா, கோழி கூவு நேரம் மாத்தி தள்ளி போமாமா.
0: எதுல? அழகன் படத்திலயா?
3: ஆமா, மத பாடல். அதே மத பாடல் நியூஸ் போடும்போது அதான் மத பாடல். அதுக்கு அடுத்துதான் மத்ததெல்லாம் நான் பாடல் அனுப்பி வைக்கிறேன்.
0: அனுப்பி வைங்க சூப்பர். நன்றி நன்றி நன்றி மிட்டல்டா, நன்றி. நேரம் சரியாக 11:57. எல்லாரும் இன்றைக்கு பாட்டை சொல்ற பாட்டு எனக்கு சரியா புலப்படையில. சகா படத்துல பாருங்க, அவர் வந்துட்டு போயிட்டார். சரி, காற்றலை இணைந்து கொண்டோம். வணக்கம் அருள். அருள் எப்படி இருக்கிறீங்க? அருள் அருள் அருள் அருள் வணக்கம். வணக்கம் அருள். வணக்கம் அருள். அருள் வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. அதிக உங்களுடைய பேச்சு. சரி, என்னுடைய பாடலை எடுத்து வர்றேன். கண்ணன் பாடல் எடுத்து வராமலே உங்களோடு பேசிட்டு

0: வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். வணக்கம். ஆண்டாள் நான் நலமா இருக்கேன். நீ? நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா தூங்கவே இல்லை நான். நீங்க வரல இல்ல அதனால.
0: ஆஹா, என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. நான் தூங்குறதுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடினா தான் நான் தூங்குவேன்ண்டேன். அப்ப
1: நானே நான் பேசல இல்லனால எனக்கு தூக்கம் வரலமா?
0: தூக்கம் வர இல்ல. அப்ப இனி நான் இந்த வாய்ஸ்ல நான் இப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு பாடி அனுப்பிடுறேன். அத ஒவ்வொரு நாளும் நான் வராட்டியும் நீங்க இந்த பாடல்ல மீரா மாடின நல்ல மடி ஆடி விளையாடமா ஆடும் வரை ஆடி விட்டே அள்ளி விழி தூங்கமா என்று பாடி
1: வைக்கிறேன்.
0: அத்தை மடி மெத்தையடி அப்படி ஒரு பாட்டை பாடி அனுப்பிடுறேன். தூக்க வராத நேரமெல்லாம் நீ அதை கேட்கணும். சரியா? சந்தோஷமா இருக்குது. அட, என்னுடைய நிகழ்ச்சி கேட்காம தூக்கம் வர இல்லை என்று சொல்லும் அன்பு உறவு உமையிலே இந்த வானொலி. எனக்கு அதனால்தான் இந்த வானொலியை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, இந்த வானொலியை யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் எனக்கு பற்றுதல் கூட. ஏனென்றால் இந்த வானொலி ஒரு உயிர். எனக்கு இந்த வானொலியை எல்லாரும் யாராவது நீங்கள் பார்ப்பீங்க தானே. ஒரு பெற்ற தாய் தாப்பினருக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி யாராவது புகழ்ந்து சொன்னா அவர்கள் மேல் அந்த கதையை கேட்கவும் அவர்கள் மிக அன்பாயிருப்பார்கள், அவர்களை விருப்பமாக இருக்கும். அதே போல தான் இது. நீங்கள் யார் இந்த வானொலி மேல் அன்பாக, இந்த வானொலியை தான் நாங்கள் கேட்குறோம், இந்த வானொலி நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு, இந்த வானொலியை பற்றி நீங்கள் பேசுனா அவர்கள் மேல் அகார அன்பு எனக்கு வரும். அது ஏன்னு தெரியாது. உண்மையாகவே நான் அதை சொல்கிறேன். அதுக்காண்டி இது சுயநலமல்ல, சுயநலமண்டல்ல இவ்வளவு விரும்பி கேட்குறாங்களே, இதை எனக்கு எந்த பொருள் விருப்பமோ அந்த பொருளை நீங்கள் விரும்புகிறீங்களே என்ற அந்த ஆதங்கம் தான். சரி, இன்றைக்கு ஆண்டாளுக்கு என்ன பாட்டு?
1: வந்த
0: மலரே வா.
1: அந்த பாட்டுமா?
0: சரி, தைப்பொங்கல் பொங்குவீங்களா நீங்க? பொங்கல் பொங்குவீங்களா?
1: பொங்குவோம்மா.
0: எங்க காற்றில இணைந்து கொள்ளும் என்னுடைய அன்பு அண்ணா பட்டாபி அண்ணா.
2: கொஞ்சம் கிளைமேட் வேற, எங்க கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் இங்க கவனிக்க வேண்டியதா இருக்குது. அவங்களெல்லாம்
0: உங்களுக்கு அண்ணாக்கும் உடல் அதாவது வாய்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கே, என்ன நடந்தது? உங்களுக்கும் வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஏதாவது உங்களுக்கு
2: கரெக்டா
0: இருக்கீங்களா?
2: கரெக்டா இருக்கு, ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்கேன், நல்லா இருக்கு. அதான் நீங்க ஒரு ரெண்டு
0: அண்ணா சொல்லுங்க. அண்ணா
2: கேள்வி, ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டிருந்தீங்க,
0: அதுதான் சொல்லுங்க. பணமா? அதாவது ஒரு மனிதன் மனிதனோடு இப்ப இந்த காலகட்டத்துல ஒருவரோடு சிநேகம் வைத்திருப்பது, பேசுவது, பழகுவது பணத்துக்காகவா குணத்துக்காக, எது முதல்ல ஈடுபடும்?
2: முதல்ல ஈடுபடுன்றதை விட இன்றைய காலத்துக்கு வந்து சூழ்நிலைகள் மாறுபடுவதனால, சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலையா இருக்கும், இல்ல அலுவலக சூழ்நிலையா இருக்கும், இல்ல மற்றவர்கள் கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலையா இருக்கும். அதனால என்ன ஆயிடுதுன்னா, தைரியமா இவர்கிட்ட கேட்டா என்ன, நம்ம என்ன கேட்டா என்ன, நம்ம கொடுக்க கேட்ட கொடுக்காம போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல போய் அவங்க கிட்ட நேரடியா அதை வெளிப்படுத்துறாங்க. பட் வந்து அது வந்து அவங்க வந்து வேணும்னு இல்ல, அந்த சூழ்நிலை போய் தானே போய் அவங்க ஐக்கியம் ஆயிடுது.
0: அதனால பணத்தை முதல் கேக்குறாங்க, பணம் தேவைப்படுது.
2: ஆமா, அது ஏன்னா இப்போ ஒரு ஒரு வருஷம் பழகுறாங்க, ரெண்டு வருஷம் பழகுறாங்கன்னு
0: வச்சீங்களா,
2: அப்போ உரிமை எடுத்துக்கிறாங்க, உரிமையை எடுத்துக்கிறாங்க, உரிமையை அந்த சூழ்நிலை உரிமை எடுத்துக்கிறாங்க. நம்ம கேக்குறதுல தப்பி இல்ல, நம்ம நானும் அவரும் ஒரே இதுல சாப்பிடுறோம், ஒரே இதுல போறோம், ஒரே இதுல பழகுறோம், ஒரே இதுல ஃப்ரெண்ட்ஸ போய் பாக்குறோம், இந்த நேரத்துல அவருக்கு எனக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல போய் கேக்குறாங்க. அவங்களோட தப்பு கிடையாது,
0: முதல் குணம் தான் ரெண்டு பேரும் அன்பாக பழகுறதால தானே. முதல் குணம் தான் தேவை, குணம் இருந்து பழக்கம் கிடைச்சாதான் பணத்துக்கு உங்களுக்கு அங்க வழி பிறக்கும் இல்லையா?
2: வழி பிறக்கும் கண்டிப்பா.
0: சேர்ந்து பணத்தை கொடுக்காம ஏமாற்றும் போதுதான் குணமும் போயிடும்.
2: அந்த சூழ்நிலை என்னன்னா கேளுங்க, அதையும் சொல்றேன், அதையும் விளக்கம்
0: சொல்றேன்.
2: அந்த சூழ்நிலை மாறுபடும் போது, இவருடைய வாழ்க்கை நிலை மாறுபடும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு, எப்ப வேணா குடுத்துக்கலாம், அவரு நம்ம கேட்க மாட்டாருன்ற மாதிரி ஆயிடும். இவங்க என்ன சொல்லுவாங்க, கேக்கறதுக்கு கூச்சப்படுவாங்க, யாரு கொடுத்தவரையே கூச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் பழகிட்டோம், இந்த ஒரு 50 ரூபாய் போய் நம்ம என்னத்த போய் கேட்க வேண்டியிருக்கு, போனா போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடும்
0: இன்னைக்கு.
2: ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா அது நடக்கக்கூடிய இயல்பானதான். ஆனா அத வந்து சில பேர் இருக்கிறவங்க சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க, இல்லாதவங்க மற்றவர்கிட்ட சொல்லி தன்ன அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிக்கிறாங்க.
0: அது சிறு தொகையா இருந்தால் அத சமாளிச்சு போகலாம், பெரிய தொகையா இருந்தா.
2: ஆமா ஆமா,
0: பெரிய தொகையா இருந்தா
2: அதான் சொல்லுவேன், சுமையா இருந்தது அடுத்த சொல்லி அது ஆர்டர் சொல்லி அடுத்த நகரத்துக்கு போறாங்களே தவிர அது கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது.
0: சரியாக அதை நடத்தி முடிப்பது யாரு, அந்த பொங்கலை, பொங்கல் திருநாள்
2: நடத்தி முடிப்பது வந்து பெண்கள் தான் நான் சொல்றேன்.
0: பெண்கள்
2: ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க முதல்ல யார நீங்க வழிபடுறீங்க பொங்கல் அன்னைக்கு, சூரியனையும் கோமாதா இல்லையா? அப்ப அந்த அரிசி வந்து யாரு நடுறாங்க, நாத்து நட்டு பெண்கள்
0: நடுறாங்க,
2: களை பறிக்கிறது அவங்க தான் பண்றாங்க, ஆண்கள் வந்து அறுவடை செய்யறாங்க. அப்போ அந்த முக்கிய காரணம் யாரு அது போறாங்க, பெண்கள் தான் போறாங்க. அப்ப பொங்கும் போது என்ன ஆயிடுது, குக்குர் அந்த என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அது குழவி சத்தம் பொங்கும் போது, அதாவது ஆண்களுக்கு குழவி போட்டா நல்லா இருக்காது ஏன், அப்ப பெண்கள் போடுறாங்க. பெண்கள் போடும் போது அந்த பொங்கலோட மகத்துவம் இன்னும் மேன்மை அடையும் குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க.
0: அதுதான் என்ன பாட்டு,
2: பதில் வித்தியாசமா இருந்ததா?
0: வித்தியாசம் அண்ணா எப்பவும் வித்தியாசமா தானே பதில் சொல்றது. என்ன பாட்டு அண்ணா?
2: உள்கருத்தை நம்ம கவனிக்கணும், பொங்கலை யாரு பெண்கள் பண்றாங்கன்றத உள்கருத்து ஒண்ணு இருக்கும்.
0: அதுதான்
2: நான் சொல்லுவேன், வேற ஒண்ணு.
0: அப்ப இப்ப என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க?
2: பாடல் வந்து சொர்க்கம் படம்.
0: சொர்க்கம்,
2: ஆமா. பொன்மகள் வந்தாள் பூமேடை வங்கும் வாசல், அதான் படமாக கொட்டும் இல்லையா அங்க
0: நேரம் சரியாக 12:08 இந்த இணைப்புகள் கொஞ்சம் தெளிவாக இல்லாதனால கொஞ்சம் நாங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நீங்கள் இணைப்புக்கு வரலாம். முதல்ல என்னுடைய பாடலை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பாடலை

0: சிகரெட் வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை

0: காற்றிலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ரதீஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கு, சுகமா இருக்கு. சுகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறேன்.
0: அது நல்லா இருக்கு. இல்ல, கூட சுகத்துல நிறைய இருந்தா, இப்ப பணம் நிறைய இருந்தா குடுக்கறது போல சுகமும் நிறைய இருந்தா இந்தாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் சுகத்தை தரேன்.
1: அதோட அர்த்தமே அதுதான்.
0: அப்ப சரி, சூப்பர் சூப்பர்.
1: இந்த பாடல்கள் வந்து எப்படி
0: இல்ல, அது எந்த பாடல், என்ன என்ன என்ன பாடலும் கேக்கல. நீங்க என்ன, அது என்னத்தோட வரீங்க? என்ன நீங்க என்ன சொல்லி சொன்னீங்க?
1: நான் நினைச்சேன்
0: ஏதோ வானொலியை கேட்டீங்க போல இருக்குது. அவர் பொன்மகள் வந்தால் ஒரு பாட்டை கேட்டுட்டு போறார். ரெண்டாவதுல பணம் காசு இருக்குது, காசு மரம், அதுல அந்த பாட்டுல அத சொல்லிட்டு போறார் அவர். நீங்க என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
1: பாட்டு கொண்டு வந்தது
0: கேக்குது. நல்லா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
1: நல்லா கேக்குது. எனக்கு அந்த பாக்யராஜ் உருவசி நடிச்ச ஒரு படம் இருக்குல்ல,
0: இது முந்தான முடிச்சு,
1: அதுல அந்த சின்ன பசங்கள் எல்லாம்
0: நான் பிடிக்கும் அதா இல்லையா? என்னோட பாட்டும் இருக்கன்னு நினைக்கிறேன். அந்த இவர்கள் பாடி காட்டுற பாட்டு, ஆஹா இல்ல சரி, அதான் தான் இருக்கும். அதான் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாடுறது. இன்னொன்று, அவருக்கு அந்த பாடலை சொல்ற மாதிரி உண்டு. பாக்யராஜும் தீபாவும் ஆடுற பாட்டுண்டு. இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு காட்டுவாங்க பையங்க.
1: அதுல வேற ஒரு டான்ஸ் பாட்டு, அந்த உருவசி இல்லாம வேற நடிகை வந்து,
0: அதான் தீபா, தீபா, தீபாவும் பாக்யராஜும் ஒரு பாட்டு. அது வந்து அவங்க எப்படி ஆடுவாங்கன்றது அந்த பையங்க நடிச்சு காட்டுவாங்க, அவங்க அங்கெல்லாம் ஆடி காட்டுவாங்க. அந்த அந்த சீன்ஸ் வரும். அப்படியே ஒன்று இருக்குது. ஏன் நீங்க அந்த படம் பாத்துட்டீங்களோ இப்ப கிட்டடியில?
1: இல்ல, அந்த சிடி நான் கையில வச்சிருக்கேன். இடையிடையில ஒரு கவலை வரும்போது அந்த படம் பாக்கும்.
0: அது என்ன கவலை வரும்போது அந்த படம்?
1: அந்த டிஸ்க், அந்த படத்தோட டிஸ்க் கையில இருக்கு.
0: எல்லாரும் கேட்டுக்குங்கப்பா, கவலை வரும்போது முந்தான முடிச்சு பாருங்க.
1: அப்ப இந்த பாட்டெல்லாம் பார்க்கும் போது நல்லா ஒரு,
0: அது கொஞ்சம் தமாஷான படம் தான். நல்லது நல்லது நல்லது ரதீஷ், நீங்க அந்த பாட்டை அனுப்பி வைங்க. சரியா?
1: சரி, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ரதீஷ் வந்து சொல்லிட்டு போறாரு, கவலை வரும்போது முந்தானம் முடிச்சு பாருங்க என்று சொல்லிட்டு போறார். இதுக்கு எத்தனை பேர் உடன்பாடு? வந்து கையை உயர்த்துங்க பாக்கலாம். சரி, இப்ப அன்பு உறவனுடைய பாடல் இளவரசி, நீங்க பாட்டு அனுப்பி வைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்க முதல்ல மிட்டில்டாவுடைய பாடலை கேட்கலாம். மிட்டில்டா, நீங்க அனுப்பி வச்சிருக்கிறீங்க, அந்த பாடல் என்னன்னு பாக்கலாம். நீங்க அனுப்பிய பாடல் ஒன்று காற்றிலைக்கு வருகிறது. நேரம் சரியாக 12 மணி.

கேட்ட பாடல் எங்களுடைய மிச்சில்டா கேட்ட பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்த் நீங்க கேட்ட பாடல் காட்சி அளிக்க வருகிறது.

0: அடுத்த பாடல் காற்றலுக்கு வருகிறது. முத்துவேல், நீங்கள் கேட்ட பணம் என்னடா பணம் பணம். அவரும் ஒரு வேற பாட்டு கேட்டிருக்கலாம், நான் பணம் குணம்னு எடுத்து வந்த முடியுமா, அது அந்த பாட்டை எடுத்து வந்துட்டார். சரி, இந்த பாடல் முத்துவேல் உங்களுக்குரிய பாடல்.
1: பணம் என்னடா பணம் பணம்.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

பாடினே, கண்ணிறந்து கொண்டாடினே, மன்னனுக்கு மேலாகினே, தன்னன் பணியாளாகினே, இலக்க மனத்து கெடுக்கும் அலக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவை.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:02. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் 11:02. கனடிய நேரம் சரியாக 12:32. அடுத்த பாடல், ஒரு பாடல் எங்களுடைய இப்போ எல்லாம் நல்ல ஒரு முறையை கண்டுபிடித்து வச்சிட்டார் எங்களுடைய விமலா ராஜவேல். சரி, எங்கே அவர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு படம் சலங்கை ஒளி பாடல். வான் போலே வண்ணம் கொண்டும் ஆஹா விண்ணில குஞ்சிடும் கண்ணீர் கண்களில் சண்முகம் கொண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. இந்த பாடலை விரும்பும் அன்பு நேயர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளர்க. MTR FM.

0: தாக்கிட்டா தாக்கிட்டா தூமி
1: நாடானா
0: தாக்கிட்டா தூமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்
1: ஹிரநாத விநோதங்கள் நடன சந்தோஷங்கள்

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராஜவேல். அடுத்த பாடல் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரி ராஜா, உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

பாசுவாரங்களுடைய பாடல் தர்பார் படம், மன்னிக்கணும், என்ன படம் அது, சஹா, சஹா படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டிருந்தீங்கள். என்னண்டா அந்த கடைசியில வாரது, அதைத்தான் நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, ம்ண்டு வருவேண்டு அப்படியாப்பா. இப்படியெல்லாம் பாட்டு கேட்டால் அதை எடுத்து வர உண்மையிலேயே சந்தோஷம். நீங்கள் அந்த பாட்டு என்னன்னு எழுதியிருந்தீங்க, எடுத்து வந்து விட்டோம். இனிமையான பாடல் தான், நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல் எங்களுக்கு ரதீஷ் கேட்ட பாடல், நான் பிடிச்ச மாப்பிள்ள, எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 11:14. என்ன இடையில பாடல் கொஞ்சத்திலேயே நின்றுட்டுதே பிரதேஷ், நீங்கள் அனுப்பிய பாடல். அல்ல, பாடல் முடிஞ்சதோ, நான் தான் கவனிக்கலையோ தெரியல. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய பட்டாபியன்னா நீங்கள் கேட்ட பாடல்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் நாகராஜன், என்ன நடந்தது? உங்களை கொஞ்ச நாளா காண இல்லை. என்ன நடந்தது? நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கும். அன்றைக்கு என்னத்தோட நீங்க போனீங்க? குஷ்பு இட்லியோட போனவர் தான் நீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏன், என்ன நடந்தது?
1: நீங்க
0: சாப்பிட்டு நீங்க தொட்டு பாத்துருக்கீங்க புஸ்கு புஸ்கண்டு. அப்ப அது உங்களோட குரல் கேட்டோம்னா இளவரசு ஓடி வர நாளைக்கு அந்த குஷ்பு டெலி கேக்க வாக்க பாக்கலாம். வணக்கம் இளவரசு.
2: வணக்கம்.
0: என்ன நாகராஜன்ட என்ன இட்டலிய பத்தி கேக்க போறீங்களா? குஷ்பு டெலி
2: சின்னது ஒரு கேள்வி.
0: என்ன?
1: வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம்.
2: எறும்பு, எறும்பு வாய் இருக்குல்லமா? அத விட சின்னது எது?
0: எறும்பு வாயை விட சின்னது?
2: எறும்பின் வாயை விட சிறியது எது?
0: சிறியது எது?
2: அணு.
0: அணு சின்ன அணு, அணுத்துளி.
2: இல்லம்மா, அது இல்லம்மா.
0: இல்ல, இது என்ன கடிக்கல்வியா?
2: ஆமாமா.
0: நாகராஜன் உங்களுக்கு தெரியுமா, வாயை விட சின்னதா பாருங்க. இத எங்கேயோ இருந்துட்டு பொறிக்கொண்டு வர இருப்ப. இத போய் இனி தேடுங்க. இத போய் இனி தேடுங்க, பாக்கலாம் எறும்பு வாயை விட சின்னது
1: என்னண்டு.
2: எறும்பின் வாயை விட சிறியது எது?
0: இல்ல, இது ஒரு கடிக்கல்வியா?
1: கடிக்கல்விங்களா?
2: இல்லம்மா, கடிக்கல்வி மட்டுமல்லாம இது ஒரு உண்மையான ஒரு தகவலும் கூட.
0: உண்மையான தகவல், எறும்பின் வாயை விட சிறியது எது? உணவு.
2: எறும்பின் வாயை விட சிறியது.
0: அது என்ன? இப்ப எங்க நாங்க பாத்துருக்கோம்,
2: உணவு அல்ல.
0: உணவு அல்ல. அது உயிரினமா?
2: அது எறும்போட வாய்க்குள்ளதாமா இருக்கு?
0: வாய், நாக்கு. எறும்போட நாக்கு அல்ல, பல்லு. எலும்போட பல்லு. பல்லு இருக்கா? எறும்புக்கு பல்லு இருக்கா?
1: பல்லு இல்ல, சின்ன கொடுக்கு மாதிரி இருக்கு.
2: பல்லு இருக்கு, பல்லு இருக்குதான் கடி.
0: அது கொடுக்கு முன்னுக்கு இருக்குது, அதான் கடிக்குது. பாருங்களேன், எறும்புல வாயில விட சின்னா அதுல பல்லுன்னு சொல்றேன். இது அதுதானே பதில்? இளவரசு, இளவரசு அவர வாய்க்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க, அவ பல்லா?
2: இல்லம்மா, அது அதுக்கான பதில் வந்து தெரிஞ்சவங்க சொல்லலாம். அதுக்காக
0: அதுல வாய்க்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அப்ப வாய்க்குள்ள இருக்கிற நாக்கு, பல்லு, வேற என்ன?
2: எறும்போட வாயை விட சின்னதா இருக்கும். அது என்ன தெரிஞ்சவங்க சொல்லட்டுமே.
0: ஐயோ,
1: உடனே
0: அங்க பாத்தீங்களா, ஜி என்னோட போறாங்க. ஜிக்குள்ள போயிட்டீங்க. அப்ப நீங்க பாத்து நீங்க சொல்லீங்க, பாவம் அவரும் கஷ்டப்படுறான்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இளவரசு, இளவரசு உங்க பாடல் என்ன? இளவரசு
2: என்னமா?
0: நீங்க ஏதோ பாப்பா பாட்டு கேட்டிருந்தீங்க.
2: வானொலி
0: கேக்குறீங்களா இல்லையா? நீங்க முதல்ல எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அத அப்ப எப்படி நீங்க இந்த வான் போல வண்ணம் கொண்ட பாடலை இப்ப கேப்பீங்க என்னட்ட? நாகராஜன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: போட்டிருக்கு? காலா
1: எறும்பு காலமியா?
0: என்ன அது, நீங்களே பதில சொல்லிருங்க. விளைவரசதுக்கு
2: வாய்க்குள்ள
0: இருக்குறீங்க அந்த பகுதி, அப்படியா? அதனுடைய தொண்டை. சரியா?
2: சரிங்க.
0: ராஜவேல் கேட்ட பாடல், அவருடைய குரல்ல நான் எடுத்து வந்து பாடலும் ஒளிபரப்பி நாலாவது பாடலும் வந்துட்டு, அதுக்கு பிறகு மூன்று பாட்டு வந்துடுச்சு.
2: ஒரு பாட்டு வந்து அந்த சலங்கொலி படத்துல இருந்து வேற ஒரு பாடல் ஒளிபரப்பாச்சு, அதுக்கப்புறம் ராஜவேல் அண்ணா அனுப்பியிருந்தாரு.
0: ஐயோ, ராஜவேல் கேட்ட பாடதான் சரங்கி ஒளியில. ஓ வண்ணம் போல வந்தார் கோபலனி, அந்த பாடல் நான் ஒளிபரப்பி ஆகியாச்சு. அவரோட குரல் வளத்தில் அவர் கேட்டதை ஒளிபரப்பி அந்த பாடலையும் எடுத்து வந்தாச்சு. நீங்க எங்கேயோ எறும்புட வாய்க்குள்ள என்ன சின்னனா இருக்குன்னு பார்த்தா.
2: சரி, அப்படியே கேளுங்க. நாகராஜன் மாதிரி கேட்டு இருக்காருன்னு கேளுங்க. இப்போ வந்து ராஜவேல் குரல் பதிவுக்கு அப்புறம் வந்த பாடல் இந்த பாடல் வந்துச்சான்னு கேளுங்க.
0: என்ன பாட்டு?
2: இந்த வான் போலி வண்ணம் கொண்ட வந்தாய் கோபுரம், அந்த பாடல் வந்துச்சா இல்ல வேற பாட்டு வந்துச்சான்னு கேளுங்க.
0: அந்த பாட்டு தான் வந்துருச்சு, எந்த காலத்துக்கு கேட்டுச்சல்ல.
2: நான் கேட்கல அந்த பாட்டு.
0: அது என்ன, இவன் எங்க இருக்காரு? இப்ப
1: எல்லார்ட்டையும்
0: எங்க பாக்கலாம் கேட்டுக்கொண்டிருக்கவங்க யாராவது நீங்க காட்டிலைக்கு வந்து
2: சொல்லுங்க. சொல்லிடலாம், குரூப்ல நம்ம குரூப்ல சொல்லுவாங்க அவருடைய குரல் பதிவுக்கு அப்புறம் வந்த பாடல் இந்த பாடலா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல சொல்ல சொல்லுங்க.
0: எங்க பாக்கலாம், எங்க நீங்க வந்து குரூப்ல எழுதுங்க, காட்டலைக்கும் வாங்க. ராஜவேல்ட குரல் பதிவுக்கு பிறகு வந்த பாடல் வான் போலே வண்ணம் கொண்ட வந்தான் கோபலனே என்ற சலங்கையோட பாடல். அப்ப வேற என்ன பாட்டு வந்தது? இவர் இல்லையன்னு அடம் பிடிக்கிறார்
2: நாகராஜன்.
0: எமர்ஜென்சி சர்வீஸும் வந்து
1: எனக்கு இப்ப எமர்ஜென்சி வர
0: சொல்லிட்டேன். என்ன
1: பாட்டு
0: படத்துல?
1: வேதம் புதியது.
0: வேதம் புதியது.
1: கண்ணுக்குள்
0: கண்ணுக்குள் நல்ல பாடல்.
1: கண்ணுக்குள் அந்த பாடல்,
0: அந்த பாடல் நீங்க பாட்டை கேட்டுட்டு எமர்ஜென்சி அனுப்புங்க, நான் பாட்டு எடுத்து வரேன். சரியா? நல்லது நாகராஜன்.
1: நன்றியப்பா,
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: இளவரசு மாதிரியும் ஒரு சின்ன பிள்ளை இருக்கத்தான் வேணும், அல்லாட்டி கலகலான்னு போகாது. ஆஹா, எல்லாரும் சொல்லுங்கப்பா, நான் பாக்குறேனுங்க, குரூப்ல போடுங்க யாருடைய பாடல் போனதுண்டு. எங்கே ஆண்டாள் நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க? எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்களே, என்ன நடந்தது? ராஜவேல் நீங்க சொல்லுங்க. அப்பயே தான் அவர் எழுதியிருக்கிறாரு, வான் போலே வண்ணம் கொண்டு கேட்டேன் அம்மான்னு எழுதியிருக்கார் ராஜவேல். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எங்க பாக்கலாம் எழுத? நீங்க யாராவது இந்த பாடல் நீங்க கேட்டீங்களா? அதாவது எங்களுடைய ராஜவேல் கேட்ட பாடல் நான் ஒளிபரப்பி இருந்தேன், நீங்க கேட்டீங்களா இல்லையா என்பதை நீங்க காட்டலையில வந்து சொல்லலாம், அல்லது நீங்க குரூப்ல எழுதுங்க. என்ன இவர் சொல்ற கேட்கலையேன்னு சொல்ற. சரி, நாங்க அடுத்த பாடல், எங்களுடைய பட்டாபியானோட பாடல் அரவாசில நிக்குது.

அடுத்த பாடல் எங்களுடைய பூஜைக்கு வந்த மக மரல் மலரேவா. எனக்கு இளவரசு குழப்பிட்டு போன உடனே எனக்கும் தடங்குது. எங்களுடைய ஆண்டாள் நீங்க கேட்ட பாடல் காட்டிலுக்கு வருது.

பிரார்த்தனை இணைந்து கொள்ளும். ஆண்டாள் நீங்க சொல்லுங்க. ஆண்டாள் வணக்கம். ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாள் இருக்கீங்களா நீங்க? ஆண்டாள் என்ன ஆண்டாள் நீங்க காற்றலையில இருக்கிறீங்க? அது சரியா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தீங்க. பாட்டு ஒளிபரப்புறதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கிறான். நானும் இந்த கேள்விக்கு பதில சொல்ல வந்திருக்கிறான்னு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க உண்மையிலேயே? அப்புறம் என்ன, நான் எடுத்து வந்த பாட்டு உங்களுக்கு யாருக்கும் கேட்கலையா?

வணக்கம் ஆண்டா. இப்பதான் சரி, நன்றி நன்றி. நாராயணன் அவர் சொன்னது சரி, நான் எடுத்து வந்த பாட்டு பிள்ளையான பாட்டு தான். ஆனா அது எப்படி என் தண்டை பாட்டு வந்தது என்று எங்களுடைய ராஜவேல் சொல்லியிருப்பார். நான் அது நாத வினோதங்கள் என்ற பாடல். நாத வினோதங்கள் நடன சிங்காரங்கள் அந்த பாடல் தான் நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடல் இருந்துட்டு அப்ப நான் தான் பிள விட்டுருக்கிறேன். அப்ப அதனால அந்த வான் போலே அந்த பாடலை நாங்கள் எடுத்து வரலாம். இளவரசு, நீங்க ஸ்டெடியா இருக்கிறீங்க, நாங்க தான் ஸ்டெடி இல்லை என்று சொல்லி கொண்டு பாடலை எடுத்து வரலாம். உண்மையிலேயே என்னிடம் தான் தவறு என்று சொல்லலாம். சரி, இப்ப பாடலை கேட்போம். ஆண்டாளுடைய பாடல்.

0: சொன்னார்.
1: ஆனா உண்மையா நான் பிள்ளையான பாடல் தான் ஒளிபரப்பு.
0: நான் கேட்ட பாடல் ஒழிக்கவில்லை. நான் விதவகங்கள் பாட்டை கொடுத்து அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தோம். அந்த டைம்ல நீங்க
1: மன்னிப்பு கேட்டுறேன் மன்னிச்சுக்கணுங்கண்ணா, தெரியாம சொல்லிட்டு நாங்க இனி அந்த பாட்டை எடுத்து வர்றோம். நன்றி, விட நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் மஜித். மஜித் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு காற்றலைக்கு வாரார்.
1: வாங்க. வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க மஜித்? நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். குளிர்ல நடங்கிட்டு இருக்கிறேன்.
0: ஏ, அங்க குளிரா?
1: பயங்கர குளிர்.
0: எனக்கு எல்லாம் ஒரு சின்ன ஆசை மஜித், என்ன தெரியுமா?
1: எனக்கு குளிர் அடிக்கணும் சொல்லியா?
0: இல்ல, உங்களுக்கு குளிர் அடிக்க, உங்களுக்கு அடிச்சா எனக்கு என்ன? இல்ல, எனக்கு தேவையான, அதாவது குளிரண்டு, ஐயோ அந்த சின்ன பனியிலையும் ஐயோ எனக்கு குளிருதுன்னு சொல்ற உங்களை எல்லாரையும் இந்த கனடா நாட்டுக்கு இங்க வர்றதுக்கு எல்லாருக்கும் விசா கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு நான் இந்த குளிர்ல இருக்க நிக்க வைக்கணும் முதல்ல இந்த ஸ்னோல. இது எப்படி ஆசையன்னு பாத்தீங்களா?
1: நெட்வொர்க் ப்ராப்ளம் விட்டு விட்டு வருது. சொல்லுங்க.
0: இந்த ஆசைய பாத்தீங்களா எப்படி? அந்த இந்த கனடா நாட்டுல கூப்பிட்டு இந்த ஸ்னோல உங்களை எல்லாரையும் இருத்தன நான் கூட்டி கணந்து.
1: ஆமா ஆமா ஆமா. இப்ப கூட அங்க பயங்கரமா குளிர் இருக்கும்.
0: இங்க சரியான ஸ்னோவும் குளிரும். வெளியில சரியான, நீங்க வெளியில ஜாக்கெட் எல்லாம் போட்டு நின்றாலும் நிக்க முடியாது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. பூட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க நில். நீங்க ஒரு சின்ன, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு உதாரணத்துக்கு இப்ப இப்ப
1: பெரிய முட்டை மாதிரி.
0: இல்ல இல்ல, பிளாப்பளத்துக்கு பக்கத்துல நீங்க ஒரு சின்ன நாரத்தேக்கா வச்ச மாதிரி, அதுல சின்ன ஒரேஞ்ச வச்ச மாதிரி. அப்படிதான் இருக்கு இப்ப நீங்க சொல்ற குளிர்.
1: அப்படியா?
0: ஊட்டி குளிர்
1: இப்போதைக்கு 22 செல்சியஸ்.
0: அடே அப்பா.
1: ஆமா.
0: போர்வ தாங்க இல்லையா? அத்தவரை வரைக்கும் உங்களுக்கு போர்வ வந்து கொடுக்கலாம். என்ன படம் அந்த பாட்டு? என்ன படம்?
1: எனக்கு படம் தெரியல, அது என்ன படம் சொல்லி.
0: ஊட்டி குளிர்.
1: அது என்ன படம் அது?
0: ஊட்டி குளிர். அம்மாடி
1: படத்து பேரு தொண்டை வரைக்கும் வந்துச்சு, வெளியே வர மாட்டேங்குது.
0: நல்லா நல்லா ஆவணுங்க ஆண்டு. அது என்ன அது? இப்ப நானே இளவரசு கேட்டா டக்குன்னு எழுதுவார். ஊட்டி குளிர். அம்மாடி போர்வ தாங்கல. புதுப்படமா இது பாட்டு?
1: ஒரு நிமிஷம் நானே சொல்றேன், யோசனை பண்ணி. ஏன்னா தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, இல்ல வாய் வரைக்கும் தான் வரணும் இப்போ.
0: அதானே. என்ன நீங்க, உங்களுக்கு வர இப்ப எங்க?
1: சரி
0: சொல்லுங்க.
1: பொங்கல் இப்போ?
0: பொங்கல் 14ஆம் தேதி. பொங்கல்
1: 11
0: அனுப்பி இருக்கீங்க, அதுக்கு பாட்டு வரல நினைக்கிறேன்.
1: அந்த படம் 1000 நினைவா, ஊட்டி குளிர் அம்மாடி.
0: அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்ப
1: பாத்து சொல்றேன் நான்.
0: இல்ல, யாரோ எழுதி போட்டுட்டாங்க.
1: உங்களோட
0: பேசுறதுக்கு இளவரசு ஓடி வர்றாரு என்னன்னு
1: கேளுங்க. அந்த பாட்டு 1000 நிலவேவா.
0: அந்த 1000 நிலவேவாவா? அவர் வணக்கம் சொல்லுங்க. நீங்க மஜித் அண்ணாக்கு
1: வணக்கம். வணக்கம் அஜித் அண்ணா. வணக்கம வணக்கம வணக்கம வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களுடைய பாட்டும் பதமும் மிக அருமை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளையவா அந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.
0: சரி இளவரசி, அவர் சரியா குளிர்ல இருக்காரா? என்ன செய்யலாம்? குளிர்ல நடுங்கி கொண்டிருக்காரா? போர்வை இல்லையா?
2: நிகழ்ச்சி ஊடாக இணைந்து இருங்கள், குளிர் எல்லாம் காணாம போயிடும்.
0: ஐயோ, அப்ப நான் கொஞ்சம் சூடான பாட்டா போனேன்ல.
2: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஊடாக எப்போது இணைஞ்சிருந்தா கண்டிப்பா இருக்கும். அடுத்தடுத்து பாட்டு வரும்போது இணைஞ்சு வரும்.
0: அப்ப ஒரு சூடான பாட்டு சொல்லுங்க இளவரசு.
2: சூடான பாட்டுன்னா, என் ஊரு தூத்துக்குடி, என் பேரு சாத்துக்குடின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை போட்டு விடுங்க.
0: இவர் சரியான பாட்டு சொல்லல. இப்ப இப்ப மதியத்துக்கு மதியத்துக்கு கேட்கக்கூடிய பாடல அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி.
2: அது அது அது ஒரு நல்ல பாட்டு தான்.
0: முல்லை பூங்கொடி, அந்த பாட்டு நல்லா இருக்குல்ல.
2: அஜித் அண்ணா,
0: அண்ணா
2: பாட்டும் பதத்துல உள்ள கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருக்குண்ணா. இப்போ பொங்கல் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியிலனா இந்த பாட்டும் பதம் வந்து பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி தகுந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி கொடுங்கண்ணா.
0: அவர் குடுத்திருக்காரு, ஆனா பாட்டு அனுப்ப இல்லையா? நீங்க
1: குடுத்திருக்கேன் குடுத்திருக்கேன், நீங்க அதை சரி பண்ணுங்க.
0: சரி பண்ண, அதுக்கு பாட்டு பாட்டுகள் இருக்கா?
1: பாட்டு பதம் எல்லாமே தகவல் எல்லாம் ரெடியா அனுப்பிட்டு நான்.
0: இல்ல எனக்கு பதம் மட்டும்தானே வந்திருக்கு, பாட்ட காண இல்லையே.
1: உங்களுக்கு பதம், உங்களுக்கு பதம் மட்டும்தான் வந்திருக்கு. நான் அவருக்கு அனுப்பிடுறேன், அந்த சிந்தனை செல்வன் ஐயானுக்கு அனுப்பிடுறேன்.
0: நான் இவரோட வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டேன். ஏனண்டா இவர் பாருங்க, அங்க பாட்டும் பதமும் அனுப்பிட்டு எனக்கு பதம் மட்டும் இளைய மட்டும் போட்டுட்டு விட்டுருவாருங்க. எல்லாருக்கும்
2: எல்லா பகுதியிலுமே இந்த நேரத்துல வந்து குளிருமா? இங்க தமிழ்நாட்டிலும் மாரியடி மாதம் குளிர் பனி.
0: நிச்சயம் உண்மை.
2: கர்நாடகாவிலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த பனி,
0: இங்கேயும் சரியான குளிர்.
2: நம்ம பூனாவில அண்ணா சொல்ற மாதிரி அங்கேயும் பனி, எல்லா பகுதியிலுமே இந்த நேரத்துல பனி கொஞ்சம் அதிகம்.
0: எல்லாருக்கும் பனி இல்ல, எல்லாருக்கும் பனியா? இப்ப எனக்கும் பனி, உங்களுக்கும் பனி, அவருக்கும் பனி.
1: உலகம் பூரா இந்த நேரத்துல குளிர்தான் எல்லாருக்குமே.
0: ஒட்டுமொத்தமா பனி எல்லாருக்கும் இல்ல.
2: இந்த நேரத்துல ஒரு குத்து பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடுவீங்க?
1: குத்துனா குத்து, இது கும்மா குத்து.
0: எப்படி இதுக்கு மேல என்ன குத்து நீங்க கேட்க போறீங்க? சினிமா ஸ்பெஷல்.
2: சினிமா
0: ஸ்பெஷல்,
1: சிம்லா ஸ்பெஷல்.
0: சிம்லா ஸ்பெஷல், சிம்லா ஸ்பெஷல்,
1: சிம்லா ஸ்பெஷல்.
2: கேட்ட உடனே ரொம்ப நல்ல ஒரு பாட்டு.
0: அந்த பாட்டு அந்த பாட்டு அனுப்பி வைங்க. எதுக்கு நாங்களும் ஒரு கொஞ்சம் கேட்க, நேர்கள் கேட்காத பட்சத்துல அந்த குத்து எடுத்து வந்துடலாம்.
2: சரிங்க சரிங்க,
1: உடனே
0: அனுப்புங்க நீங்க எனக்கு இந்த குத்து
1: பாட்டை.
0: உடனே இல்ல, நான் காட்டணிக்கு எடுத்து வரேன், எல்லாரும் கேக்கட்டுமே. குளிருக்கு பாருங்க, ஒரு குத்துப்பாடு கேக்குறாரு பாருங்க இவங்க. நான் என்ன குளிருக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா, நான் நல்ல சூடா நல்ல சுண்டலம் செய்து நல்ல போர்வையால போத்தி கொண்டிருந்து சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பேன். இவங்க எல்லாரும் குத்துப்பாட்டு கேக்குறாங்க பாருங்க. அப்ப மஜித் நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன், சரியா? நிச்சயமா நான் எடுத்து வர்றேன் அந்த பாட்டு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி மஜித், நன்றி
1: நன்றி வணக்கம்,
0: நன்றி நன்றி. ஆஹா பாருங்க, குளிரண்டா எங்க நாங்கண்டா சூடா ஒரு காப்பி தாங்க ரெண்டு கேட்போம், அல்லாட்டி சூடா ஏதாவது சுண்டல் ஏதாவது பண்ணி தாங்க சாப்பிட்டு அப்படி இருக்கலாம்னு. உடனே பாருங்க ஒரு குத்துப்பாட்டு கேட்கலான்னு வந்து கேட்டு போறாங்க. இது நல்லா இது இப்படிதான் இருக்கட்டும், ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும். சரி இப்ப அடுத்த பாடல் நாங்கள் மஜித்ரி வந்த குத்துப்பாட்டை கேட்டுட்டு கேட்டுக்கலாம். முதல்ல
3: dishum dishum dishum ya yeah!

0: காற்றலை இணைந்து கொண்டு அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம் எங்களுடைய செல்வகுமார், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், நலமா இருக்கிறேன். இரண்டு நாளாக உங்க குரலை கேட்க முடியல, என்ன காரணம்?
0: அது சட்டு ஒரு வேலைப்பழு இருந்தது.
1: சரிங்கம்மா,
0: அதனால எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அதனால் வரவில்லை. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். என்னென்றால்,
1: ஐயோ அதுக்கு இல்ல, நான் மன்னிப்பு கவனி கேட்கல, கேட்காம எங்களுக்கு தூக்கமே வரல.
0: இப்ப நான் ஒரு பட்டியல் போட போறேன். இந்த நிகழ்ச்சி என்னுடைய குரலும் இந்த நிகழ்ச்சியும் கேட்காம எத்தனை பேருக்கு தூக்கம் வரலையன்னு
1: சொல்லுங்களேன். நிறைய பேர் இருக்கு. நானும் ட்ரை பண்ணிட்டு என்னடா இப்படி, நம்ம ஆரம்பிச்சு இப்பதான் ஸ்டார்டிங்ல போனோம், அதுக்குள்ள அந்த அம்மா என்ன ப்ராப்ளமோ தெரியல. பாவம், இறைவன் வந்து அந்த அம்மாவோட ப்ராப்ளத்தை சரி பண்ணி வைக்கட்டும்
0: அப்படின்னு
1: மனசார வேண்டிக்கிட்டோம்.
0: நிச்சயமா அப்படி வேண்டிக்கங்க. அது இருக்கிற ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளம். நிச்சயமா
1: கண்ணன்ட வேண்டிக்கிட்டோம்.
0: சந்தோஷம். அது உண்மையா,
1: எங்களுக்கு வந்து கண்ண பிரம்மான் தான் நமக்கு முக்கியமான கடவுளே.
0: உண்மை,
1: அவர்தான் எல்லாத்தையும் அனுசரிச்சு வந்தவர். அதனால அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஜெய் ஸ்ரீராம். என்னுடைய அம்மாவுக்கு நலமாக பண்ணி விடுங்க அப்படின்னு.
0: என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு,
1: சார்ந்தவங்களுக்கும் முக்கியமா குறிப்பிட்ட உங்களுக்கும், உங்களுக்கே நினைச்சு சொல்லிண்டேன். சார்ந்தவங்கன்னா பொதுவாக இருக்கும்.
0: சந்தோஷம். நல்லா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இதுதான்மா, இது இன்னைக்கு என்ன தலைப்புமா?
0: இன்னைக்கு நாங்க முதல்ல குடுத்திருந்தேன், அதாவது சும்மா நார்மலா
1: கருப்பு.
0: இல்ல இல்ல, அதாவது இன்னைக்கு நீங்க என்ன பாடலும் இன்னைக்கு கேட்கலாம், நான் சொல்லி கொடுக்கவில்லை.
1: அப்படியா?
0: கேட்கலாம்.
1: சரி சரி. அது என்ன தலைப்பு, என்ன டாபிக் பத்தி பேசுறீங்கன்னு?
0: இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல நாங்க கேட்டதுன்னா, இல்ல எல்லா இடமும் குளிர். இப்ப உங்களோட ஊர்லயும் குளிரா?
1: குரூப் இருக்குதாமா போன்ல?
0: இருக்கே, வாட்ஸ்அப்ல. நான்
1: என்னது,
0: யாரும் விரும்பி கேட்டா தானே நாங்க ஆட் பண்ணுவோம்.
1: அப்படியா, என்னதை ஆட் பண்ணி விட்டுருங்களே அந்த குரூப்.
0: இப்ப என்னன்னா, நாங்க எங்கட வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறது, நீங்க விரும்பி நான் வரட்டான்னு நீங்க கேக்கணும். நான் உங்களை எழுத்து கொண்டு வச்சிருக்கேன்.
1: உண்மை உண்மை உண்மை, அதுதான் உண்மை, அதுதான். எங்களுக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்.
0: ஆமாங்க, நிச்சயமா. சில பேருக்கு குரூப் பிடிக்கிறது இல்ல, சில பேருக்கு பிடிக்காது. அப்ப நாங்க உள்ளுக்கு எடுத்து விட்டோம்னா அவங்க டக்குன்னு வெளியில போயிடுறாங்க, அது எங்களுக்கு மனசு கஷ்டமாயிரும். அப்ப அதனால அவங்க விரும்பி கேட்டு நாங்க எங்களை குரூப்ல எடுத்து விடுங்கன்னு சொல்றவங்களை மட்டும் எடுத்து விடுவேன்னா உள்ளுக்குல.
1: ஓ, என்ன எடுத்து விட்டுருங்க, என்ன குரூப்ல ஜாயின் பண்ணி விடுங்க.
0: நிச்சயமா. அப்ப நீங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், ஹாய் சொல்லலாம், நன்மதியினமா பாக்கலாம்.
1: ஆனா இந்த இந்த இந்த ப்ராப்ளமே என்ன, ரெண்டு நாள் வரலன்னதும் சரி, என்ன ப்ராப்ளமே தெரியல. இதே குரூப்ல இருந்திருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நிச்சயம் தெரிஞ்சிடும்.
0: எப்படி நீங்க கேட்டு அறிஞ்சுக்குவீங்க, அப்படித்தானே?
1: ஆமா.
0: சரி,
1: அதான் ஒண்ணு புரியுது.
0: இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு அடிக்கிறது குளிரா?
1: இல்ல, இது சிவராத்திரி போடுங்களேன்.
0: என்ன பாட்டு? சிவராத்திரி. என்ன பாட்டு அது?
1: சிவராத்திரி. எல்லாரும் குளிரா இருக்கும்போது கேக்கும்போது கேக்கு, நாங்க ஒண்ணு கேட்க கூடாது.
0: சரி சரி, அது பரவாயில்ல. என்ன படம் அது? சிவராத்திரி.
1: மைக்கேல் மதன காமராஜன்.
0: இது குளிருக்கு இவங்க குத்துற குத்துலன்னு ஒரு பாட்டு கேக்குறாங்க. நானண்டா குளிரண்டா மூடி கொண்டு நல்ல சுண்டல் கண்டலை கொண்டு சொல்லுவேன் நான் சாப்பிடறதுக்கு. நல்ல
1: காரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். பக்கோடா சாப்பிடலாம்.
0: அதுவும் சாப்பிடலாம். நல்ல காபி உண்டு, சுட சுட காபி குடிக்கலாம்.
1: காபி
0: சூப்பரா இருக்கு.
1: இப்ப எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு இது திருவாதிரை சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். திருவாதிரைனா ஒரு விரதம்.
0: விரதம்.
1: ஆமா, அந்த விரதத்துக்கு நாங்க சாமி கும்பிட்டு இப்பதான் சாதமே சாப்பிட்டோம். சுட சுட
0: சாப்பிடுவீங்க? அப்ப நைவேத்தியம் எல்லாம் வச்சு கும்பிடுவீங்க?
1: நைவேத்தியம் எல்லாம் வச்சு எல்லாமே வச்சு களி எல்லாம் வச்சு
0: வச்சு
1: களினா ஸ்வீட் களி.
0: ஸ்வீட் களி அது எப்படி
1: செய்யறது?
0: அது எப்படி செய்யறது?
1: அதான் அந்த பச்சரிசி மண்டவெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
0: கிண்டிக்கிட்டே இருக்க
1: வெகு நேரமா.
0: சிவபெருமானுக்கு
1: உகந்தது
0: களி.
1: அவருக்கு நெய்வேத்தியம் வச்சு வச்சுதான் சாப்பிடணும். ஒரு பேரை அவரு பேரை சொல்லிதான் சாப்பிட்டுக்கிட்டு
0: இருக்கோம்
1: இல்ல. அதாவதுமா இந்த சாமியே நீங்க கும்பிடலேனாலும் அவரு பேரை சொல்லிதான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு
0: இருக்கோம்.
1: அது ஒரு நாளைக்கு அவர் பேரை முழுமையா சொல்லிட்டு சாப்பிடறோம்.
0: சாப்பிடணும்.
1: ஆமா இல்ல, அதாவது டெய்லியே அவரு அவர் குடுக்கிற சாப்பாடு தானே நம்ம சாப்பிடறோம்.
0: அது உண்மை, அது உண்மை.
1: அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் அவர் பேரை சொல்லிட்டு சாப்பிடறோம்.
0: அது உண்மை,
1: அவ்வளவுதான்.
0: அவருக்கு முன்னால வச்சுட்டு
1: பிரசாதம்
0: கோயில்ல கிடைக்கிற பிரசாதத்துக்கும் நெய்வேத்தியம் செய்து நீங்க சாமிக்கு முன்னால படைச்சிட்டு சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நாங்க சும்மா சமைச்சு சாப்பிடுற அதே சாப்பாடை நீங்க இங்க செய்துட்டு சாப்பிடுங்க, அதுல சுவை குறையும்.
1: இல்ல அதாவது நீங்களாவது இப்ப ஒரு சாப்பாடை ஒரு இடத்துலயும் சாப்பிட்டு இன்னொரு இடத்துல நாங்க வந்து ஒரே சாப்பாட ரெண்டா பிரிச்சு ஒரு சமைச்சத ரெண்டா பிரிச்சு சாமி கிட்ட பாதியும் சாமிக்கு வைக்காம பாதியும் வச்சிருக்கோம். ஒரே சாப்பாடு, ஒரே சாப்பாடு அங்க சாமிக்கு கும்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாக்கும்போது அதனுடைய டேஸ்ட் வேறையும் இது சாமிக்கு வைக்கிறது வேறையும் இருக்கு.
0: உண்மை அது நான் நீங்க சொல்றதுக்கு நான் அதுக்கு உங்களோட சேர்ந்து அக்ரி பண்றேன். என்னண்டா உண்மையிலேயே அது உண்மை, நாங்களெல்லாம் அப்படி படைச்சு சாப்பிட்டு பாத்துருக்கோம். அதுல படைக்கப்பட்ட சாப்பாட்டுல ஏதோ ஒரு சுவை இருக்குது, அதுல
1: சுவை இருக்குது. அப்ப ஏதோ ஒரு தெய்வீக சக்தி ஏதோ வந்து வந்துட்டு போகுது.
0: நிச்சயம் உண்மை தாங்க.
1: நம்மள அறியாம சில விஷயங்கள் நடக்குது
0: நடக்குது நடக்குது. நிச்சயம் நிச்சயம்.
1: ஆமா ஆமா.
0: அப்ப நான் இப்ப உங்களை அறியாம நடந்த அந்த சிவராத்திரி பாட்டை நான் எடுத்து வர்றேன், சரியா? நன்றிங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: அது குரூப்ல அவசியம் சேர்த்துருங்க.
0: நிச்சயம் சேர்த்துறேன் நான் உங்களை, சரியா?
1: ஓகே
0: நன்றி நன்றி. எங்களுடைய மஜித் கேட்ட குத்துற குத்து பாட்டு அடுவாசியில நின்றுச்சு கேட்டு.

நல்ல இனிமையான பாடல் உண்டு. அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 1:41, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:12. அடுத்த பாடல் எங்களுடைய நாகராஜன், நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 12:18 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:47. அன்பவர்கள், நீங்கள் அழைக்கலாம், ஆனால் இன்னும் 2 பாடல்கள் இருக்கிறது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய மஜித் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம்.
1: Mama Burgers right now. Yeah, let's hear it. 250 Mama Burgers right now.
0: நேரம் சரியாக எப்பொழுது

0: இணைந்து காட்டிலையில் இணைந்து கொள்ள என் அன்பு உறவை சந்திச்சு கொள்ளலாம், பார்க்கலாம். வந்திருக்கிற மாமா மாமிகிட்ட கேட்கலாம், அவங்களோட ஊர்லேயும் குளிராண்டு. நான் போன நேரம் சரியான வெப்பமாக இருந்தது. ஓஹோ அண்டு கேட்டு பார்க்கலாம். வணக்கம் மாமா. ஏ மாமா, அங்கே குளிராக்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ குளிரா, உங்களை எல்லாரும் இங்கே கொண்டு இருத்தனே, எனக்கு அதுதான் விருப்பம். உங்களை எல்லாரும் இங்கே கனடால் எனக்கு அந்த ஒரு பெரிய கொடைய கடவுள் கொடுக்குறான் இல்லையே. அதான் டிக்கெட் போட்டு இல்லை, டிக்கெட் போடுறது பெரிய வேலை இல்லை, விசா கிடைக்கணும். விசா கிடைச்சா நீங்க எல்லாரையும் நான் டிக்கெட் போட்டு நான் கூப்பிடும். என்ன கஷ்டப்பட்டேன்டா, ஒவ்வொரு தரா எல்லாரையும் வரிசையா கொண்டு உங்களை எல்லாரையும் என்ன இடுப்புல வச்சு கொண்டு போ. கூட அந்த சாப்பாடு கொண்டே கொடுக்குற மாதிரி எல்லாரையும் கூடைக்குள்ள வச்சுட்டு. நலமா இருக்கிறேன் மாமா, நலமா இருக்கிறேன். நேற்று எங்களுடைய அக்கா, எங்களுடைய சகோதரி அக்காவுடைய பிறந்த நாள் நேற்று அவளுக்கு. அப்ப நாங்க எல்லாரும் அவ கூட இருக்கணும் போல இருந்தது, போய் எல்லாரும் இருந்து வந்தோம். நாங்க எல்லாரும் அப்பா எல்லாரும் நாங்க அவ வாழ்த்தும் போது அப்படித்தான் வாழ்த்தினோம். எல்லா சுகத்தோட இருக்கணும்ன்ட்டு தான் வாழ்த்தினோம். இன்னும் நீண்ட காலம் எங்களோட இருக்கணும் வாழ்த்தினோம். உண்மைதான் எங்களுடைய பேய் பாட்டு எல்லாத்தையும் பேசிட்டாரு. மாமா எல்லாரும் பேச தெரியாம தான் மாமா எம்டிஆருக்கு வராங்க, அதுக்கு பிறகு நான் தானே மாமா வாய பத்தி கண்டு இருக்கேன். நாங்க பழக்கி எடுத்துருவோம் இல்ல. எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டாரு. அது இல்ல மதித்த பாருங்க, பயிற்சி கொடுக்கறது இல்லமாமா. நான் இல்ல சின்ன பிள்ளை, நான் ஏதோ சின்ன ஏதோ நீங்க கொடுக்கற சாக்லேட்டை வாங்கி கொண்டு கண்டபடி ஏதோ பேசுறேன் அவ்வளவுதான். எங்க கொடுங்க. பாருங்க மாமா, அத வடிவா யோசிச்சு எடுத்து வந்திருக்காரு. எறும்புடைய தொண்டைதான் சின்னனா, அது உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா வாயில சப்புனதே போறதே போறேன்னா சின்னனா தானே இருக்கிற மாடு கேக்குறேன் என்னட்ட. அப்ப எப்படி எல்லாம் யோசிச்சு கொண்டு வராங்கன்னு பாருங்க மாமா. சரி மாமா, அங்கேயும் குளிரா? ஆனா அது சும்மா பனி புகார கொஞ்சம் இப்ப போர்வையோட போத்து கொண்டிருக்கலாம், அவ்வளவு அப்படித்தானே, அவ்வளவு குளிர் இல்ல. ஆனா சில பேருக்கு அது நோய கொண்டரும் இல்லையா, அது அந்த பனி. ஆஹா அடே அப்பா, சூப்பர் சூப்பர். நல்ல நல்ல சந்தோஷம் சந்தோஷமா. ஆ நல்ல நல்ல. ஆ நான் சரி அம்மா. அப்ப அவளுக்கு என்ன ராணி அம்மாக்கு? ஆ இல்லாம அவட பாட்டு இல்லாம மாமாக்கு கொடுக்கவே முடியாது. ஆ உங்களுக்கு இல்லாம நான் மாமாக்கு கொடுக்க மாட்டேன்ல பாட்டு, முதல்ல உங்களுக்கு தானே ராணி அம்மா. சரி உங்கள பாட்ட சொல்லுங்க பாக்கலாம். செல்ல குரலால ஐயோ இவ்வளவு நேரம் மாமா கதைச்சது கேட்கல வழியில. ஆளி உயர்த்தல் இல்ல
1: இப்படி
0: பாருங்க. ஆளி உயர்த்தல மாமா, மாமா ஆளி உயர்த்தல உங்களோட ஆளி நினைங்க. வணக்கம் வணக்கம் இளவரசு.
2: அம்மா சவுண்ட் சமர்நாசனோட சவுண்ட கொஞ்சம் ஏற்றி விடுங்க, அவர் பேசுறது ஒண்ணுமே வரல கொஞ்சம் கம்மியா.
0: அவர் ஆளி உயர்த்தவே இல்லை. ஒரு பாட்டு அதுல போய் கொண்டிருந்த அப்ப அந்த மாமா திரும்ப, மாமா திரும்ப பேசுங்க மாமா, பேசுன அவளத்தையும் திரும்ப பேசுங்க.
3: முதல்ல இருந்தே பேசணுமா?
0: செல்வகுமார் சொல்லி இருந்தீங்க, அவர் வந்து வாழ்த்தி இருந்தாரு.
3: செல்வகுமார் வந்து நிகழ்ச்சி போயிடுச்சு இல்லையா, செல்வகுமார் வந்து வேண்டிக்கிட்டாரு இல்லையா,
0: வாண்டிக்கிட்ட
3: அவருக்கு.
0: நீங்க ஒரு
3: பக்கத்தான எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், இன்னும் கூட நல்ல சுகத்தோட இருக்கணும். எல்லா நேரத்தில் சார்பாக நானும் வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல நிகழ்ச்சியில வந்து அவர் நம்ம முத்துவேல் பாத்தீங்கன்னா பேசவே தெரியல அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாரு நிகழ்ச்சி. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசிட்டாரு அவரு எம்டிஆர் மூலமா,
0: நிறைய பேசிட்டார்.
3: அதே பேசிட்டாரு அருமையான அந்த பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த தலைப்புல உள்ள பாடல்களே எடுத்திருந்தாரு. அருமையா நிகழ்ச்சிய சூப்பரா கொடுத்திருந்தாரு, வாழ்த்துக்கள் அவருக்கு.
0: அதுக்குள்ள
3: அந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தாரு அவர் பொண்ணு வந்து வந்து என்னுடைய நான் செய்யறதெல்லாம் என் பொண்ணு செய்யணும் அப்படின்றக்காக அவர் இப்ப கொஞ்சம் பயிற்சி கொடுத்து மேடை பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவர் வந்து பட்டிமன்றத்துல பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமா அந்த ஆசை நிறைவேறணும்னு நம்மளுடைய எம்டிஆர் குடும்பத்தின் சார்பாக நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கிறேன்.
3: நிச்சயமா அவருடைய ஆசை அது வந்து நிறைவேறணும்னு
0: வாழ்த்துக்கள். கேட்டீங்களா? தெரியும் நல்லது மாமா, உங்களோட பாட்டு எடுத்து வர ராணிய மாட்ட, ராணிய மாட பாட்டு கேட்கலாம்.
3: பாட்டு வந்து ஹேமாவின் காதலர்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல். பாடல்
0: அப்ப ராணியம்மாக்கு
3: நன்றி. ராணியம்மா தான் ராணியம்மா காலி வச்சிருந்தீங்களா இல்லையா? சங்கர் குருல இருந்து
0: சொல்ல இல்லையே, எனக்கு
3: சொல்லலையே. என்ன அதுவும் ஆளு கேட்கலையா? சரி இதை
0: கொடுக்குறேன், அதை அனுப்பி வைங்க. ராணியம்மா சங்கர் குரு சின்ன சின்ன சூப்பரா இருக்கு, சூப்பரான பாட்டு.
1: அந்த பாட்டுதான்.
0: ஐயோ சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன பூவே அப்படித்தான் நீங்க சொன்னது.
1: சின்ன சின்ன பூவே
3: ரெண்டு சின்னதா
1: ரெண்டு சின்னதா வரும்.
0: உங்களோட பாட்டு வருது சரியா? இப்பொழுது காட்டிலைக்கு வரும் பாடல் ராணியம்மாண்ட சின்ன சின்ன பூவே என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்கலாம். சின்ன சின்ன பூவே, சின்ன சின்ன பூவே.

நேரம் சரியாக 12:37. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் கேட்ட பாடல், செல்வகுமார் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது. சிவராத்திரி கேட்டிருந்தீங்கல்ல,

பாருங்க, சிவனுக்கு நைவேத்தியம் வச்சு நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பாட்டு கேட்குறாருன்னு பாருங்க. இது எல்லாரும் கேட்டுக்கோங்க சரியா.

அதாவது என்னென்னா, இந்த சிவன் எங்களுடைய சிவபெருமானுடைய நாட்களில் இந்த சின்ன குழந்தைகள் சிவன் சிவா என்று வர்றோம் எல்லாம் சிவனுக்குரிய பாடம் நினைச்சு அப்படித்தான் செல்வகுமார் இந்த பாட்டை கேட்டுட்டாரு தெரியல. பரவாயில்ல, பாட்டை கேட்கலாம், பாட்டு நல்லா இருக்கு.

பாடலில் சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த ராத்திரிக்கும் போயிடுச்சு, எனக்கு பாட்டு போ முடிஞ்சதே தெரியல. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய மாமா உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். நீங்கள் கேட்ட பாடல் காற்றடிக்கு வருகிறது. மாமா விரும்பி கேட்ட பாடல் என்னென்று பார்க்கலாம். மாமாவுடைய பாடல் இப்பொழுது காற்றடிக்கு வருகிறது.

சராசரியாக 12:47 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடலும் கொடுத்தாகிவிட்டது. எல்லோருடைய பாடலும் காட்டலையில் எடுத்து வந்து ஆகிவிட்டது. யாருடைய பாடலும் எடுக்கவில்லை என்றில்லை. சரி, நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய முத்துவேல் அவர்கள் தொகுத்து வழங்கும் அந்த பேய் பாடல் நிகழ்ச்சியை காட்டலைக்கு எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அதுக்கு முன்பாக எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காட்டலையில் ஒருபரப்பி அந்த பாடலுக்கு பின்பாக உங்களுக்கு வருகிறது முத்துவேலுடைய பாடல். உங்களிடமிருந்து விடைபெற்று நாளைய தினம் உங்களை வந்து சந்திக்கலாம் என்றிருக்கிறேன். நீங்கள் காட்டலைக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அங்குமிங்கும் இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. என் விருப்பமான, எனக்கு மிகவும் பிடித்தமான, என் விருப்பமான ஒரு பாடல் நிறைவாக வருகிறது. அதைத் தொடர்ந்து முத்துவேல் அவர்கள் தொகுத்து வழங்கும் அந்த பயங்கரமான நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் கேளுங்க, நான் கேட்க மாட்டேன். சரியா? நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா, எல்லோரும் நலமாயிருக்கிறீங்களா? இன்றைய நாள் சனிக்கிழமை, உங்களுக்கு காலை நேரம், 15ஆம் தேதி என்று காலை 9:10 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 10:41 இரவு நேரம் இது. இப்பொழுது கதம்பம், அதில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு ஒரு கவிதைக்கு பாடலை நாங்கள் தெரிவு செய்வது. ஒரு பாடல் இல்லாட்டி நீங்கள் கதை ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு பாடல், சும்மா வந்து கழிச்சிட்டு போகிறத விட இப்படி நீங்கள் எடுத்து வரலாம். பயம் இல்லாமல் காட்டிலைக்கு வாங்கும் என்ன, நான் உதவி செய்யலாம், உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். மனிதன் பிறக்கும்போது எல்லாம் தெரிந்து கொண்டு வருவதில்லை, பிறந்த பின்புதான் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்கிறான். அதனால் நாங்கள், எனக்கு தெரியாது, காட்டிலையில் போனால் பேச முடியாது, வெக்கமாக இருக்கிறது, எந்த ஒரு விடயத்துக்கும் நாங்கள் பின்தங்கி நிற்கக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு வெக்கம் என்பது இல்லை. காட்டிலையில் பேசுவது என்றால் அவர்கள் எல்லோரும் சரளமாக பேசுவார்கள். காட்டிலையில் யாரையும் நோகடிக்காமல் பேசும் தன்மை இந்த மொண்டியல் தமிழ் வானொலி உறவுகளுக்கு நிறையவே இருக்கிறது. நாங்கள் எவ்வளவோ வானொலிகளை கேட்குறோம், எத்தனையோ வானொலியை நான் கேட்டிருக்கிறேன். எந்த விதத்திலும் நேர்களாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், யாரையும் புண்படுத்தாமல் பேசுவார்கள். அந்த அன்பும் பாசமும் நிறைந்தே இருக்கும். ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். எனக்கு பிடித்தமான பாடல் கேட்போம்.

0: நேரம் சரியாக 9:17. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 10:18. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119239 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து வரலாம். அன்பு உறவுகள் பலர், நான் சும்மா வந்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாலே இது மாதிரி ஒழுவரப்பால் இப்போ போகிறதாண்டு யோசித்து தான் எழுதுவீங்க. அதுக்கு நாகப்பன் வணக்கம். நாகப்பனுக்கு, எங்களுடைய சந்தனராஜ் மாமாவுக்கு, ஜேபர் சாதி கண்ணாவுக்கு நேரலையில் வந்திருக்கிறது தெரிஞ்சு அழைப்பில் இதில் எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்கு அன்பு தெரியும். பிரபு, உங்களுக்கும் வணக்கம். எங்கே பார்க்கலாம், நீங்கள் காற்றலையில் இணைந்து கொள்ளலாம், இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம், பார்க்கலாம். வந்து பேசும்போது உங்களுக்கு நீங்கள் படித்ததில் பிடித்த கவிதை அல்லாட்டி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த கதை சித்தரித்து சொல்ல தெரிகிறதுன்னு பார்ப்போம். சின்ன வயசில் நான் நல்லா கதை சொல்லுவேன். நீங்கள் இப்போ உங்களோட மனசு சொல்லும் என்னென்னா, ஓ இப்போவும் நீங்கள் கதை தானியம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாக நல்ல அந்த பாடசாலையில் படிக்கும்போது உண்மையாக நல்ல பொய்யா அந்த கதைகள் நல்ல திரித்து சொல்லுவேன். அதாவது ஒரு அந்த சொல்லுவார்களே குட்டி குட்டி கதைகள், அப்படியே நண்பிகளை சுற்றி வர இருக்க விட்டு சொல்கிறதாவே ஆண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீனா விருப்பம். கதை சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள். அந்த லஞ்ச் டைம்லையெல்லாம் டைம் கிடைக்கிற நேரம் எங்களுக்கு, நாங்கள் சொல்லுவோம். இப்போ எல்லாம் தான் இல்லாமல் போச்சு, விட்டு போச்சு. அதனால் அன்பு உறவுகளோடு பேசும் தன்மை இருக்கிறது, உங்களோடு கதைக்கும், அதாவது கதைக்கிற தன்மை இருக்கிறது. பார்க்கலாம். இன்றைக்கு குட்டி கதை, குட்டி குட்டி கதையை. இப்போ ரெண்டு கிளி இல்லை, கிளி அல்லது குருவி அல்லாட்டி ஏதாவது ஒன்று அப்படி இந்த ஆம முயல் கதை மாதிரி, அதுக்காண்டி நீங்கள் நரியும் வடையும் கதை, காகம் வடையும் அதெல்லாம் கொண்டு வரலாம், பரவாயில்லை. ரிப்பீட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம், கொண்டு வாங்க. நான் இன்னும் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், கேட்கலாம். எனக்கு பிடித்த பாடல், நீங்கள் வந்து பேசும் வரை எனக்கு பிடித்த பாடல் சிலவற்றை நீண்ட நாட்கள் பாடல் எடுத்து வரவில்லை இல்லவா, எடுத்து வருகிறேன்.
1: Jackie P here.
0: இப்படி எல்லாம் இவர்கள் பேசுவார்கள், அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, சரியா? சரி, பாடலை கேட்போம்.

0: எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டுது. என்னண்டா இப்போ நிகழ்ச்சி கேட்குறதா இல்லாட்டி எல்லாரும் யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று சிந்தித்த வண்ணம் இருக்கிறீங்களா? அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 5149519 2379 அதுக்கும் நீங்கள் வரலாம். மற்றது தக்கலை இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 அல்லது காலை நேரம் என்பதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியாத ஒரு பஞ்சு, அதாவது கொஞ்சம் சோம்பறித்தனம் இருக்கும் அல்லவா? டீ குடிச்சிட்டு பார்க்கலாம், எத்தனை பேர் போயினோம் என்று பார்ப்போம், அதுக்கு பிறகு போகலாம் என்று சொல்லி அப்படியே டீயை குடிச்சு கொண்டு இருப்பீங்கல்ல. அதோ தெரியல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாகிட்டுது. நிகழ்ச்சி கேட்குதா என்றது தான், அதுதான் பார்க்கலாம். நீங்கள் அழைப்புக்கு வாங்கும் அன்பு உறவு ஒருதர் இணைகிறார். இவர் தான் எப்பவும் என்னது நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பவர். இருந்தாலும் பார்க்கலாம். வணக்கம். ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க, உங்களோட குரல் எனக்கு கேட்காமல் இருக்கிறது, அதாவது காற்றலைக்கு கேட்காமல் இருக்கிறது. ஒரு நிமிஷம் தாங்கும். உங்களுடைய நிகழ்ச்சி தான் போனது. வணக்கம் ஷாவுல் ஹனா. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். எப்படி உங்களுடைய பிசினஸ் எப்படி போகுது?
1: போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கதை கவிதை சொல்லணும் கதை சொல்லணும்னு வரல, அது பாடல் கேட்கணும்னு சொல்லிருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க,
0: எல்லாரும் கிட்டக்கிட்டு ஓடி வந்திருப்பாங்க.
1: பாருங்க, பெரிய கதையா இருக்கு.
0: இல்ல அது இல்ல, அப்படி இல்லை. உங்களுக்கு பாருங்க எவ்வளோ துணிவு இருக்கண்டு. இதைத்தான் நான் போட்டுறேன் சார். பக்கத்துல இருந்து நான் ஒரு பரிசு அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு. சரி பார்க்கலாம்.
1: சரி,
0: பெரிய ஒரு பரிசு. எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் போகிறது? எப்படி உங்களுடைய
1: பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு?
0: நல்லா போயிட்டு,
1: அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம்.
0: ஓடிக்கிட்டே கொஞ்சம் அந்த உற்சாகமாகவே இருக்கும், அது உண்மை இல்லையா? சரி, அப்போ அது அது 7 நாட்களும் திறக்கிறது இல்லையா வாரத்து?
1: ஆமாம், அது 7 நாட்களும் திறக்கிறது தான்.
0: காலையில் எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணி வரை? மாமா மாதிரியா?
1: காலையில் அவங்களே மாதிரியே தான்.
0: ஓ,
1: அதே மாதிரி தான்.
0: அதே மாதிரி,
1: அதே போல,
0: அதே போல. என்ன நாளில் மாமா மாதிரியே உற்சாகமாக வந்துடுவீங்க நீங்கள். அதான் அந்த
1: எதுக்கு
0: இல்லை, மாமா அப்படித்தானே, அப்படியே வானொலியும் கேட்பார், கை வேலை செய்யும், கண் அங்கே ரோட்டை பார்க்கும். சும்மா
1: நம்மளும் அப்படிதான், அப்படிதான், அது மாதிரி தான், அதே மாதிரி தான் நடந்துட்டு.
0: இது யாரையும் விட்டு நாங்கள் வீடியோ எடுக்கணும் ஷாகுல். என்னடா நீங்களும் அப்படித்தானேன்ட்டு என்ற மாமா மாதிரி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இனித்தான் நீங்கள் பழகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆ, உடனே உடனே கோபம் வந்துடுச்சு. இல்லை உங்களுக்கு மாமா மாதிரி அந்த அப்படி இருக்காது. அட்டாவதான் இது மாதிரி இங்கே வானொலி வானொலி 2-3 கேட்க சொன்னாலும் கேட்பார் அவர் ஒரு நேரத்தில். ஒரே நேரத்தில் சொல்கிறேன்னா, ஒரே நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஒரே நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டு, ஒரே நேரத்தில் ரோட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கொண்டு, ஒரே அதே நேரத்தில் நண்பனோடு பேசிக்கொண்டு.

0: வேண்டும் என்பதற்காக வராமல் இருக்கிறாங்க பாருங்க. அப்படி
1: ஆமா,
0: கேட்ட
1: கதை
0: உடனே
1: சொல்லணும், கவிதை கவிதை சொல்லணும்.
0: உங்களுக்கு பிடிச்ச கவிதை எங்க பார்க்கலாம்?
1: அப்புறம்
0: உங்களுக்கு தான் டக்குன்னு வருமே கவிதை.
1: எனக்கு பிடிச்ச கவிதையை நீங்க தான் சொல்லணும். இப்போ
0: சொல்ல டா, இப்ப நான் மழை வரும் நேரத்திலும் மலைத்து நிற்கிறேன் உன் நினைவால்.
1: முடிஞ்சிருச்சா?
0: அவ்வளவு உங்களுக்கு குட்டி கவிதை தான் சொல்லலாம் நாங்க.
1: உங்களுக்கு
0: புதிய பாடல்கள் பிடிச்சிருக்கு இல்லையா ஷாகுல்? உங்களுக்கு உங்களோட மனதை மனதில்
1: புதிய பாடல்கள்னா அந்த காட்டு மல்லி காட்டு அந்த அது மாதிரி சில பாடல்கள் தான் மனசுல நிக்கிற மாதிரி கேக்குற மாதிரி.
0: என்ன படத்துல அது?
1: காட்டு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு
0: ஒரு பாடல் வந்திருக்கிறதா? நான் கேட்கவில்லை.
1: இல்ல இல்ல இப்ப வந்தது இல்ல, இல்ல இல்ல இப்ப வந்ததுல நீங்க பாடல் கேட்டிருக்கீங்க, அது பாடல் வந்து ரொம்ப நாளா
0: இருக்கும். இல்ல நான் சொல்லுகிறேன், என்ன விருப்பத்துல உங்களை திரும்பவும் நாங்கள் இணைச்சு கொள்ளலாம் என்னண்டா, அதை ஆரம்பிக்கலாம் அந்த நிகழ்ச்சி. அண்ட் இந்த நேரத்தில் ஏண்டா ஒரு 5 பாட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து என்னொன்னு விருப்பம் எடுத்து வரலாம். ஒரு மணி நேரம் மணி யோசிக்கிறேன். அதான் இப்போ புது பாடல்கள் உங்களுக்கு?
1: புது பாடல் நிறைய வந்துட்டு இருக்கா?
0: நிறைய பாடல் வந்திருக்கு, ஆனால் எல்லாம் பிடிக்காது எங்களுக்கு உண்மையிலேயே. ஏதோ ஏதோ எல்லாம் பாடுகிறார்கள் இல்லையா? சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க முதல்ல.
1: இல்ல இல்ல, அது அது என்ன சொல்றாங்கன்னு வச்சுங்க, அம்மா நாங்க கதை சொல்ல மாட்டோம், நல்ல கதை விடுவோம்.
0: நாகப்பன் எழுதி இருக்கிற அப்படிதான் அப்படியா? நான் பாருங்க அந்த சாத்திரம் பார்த்து சொன்னேன், அவர் தானே எழுதி இருக்கிற இல்லையா?
1: ஆமா ஆமா
0: பாருங்க. ஆஹா சரி பரவாயில்ல, என்னாலும் அது சரி, அந்த கதை அந்த கதை விடுறதையும் நாங்கள கதையை எடுக்கலாம் தானே இல்லையா?
1: கண்டிப்பா நமக்கு வேண்டியது கதை தானே.
0: கதை தானே, அவங்க எதை சொன்னாலும் கதை எங்களுக்கு விட்டாலும் அது கதையா தானே இருக்கும். நீங்க எனக்கு பொய்யுண்டு சொல்றீங்க, நான் இப்படி எல்லாம்
1: செய்யறேன். இன்னும் பெரிய கதை ஒண்ணு இருக்கு.
0: என்னது?
1: இப்போ இல்ல கதை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கதை இவ்வளவு நாள் ஒரு ஒரு குட்டி பொண்ணு வந்து என்ன செஞ்சிட்டு இருந்ததுன்னா, அது வந்து ஒரு ஒரு குட்டி பெண்ணு வந்து ஒரு வெளிநாடு போயிருக்கு. வெளிநாடு போயிட்டு அங்க ஒரு வெளிநாடு அப்படின்னா சொல்லணும், வெளிநாடு போயிருக்கு. வெளிநாடு போயிட்டா அங்க போயிட்டு அவங்க இந்த பெண்ணு வந்து எதுக்காக போனா, அந்த சின்ன பெண்ணு வந்து எதுக்காக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த பெண் வந்து
0: வெளிநாடு
1: போயிட்டு தன்னை குணப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு
0: போனதுதான்.
1: அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து என்னன்னா, எப்படி என்ன, அந்த பெண் வந்து ஒரு ஒரு சேவையாக ஒரு இது செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு அந்த அவங்கள அந்த ஒரு சேவையாக செஞ்சது ஒரு ஒரு அறிவிப்பு துறைன்னு வச்சுங்களேன்,
0: வச்சிருக்கோம் குட்டி பொண்ணு
1: அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு குட்டி பொண்ணு
0: நல்லா அழுத்தி
1: அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு அந்த அவங்களோட பேசி உரையாடுறதுக்கு பல பேர் வருவாங்க. அது ஒரு எப்படின்னா ஒரு ஆலமரம் போல, அது தங்கிட்டு வந்து அது அந்த அது வந்து ஒரு மரம், அதுல வந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டு போற மாதிரி, தங்கிட்டு போற மாதிரி, இல்ல கேட்டுட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் வந்துட்டு போகல.
0: அப்படி எல்லாரும் வருவாங்க, குட்டி பொண்ணோட கதை கேட்க
1: வருவாங்க, கதை கேட்க வருவாங்க, இல்ல பாடல் கேட்க
0: வருவாங்க.
1: அந்த பெண் என்ன வருவாங்க போவாங்க, கடைசியில அந்த பெண் என்னன்னு சொல்லிட்டுனா, அந்த பெண்ணை வராம போயிட்டாங்க.
0: ஓ என்ன நடந்தது? அதுதான் அந்த பொண்ணுதான் உடல்நலம் சரியா,
1: அந்த பொண்ணு சரியாகி வந்துருச்சு, சரியாகி போயிட்டு சரியாகி எல்லாம் வந்துருச்சு. அந்த மரத்துல அடியில அந்த கதை சொல்லிட்டு இருக்கும், பாடல் இருக்கும், அதை கேக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க போவாங்க. கடைசியில என்ன பண்ணா, அவங்க எல்லாம் வர்றாங்க போறாங்க, ஆனா அந்த பெண்ணு வரல.
0: வேற இல்ல, அதை ஆத்த விட்டு பறந்து போச்சு.

0: அந்த பெண் எங்க போனதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்டதான் கேட்க முடியும். அது ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பெண்
1: வந்துருச்சு அந்த மரத்துக்கு,
0: வந்து வந்து அந்த மரத்துக்கு, அந்த மரத்தடிக்கு கீழே வந்துருச்சு அந்த பெண்ணு. வந்துட்டு அந்த பெண்ணு என்னன்னா கடையை விரிச்சிட்டு கதை சொல்ல,
1: கதை சொல்லவா, கதை சொல்லவாண்டுது.
0: குட்டி
1: பொண்ணு காணாம பறந்து போச்சுல்ல, பின் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுச்சு இல்ல குட்டி பொண்ணு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டேன், பார்த்தவங்க பார்த்தவங்க எல்லாரும் பறந்து போனாங்கல்ல, திருப்பி இப்ப வருவாங்க. சரியா
0: வருவாங்க, அதுக்குதான் கடைய, அதுக்குதான் கடையை விரிச்சு இருக்கு.
1: விரிச்சிருக்கு, விரிச்சிருந்து வடக்கடை கொண்டு வா, வடைய வடை பெட்டிய என்ன காக்காவும் வடையும் கதை கொண்டு வா, சிங்கம் புலி கதை கொண்டு வா.
0: சரிங்க, கடையை விரிச்சிருக்கு, நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா வடையெல்லாம் அப்படியே தூக்கி போடணும். நீங்க மட்டும் கடையில வச்சிட்டு, கடையில உள்ளார வச்சிட்டு இருந்தீங்கன்னா விக்காது.
1: வழியில ஏறி, வழி ஏறி அப்பதான் எல்லாம் ஓடி வருவாங்க. என்னடா
0: ஓடி வருவாங்க,
1: முந்தி மாதிரியே எல்லாம் சாக்லேட் கா இதெல்லாம் வெளியில வருதே. சரி, பொண்ணு வந்துட்டு தாக்க மட்டும் வருவாங்க,
0: வருவாங்க.
1: இந்த கதைக்கும் கவிதைக்கும் இவ்வளவு பயப்படுறாங்களே, அதுதானே இப்ப என்ற பிரச்சனை.
0: அது அப்படி இல்ல, அது கவிதைக்கும் கதைக்கும் தான். நீங்க காலையிலேயே கடையை திறந்து வச்சிட்டீங்க, அது வந்து அனுபவம். அது இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா நடந்தது அனுபவமா சொல்றது என்ன, இரவு
1: டைம்லதான்
0: தன்னுடைய இத இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அடி வாங்கல, ஒண்ணு செய்யல, இது அது இன்னையோட இது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால அந்த ஒண்ணு சொல்ல முடியல,
1: இன்னும் தெரியல. இல்ல காலையில திறக்கிறது தெரியல, இப்ப அது உண்மையிலேயே இனி என்னன்னா அந்த காலையிலதான் திறக்க போகுது, சனி ஞாயிறு மட்டும்.
0: அந்த பாத்திரத்தை வீசி பிடிக்கிறது, பாத்திரத்தை அடிக்கிறது, அதெல்லாம் சாயந்தரம், இதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும். காலையிலேயே அதெல்லாம் நடக்காதுல்ல,
1: அவரைக்கா ஆயிரது இல்லையா.
0: ஜெயபிரசாதிக்கு சொல்றாரு மீனா அம்மாங்கிறாரு.
1: இல்ல அதாவது பொண்ணு குட்டி குட்டியா போவ, சரியா பேரும் மாறிடும் குட்டியா. மீனா, மீனா அம்மாண்டுட்டாங்க பாருங்க. இனி மீன் மீரு, மீரு அம்மாண்டுவாங்க கடைசியா மீ அம்மா.
0: இல்ல இல்ல இதுல இருந்து புரியுதா இல்லையா உங்களுக்கு,
1: என்னம்மா பேரே மறந்துட்டாங்க. அவரே மீனாமான் இரவு மீனா, மீனா அம்மாட படம் எதுவும் பார்த்தாரோ தெரியல, நடிகை மீனா.
0: மீனா இல்ல, மீனா பொண்ணு, மீனா பொண்ணுன்னு பாட்டு கேட்டிருப்பாரு, அதனால அந்த நினைப்புல இருந்துட்டாரு.
1: அதுதான், அதே அதே. சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க உங்களோட பாட்டு.
0: சரி, அவர் கேட்ட பாட்டைக்கு போட்டுருவோம்ல, மீனா பொண்ணு.
1: மீனா பொண்ணு
0: நாட்டாமை படத்துல,
1: என்ன படம் அது,
0: நாட்டாமை
1: மீனா பொண்ணு.
0: சத்தி கோயிலுக்கு அப்புறம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் மாலை போட்டுட்டு போறாங்க, அதெல்லாம் அவர் இங்க மாலை போட்டுட்டு
1: போயிரு. எல்லா எல்லா கோயில்லயும் தான் நிக்கிறார் அவர் அந்த இதுல எல்லாம் பாக்க.
0: ஆமா, இது இப்போ வந்து இந்த மாலை போடுற சீசன்,
1: நீண்ட நாள் வரைய
0: மாலை போட்டுட்டு போய் இது மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போவாங்க.
1: ஏன் என்ன அவரோட ஞாபகம் இப்ப வந்துச்சுண்டா, நல்லா கதை சொல்லுவார் அவரோட நிகழ்ச்சி ஒன்று.
0: கதை கதை விடுவார, கதை சொல்லுவார்,
1: கதையும் விடுவார், கதையும் சொல்லுவார். அவர்கிட்ட கதையை கேட்டு கொண்டு போயிட்டு நான் அப்ப தான் கேட்டார், அம்மா அந்த கதையை அவர் முடிக்கவே இல்லையே.
0: எனக்கு ஒன்னு புரியல, அவரு சரியா நான் கவனிக்கல. அந்த முகநூல் பக்கத்துல வர்றாரு, யாருடைய போட்டோ போடுறாரு, அவருடைய பையன் என்னமோ சொல்ற மாதிரி சொல்றாரு.
1: அவர்ட்ட பையன் என்ன சொல்றாரு? ஹீரோ நானும் பார்த்தேன்.
0: ஹீரோவா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு அந்த சப்ஜெக்ட் அப்படியே புரியவே மாட்டேங்குது.
1: பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு தன்னுடைய பையன்ண்டு.
0: அப்படி சொல்றாரு, வெளிநாட்டு பையன் மாதிரி இருக்கு அதை பார்த்தா.
1: ஓ, நானும் பார்த்தேன், உண்மையா நானும் அதை கவனிச்சேன். என்ன இப்படி போட்டிருக்க, என்னுடைய பையனுடைய பிறந்த நாள்ன்னு சொல்லி அவரும் வாழ்த்தி செய்திருந்தார். அப்ப இது என்ன நடக்குதுன்னு
0: சரி. அப்போ எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல.
1: நீங்க இப்ப இது பெரிய பெரிய விடயங்களை எல்லாம் குட்டி பொண்ணுட்டு வந்து கேட்டா அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முகநூல் தெரியாது.
0: குட்டி பொண்ணுக்குதான் குட்டி பொண்ணுக்குதான் தெரியும், ஏன்னா அது சிதம்பரத்துல வந்து
1: பாருங்க, உங்களையே கதையை விடுறேன்னு சொல்லிட்டாங்க. நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்ப நான் இப்ப இப்ப ஷாவுல் சொல்றதுதானா கதை விடுற? சின்ன வயதுல கதை ஸ்கூல்ல எல்லாம் இப்படி உங்களை சுத்தி நண்பர்களை வச்சு கதை சொல்லி இருக்கிறீங்களா ஷாவுல்? அப்படி நான் செய்திருக்கேன்.
0: நான் சொன்னது இல்ல, நான் சொன்னது கிடையாது. நிறைய பேர் இப்ப படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்பெல்லாம் சினிமா பாக்குறதுக்கு பசங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு வந்து அந்த இது சொல்லுவானுங்க. வந்துட்டு எப்படி சொல்லுவானுங்கன்னா, அதை விட அங்க நடந்தது எப்படியே சண்டை போடுற மாதிரி அந்த இது அப்படியே அந்த நேச்சரா அப்படியே சொல்லுவாங்க.
1: அதெல்லாம் கேட்பாங்க.
0: அதை உட்காந்து நம்ம படம் பார்க்க போக மாட்டோமா, அதனால படம் பார்த்துட்டு வந்தவங்க கதையை சொல்றாங்களா, அந்த கதை விடுவாங்களா, அந்த கதையை நம்ம கேட்டுக்கிறோம்.
1: அதை கேட்டுக்கணும். நாங்களும் அது கேட்டுருக்குறோம். எனக்கு விருப்பம் அந்த கதையை ஃபுல் முழுசா சொல்ல சொல்லி நிற்போம். இன்றைக்கு அரவாசி முடிஞ்சா அடுத்த நாளைக்கு நாளைக்கு அதே ஞாபகமா இருப்பேன் நான் அந்த கதையை கேட்கறது.
0: இப்போ வந்து கதையை கேட்காது, ஆனா இப்ப உள்ள பசங்கள் வந்து அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அந்த அந்த இதெல்லாம் மாறிடுச்சு, இப்போ
1: மாறிடுச்சு. அப்படி கதை சொல்லவும் தெரியாது இப்ப இருக்கிற பசங்களுக்கு. ஒரு கதையை
0: ஆமா கதை கதையும் சொல்லவும் தெரியாது, ஏன்னா அந்த பழக்கம் முன்னாடி பாத்துட்டு இப்ப எல்லாரும் பாத்துறாங்க, பாக்குறாங்க, இது பண்றாங்களா, அதனால வந்து அந்த அதுக்கான அவசியம் இல்லாம போச்சு.
1: உண்மைதான்.
0: இப்போ இப்போ இப்போ வந்து இந்த கதையெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவனு பசங்க கேட்டோம்னா அந்த பழைய இதெல்லாம் இப்ப இல்ல, இப்பெல்லாம் புதுசு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
1: நிச்சயம், உண்மைதான், உண்மை உண்மை. சொல்ல தெரியாது, கதை உருவாக்கி சொல்லவும் தெரியாது. சரி, ஒரு தெரிஞ்ச கதையையும் வடிவா சொல்ல தெரியாது இப்ப இப்பத்தைய பிள்ளைகளுக்கு. ஆனா எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப சிறுவர் பூங்கால வந்து சொல்றாங்க பாருங்க, அப்பாவோட பேசுறாங்கல்ல அவங்க எல்லாம், அப்ப அது கிட்ட நிக்கல. அவ்வளவு சின்ன பிள்ளைகளா இருந்தும் அவ்வளவு கட்டிக்காரத்தனமா பேசுறாங்க நல்ல அப்பாவோட. தாத்தா தாத்தாண்டு அது ஆசையா இருக்கு.
0: தாத்தா தாத்தான்னு தாத்தா பேசுவாங்க.
1: ஓ, அரே முதல் பாட்டு உங்களோட பாட்டு தான், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அருமையாக பேசினார். சரி, நாகப்பன் அவர் தான் விடுறார் கதைன்னு பார்த்தா பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன கதை விட வாரீங்கன்னு பார்ப்போம். கவிதை, கதை, கட்டுரை பேசலாம், பாடல் கேட்கலாம். அதுக்காண்டி இது கதை சொல்லணுமேன்னு பயந்து நிற்காதீங்க. வாங்க பாருங்க, ஜேவர் சாதிகன்னா கூட வர பயப்படுறாரு, அப்படி கதை யோசிக்கிறாரோ தெரியலை. பார்க்கலாம்.

4:42 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 11:12. நீங்களும் அழைக்கலாம், அழைப்புக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பாடல் கேட்டு கதை கட்டுரை கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். இந்த முதல்ல ஷாவுல் வந்து ஒரு கதை விட்டுட்டு மீனா பொண்ணு பாட்டு கேட்டுருக்கேன், பாட்டை கேட்கலாம். ஷாவுலோட மீனா பொண்ணு எப்படி இருக்கிறது என்று கேட்டு பார்க்கலாம். அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519237. உங்களுக்காக கதை விட தெரியாது, வந்து பாருங்கள் பேசிக்கொண்டு போகும்போதே அது நீங்கள் கதை விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஓடி வாங்க. நாங்கள் இப்போ ஷாகுலுடைய மீனா பொண்ணு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 9:47 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:18 காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் தமிழரசன் மதுரையில் இருந்து.
0: வணக்கம் தமிழரசன் மதுரையில் இருந்து. மதுரை மதுரை வீரன்.
1: மதுரையாம்
0: மதுரையாம். மதுரையில் மதுரையில் இருக்கிறவங்க கூடுதலாக வேட்டியாக கட்டுவாங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: அவர்களுடைய அந்த பாங்கே அதுதான் இல்லையா மதுரை?
1: ஆமாம். இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இந்த மதுரை பகுதியில் இருக்கு.
0: மதுரை பகுதியில் இருக்குது.
1: ஆமாம்.
0: எப்படி இருக்கிறது அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? மழை என்று சொன்ன மாதிரி இருந்தது முதல் வந்த அன்பு நேர்.
1: இல்லை வெயில் இல்லை, ஆனால் வந்து மழை வருவதற்கான சூழல் மாலை நேரங்களில் வரலாம். ஆனா ஒரு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. மற்றபடி ஒரு இதமான காற்று வீசு நல்லா இருக்கு. ஆமா, இங்க இந்த மதுரை பகுதியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து உலக புகழ் பெற்றது. ஆமாம். இந்த ஜல்லிக்கட்டு, பிடாய்முட்டு திருவிழா இதெல்லாம் வந்து இன்னும் இங்க வந்து ஒவ்வொரு இப்ப பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு இப்பவே வந்து மாடுபிடி வீரர்களும் சரி அந்த காளையை வளர்க்கக்கூடிய அந்த மாட்டினுடைய உரிமையாளர்களும் தங்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க.
0: அந்த நாட்கள்ல தான் நாங்கள் அங்க வந்து பார்க்கணும் இல்ல, எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல.
1: வரலாம். இப்பொழுது தமிழக அரசின் சார்பில் அலங்காநல்லூரில் ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு மைதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது.
0: புதிதாகவா?
1: புதியதாக வந்து ஜல்லிக்கட்டிற்காக முதன் முதலாக ஒரு பெரிய கேலரின்னு சொல்லுவாங்களே அந்த கேலரி அமைச்சிட்டு இருக்காங்க. அதற்கான வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு கூடுதல் சிறப்பு தான் அப்படி சொல்லணும் ஜல்லிக்கட்டுக்கு. ஆமா. அதே மாதிரி கிடாய் முட்டு திருவிழா,
0: அது என்னது?
1: ரெண்டு கிடாய்கள், ஆட்டு கிடாய்கள் இருப்பாங்கல்லே கிடாய்.
0: ஆம்
1: கிடாய். ஆமாம். அந்த ரெண்டு கிடாய்களை வந்து மோத விடுவாங்க. மோத விட்டு அது ஒரு கிடாய் முட்டு திருவிழான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க இந்த பகுதி.
0: மோத விட்டு என்ன செய்யும் அது?
1: ஆமா, அதுல வந்து ஒண்ணு வந்து பின் வாங்கிரும்
0: அந்த அடிபட முடியாமல் இல்ல.
1: ஆமா ஆமா, அந்த தாக்கு பிடிக்க முடியாம ஒரு கிடாய் பின் வாங்கிரும், எது நிலைச்சு நிக்குதோ அதுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க.
0: ஓ, ஆனா அது அந்த தோத்துட்டா அடுத்த தடவைக்கு அது வருமா அந்த போட்டிக்கு? அந்த தோத்து
1: அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிடாய் தோத்துட்டு சொல்லிட்டு அதனுடைய உரிமையாளர் வந்து அதுக்கு இன்னும் பயிற்சி கொடுப்பாங்க. தினந்தோறும் காலையில அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ள நீந்த விட்டு அதுக்காக உணவுகள்லாம் சிறப்பான உணவுகள்லாம் ஏற்பாடு பண்ணி, இது ஒரு பெரிய வேலை தான் அது. இருந்தாலும் கூட அத இன்னும் பலர் வந்து அதை விரும்பி செய்யறாங்க. நிறைய செலவு சிக்கல் இருந்தாலும் கூட அதை விரும்பி பல பேர் செஞ்சிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்.
0: நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டு, அது தெரிஞ்ச ஒன்று. இந்த கிடாய் முட்டுன்றது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுகிறேன். அப்படி ஒரு சண்டை, அது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு செய்கிறார்கள். எங்கட ஊர்லயும் அப்படி இருக்கிறது, விளையாட்டுக்கு சும்மா சண்டை பிடிக்க. இது ஒரு போட்டியாக இதுக்கு பரிசு கிடைக்கும் என்று சொல்லி அது உங்களோட ஊர்ல இது எவ்வளவு காலமாக இவர்கள் இதை செய்கிறார்கள்?
1: இதுவும் எப்ப ஜல்லிக்கட்டு எப்ப வந்தோ அதுக்கு அதே பாரம்பரியத்திலே தொடர்ந்து இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. சேவல் சண்டை நடத்துவாங்க.
0: சேவல் சண்டை அதுவும் இருக்கு, அது தெரிஞ்ச உண்டு. அதுக்கு ஒரு வேற பேர் என்ன? இந்த என்ன என்ன ஒரு சண்டைய ஒரு விதமா சொல்லுவாரு, சேவல் சண்டைய இல்ல அதுக்கு.
1: அதையும் தானே இன்னும் ஒரு போட்டி நடத்திட்டு இருக்காங்க. அதையும் வந்து அது பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல.
0: என்ன அது?
1: எப்படின்னா இசை போட்டி வைப்பாங்க. இசை போட்டி அப்படின்னா இந்த ஊர்ல மைக் செட் போடுவாங்க இல்லைங்களா? எல்லா ஊர்லயும் மைக் செட் போடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல எல்லாரும் குழுமி இருப்பாங்க. ரெண்டு மைக் செட்டுக்காரங்க அவங்களுடைய அந்த கூம்பு வடிவ குழாய் இருக்கும் இல்லையா, அந்த குழாயை வந்து அந்த இடத்துல கட்டி வச்சிருவாங்க. ஒரே இடத்துல வச்சுட்டு மைக் செட்ல வந்து பாடலை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்ற போது தூரமா நின்று போய் கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஒருத்தரோடது அந்த வால்யூம் வந்து கம்மியா வரும். வந்து நல்லா கிளியரா
0: சத்தம் கேட்காம இருக்கும். அந்த எவ்வளவு தூரம் சென்றாலும் கேட்கக்கூடியவருக்கு பரிசு. அப்படியா?
1: பரிசு. ஆமா
0: அப்படியா?
1: அது ஒரு போட்டி வைப்பாங்க. இன்னும் சில நேரங்கள் என்ன ஆகும்னா, அந்த யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பின்னாடி அந்த கூம்பு வடிவு குழாயில பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து புகையே வந்துடும். அந்த இவங்க வந்து அந்த ஒளியினுடைய அளவை கூட்ட கூட்ட அங்க பின்னாடி அப்போ புகை மாதிரி வந்து அது எரிஞ்சு போயிடும்.
0: ஓ, உண்மைதான், அது கூட்ட முடியாது.
1: ஆமா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு போட்டியில ஒரு ஆக்ரோஷத்துல நம்ம மக்கள் வந்து கூட்டி வச்சிருவாங்க,
0: அப்ப
1: இதுவாயிடும். ஆமா, இதுவும் வந்து இப்படியான விசித்திரமான போட்டிகள்லாம் இந்த பகுதியில நடந்துட்டு தான் இருக்கு.
0: மெல்ல மெல்ல மெல்ல ஒவ்வொரு போட்டியும் இன்றைக்கு தான் தெரியும். இது இசை போட்டி என்றாது முதல் தடவை, மற்றது என்ன கிடாய் முட்டு.
1: இதுக்கு அரசருடைய அனுமதி வாங்கிதான் இந்த போட்டிகள் நடத்தணும்,
0: நடத்த வேணும்.
1: அதுக்கு வந்து நீதிமன்றமே இதுக்கான ஒரு தனி உத்தரவு எல்லாம் பிறப்பிப்பாங்க. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க.
0: இசை போட்டிக்கு தனி விட்டவெளி இடமா இருக்குமா, இல்லாட்டி உண்மையிலேயே நீங்க நகரத்துக்குள்ள வைக்க முடியாது தானே அது?
1: இல்ல இல்ல, வைக்க முடியாது, வைக்க முடியாது. அது தனியா வெளியில தான் பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியில பண்ணுவாங்க. ஆமா, ஊருக்கு வெளியில தான் அதை பண்ண முடியும்.
0: உண்மையான விசித்திரமான நல்ல நல்ல விடயங்களை சொன்னீங்க மதுரையில். சரி, இப்பொழுது கதை, கட்டுரை, கவிதை, இதுல நீங்க என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா, கவிதை சொல்ல போறீங்களா?
1: அப்படியா,
0: நீங்க சொல்ற கவிதைக்கு நான் ஒரு பாட்டு எடுத்து வர்றேன்.
1: அப்படியா, ஓ, கவிதை சொன்னா பாடல் கூட நல்ல, உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் பாக்குற போது நல்ல சிறப்பா இருக்கு. நாங்க இங்க தமிழகத்துல இருந்தாலும் கூட, ஆனா நீங்கள் ஒளிபரப்புற மாதிரியான பாடல்களை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்ல. பல பாடல்களை வந்து நல்ல கருத்துள்ள பாடல்களை நேயர்கள் விருப்பத்திற்கேற்ப ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. அதற்காக உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்தாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் நண்பர்கள் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
0: சந்தோஷம், அது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அப்படியான பாடல்களை கொண்டு வருவது எங்களுடைய நேர்கள், அவ்வளவு கெட்டிக்காரர் அவர்கள். அந்த தெரிவு இருக்கிறது அல்லவா, நேர்களுடைய தெரிவு, அவர்களுடைய ரசனை, அதுதான் இந்த வானொலியுடைய சிறப்பை கூட்டுகிறது. நீங்க கேட்கலாம், எத்தனையோ பேர் சொல்லியிருக்காரு எங்களோட வானொலியில அறிவிப்பாளர்கள், அந்த அதாவது தமிழகத்தில் இருக்கும் அறிவிப்பாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா இருக்கிறது, பாடல்கள் தெரிவு நல்லா இருக்கிறது அவர்களுடைய. அது உண்மையிலேயே அந்த அறிவிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி இந்த வந்து கேட்குற பாடல்கள் கூட அவர்களுடைய தெரிவு அவ்வளவு ஒரு ரசனையோடு கேட்டிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்கும், ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் கேட்கும்போது எங்களுக்கே ஆசை வேணும். அட, இப்படி ஒரு பாட்டு இருந்திருக்கு, எனக்கு தெரியாமல் போச்சு என்ற ஒரு நிலைமை தான் எனக்கு சில நாட்களில். இப்போ ஒரு கொஞ்ச நாள் இதெல்லாம் விடுபட்டு இருந்தேன் அல்லவா, இப்போ மீண்டும் என்னை அந்த நிலைக்கு கொண்டு வரேன். முந்தையெண்டா ஒரு பாட்டு சொன்ன, ஒரு மியூசிக் போனாலே பாட்டு சொல்லுவேன், இப்போ அதெல்லாம் பின்தங்கி போயிட்டது. பழையபடி காற்றடையில் இருக்கிறேன். சனி ஞாயிறில் இந்த நேரம் நீங்கள் இணைஞ்சு பேசலாம், சனி ஞாயிற்றுக்கிழமையில் காலைகளில் நான் எடுத்து வருகிறேன். மற்ற நாட்களில் இரவு நேரத்தில் அப்பா எடுத்து வருவார். செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு நிகழ்ச்சி நான் செய்வேன். நீங்கள் இரவு 9 மணிக்கு எல்லாம் அப்பா தான் கூடுதலாக எடுத்து வருவார். இந்த நேரம் 2 நாட்கள் இப்போ நான் மெல்ல மெல்ல எடுத்து வருவோம். என்ன கூடிய நேரம் எனக்கு இருந்த அந்த நிகழ்ச்சியை எடுத்து தொகுத்து வழங்கும் அந்த எப்படி சொல்வது, அந்த பலம் இல்லை என்று சொல்லலாம். கலைத்து விடுகிறேன். சரி, எங்க உங்களோட கவிதையை கவிதையை கேட்கலாம். எங்க உங்களோட கவிதை?
1: ஒரு சிறிய ஒரு குட்டி கவிதை சொல்லுங்க. பெண்ணே, வழக்கமாக நீ நடந்து வரும் வழியை பார்த்து பார்த்து, நீ குடியிருக்கும் தெருவழியே காலை மாலை நடந்து நடந்து, வெள்ளைத்தாளில் தினமும் உன் பெயரை எழுதி எழுதி, நீ தொட்டு தந்த புத்தகங்களை தொட்டு தொட்டு நான் மலர்ந்து விட்டேன். நீ இன்னும் மொட்டாகவே இருக்கின்றாயே, நீ என்ன, பிளாஸ்டிக் பூவா? நன்றி.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க. எங்க
1: பெண்ணை பூ என்று அழைப்பார்கள், ஆனால் வழக்கமாக நீ நடந்து வரும் வழியை பார்த்து பார்த்து, நீ குடியிருக்கும் தெருவழியே காலை மாலை நடந்து நடந்து, வெள்ளைத்தாளில் தினமும் உன் பெயரை எழுதி எழுதி, நீ தொட்டு தந்த புத்தகங்களை தொட்டு தொட்டு நான் மலர்ந்து விட்டேன். நீ இன்னும் மொட்டாகவே இருக்கின்றாயே, நீ என்ன, பிளாஸ்டிக் பூவா?
0: அந்த பொண்ணு பார்க்கல, கதைக்கல, சிரிக்கல, காதலிக்கல, பிளாஸ்டிக் பூ வாங்கிட்டீங்க. இது எப்படி இருக்கு?
1: பெண்ணை வந்து பூ என்று அழைக்கிறாங்க இல்லைங்களா?
0: அப்ப அவள் பேசவில்லையா, அது பிளாஸ்டிக் பூ எப்படி இருக்கு? வெள்ளையிலேயோ இல்லாட்டி எதிலும் இல்லை. அந்த ஒரு பெண்ணின் சிரிப்பு பேச்சு, அவளுடைய பழக்க வழக்கம், அவருடைய பார்வை, இவற்றையான மலர்ந்த முகம், அது அல்ல உடை அலங்காரங்கள்லயும் இருக்கிறது. அது அழகான உடை அதில் இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிற உங்களுக்கு நான் இரண்டு பாடல்கள் எடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று வந்து மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் என்ற ஒரு பாடல். இன்னொன்று வந்து அஞ்சான் திரைப்படத்தில் காதல் ஆசை யாரை விட்டதோ, அந்த பாடல் எனக்கு பிடிச்ச உண்டு. அதை உங்களுக்கு எடுத்து வரலாம். சரி, நான் காதல் ஆசை யாரை விட்டதோ அந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வருகிறேன். நன்றி தமிழரசன், உங்களுக்கு நன்றியை
1: தெரிவிச்சுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய நேயராக இருப்பதில் நானும் பெருமைப்படுகின்றேன்.
0: உங்களுடைய குரலும் பேச்சும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. அன்றைக்கு பேசினார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. உண்மையிலேயே அந்த தன்மை, எல்லோரையும் கவர்ற தன்மை உங்களிடம் இருக்கிற பேசும்போது, அது நிச்சயமாக தேவை. அது உங்கள்கிட்ட நிறையவே இருக்கிறேன்னு சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: வணக்கம்.
0: வணக்கம் ஜோபர் சாதி கண்ணா, வணக்கம். மீனா மீனா பொண்ணு, மீனா பொண்ணுக்கு என்ன
2: நடக்கும்?
0: வணக்கம், கேட்க இல்லையா உங்களுக்கு? வணக்கம் ஜெகவர் சாதி கண்ணா.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கலாமா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அனைவரும் நல்ல நலமா இருக்குமா?
0: ஆ சரி, மீராக்கு மீனாண்டுக்கு போட்டீங்க, இப்ப ஷாவுல எல்லாம் வந்து இல்லன்னு சொல்லி இப்ப மீனாண்டு கூப்பிட்டு போறாங்க.
2: ஆகா ஆகா ஆகா, தவறு இல்ல, இங்க கரண்ட் இல்லம்மா, இருட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நாளைக்கு வளர்க்கலாமா?
0: எங்களுடைய தாயகத்திலும் மழைதான், அங்க ஸ்ரீலங்காவிலும்
2: வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாயிருக்கா சொல்லுவாங்க இலங்கைக்கு.
0: உண்மைதான் உண்மைதான், இப்ப அது இருந்து கொண்டு பரவி கொண்டு வருகிறது அந்த காய்ச்சல். கவனமா இருக்கணும், உங்களுக்கும் கவனமா, எல்லோரும் அந்த நேரம் வழியில போகாம இருக்கணும். சரி, என்ன பாடல் ரெண்டு முதல் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு.
2: எனக்கு வந்து அனுபவி ராஜா அனுபவி அப்படிங்கிற படத்துல இருந்து அழகு இருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனதிலே அப்படிங்கிற பாடலமா.
0: அனுபவி ராஜா அழகிருக்குது உலகிலே ஆசை இருக்குது மனசிலே அனுபவித்தால் என்னடா ராஜா, இல்லையா? நல்ல ஒரு
2: பாடல்.
0: சரி, என்ன ஒரு கவிதை அல்ல கதை ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட? நான் கட்டாயப்படுத்தல.
2: ஆமா, ஒரு ஒரு ஒரு சிறு கவிதை, அதாவது ஒரு வரி கவிதை தான் இது.
0: இங்க சொல்லுங்க.
2: உனது அழகை விட உனது குணமே உனக்கு சிறந்த அடையாளம். உனது அழகை விட உனது குணமே உனக்கு சிறந்த அடையாளம்.
0: ஓ, நல்ல ஒரு கவிதை, நல்ல ஒரு வரி அது. உண்மையில நான் கட்டிக்காரன், நான் உங்களுக்கு அடுத்து வரணும். உங்களுடைய அழகு இருக்குது உலகிலே, சரியா எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, வணக்கம் அண்ணா. அடுத்த பாடலாக நாங்கள் எங்களுடைய தமிழரசன் கேட்ட அவருடைய கவிதைக்குரிய பாடலை காட்டலை எடுத்துள்ள அன் பொருள். நீங்கள் இணைவதற்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களா என்னன்னு தெரியவில்லை, இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் நிறைய பாருங்க, ஜேவர் சாதிக்கண்ணா ஒரு வரி அப்படியே சொல்லியிருந்தார் அல்லவா, அதை மாதிரி ஏதாவது சொல்லிட்டு பாடல் நீங்கள் கேட்டால் இன்றைக்கு பாடல் உங்களுக்கு சுட சுட கிடைக்கிறது அல்லவா. சரி, அவருடைய பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக காற்றில இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் விஜி. கண்டியில
3: லட்சுமி,
0: எப்படி இருக்கிறீங்க விஜி? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ராணி அம்மா, விஜயராணி, நன்றாக.
0: ஓ விஜய், ஓ நான் லக்ஷ்மி ஆக்கிட்டனும்.
3: ஓ லக்ஷ்மி ஆக்கிட்டீங்க,
0: சரி. ராணியா இருந்தாலும் சரி, ராணியை விட லக்ஷ்மி என்ற பணம் கூட இருக்க.
3: எப்படிமா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறீங்களா?
0: நான் எப்பவும் இருக்கிற மாதிரி கதிரையில இருந்து காலை கீழே
3: போட்டுங்களே. கதிரையில காலை கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வாயால பேச
0: வாயால பேசுறேன், கை எழுதுது, இதுதான் நடக்குது. எப்படி நல்லா இருக்கிறேன்?
3: கண்டிப்பா
0: நல்லா இருக்கிறேன் விஜய். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அம்மா அப்படி இருக்கிறாங்க,
3: மலையாக இருக்கு.
0: எங்களுடைய
3: அம்மா நல்லா இருக்கா?
0: தேவதை என்ன செய்யறா? தேவதை குடுகுடு
3: தேவதைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
0: குடுகுடு தேவதை ஒரு இடத்துல இருந்துங்க, குடுகுடு தேவைய
3: இருக்கிறது இல்ல. தேவதை விழுந்துட்டாங்க நேத்து, இப்ப பரவாயில்ல.
0: அதான் கவனமா,
3: மழை சரியான மழை பெய்யுது.
0: அப்படித்தான் அங்கேயும் மழை, இந்தியாவிலேயும் மழை சொல்லி இருந்தாங்க இல்லையா? 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டினியூவா மழை இருக்கிறது, கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள் இல்லையா?
3: சொல்லி இருந்தாங்க இல்லையா? ஆமாமா.
0: சரி, உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்க. எங்க
3: உண்ட கவிதை? நேத்து நான் அம்மாவுக்கு போட்டு விட்டு அதை பத்தி தேடணும்.
0: ஓஹோ, கவிதை எங்க பாக்கலாம்? அதுக்கு ஒரு கவிதையும் ஒரு பாட்டு
3: இருங்க. சொல்றேன் அம்மா கவிதைய.
0: சொல்லுங்க.
3: நீ தந்த சுகம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. நீ தந்த சுகம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. நிற்கதியாய் நிற்பது நான் அல்லவா? நிற்கதியாய் நிற்பது நான் அல்லவா? நேரம் வரும் வரை காத்திருக்கிறேன் நிம்மதியை தேடி. நேரம் வரும் வரை காத்திருக்கிறேன் நிம்மதியை தேடி. நன்றி அம்மா.
0: நல்ல ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறீங்கள். சூப்பர். என்ன பாடல்? அது
3: எழுத தெரியாது. உண்மையாவே நான் கூறுறேன், உங்களோட வானொலினாலதான் நான் கவிதை எழுத படித்தேன்.
0: அது உண்மைதான். கண்ண நிறைய பேர் அப்படித்தான் நான் சொல்லி ஊக்கம் கொடுத்து கொடுத்து,
3: கண்டிப்பா
0: என்ன பயம் இல்லாமல் எழுதுங்கோ எழுதுங்கோன்னு சொல்லி எல்லாரும் எழுதி இப்ப எல்லாரும்.
3: அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி கூறணும். நான் உங்களோட வானொலிக்கு, எம்டிஆர் வானொலிக்கு ரொம்ப நன்றி கூறணும். ஏன்னா எனக்கு கவிதை எழுத ஆசை, ஆனா கவிதை எழுத தெரியாது. ஆனா இப்ப கொஞ்சம் ஒரு
0: முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யுங்க. மலையை பார்த்து மற்ற தேவதை விழுந்ததை பார்த்து ஒரு கவிதை எழுதலாம்.
3: கண்டிப்பா.
0: சட்டன ஓ தேவதையே, நீ சட்டன நடந்தாய், பட்டண்டு விழுந்தாய். இல்ல, பட்டண்டு விழுந்தாய். பார்ப்பதுக்கு
3: அது விழுதாய், பொட்டில் அடிபட்டு விட்டது.
0: அதுதான், பார்ப்பதுக்கு அழகில்லை, விழுந்ததும் பொட்டில் அடிபட்டு விட்டது. இனியேனும் சட்டென்று நடவாமல், எப்படி சொல்வது, மெதுவாக இருக்க சொல்லி,
3: சட்டென்று நடவாமல் பட்டு போல் நட,
0: பட்டு போல் நட, கட்டுக்கோப்பாய் நட. ஐயோ பாவம். அம்மாக்கு என்னுடைய அன்பை தெரிவிச்சு கொள்ளுங்க. அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? அம்மாக்கு
3: அம்மாவுக்கான பாட்டு சொல்லல. எனக்கு வந்து வசந்த மாளிகை படத்துல இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு பாடல் தர இயலுமா? அப்படி இல்லாட்டி
0: தரலாம்.
3: அப்படி இல்லாட்டின்னு ஒரு சாய்ஸ் இருக்குதா? ஓகே,
0: அது தரலாம்.
3: அதை தாங்க.
0: அது குடிப்பதுக்கு ஒரு மனம் இருந்தால்
3: குடித்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் மறந்து விடலாம்.
0: ஆனால்
3: அதுல எனக்கு பிடிச்ச வரி வந்து சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறு முன்னே அடுத்த
0: காயம். உண்மைதான்,
3: அந்த வரிகள் மிக அழகான வரி அது.
0: நிச்சயமா. அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டு பாருங்க. குட்டி தேவதைக்கு
3: அம்மாவுக்கு
0: என்ன பாடல்? அம்மா பழைய பாடல்கள் சொல்லுவா? அம்மா அம்மாட குரல்ல அங்கால சொல்ல சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அம்மாக்கு நல்ல பாட்டுகள் தெரியும்.
3: அம்மா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அம்மா கேக்குறாங்க.
0: எங்க பாக்கலாம்?
3: ஒரு பாட்டு ஏதாவது.
0: என்ன பாட்டு முந்தி அம்மா காதலி கேக்க?
3: அவங்களுக்கு ஐயப்பன் பாட்டு தான் வேணுமா?
0: ஐயப்பன் பாட்டா? பக்தி பாட்டு இதுக்குள்ள எடுத்து வரவா?
3: அதுதான். அப்ப இன்னொரு நேரம் போடுவாங்க அந்த பாட்டு.
0: இப்ப என்ன சினிமா, என்ன படம் அம்மா பாத்துருக்கா சின்ன வயசுல?
3: என்ன படம் பாத்துருக்கீங்க? களத்தூர் கண்ணம்மா.
0: களத்தூர் கண்ணம்மா
2: படம். தெய்வ மகள்.
3: தெய்வ மகள் களத்தூர் கண்ணம்மா.
0: அப்ப அதுல ஒரு பாட்டு சொல்லு சொல்லுங்களேன், இங்க பாக்கலாம்.
3: கருணன் உள்ளத்தில் நல்ல உள்ளம்.
0: உள்ளத்தில் நல்ல, அம்மா
2: உள்ளத்தில் நல்ல உள்ளம்.
0: அம்மா எடுத்து வரேன் அந்த பாட்டு, உறங்காது என்பார்.
3: அம்மாவுக்காக எடுத்துட்டு வராங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா.
3: சரி மீரா அம்மா,
0: காலங்க.
3: நன்றி,
0: கேட்க சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள். ஓகே அம்மா.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சரி, அருமையான பாடல் அம்மா கேட்டிருக்கிறான். அம்மாவுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன். இப்பொழுது நாங்கள் தமிழ் அரசன். உடைய பாடலை எடுத்து வரலாம்.

0: என்ன
1: எனக்கு
2: நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு.
3: ராஜு பாய் உள்டா அடிச்சா.
4: Last.

இன்றைக்கான பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் எங்களுடைய தமிழரசனுடைய கவிதைக்குரிய பாடல் காற்றலைக்கு வந்தது. ஜெகபர் சாந்தி கண்ணா வந்து சொல்லியிருந்தார் ஒருவரி கவிதை, அவருடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. அழகிருக்குது உலகிலே.

கண்ணே அனுபவிப்போம்.

0: இந்த பாடலை ஒரு வரி கவிதை சொல்லி பாடலை கேட்டவர் எங்களோட ஜேபர் சாதிக்கண்ணா. அடுத்த பாடல் எங்களுடைய கண்டியிலிருந்து தாயகத்திலிருந்து விஜயராணி அவர்கள் கேட்ட பாடல். கவிதை நல்லா தான் இருந்தது. கவிதைக்குரிய பாடல், இரண்டு மனம் வேண்டும் என்று கேட்கிறார். எங்கே செல்வது? இருக்கிற எங்கட ஒரு மனமே சரியா இல்லை, இனி இரண்டு மனத்துக்கு எங்கே போவது? அது இன்னொரு மனம் இருந்தால் அது கூட அதுவும் வலிக்கும். அப்போ எப்படி ஒரு மன வலியே தாங்க முடியாமல் துடிக்கும் மனிதனுக்கு இனி இரண்டு மனம் வந்து அது ரெண்டும் வலிச்சு என்ன செய்ய போகிறது? பார்க்கலாம், பாடலை கேட்போம்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

அந்த பாடல் சற்று தெளிவு இல்லாமல் இருக்கிறது பார்க்கலாம். ஏனென்றால் சில பாடல்கள் சத்தம் குறைவாக இருக்கும், அது தெளிவு இல்லாமல் இருக்கும், மெதுவாக கேட்கும். அதனால் நாங்கள் அந்த பாடலை இன்னொரு பாடலை எடுத்து பார்க்கலாம். அந்த பாடலை கேட்போம். ஏனென்றால் தெளிவாக கேட்க வேண்டும் அல்லவா?

இவ்வளவு ஒரு சோகமான பாடல், சோக பாடல், சரி நல்ல பாடல் தான். அந்த படம் கூட எத்தனை தடவை பார்த்தாலும் எங்களுக்கு சலிக்காது உண்டு. நேரம் சரியாக 10:23, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:53. அன்பு உறவுகள், எல்லாரும் வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னு தெரியல. நானும் அப்போ நிகழ்ச்சியை ஏண்டா எங்களுக்கு நேரம் பொழுது 12:00. இனியும் இப்போ நேர்கள் வராத பட்சத்தில் நான் கட்டளையில் இருப்பது கவிதை, கதை கவிதை என்றொன்று பயந்து நிற்கிறீங்களோ தெரியாது, அதெல்லாம் தேவையில்லை. வாங்க, நீங்கள் விடுற கதையே அது கதைக்கிறதே ஒரு கதை மாதிரியே இருக்கும் இல்லை, அது அதுக்குள்ளே அதுலாட்டி கவிதை மாதிரி இருக்குமே நீங்கள் பேசும்போது அன்பு உறவுகள். அப்போ அதை எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல் எங்களுடைய விஜயராணியுடைய அம்மா கேட்ட பாடல், கர்ணன் திரைப்படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறதம்மா, செல்லம்மா காண்டி இந்த பாடல் காட்டிலையில்.

0: அருமையான பாடல் இல்லையா? அந்த படம் கூட உண்மையிலேயே எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம். எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போகும் அந்த படம். அதை இந்த பாடலும் அனைத்தும் ஒரு தடவை அல்ல, எத்தனை தடவை கேட்டாலும் எங்களை எல்லாம் உருக்கி விடுகிறது. ஏனென்றால் யதார்த்தமான வாழ்க்கையின் மனிதனோடு, மனிதனுடைய யதார்த்தத்தோடு ஒன்றி போகிறது. கேட்க கேட்க ஆசையாக இருக்கும். நான் இன்னும் ஒரு என் விருப்பமாக ஒரு பாடலை எடுத்தேன். எனக்கும் கவிதைகள் நிறைய இருக்கிறது தான். ஆனால் அந்த கவிதை நேர்கள் இணைந்தால் தான் எங்களுக்கு அதை எடுத்து வரலாம். சரி, ஒரு பாடல் உண்டை நான் என் விருப்பமாக எடுத்து வருகிறேன். கேட்போம். நேரம் சரியாக 10:28. அது இந்திய இலங்கை நேரம். கரண்டிய நேரம் சரியாக 11:59. கதை, கட்டுரை, கவிதை என்று சொன்ன உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. அண்டு மட்டும் தெரியும், அது ஷாவல் கூட வந்து சொல்லிட்டு தான் போனார். உண்மையிலேயே அப்படி பயப்படுத்தவில்லை. நீங்கள் தானே நல்லா அழகாக வந்து பேசுவீங்களே, அதே கவிதையும் கதையும் போல தான் இருக்கும். இணைஞ்சு கொள்ளுங்க, ஏனென்றால் உங்களுக்காகத்தான் நான் இந்த நேரத்தை தெரிவு செய்தேன். 9 உங்களுடைய 12 வரை இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருவதற்காக. அப்போ எங்களுக்கு இங்கே இப்போவே 12 அப்போ இன்னும் 1.5 மணித்தியாலங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கதை தெரியாதே, கவிதை தெரியாதே என்று சொல்லி கொண்டிருக்காமல் இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம்னு சொல்லிக்கொண்டு, எனக்கு விருப்பமான ஒரு பாடல் ரெக்கை திரைப்படத்திலிருந்து, கண்ணை காட்டு போதும். இது அநேகமாக எல்லோரும் வந்து கேட்டு கேட்டு சென்ற பாடல் இல்லையா? சரி, வேறு ஒரு பாடலை தெரிவு செய்யலாம். இனி ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு துள்ளல் மாதிரி இருக்கிற பாடல் தானே வேண்டும் இல்லையா? அடுத்து வருவோம், அங்கே பார்க்கலாம். எனக்கும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைந்ததினால் என்ன பாடலை எடுத்து வருவதுன்னு தெரியவில்லை. ஏனென்றால் இப்போ எல்லாம் இந்த பாடல், முந்தியெல்லாம் பாடல் தெரிவுகள் மனசில் இருக்கும். இந்த பாட்டை எடுக்கலாம், இந்த பாட்டை எடுக்கலாம். இப்போ எல்லாம் செட்டு கொஞ்சம் நான் சலித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் அதை எப்படி சொல்லுவதென்று எனக்கு தெரியவில்லை. நானே கொஞ்சம் தயங்கி விட்டேன் என்று தான் சொல்லலாம். சரி, இந்த பாடல் என்னென்று பார்க்கலாம். அன்பு உறவுகள் அழைக்கலாம். 5145119379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு என விருப்பமான அந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம்.
1: உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானோ உனக்குள்ள.
0: நல்ல பாடல் உண்டு. போய்க்கு ஒரு அன்பு உறவு இணைகிறார் நீண்ட நாட்களுக்கு பின்பாக. வாங்க ஸ்டீபன் ராஜ் வந்தவாசி ஸ்டீபன் ராஜ். இவர் எனக்கு, நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து பேச போகிறீங்க, ஏதாவது உங்களோட குரலை கண்டுபிடிக்கிறேன். நான் எவ்வளவு காலம் சென்று வந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் ஸ்டீபன் ராஜ். எனக்கு அது பழக்கம். எந்த ஒரு அன்பு உறவு அன்பு வச்சு பழகினோம், பேசினோம், அந்த அவற்றை எல்லாம் எந்த காலத்திலும் நாங்கள் மறக்க மாட்டோம். நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த போது கூட, அந்த இருக்கிற நாட்கள் எல்லாம் நான் தனிமைப்படுத்தி இருக்கும் போது கூட, படுத்திருக்கும் போது எல்லாம் இந்த முன்பு பேசினது இவற்றை எல்லாம் எல்லா நேர்களை பற்றியும் சிந்திச்ச வண்ணம் தான் இருப்பேன். அது என்னோருக்கு எனக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் பேசினது வந்தது, இந்த காற்றிலே எல்லாம் எத்தனை பேர் இணைந்து போயிருக்கிறார்கள் விடுபட்டு, எப்படி எல்லாத்தையும் நினைப்பேன். ஆனால் எனது மனம் சொல்லும், ஏதோ ஒரு காலத்துல வந்து இணைஞ்சு கொள்வேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக பகல் நேரத்துல இந்த நேரத்தை எடுத்தா எல்லாரும் வருவார்கள் கொஞ்ச நேரம் உங்களோட உறவு போறதுக்கு.
2: எனக்கு நம்ம சந்திரராஜனே போன் பண்ணாப்ல, நம்மளுக்கு போன் பண்ணிட்டு எப்படி கட்டளைக்கு வருவாங்க நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கட்டா இருக்குன்னா சரி, என்ன காலையில இப்ப மெசேஜ் போட்டிருந்தாங்க.
0: எப்படி உங்களுடைய கடை எப்படி இருக்கிறது

0: சிவன் ராஜ், எப்படி இருக்கிறது? மனைவி பிள்ளைகள் எல்லோருமே இது உங்களுக்கு வேற இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க போல இருக்குல்ல? ரெண்டாவுண்டா? ரெண்டாவுண்டா?
1: ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்ப தானே?
0: அதைத்தான் கேட்டேன்னா. சரி, அப்ப சந்தோஷம் தான். இப்ப
1: என்ன ஒரு வயசு ஆச்சு?
0: ஆஹா,
1: பொண்ணுக்கு மூணு வயசு.
0: மூணு வயசு.
1: நீங்க
0: இப்ப இப்பவும் அதே மாதிரி உடம்பெல்லாம் இருக்கா, இல்லாட்டி கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறீங்களா?
1: நம்ம மெலிஞ்சா யாருக்கும் அடையாளம் தெரியாது, அதனால வெளியேல மாட்டோம். படத்துல
0: நீண்ட காலம் வருஷ கணக்கா நான் காட்டடைக்கு வரவில்லை.
1: மனசுல
0: வருதா வரி ஏதாவது?
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க, எதென்றாலும் உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு இந்த 1700 படத்துல இருந்து ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காத வாழ்க்கை இல்லை, அந்த பாடல் கொடுங்க.
0: பழைய பாடல் கேக்குறீங்க?
1: வாழ்க்கையோடு
0: ஒன்றி போற பாடல் இல்லையா?
1: ஏன் என்ற கேள்வி. உண்மையில தத்துவங்கள்லாம் அருமையா இருக்கும்.
0: நிறைய அன்பு உறவுகள், நானும் காட்டலைக்கு வராதனால சற்று எங்கள் வானொலி தெரியாத கொஞ்சம் ஓய்வு அப்பா எடுத்துக்கொண்டு வர. அப்பா தான் முயற்சி செய்து இந்த நாட்கள்லேயும் அந்த நிகழ்ச்சியை சரியாக 9 இரவு உங்களோட இரவு நிகழ்ச்சி எடுத்து வருகிறேன். இப்போ உங்களுடைய பாடல் எடுத்து வரேன், கேளுங்கோ வானொலியை. சந்தோஷம். நன்றி நன்றி. இணைஞ்சு கொள்ளுங்க அப்பா. ஓகே, சரி. இப்பொழுது நாங்கள் எனக்கு பிடித்த ஒரு பாடல் சொன்னால் அந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் ஸ்டீவன் ராஜுடைய பாடலை கண்டு
2: எடுத்து.
0: இந்த பாடல்ல உன்னை விட்டால் யாரும் எனக்கு இல்லை என்று வருகிற அந்த வரி, உங்களை விட்டால், அன்பு உறவுகளை விட்டால், என் அன்பு செல்வங்களை விட்டால் யாரும் எனக்கு இல்லை என்ற அந்த அர்த்தத்தோடு நீங்கள் இதை கேளுங்கள்.

அடுத்த பாடல் எங்களுடைய வந்தவாசி ஸ்டீபன் ராஜ் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த காற்றலையில் அவருடைய அன்பான குரல் ஒலித்தது எல்லோரும் கேட்டிருப்பீங்க. சரி, இந்த பாடலை கேட்கலாம். அவருக்கு பிடித்தமான பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வந்து இந்த பாடலை நாங்கள் கேட்போம். அன்பு உறவுகள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5141923739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னொரு தொலைபேசி இலக்கம் 6478764 5 6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கதை கட்டுரை என்றோன்னு எத்தனை பேர் எழுதுன எல்லாரும் மூச்சு கட்டாமல் இருக்கிறீங்க. ஒரு குட்டி கதை நான்ட்டா அழகாக எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு பெரிய கடலில் அழகான ஒரு அதாவது பல நிறங்கள் படைத்த ரெண்டு மீன் வாழ்ந்துதான். இப்படி நீங்கள் தொடங்கலாமில்ல, இதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் எடுத்தது அந்த ரெண்டு மீனும் நல்ல அன்பாக எல்லா இடமும் ஓடி திரிஞ்சு கொண்டு இருந்தது. தங்களுடைய உலகம் இவ்வளவு பெருசாக இருக்கே, எங்கே ஓடினாலும் ஒரு கரையே காணையிலேயே நல்லா இருக்குதே, குளிர்மையாக இருக்குதே. ஓடி தெரியும் போது பல பல பெரிய மீன்கள் எல்லாம் அவர்களை தாண்டி தாண்டி செல்லும்போது சற்று பயத்தோடையும் இருந்தார்கள். சரியா? சரி, நான் இந்த கதையை உளத்தோட நீ பாட்டுறேன், மிச்சதை நீங்கள் வந்து முடியுங்க. சரியா? இப்படி தான் கதை சொல்கிறது. சரி, நான் இப்பொழுது வந்தவாசி எங்களுடைய ஸ்டீபன் ராஜ் அவர் கேட்ட பாடல் காற்றலை கடத்து வருகிறேன். அவர் குடும்பத்தார் எல்லோருக்குமாகவும் இந்த பாடல் கேட்கலாம்.

அநியாயிகளும் போல இருக்கலாம்.

பாடலை ஸ்டீவன் ராஜ் அவர்கள் கேட்டு தன் விருப்பமாக கேட்டிருந்தார். அருமையான பழைய பாடல்கள் எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு அது அலுக்காது ஒன்று தான். என்றால் அந்த வரிகள் இல்லையா, அது நல்ல ஒரு மனதை கொள்ளை கொண்டு, அதாவது பதிந்து விடுகிறது மனதில் பழைய பாடல் வரிகள் எல்லாம். சரி, நானும் ஒரு ஒரு பழைய பாடல் ஒன்று எடுத்து வரலாமா, கேட்டு பார்ப்போம். ஒரு பழைய பாடல் என்றால் புது பாடல்களே நாங்கள் கூடுதலாக கேட்குறோம், பழைய பாடல் உண்டு. சரி, எனக்கு பிடித்தமான இந்த பாடல் பழைய பாடல். இது பழைய பாடல்கள் அனைத்தும் எல்லோருடைய மனதிலும் பதிஞ்சே இருக்கும். அந்த காலத்தில் அந்த பாடம் சொன்ன உடனே இந்த பாட்டா என்று நாங்கள் கேட்போம் இல்லையா, அது மறக்காமல் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ புதிய பாடல்கள் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரிகிறது இல்லை. சரி, இந்த பாடலை கேட்போம்.

0: நிறுத்தி காற்றே பாடலை இடை நிறுத்தி காற்றலையில் வந்திருக்கவன் உறவு. வணக்கம் விஜய் ராகவன், எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? நீங்க
1: பேசுறீங்க,
0: உங்களோட குரல் வராம இருக்குதா இல்லையா? விஜயராகவன், ஓ, உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுடைய இணையதளம் சற்று இப்போ மழை என்று சொன்னார்கள். விஜயராகவன் இப்போ கேட்குறதா உங்களுக்கு? விஜயராகவன், அவருடைய இணையதளம் அதுதான் இந்த பிரச்சனை சில நேரம் வரும் இல்லையா? விட்டு விட்டு வருகிறது. அது என்ன செய்வது? மழை, அங்க மழையா?
1: மழை பொழிந்து கொண்டிருக்கிறது.
0: பொழிந்து கொண்டிருக்கிறது, அப்ப விட்டு விட்டு தானே வரும் இல்லையா? மழை அது சொல்லி இருந்தார்கள் தாயகம், அதாவது இலங்கையில். நலமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அப்பா நல்லா இருக்கிறார். சொல்லியிருந்தாங்கல்ல, 15ஆம் தேதிக்கு பிறகு தாயகத்திலும் இந்தியாவிலும் ஒரே மழையாக இருக்கும், தொடர்ச்சியாக என்று. அவதான் மழை வந்திருக்கிறார். சரி, நீங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க முதல்ல. ஒரு பாட்டு விருப்ப பாடல்.
1: என்னாசை ராசாவே
0: ராசாதிய விட்டுட்டீங்க.
1: ஆமா, கட்டின கட்டின கோட்டை ஒண்ணுங்கிற பாடல். கட்டின கட்டின கோட்டை ஒண்ணு.
0: என்ன செய் ராசாவே, என்ன பாட்டு
1: அது? வந்து கட்டின கட்டின கோட்டை ஒண்ணு. அந்த பாடல் மலேசியாவுக்கு பாடல்.
0: கட்டின என்ன அடுத்த?
1: கோட்டை ஒன்று.
0: துள்ளல் பாடல் ஆக்கமா?
1: ஆமா.
0: உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி கதை வருதா இல்லாட்டி கவிதை வருதா? முயற்சி செய்து பாருங்க. மலையை பெட்டி,
1: மலையை பெட்டியா?
0: ஒரு வரி சொல்லுங்க பாப்போம்.
1: கருமேகங்கள் சுழண்டு வர காட்டில் பனிமலர் பெய்யும் போது மழையும் பொழிகிறது.
0: பொழிகிறது. இது இப்ப நீங்க சும்மா சொன்னீங்க தானே?
1: உண்மையா சொன்னீங்களா
0: அந்த வரிகளை? இல்ல, உடனே இப்ப தயாரிச்சது தானே?
1: ஆமா, இப்ப நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கும்போது
0: தயாரிச்சதான். அதைத்தான் சொல்றேன். எவ்வளவு எத்தனை பாருங்க, சொன்னோன்ன இந்த கவிதையும் கதையும் கேட்டோன்னு ஒரு தினம் வாராங்க. இல்ல, பயத்துல. ஏன் விஜயராகவன்?
1: என்னன்னு தெரியலையே. எங்களுக்கு வந்து பகல் நேரமா இருக்கிறாலும் வரலையே, இரவு நேரமா தாக்க கரெக்டா வருவாங்க நினைக்கிறேன்.
0: இல்ல, அப்படி இல்ல, பயமா தங்களுக்கு கதையும் கவிதையும் சொல்ல?
1: பயம் இருக்காது.
0: பாடல் எடுத்து வர்றேன், கேளுங்கோ இந்த பாட்டுக்கு பின்பாக.
1: நன்றி
0: விஜயராகவன்.

0: அருமையான பாடல் இந்த பாடல் கேட்கலாம் இல்லையா? எங்களுடைய விஜயராகவன் ஒரு பாடல் கேட்டுவிட்டு போனேன், அதாவது என் ஆசை ராசாவே என்ற திரைப்படத்திலிருந்து. அது ஏதோ கட்டிக்கோ கட்டிக்க கோட்டையே என்ற ஒரு பாடல். அந்த பாடல் பார்க்கலாம், அதை தெரிவு செய்து அடுத்து வருவதற்கு பார்ப்போம் என்னவென்று. அதுவரை ஒரு பாடல் கேட்போமா? நேரம் சரியாக இப்பொழுது 10:54, அது இந்திய இலங்கை நேரம். கரண்டிய நேரம் சரியாக 12:25. விஜயராகவன் உங்களுடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக நேர்கள் இணைந்து கொள்ளலாம். கதை கட்டுறீங்கன்னு தான் பயப்படுறீங்க, சரி பரவாயில்ல வந்து பாருங்கள். விஜயராகவன் டக்குன்னு ஒரு வரி சொல்லி பாடலை கேட்டிருந்தார், எவ்வளோ வேறுமை. கெட்டிக்கார் உண்மையிலே கெட்டித்தனமாக ஒரு தனக்கு உடனே தயாரிக்கக்கூடிய ஒரு வரிகளை சொல்லி, கவிதை வரிகள் மாதிரி சொல்லி ஒரு பாடலை கேட்டிருந்தார், உண்மையாக கெட்டிக்கார் என்று சொல்லி. சரி, இந்த பாடலை கேட்டவொன்னே நான் விஜயராகவன் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன்.
1: ஹலோ,

0: இந்த பாடலும் தெளிவில்லாமல் இருப்பது போல் இருக்கிறது. உங்களுக்கு நான் தெளிவான பாடல் ஒன்று எடுத்து வருகிறேன். சரியா?
1: உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்லை.
0: அது போன பாடல் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வருகிறதா? ஏனென்றால் உண்மையிலேயே அந்த பாடல் பிடிச்சிருக்கிறது இல்லையா?
2: ஹலோ,

பாடல் நீங்கள் கேட்டீங்கள் விஜயராகவன். உங்களுடைய பாடல் தெரிவு எனக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் என் ஆசை ராசாவே என்ற படத்திலன்று சொன்னீங்க, இந்த பாட்டோ தெரியவில்லை. கேட்டு பார்க்கலாம், துள்ளிசை பாடல் இந்த பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன், பார்க்கலாம்.

0: பாடல் ஒன்றை கேட்டிருந்தார் விஜயராகவன். நீண்ட பாடல் அது. என்றாலும் காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவு, வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா மீரம்மா. வணக்கம். உங்களுக்கு இரவு வணக்கம், உங்களுக்கு காலை வணக்கம். நான் அப்புறம் மாவட்டம் நான் மோமரவி. நலமா இருக்கீங்கம்மா?
0: நலமா இருக்கேன். டிராஃபிக் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன். மிக மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம்.
0: சந்தோஷமா இருக்கணும், நன்றாக இருக்கணும். சரி, இப்ப உங்களுக்கு ஏதாவது குட்டி கதை தெரியுமா? உங்களுக்கு
1: குட்டி கதைகள் கவிதை சொல்லுவோமா?
0: சரி சொல்லுங்க பாப்பா. கட்டிக்காரங்க
1: வானத்தில் உதித்த நிலா, தண்ணீரில் வந்தது உலா, மண்ணில் விளைந்த மரம், உலக்கு கொடுக்கது உரம், இயற்கையை இணைதொரு பலா. அதான் கவிதை.
0: என்னருக்கா சொல்லுங்க கட்டிக்காரன்.
1: வானத்தில் உதித்த நிலா, தண்ணீரில் வந்தது உலா, மண்ணில் விளைந்த மரம், உலக்கு கொடுத்த உரம், இயற்கையோ இனியதோரு பலா. பலா
0: பலா. கட்டி கட்டி காரன். இது இது நீங்க படித்ததில் சுவைத்ததா இல்ல நீங்க எழுதினதா? அவரையும் ஒரு நாளைக்கு பேசணும், அவரை பற்றி எல்லாம்
1: கொஞ்சம்
0: காற்றலையில் பேசி அவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அவருடைய இதெல்லாம் உண்மையிலேயே நீங்க சுடுக சொல்றீங்க, பேசணும். என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்க?
1: படம் வந்து இணைந்த கைகள். அதுல அதுல அந்த ட்ரெயின்ல காற்று அள்ளி தந்த தாளாட்டு அந்த பாடல்.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க என்ன பாடல்?
1: அந்தி நேரம் தென்றல் காற்று அள்ளி தந்த தாளாட்டு
0: தாளாட்டு. சரி, அந்த பாடலை உங்களுக்காக எடுத்து வருகிறேன் ராஃபி, கேட்போம்.
1: ஆமா,
0: நன்றி நன்றி.
1: கேட்போம்.
0: நன்றி நன்றி. ராஃபிக்குடைய தெரிவு பாடல் வருகிறது, கேட்கலாம்.

0: இந்த பாடல் ஒளி
1: வரும்.
0: ஒளித்த பாடல் காற்றலையில் ராஃபிக் கேட்ட பாடல். இப்பொழுது காற்றலை இணைந்து கொள்ள போறோம். வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் மீராமா.
0: எப்படி இருக்கிறீங்க? கேக்குறத நான் பேசுறது
1: நல்லா இருக்கே. ஐயா, ஐயா நல்லா இருக்காரா?
0: அப்பா நல்லா இருக்கிறா. அப்பாதான் நாளை காலையில வருவாரு உங்கள்ட. நீங்க அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுல வாரது இல்லை என்ன? அதுல பாட்டுகள் சொல்றதுல
1: வருவேன் வருவேன். ஏதோ ஒரு நாள் இணைகிறேன், ஏதோ ஒரு நாள் இணைகிறேன்.
0: இணைகிறீங்க, அந்த நேரம் நீங்க பிஸியா இருக்கீங்க.
1: அதே அழைப்பு சரியா கிடைக்காது.
0: ஓ, அந்த நேரம் கிடைக்காது அந்த நிகழ்ச்சிக்கு. என்ன இவங்க எல்லாரும் அதுல கட்டிக்காரரா இருக்கிறாங்கல்ல, டக்கு டக்குண்டு, அதனால அவங்க
1: எல்லாம் ரெண்டு மூணு போன் வச்சுட்டு விளையாடுறாங்க போல இருக்கு.
0: இது தெரிஞ்சாலே இப்ப உங்கள கோவிப்பாங்க அவங்க இல்லையா?
1: அதனால ஒருத்தருக்கு ஒரு இலக்கம்னு நீங்க கட்டளை இடணும். அதனால
0: ஒரு இலக்கம் இல்ல, ஒரு இலக்கத்துலதான் வருது. அது அப்பா தான் கேட்கணும். ஒரு இலக்கமா ரெண்டு இலக்கத்துலயா வருது?
1: அவங்களோட இலக்கம், அவங்களோட இலக்கம் ஒரு இலக்கமா இருக்கணும். அவங்க வேற வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுவாங்கல்ல.
0: சரி சரி, அத அப்பா பாக்க சொல்லணும். ஒரு இலக்கத்துல வராங்களா, ரெண்டு இலக்கத்துல வராங்களான்னு. என்ன பாடல்? சரி, ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க பாப்போம். குட்டி கதையில ஒரு கவிதை.
1: எனக்கு நீங்க அத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போன் பண்ண, சிரிக்க கூடாது. நானு இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு கேட்டு நினைக்க ஒன்று மறக்க ஒன்றுன்னு. அது போல நான்கு கைகள் வேண்டும், அடிக்க ஒன்று, அணைக்க ஒன்று, அணைக்க ரெண்டு.
0: அணைக்க ரெண்டா?
1: அணைக்க ரெண்டு, அடிக்க ரெண்டு,
0: அடிக்க.
1: அப்புறம் மீரா போன் எடுக்க ஒன்று,
0: போன் எடுக்க ஒன்று. அப்ப அஞ்சு அஞ்சு அஞ்சு கைகள் கேளுங்க. இவருக்கு எத்தனை கை வேணுமெண்டு? இவ உங்களை உங்கள்ட்ட ஒரு அன்பு உறவு வணக்கம் சொல்லுவார். இவர் யாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேச இருக்கு. சரியா? சரி, எங்க பேசுங்க பாக்கலாம்.
2: வணக்கம் சாந்திமா. வணக்கம். வீட்டுக்காரர் நலமா இருக்கோ?
1: யாரோ குரலை மாத்தி பேசுறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல, யாரன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர். இப்ப நம்ம இனி வர்ற எல்லாரையும் இப்படிதான் விட போறேன்.
2: குரலே அதுதாங்கம்மா.
1: கண்ணனா?
2: அது யாருங்க கண்ணன்?
0: அது யாரு கண்ணன்?
1: மாத்திதான் பேசுறாரு கண்ணன் போல இருக்கு.
0: கண்ணனுக்கு எப்படியா குரல்?
1: குரல் இருக்காது, மாத்தி பேசுறாரு.
2: அருமையா குரல் இருக்கா கண்ணனுக்கு? இவ்வளவு அருமையா குரல் இருக்குங்களா?
0: கண்ணனுக்கு இப்படி அருமையா இருக்கா குரல்? அதை முடிவா சொல்லுங்க.
1: நல்ல தெளிவா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஒரு நிமிஷம் பேசுங்க. ஒரு கவிதை சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் உங்க குரல் யாருன்னு.
2: ஒரு கவிதை சொல்றேன் கேளுங்க, அப்புறமா நான் யாருன்னு சொல்லுங்க.
0: சரியா?
2: ஆயிரம் முறை உடைகிறேன் உன்னை ஒரு முறை பிரிவதற்குள், ஆயிரம் முறை உடைகிறேன் உன்னை ஒரு முறை பிரிவதற்குள்.
0: என்ன இருக்கா சொல்லுங்க. உங்களோட பேர் நல்ல பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பேரை வைக்கட்டான் பேசுறவருக்கு. என்ன பேரை
2: சொல்லுறேன்? ஒரு முறை பிரிவதற்குள்
0: ஆயிரம்
2: பேர். என்ன சொல்லுங்கம்மா? சாந்தியம்மா.
0: சாந்தியம்மா சொல்லுங்கம்மா. சாந்தியம்மா. ஆயிரம் முறை உடைகிறேன் என்ன சொல்லுங்க. எங்க?
2: ஆயிரம் முறை உடைகிறேன்
0: எதுக்கு?
2: உன்னை ஒரு முறை பிரிவதற்குள்
0: ஓ பிடிவதற்குள் ஆயிரம் முறை. சாந்தி இருக்கிறீங்களா? சாந்தி
2: ஒரு முறை பிரிவதற்குள் முடியும் வரை.
0: சாந்தி இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் இருக்கணும். பாப்போம்.
1: சொல்லுங்க,
0: யாரும் அழுதுட்டு சொல்றாங்களா? ஆஹா,
2: எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பை மட்டும் தான், ஆனால் கிடைப்பதெல்லாம் வலியும் ஏமாற்றமும் மட்டுமே.
0: கேளுங்க,
2: எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பை மட்டும் தான், ஆனால் கிடைப்பதெல்லாம் வலியும் ஏமாற்றமும் மட்டுமே.
0: இது சரியான தாக்கப்பட்ட ஒருவர் இல்லையா சாந்தி வாழ்க்கையில? சரியா சரியா புண்பட்டு போனார் போங்க இவர் வாழ்க்கையில. யாரும் அழைக்கிறாங்க யாருன்னு
1: தெரியல.
0: மாலிங்கம் ஐயா அவர் கோயில்ல இருக்கிறன்னு சொன்னார். மாலிங்க ஐயா அவர்
2: தேன் குரலா இருக்கும், இப்படி தேல் குரல் இருக்கு.
0: அதான் மாலிங்க ஐயாட குரல் கணீரன் இருக்குமல்ல,
1: எனக்கு
2: தெரியல.
0: யார் ஜெயவர் சாதிக்க அண்ணாவா?
2: மிக கரெக்டாக கண்டுபிடித்து விட்டீர்கள், 100 மார்க் உங்களுக்கு.
0: ஜெயவர் சாதிக்க அண்ணா? அப்படியா?
1: ஆமா, வேற யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
0: ஆஹா, சரி.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் மாளிகை
2: ஐயா. வணக்கம் ஐயா, மல்லிய மகளிங்க ஐயா, வணக்கம் உங்களுக்கு.
3: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் கண்ணன் ஐயா, வணக்கம்.
2: எப்படி போட்டு வருத்தப்பட்டாரு மேடம், வருத்தப்பட்டாரு.
0: இந்த சாந்தி அம்மாவா? சாந்தி அம்மாவா அங்கால நினைச்சு கொள்ளுங்க. ஒருக்கா இங்க அன்பு உறவு ஒருத்தர் வருகிறார், ஒருக்கா நினைச்சிருங்க. அவ பாருங்க இவ்வளவு நேரம் சென்றுதல்ல அவருக்கு உங்களை கண்டுபிடிக்க. சாந்தி அம்மா இணைங்க. கண்ணன்
3: வணக்கம்.
0: கண்ணன் வணக்கம். மாலிங்க ஐயா சொல்லுங்க.
3: நல்ல குரல் பாத்தி பேசுறீங்க.
0: ஓ, உண்மையா கண்டுபிடிக்க இயலாது கண்ணன், உண்மையிலேயே கண்டுபிடிக்க இயலாது. நீங்க கஷ்டமாக தான் இருந்தது உண்மையா? சரி,
3: கஷ்டமா தான் இருந்துச்சு.
0: ஓ, விஜயராவன் நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்களா?
3: வணக்கம் வணக்கங்க. ஆமா, நல்லா நல்லா அருமையா இருந்தது. நான் கூட தருமபுரி ராஜ்குமார் நினைச்சேன்.
0: நீங்க யாரும் நினைச்சீங்க? விஜயராகவன். விஜயராவன் வேற யாரும் நினைச்சிட்டார்? யாருண்டு?
4: சிதம்பரம்.
0: தமிழ்வாணன். தமிழ்வாணன். ஓ ஓ, சாந்தி அம்மா சரியா? ஆனா சாந்தி அம்மா முதல் சரியா சொன்னா கண்ணனா, கண்ணன் தான் இப்படி செய்வார். அந்த குதியங்குத்துற வேலையெல்லாம் கண்ணன்.
3: ஆனா அவங்க டவுட் ஆவல சொன்னாங்க, கன்ஃபார்மா சொல்ல கண்ணன் மறுக்கிறாங்க.
0: சாந்தி அம்மா
3: கால் போறது எடுக்கலையே அவங்க.
0: ஏன் நிக்கிறா இல்ல காட்டலையில?
3: இல்லையே, வரலையா? என்ன இதுல வரல?
0: இல்ல உண்மையா கோயில்ல தான் நிக்கிறார், இப்ப பக்தி மயமா சொல்ல போறார். போறங்க.
3: கண்ணன் சொன்னாரு மடியில்
0: கோயில்ல இருந்து கேக்குற கவிதையை பாருங்க, சொல்லுங்க மடியில
2: சாமி சரணா.
3: அதனாலதான் வல்ல கோயில் கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் வெளில வந்து நிக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, இல்ல இல்ல கண்ணன் சொன்னாரு.
2: ஏன்னா உங்களுக்கு மடியில படுத்திருக்க ஆசையா சொல்லுங்க.
3: நான் சொல்றதெல்லாம் பின்னாடி திரும்பி வருதுங்க. அது ஏன்
0: எப்படி வருது? இப்ப வருதா? இப்ப சுத்தமுற்றும் பாருங்க, வெள்ளச்சீலையோட ஏதாவது இல்லையா? சரி சரி, இப்ப கண்ணன் ஒரு கவிதை, நல்ல கவிதை ஒன்னு சொல்லுங்க கண்ணன். அத குட்டி தேவதைய பெட்டி குட்டி கவிதை
3: இல்ல, எப்ப வருத மறுபடியும் இப்ப வரலங்கிற வார்த்தை வருது.
0: வருதா? இப்ப
3: ஆசை
2: விடியும் வரை அல்ல, என் வாழ்க்கை முடியும் வரை.
0: ஐயோ கொஞ்சம் வரையல.
2: உன் மடியில் உறங்க ஆசை, விடியும் வரை அல்ல, என் வாழ்க்கை முடியும் வரை. எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பை மட்டும்தான், ஆனால் கிடைப்பதெல்லாம் வலியும் ஏமாற்றமும் மட்டுமே.
0: அப்ப விடிய தேவையில்லைன்றீங்க, மடி கிடைச்சா போதும். சோறு இல்ல, தண்ணி இல்ல, உழைப்பு இல்ல, போவே இது என்ன இது? யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். ஒன்றும் தேவையில்ல, மடி மட்டும் கிடைச்சா போதும் இல்ல.
4: இந்த
0: விஜயராகவன் என்ன சொல்றாரு? என்ன விஜயராகவன்?
4: அவங்க
0: என்ன விஜயராகவன் கேப்போம் இருக்கா? என்ன சொன்னீங்க?
4: அவங்க வீட்டுக்காரவங்க பக்கத்துல இருக்காங்களா தெரியவில்லை.
0: இல்ல இல்ல, இவர் இப்ப தூரத்துல வந்துட்டார், அதனாலதான் சொன்னார். மாளிகையா என்ன சொன்னீங்க?
3: மீராமா மீராமா மீராமா
0: சொல்லுங்க. மாளிகையா மாளிகையா சொல்லுங்க.
3: கண்ணன்
2: சொல்லுங்க. கண்ண கண்ணன் கா கா கா
0: என்ன மாளிகையா?
3: கண்ணன் கண்ணன் சொன்னதே நான் சொல்றேன். மடிதான் வேண்டும், இறக்கும் வரை என் தாயின் மடியே தேவை. மடிதான் தேவை, நான் இறக்கும் வரை என் தாயின் மடிதான் தேவை.
0: அது உண்மை, அது அது எல்லாருக்கும் தேவை.
3: சொல்றது வந்ததா இல்லையா?
0: ஓ வந்தது வந்தது. மடிதான் தேவை, இறக்கும் வரை என் தாயின் மடிதான் தேவை. அது எல்லாருக்கும் தேவை மாளிகையா?
2: அது அது
0: இன்னொரு விஷயம் இல்ல மாளிகையா, அப்படி நீங்க சொல்றீங்க, ஆனா இடையில ஒரு மடி வந்துருது.
3: அந்த
0: என்ன
3: அந்த மடி? அந்த மடிப்பில் விழுந்தவன் எழுந்ததில்லை.
0: கண்ணன் அந்த மடியில் விழுந்தவன் எழுந்ததில்லையா?
2: அனுபவம் பேசுது மேடம் அவருக்கு.
0: இல்ல அதுக்கு பிறகு தாய் மடிது. மாளிகை என்ன பாட்டு மாளிகையா உங்களுக்கு?
4: எழுந்திருக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை,
0: எழுந்திருக்க முடியவில்லை, இவ்வளவு நேரமா யோசிச்சிருக்க.
3: காட்டுமல்லி பாட்டு
0: யாரோ கேட்டிருந்தா இந்த பாட்டு. காட்டுமல்லி எங்கட யாரு
3: கேட்டிருந்தா காட்டுமல்லி
0: என்னன்னு தொடங்குது அது.
3: வழிநெடுகாட்டுமல்லி
2: அந்த பாடம்
0: ஷாவுல் வந்து இதுதான் முதல் கேட்டார். வந்து பாட்டை மாத்திட்ட
4: புஷ்பா படமா?
2: சரி எனக்கு மேடம் என்னோட பாட்டு எழுதிக்கிங்க.
0: சொல்லுங்க கண்ணன்.
2: என்னோட பாட்டு தாலாட்டு கேக்குறமா படத்துல இருந்து

0: காவியம். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற கா, அந்த பாட்டு
1: என்னும் வார்த்தை தான்.
2: ரேடியோ போட்டுட்டே கேட்டாங்க,
1: நீண்டு போச்சு, அதனால ரேடியோ போட்டுட்டு எக்கோ வருதம்மா. நானும் இங்க எல்லாத்தையும் குறைச்சும் போட்டேன்.
3: பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல இந்தியாவுக்கு வர்றதுக்கான உங்க அப்பாயின்மெண்ட் வேணும். ஐயாவோட அப்பாயின்மெண்ட், உங்க அப்பாயின்மெண்ட்.
1: என்ன விசேஷம் என்ன விஜயராகவன்?
3: நாங்க வந்து ககடா மோன்றியல் தமிழ் வானொலியில் 27ஆம் ஆண்டு விழாவை நடத்தலாம்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் குழுவுல.
1: ஓ,
3: மே மாசம் வரும்
1: ஞாயிற்றுக்கிழமை. கண்ணன் சத்தத்தை காணையில கண்ணன்
2: கண்ணன்
1: அங்கே ஓடிட்டார்.
3: ஓடிட்டாரா?
1: ஒரு பாடல் கேட்டிருந்தார். கண்ணன் உங்களுடைய பாடலும் எடுத்து வருகிறேன், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி. எங்களுடைய சாந்தி அம்மா, நீங்கள் இணைஞ்சு ஒரு பாடலை கேட்டிருந்தீங்க, அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. இப்பொழுது கேட்போம். சீதாராம் என்ற படத்திலிருந்து

0: அம்மா சொல்லுங்க, தீர சுமங்கலி பவன் என்ன அர்த்தம்?
1: கடைசி வரைக்கும் பூவும் பொட்டோட சந்தோஷமா இருன்னு அர்த்தம்.
0: ஓ, அதா அர்த்தம் புரியுதுங்களா?
2: இனிமையான பாடல் கண்ணன், உங்களுடைய பாடல் தாலாட்டு கேட்குதம்மா அந்த படத்தில் நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த பாடல். சரி, அதுக்கு முன்பாக ஒரு பாடலை எடுத்து வந்து பாடலை எடுத்து வருகிறேன். இன்னொரு பாடலை கேட்கலாம். நேரம் சரியாக 11:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். கரண்டிய நேரம் சரியாக 1:06. அன்போரோடு இணைந்து கொள்ளலாம். மூவருடைய பாடல்கள் தர இருக்கிறது. இரண்டு பேருடையது, கண்ணனுடையதும்.
3: யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார்?
2: இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் ரதீஷ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓ, மன்னிக்கவனும் ரதீஷ், இப்பொழுது பேசுங்களா? எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்? வணக்கம்.
4: நான் நலமாக இருக்கின்றது.
2: சரி, எங்க ஒரு கவிதையும் பாட்டும், என்ன பாட்டு சொல்லுங்க முதல்ல.
4: யாரோ சொன்னாங்க
2: அந்த வண்ணக்கிளி என்ன படம் அது?
4: அது பாக்யராஜ் நடித்த ஒரு படம் நினைக்கிறேன். பாக்யராஜ்
2: நல்ல ஒரு பாடல் இல்லையா அது?
4: ஆமா ஆமா. படத்தோட பேரு ஞாபகத்துக்கு வரவில்லை. இல்ல,
2: படத்துல பேரு கண்டுபிடிக்கலாம். அப்பா நல்லமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அங்க மலையாண்டு கேட்டிருந்தேன்.
4: மழை வந்து சில டைம்ல எல்லாம் மழை வரும், சில டைம்ல இப்ப ஃபுல்லா வெயில்தான் பகல் நேரங்கள்ல எல்லாம்.
2: ஓ, ஆனா இப்ப இந்தியாவுல மற்ற இடங்கள்ல மழை என்று சொல்லுகிறார்களே.
4: இந்தியாவுல இந்த சென்னையில எல்லாம் நல்ல மழை. கேரளாவில பிரச்சனை இல்ல.
2: கேரளால பயம் மழைக்கு வர்ற என்ன
4: என்ன? கேரளாவில
2: மழைக்கு வர்றதுக்கு பயமா மழை?
4: நீங்க வந்தாதான் மழை வரும். நீங்க மழைய இங்க விட்டுட்டு போயிட்டேன் போகும்போது.
2: அது மழை, நான் வந்த மழை வெள்ளம் வரும்.
4: அது சரியான மழை அன்னைக்கு வந்தது.
2: சரியா வரும்.
4: அது இந்திய மொத்தமா மழை வந்தது.
2: அப்ப நீங்க குட்டி கவிதை கொண்டு வருவீங்களே, என்ன கவிதை கொண்டு வந்திருக்கீங்க?
4: கவிதை? கவிதை எடுத்துட்டு வரலாமா?
2: எங்கே?
4: எப்போதும் என்னுடன் நீ வேண்டும், எப்போதும் என்னுடன் நீ வேண்டும். அன்பு கணவனாக மட்டுமில்லை, ஆசை காதலனாகவும் கூட. அன்பு கணவனாக மட்டுமில்லை, ஆசை காதலனாகவும் கூட. இதுதான் கவிதை.
2: இப்ப சரி, இப்ப என் கேள்வி என்ன, கணவனா காதலனா முதல் வாரது ஒரு தட்ட வாழ்க்கையில?
4: அது எப்படியானாலும் பிரச்சனை இல்லை.
2: எப்படியும் வரலாம்.
4: எப்படியும் வரலாம்.
2: ஓ, இது இப்போ நான் முதல் வந்த ஆக்கள்கிட்ட கேட்டிருக்கோணும். இந்த காதலன்னா கணவனா முதல் வருகிறத ஒரு ஆக்களுடைய,
4: நான் நினைக்கிறேன் முதல் வரும். அது ரெண்டுமே வருமே.
2: எப்படி?
4: காதலனும் வரும், கணவனாகியும் வரும்.
2: ஓ, எது முதல்ல? முதல்ல காதலன்?
4: காதலிச்சு கல்யாணம் பண்றவருக்கு அது காதல் தான். முதல்ல காதலிக்காம நேரடியா போய் கல்யாணம் பண்றவனுக்கு அது கனவு தான். அப்படித்தானே?
5: என்னட கேக்கு. சரி, அது எப்படியும் வேற முதல் முதல்
4: எனக்கு எனக்கு நானே நீதிபதி, அதுதான் திரைப்படம்.
5: அந்த படத்தை டக்குன்னு எடுத்துட்டீங்களா? பார்த்து எடுத்துட்டீங்களா?
4: ஆமா ஆமா, எனக்கு எனக்கு நானே நீதிபதி.
5: ஓ,
4: பாடல் யார சொன்னா? அது அது அந்த பாடல் இல்லையே, எனக்கு நீதிபதி இல்லைன்னு நினைக்கிறேன்.
5: யாரோ சொன்னாங்க என்னண்டே இந்த வஞ்சி கொடி வந்ததென்று, அதான் அந்த பாடல்.
4: ஆமா, நான் சொன்ன பாடல் அது இல்லைன்னு நினைக்கிறேன். வேற
5: நீங்க என்னது சொல்றீங்க?
4: அது வேற படம்.
5: இந்த நீங்க சொன்ன பாட்டு இதுதானே?
4: பாடல் அதுதான். இப்ப நீங்க சொன்ன அதே பாடல் தான், சேம் பாடல் தான்.
5: ஓ,
4: அது காவடி சிந்து. காவடி சிந்து திரைப்படம்.
5: காவடி சிந்து, சரி. அது நீங்க சொன்னது சரி. நீங்க சொன்னது சரி.
4: காவடி சிந்து தான். அதுல தான் பாக்யராஜ் நடிச்சிருக்கு. காவடி சிந்துல.
5: காவடி சிந்து.
4: காவடி சிந்து. நான் ஒரு சிந்து, காவடி சிந்து. அது இல்ல, இது காவடி சிந்து திரைப்படம்.
5: திரைப்படத்துல யாரோ சொன்னாங்க இல்ல?
4: யாரோ சொன்னாங்க
5: அந்த பாடல். சரி, உங்களுக்காக எடுத்து வர்றேன் நல்ல கவிதை. நீங்கள் கேட்ட பாடல் எடுத்து வர்றேன். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, நன்றி. உங்களுக்கு வச்சிட்டீங்களா? அவர் வைத்து விட்டார். சரி, மாளிகை ஐயா சொல்லியிருந்தார் விடுதலை திரைப்படத்திலிருந்து அவருடைய பாடலும் கண்ணன் உங்களுடைய பாடலும் எடுப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக ரதீஷுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. அவர் கேட்ட பாடல் காவடி சிந்தில இருந்து யாரோ சொன்னாங்க என்னண்டு, அந்த பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். என்ன

இந்த பாடலையும் விரும்பி கேட்டிருந்தார். ஒரு கவிதையும் சொல்லி எங்களுடைய ரதீஷ். அடுத்த பாடல் எங்களுடைய மாலிங் ஐயா கேட்ட பாடல், விடுதலை திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

0: நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர
2: சொல்லான்ட்டுதான்.
3: விரும்பி கவிதையும் சொல்லி ஒரு விரும்பி கேட்டவர் மகாலிங்கய்யா. அவருடைய பாடல் நல்ல ஒரு பாடல். காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு. வணக்கம் ராணி அம்மாக்கு ஒரு வணக்கம்.
4: வணக்கம் மீராக்கா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்க மீராக்கா.
3: நல்லா இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: சரி, எங்க உங்களோட குட்டி கவிதையும், குட்டியோ பெருசோ, எங்க உங்களோட கவிதையும் பாட்டையும் சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டு சொன்னீங்க?
4: பாடல் வந்து சின்ன தம்பி பெரிய தம்பில மலையின் தொழிலின் இசையில்.
3: உங்களோட ஃபேவரட் பாடல்?
4: மழை பெய்து மீராக்கா, அதனால அந்த பாட்டு.
3: அது பேர் வெயில் அடிச்சா என்ன கேப்பீங்க? எங்க
4: வெயில் அடிச்சா? வெயில் படத்துல இருந்து கேப்பேன்.
3: வெயிலோடு விளையாடி அந்த பாட்டு கட்டி காரி. சரி, எங்க பாக்க கவிதை இருக்கா உங்கள்ட்ட?
4: மீராக்கா, நான் கதை சொல்லட்டுமா?
3: அதான் சொல்லுங்க. அச்சா புள்ள, நானும் ஒரு கதையை ஒரு கொஞ்சம் தொடங்கிட்டு விட்டுருக்கேன், யாராவது முடிப்பாங்களான்னு யாரும் முடிக்கல அந்த கதைய.
4: மீராக்கா சொல்றேன்.
3: சொல்லுங்க.
4: கதைக்கு பேரு வந்து ஏழை தாய்.
3: ஏழை தாய். சொல்லுங்க.
4: ஒரு ஊர்ல வந்து விவரம் தெரியாத, அதாவது ரொம்ப வெகுளியா இருக்கிற மாதிரி ஒரு தாய், கஷ்டப்பட்டவங்க அம்மா அப்பா ஒரு பையன். அம்மா வந்து படிக்காதவங்க. அந்த பையன் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான். அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு போட்டி நடத்துறாங்க, சிலம்பம் போட்டி நடத்துறாங்க. மீராக்கா?
3: ஓ, கேக்குறேன்.
4: சிலம்பம் போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டிக்குள்ள வந்து அந்த பையன் கலந்துருக்கிறான். வீட்டுல வந்து அப்பாவை கூப்பிடுறான். அப்பா, நீங்க நான் போட்டியில கலந்துருக்கிறேன், நீங்களும் என்ன பாக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அவங்க அம்மாவுக்கு போகணும்னு ஆசை, ஆனா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு அந்த பையனுக்கு மனசு இல்ல. ஏன்னா அவங்க அம்மா படிக்காதவங்க, புடவைலாம் கசங்கின புடவை அதுதான் கட்டுவாங்க, மாத்தி கட்டுறதுக்கு துணி கிடையாது அவங்க அம்மாட்ட. அதனால கூட்டிட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அவங்க அப்பாவை கேக்குறான், அப்பா எனக்கு வேலை இருக்குதுப்பா, அதனால நீ அம்மாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் திரும்பவும் போய், நீ சொல்லுங்கம்மா, அப்பாவை வந்து வர சொல்லுங்கன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்றான். அவங்க அம்மா சொல்லி பாக்குறாங்க, அவங்க அப்பா திரும்பவும் அம்மாவை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இவனுக்கு வேற வழி கிடையாது, யாரையாவது, ஏன்னா 15 கிலோமீட்டர் தூரம் போகணும் அந்த போட்டி நடத்துற இடத்துக்கு. அதனால அம்மாவை வந்து கூட்டிட்டு போனாதான் அவன் கொண்டு போற பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வாங்கன்னு கூட்டிட்டு போறான். மனம் இல்லாம கூட்டிட்டு போறான். அவங்க அம்மா நடந்து போகும்போது அவங்க அம்மாவோட ஒரு 4 அடி முன்னாடியே நடந்து போறான். ஏன்னா அம்மா கூட வந்தா அவனுக்கு வந்து கௌரவ குறைச்சலா இருக்கும் அப்படிங்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போய் போட்டி நடத்துற இடத்துல உட்கார்ந்தாச்சு எல்லாரும். அவன் உள்ள போயிட்டான், போட்டி நடக்கிற இடத்துக்கு உள்ள போயிட்டான். அவங்க அம்மா எல்லாம் அவங்க இருக்கையெல்லாம் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போட்டி நடக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. அவங்க நிறைய பேர் வரணும்ல, அந்த டைம் வந்து லேட் ஆயிட்டே இருந்த உடனே பசிக்குது உனக்கு. எல்லாம் மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறவங்க பிள்ளைக்கு வந்து நிறைய கடையில எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இவன் நினைக்கிறான், நம்ம அம்மா எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்களே, அவங்களுக்குதான் இதை கொண்டுட்டு வரணும்னு விவரம் தெரியாது அப்படின்னு இவன் பசியில நின்னுட்டு முகம் சோர்ந்து போய் நிக்கிறான். இவங்க அம்மா உடனே ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில் தண்ணிய நீட்டி, அப்பா இத கைய போய் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. உடனே அந்த பையன் வாங்கி கையை கழுவிட்டு வரான். வாப்பா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பாடு குடுக்குறாங்க. அவனுக்கு அப்படி திக்குன்னு இருக்குது, என்னடா நம்ம எதிர்பார்க்காதத அம்மா விவரமா செஞ்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் லேட் ஆகுது. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி பிள்ளைங்களுக்கு குடுக்குறாங்க. இவங்க அம்மாட்ட பணம் கிடையாதுல, இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுட்டு கை நிறைய போய் வெள்ளரிக்காய் வாங்கி கொண்டு குடுக்குறாங்க. ஏன்னா விளையாடும் போது தண்ணி தாகம் எடுக்காது, வெள்ளரிக்காய் சாப்பிட்டா அப்படிங்கறதுக்காக வெள்ளரிக்காய் வாங்கி கொண்டு குடுக்குறாங்க. உடனே இவன் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறான். மத்தவங்க எல்லாம் சாப்பிடும் போது இவனுக்கு குடுத்துட்டு சாப்பிடல, ஆனா இந்த பையனோட அம்மா மட்டும் மத்த யாருன்னே தெரியாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு சாப்பிடுறாங்க. இவங்க அம்மா போட்டி நடக்குது. போட்டி நடக்கும்போது போட்டியில வந்து முதல்ல வந்து இவன் தோத்துடுறான், அந்த பையன் முதல் ரவுண்ட்ல தோத்துடுறான். தோத்த உடனே எல்லாரும் அந்த அவன் வந்து ரிப்பன் கட்டு அந்த கம்புல சிலம்பம் போட்டி அந்த சிலம்பத்துல கம்புல வந்து ரிப்பன் வந்து ரெட் கலர்ல கட்டி இருக்கிறாங்க. அவங்க கை தூ தோத்தவங்க கை தூக்குன்னு சொன்னது இவங்க அம்மா விவரம் தெரியாம கை தூக்கிடுறாங்க, கை தட்டிடுறாங்க. அப்போ இவனுக்கு வந்து வெக்கமா போயிருது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, விவரம் தெரியாம புள்ள தோத்ததுக்கு கை தட்டி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி மூணு ரவுண்டு நடக்க மூணு ரவுண்டுல இந்த பையன் தோத்துடுறான். அப்போ போட்டி முடிஞ்ச உடனே இவங்க அம்மா ரெண்டு கையை நீட்டி அந்த பையனை கூப்பிடுறாங்க, கையை நீட்டி கூப்பிடுறாங்க. இவன் அப்படி போட்டியில தோத்துட்டோமேனு அழுதுட்டே நிக்கிறான். சுத்தி இருக்கிற பசங்க மத்த பசங்க தோத்துருப்பாங்கல்ல அவங்க அம்மா எல்லாம் திட்டுறாங்க, உனக்கு இவ்வளவு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறோம், நீ தோத்து நிக்கிற காசு வேஸ்ட், எங்களோட டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மத்த பசங்களோட அம்மா. இவங்க அம்மா மட்டும் கைய நீட்டி அந்த பையனை கூப்பிடுறாங்க. உடனே அந்த பையன் அழுதுட்டு ஓடி வரான், ஓடி வந்து அவங்க அம்மா தோல்ல வந்து படுக்கிறான். படுத்துட்டு அப்படியே ஏங்கி ஏங்கி அழுறான். இவங்க அம்மா முதுக தட்டி கொடுத்து சொல்றாங்க, நீ எப்போ இந்த போட்டி நடக்கிற இடத்துக்குள்ள போய் விளையாட போனியோ அப்பவே நீ ஜெயிச்சிட்டப்பா, நீ தோத்துக்கோகல, நீ தான் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அழுது அப்படியே தாங்க முடியல. அப்படியே அம்மா தோல்ல படுத்து கிடந்து அழுது அழுது அவங்க அம்மாவோட சட்டை நனைஞ்சு போச்சு. அவ்வளவுதான் மீராக்கா.
3: உண்மையா ஒரு நல்ல கதை, நல்லா இருக்கிறது கேட்க. தாய் என்றால் அந்த உறவுக்கு எங்களுக்கு சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை, அந்த பாசத்துக்கு இல்லையா, தாய் அன்பு தாய் தந்தையருடைய பாசம். நிச்சயமா உங்களுக்கு இனிமையான அந்த பாடல் எடுத்து வர்ற மாமா அணிஞ்சு கொள்றாரா?
4: வரங்க மீராக்கா.
3: கட்டிக்காரி நல்ல கதை ஒன்று சொன்னீங்க, யாருமே கதை சொல்லல. நான் கூட ஒரு ஒரு கதையை. ஆமா மாட்ட கொடுங்க. வணக்கம் மாமா.
2: மதிய நேரம் வணக்கம்மா. உங்களுக்கு நடுவர வணக்கம்.
3: உங்களுக்கு மதிய நேரம் வணக்கம். நான் திடுக்கிட்டு பார்த்தேன், எனக்கு மதிய நேரம். சரி, எப்படி இருக்கிறீங்க மாமா? மழை என்று சொன்னாங்க மற்ற கடை முதலாளி தான் முதல் வந்தது மாமா, உங்களை மாதிரி தானும் அப்படித்தான் இருக்கிறாரு, அட்டாவது அணி மாதிரி அப்படியே விற்பனையில இருந்து கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு சொன்னார் ஷாவுல். குட்டி பொண்ணு கதை சொன்னாரு கேட்டீங்களா, எப்படி இருக்கு?
2: சரியான கதை,
3: சரியான கதை. விட்டார ஒரு கதையுண்டு கதை. சரி, என்ன பாட்டு மாமா முதல்ல? பாட்டு உங்களோட கவிதையோ கதையோ வரப்போறது சொல்லுங்க.
2: பாட்டு வந்து தங்கச்சி திரைப்படம் வந்து மதுரை ஜில்லா மறிக்கொழுந்து.
3: தங்கச்சி திரைப்படத்துல மதுரை ஜில்லா மறிக்கொழுந்து. கவிதையா கதையா?
2: கவிதையை சொல்லிட்டு வந்தீங்க.
3: சொல்லுங்க. ஓ ஓ கொஞ்சம் பொறுங்க, அது இல்ல இல்ல உங்களோட இது விக்கி விக்கி வருது, நில்லுங்க. விக்குது விக்குது கொஞ்சம், அப்படி அப்படி ஆடி நில்லுங்க. இப்ப கரெக்ட் சூப்பர்.
2: என்ன கேக்கலையா?
3: கேக்குது, நல்லா கேக்குது.
2: சரி, இப்பவே வைக்கணும். நாங்க பாட்டுக்கு பயில் பாட்டு எப்படி கொண்டு வர போறோம்? சரி. வெடியலுக்கு ஒன்றாகுங்கள், ஒன்றாக கூடுவோம், இனி ஒன்றாக வாழுவோம். உயிருக்குள் உயிராய் கலந்த பின் உடல் மனதிற்குள் வேறு ஏது, உறவுகளுக்குள் பிரிவேது. கனத்த சுமையோடு காலத்தின் வழியோடு இன்று கண்ணீரில் கடக்கும் வாலிபர்களை கண்ணோடு இமையென இனத்தோடு ஒன்றாகுங்கள். உறவுக்கு கை கொடுக்க உரிமை குரல் எங்கும் எழுப்ப வறுமைக்கு விடை கொடுக்க வாழும் இளைஞர்களே வந்து மனதோடு ஒன்றாகுங்கள். வாழ்க்கை தலை தொங்க வசதியாய் செழித்து ஓங்க பேதம் நம்மில் களைந்து எரிய பெரும் குடிமக்களே வந்து இங்கு வீரத்துடன் ஒன்றாகுங்கள். அங்கும் இங்கும் அலையாமல் ஆளுக்கொரு திசை தெரியாமல் அன்புடன் என்றும் வாழ்வோரே இனி ஆண்டவனே நம் பக்கம்தான், அனைவரும் ஒன்றாகுங்கள். வளையாத சட்டம் வகுக்க, வாய்மையான திட்டம் படைக்க, தூய்மையான அரசியல் காணும் தோழர்களே ஒன்றாகுங்கள். நம்மில் கனவுகள் கோடி, கற்பனைகளும் கோடான கோடி, நடக்காது நாமாக முயலாமல் யாவும் நினைவுகளாக, யாவரும் எதிர்குரல் தந்திட ஒன்றாகுங்கள். திசையட்டும் முரசு கொட்ட, நாம் திக்கட்டும் நாளை வாகை சூட, எதிர்வரும் போராட்ட காலத்திற்கு தீரத்துடன் திரண்டு வந்து இங்கு விடியலுக்கு ஒன்றாகுங்கள். அவ்வளவுதாம்மா.
3: இது நீங்கள் படித்து சுவைத்த கவிதை இல்லையா?
2: சுட்ட கவிதை.
3: மதுரை ஜில்லா மரிக்கொழுந்து தங்கச்சி என்ற படத்தில்
2: இருந்து. ஆமா
3: சரி, நான் அதை எடுத்து வருகிறேன். அதுதானோ தெரியல, மதுரை ஜில்லா மரிக்கொழுந்து இருக்கு, எடுத்து வரேன். துள்ளல் பாடலாமா? அடுத்த பாடல் எங்களுடைய யாரு கண்ணன் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் கருவூர் கண்ணன். காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்போரம் வணக்கம் கிருஷ்ணன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா.
0: எப்படி, நலமா இருக்கிறீங்களா? அங்கே கோயில்ல நிக்கிறீங்க போல.
1: ஆமாம்மா, கோயில இருக்கோம். இன்னைக்கு திருவோணம், மாசத்துக்கு ஒரு நாள் வருவோம் கோயிலுக்கு. இன்னைக்கு சிரவண தீபம், தரிசனம் பார்த்துட்டு வெளில பிரகாரத்துல வந்து உட்காந்துருக்கம்மா.
0: இருக்கிறீங்க. அப்ப அனுஷாம் வந்தாவா கோயிலுக்கு?
1: அனுஷாம் பக்கத்துலதான் உட்காந்து
0: பக்கத்துல இருக்கிறாங்க சார். என்ன என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் திருமால் பெருமை. பாடல் திருமால் பெருமைய போட்டுருங்கம்மா.
0: ஏதாவது கவிதை, கவிதை வரி ஏதாவது இருக்கா?
1: கொண்டு வரலாமா? கூட்டமா இது, சரியான மழை பெய்யுது.
0: ஓ, அங்க மழை என்று கேள்விப்பட்டேன். எல்லா இடமும் மழை தான். ஆக
1: நல்லா மழை பெய்யுதுமா? அதனால
0: இணைப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கேக்குறீங்க, நல்லா. நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன் உங்களோட.
1: நன்றி,
0: வணக்கம் உங்களுக்கு. அடுத்த பாடல் காட்டிலுக்கு வருகிறது. எங்களுடைய ராணி அம்மா கேட்ட பாடல் கேட்போம். நல்ல ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருந்தா, மனதை அப்படியே மனதில் பதியக்கூடியதா, தழுவி செல்ற அந்த கவிதை, அந்த கதை சிறப்பு ராணியம்மா.

இந்த பாடலை கேட்டவர் ராணி அம்மா. நேரம் சரியாக 12:14, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:45. அடுத்த பாடல் மாமா நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடலாக தான் இருக்கும், கண்டுபிடிச்சி எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். சரியோ பிள்ளையோ தெரியல மாமா, பிள்ளையாக இருந்தால் பாடலை அனுப்பி வைங்க.

0: கண்ணுக்குத்தானே.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய சந்தனராஜ் மாமா. அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. கிருஷ்ணன், நீங்கள் கேட்ட பாடல்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் இந்த பாடலை கேட்டிருந்தார். உண்மையிலேயே ஒரு கோயிலுக்கு போயிருந்தும் இந்த காற்றலைக்கு வர வேண்டும் என்று வந்து பேசியிருந்தார். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. என் அன்பு உறவுகளே, என்னுடைய விருப்ப பாடலோடு நிறைவு பெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டவர்கள் ஷாகுல் ஹமீட், தமிழரசன், ஜெகவர் சாதிக்கண்ணா, விஜயராகவன், விஜியுடைய அம்மா மற்றும் ஸ்டீவன் ராஜ் அவர்கள், விஜயராகவன் அவர்கள், ராஃபிக், சாந்தி அம்மா, கண்ணனை கள்ளன் என்று வாசிக்க பார்த்தேன், பரவாயில்ல, கண்ணன், மாலிங்கம் ஐயா, ரதீஷ், ராணியம்மா, எங்களுடைய சந்தனராஜ் மாமா, கிருஷ்ணன், இவர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்திருந்தீங்க. உங்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

நல்லது என் அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. தமிழ் சொந்தங்களின் வானொலி பந்தம் MTR. MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

சோழ சுவர் தாண்டி வானலையில் வண்ணச் சிறகடித்து வரும் மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றோடு கதையும் காணும் பகுதியில் உங்கள் இல்லம் தோறும் வந்து காற்றோடு கதையும் காணமும் படைக்க அன்புடன் வணக்கம் கூறி இணைகின்றேன் சிந்தனை செல்வன் செல்வராஜா வைரமுத்து இன்று காற்றலையில்

ஓரிரு வாரங்களாக காற்றலையில் சிறகடித்து வர முடியாத நிலை எண்ணி வருந்துவதோடு அன்பு உறவுகளிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். ஐரோப்பிய நாடுகளில் வலம் வந்த நான் இன்று கனடாவில் கால் பதித்து உங்களுடன் காற்றலையில் இணைகின்றேன். மீண்டும் சிந்தனை செல்வன்.

நிலவை தேடும் வான்முகில், நிலவை தேடும் வான்முகில். காற்றோடு கதையும் காணமும். மூலக்கதை சிந்தனை செல்வன்.

கதைக்கான பாடல் தெரிவுகள் மொன்றியல் தமிழ் வானொலியில். மீரா காற்றலையில் குரல் வடிவம் சிந்தனை செல்வன். நிலவை தேடும் வான்முகில். அன்று சர்வகலாசாலையின் இறுதி நாள். நண்பர்கள் புடைசூழ வாசகன் யாரையோ தேடி வாசல் வழி நோக்குகின்றான். வாசகன் நோக்குவதை பார்த்து கொண்டே இருந்த அவன் சக நண்பர்கள், இவன் எப்பொழுதும் இப்படித்தானடாப்பா, சும்மா எங்களோட சேரமாட்டான், எங்கேயோ பார்த்து கொண்டு நிற்கிறான் என்று கூறியதை கேட்டு வழிமொழிகின்றனர் அவர் நண்பர்கள். இது இன்றைக்கு நேதியடாப்பா நடக்குது, நெடுகத்தானே நடக்குது, இவனும் இவன் அடே சும்மா இருங்கூடா. அவன் சின்சியராக லவ் பண்ணுறான்டா அவளை. சின்சியர் லவ் பண்ணால் மச்சான் வாசல் நேண்டே பார்த்து கொண்டிருக்கணும், அவள் தேடி பெற மாட்டார். அடே நாங்கள் இருக்கிற தமிழ் நாடடாப்பா, எங்கள்ட தமிழ் ஈழமடாப்பா, ஈழத்தில் எங்கேடாப்பா அப்படி நடக்கிறது சும்மா. நீ அவனுக்கு உங்களுக்கு ஒன்றும் சரி வேற இல்லை என்றால் அதுக்கு சரி சரி, நீ இனி உங்களோட கதைச்சால் பிரச்சனையடாப்பா, அவன் காதில் கேட்டாலும் அவன் குறை நிற்க போகிறான். இவற்றையெல்லாம் செவி மடுத்தாலும் தெரியாதவன் போல வழிமேல் வெளிவைத்து தன் நேமிதாவின் வருகைக்காக கால் கடுக்க நிற்கின்றான். இவனோட நின்றா இன்றைக்கு எங்கடைய வேலை சரிபெறாம ஜன்பாடா பாருக்கு போவோம். டே பட்ட படிப்பு முடிஞ்சு பட்டதாரியும் ஆகிட்ட பேருந்தும் பாருக்காடா போற, அப்பங்கடா கையேந்தி பவன் இல்லையா போறது உண்ட கதை. இது தன்னுடைய நண்பர்களுடைய சலாப்பல். சலாப்பல் என்றால் தங்களுக்கு தாங்கள் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை வாய்க்கு வந்தபடி கூறிக்கொள்வார்கள். ஆனால் நிதானத்துடன் தன் நேமிதாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தவன் கண்கள் அகல விரிகின்றன. பச்சை தாவணியுடன் பட்டு முகம் மிளிர கன்னத்தில் இளநகை பூத்திருக்க காதோரம் வைர குண்டலங்கள் மினுமினுக்க கால் கொலுசு ஜல் ஜல் என்று ஓசையிட அன்னத்தை பழிக்கும் அழகு நடையுடன் அந்த மின்னலிடையால் மெல்ல விழி நூக்காது நிலம் பார்த்து தனக்காக தன் காதலன் காத்திருப்பான் என்ற எண்ணத்துடன் வாசல் வழி வருகின்றாள். அவளை கண்ட வாசகனோ, ஆஹா என் அழகு தேவதை, என் இதயத்தில் அழியாத ஓவியமான என் நேமிதா, விடுமுறை நாளன்று வேறு இடம் செல்லாமல் என்னையே தேடி வருகின்றாள். அவளின் உள்ளத்துள் குடியிருப்பவன் நான் தான் என்று முடிவாக முடிவு கட்டி, என் உயிரே அவள்தான், என் உயிரினும் இனியவளே அவள்தான் என்று வாய் முணுமுணுக்க, அவளும் அப்படியே வந்து அவன் முன் நின்று தலை நிமிர சரியாக இருந்தது. சரி, இனி இவியலோட ரெண்டு பிரியோசனம் இல்லை, வாசகனும் பெற மாட்டான், நீமிதாவையும் கதை கேளாது, வாமச்சான் நாங்கள் போவோம். நண்பர்கள் தங்களுக்கு தாங்கள் கூறிக்கொண்டு அருகில் இருக்கும் தேநீர் சாலைக்கும் அடுத்த சாலைக்கும் விரைந்து செல்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கண்டும் காணாதவள் போல நீமிதா, என்ன தாமதம், புறப்படுவோமா என்று வாசகனை பார்த்து
பொன்முறுவுடன் பூத்தாள் மெல் இதழால். போவோமி என்று கூறிக்கொண்டு பட்டும் படாதது போல், தொட்டும் தொடாதது போல், நெருங்கும் நெருங்காதது போல உறவாடிக்கொண்டு இருவரும் கைகளை வீசிக்கொண்டு தங்கள் கலாசாலையில் நடந்த பரீட்சை பெறுபேறுகள், பட்டமளிப்புக்கள், பழைய நினைவுகளையெல்லாம் மீட்டிக்கொண்டு செல்கின்றார்கள். செல்லும் வழியில் அந்த பல்கலைக்கழகத்தின் வெளி இடப்புறத்தில் அமைந்திருக்கும் அழகான பூஞ்செடிகள், ஒற்றை அடிப்பாதைகள், அமர்ந்திருந்து பேசுவதற்கு அழகாக சரி செய்யப்பட்டிருக்கும் புத்தரைகள் என்று அவர்கள் மனதில் ரம்மியமான நினைவுகளை ஊட்டுகின்றன. மௌனமாக செல்லும் அவர்களின் மௌனத்தை கலைக்கும் விதத்தில் நியமிதா வாசகனின் முன் நின்று அவன் நாடியை பற்றி உயர்த்தி தன் கண் முன்னே எதிரெதிரே பார்க்க வைத்து, எங்கள் அடுத்த சந்திப்புக்கு இந்த இடம் இனி கிடைக்குமா கிடைக்காதா என்று வினாவும் பாணியில் விழிகளை உருட்டினாள். ஏன், இந்த இடம்தான் நமக்கு வேண்டுமா? என் இதயத்தில் நீயும் உன் இதயத்தில் நானும் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் வேளை இந்த பூங்காவெல்லாம் எந்த மூலைக்கு நிமிதா என்று அவளின் தோள் மீது கை வைத்து உரிமையோடு கேட்டான். மின்சாரம் தாக்கியது போல் இருந்தது அவளுக்கு. பழைய நினைவுகள் என்றவுடன் அவர்கள் இருவரும் ஆடி பாடி ஓடி விளையாடி உல்லாசமாக கழித்த காலங்களும் அந்த காதல் நினைவுகளும் மனத்தில் இருவருக்கும் ஒரே நிமிடத்தில் தோன்றுகின்றன.

ஆம். மௌனம் கலைந்தது. எண்ணங்கள் சிறகடித்தன. இருவரும் பழைய நினைவுகளை ஒரே நேரத்தில் மீட்டிக்கொண்டு அவர்களை அறியாமல் இருவர் கரங்களும் இணைந்து கொள்ள கையை வீசிக்கொண்டு நடக்கின்றார்கள். சற்று நேரம் மௌனமாக இருக்கின்றது. அவர்கள் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வர எடுத்த நேரத்தை முறிக்கும் விதமாக நீமிதா கேட்கின்றாள். வாசகன், பட்டப்படிப்பு முடிந்துவிட்டது, பட்டமும் பெற்றாயிற்று. அடுத்து என்ன உத்தேசம் உனக்கு தெரியாதா? நீமிதா, நாங்கள் இருவரும் தானே விண்ணப்பித்திருக்கின்றோம் வெளிநாடில் வைத்திய பாடத்தை தொடர்வதற்கு. மெடிசின் நாங்கள் கண்டினியூ பண்ண வேண்டும் என்று. ஆம், இருவரும் விண்ணப்பித்தோம் தான். அதற்கென்ன இப்போ உடனே கிடைக்கப் போகின்றதா? ஏன் நீமிதா உனக்கு சந்தேகம்? நிச்சயமாக எங்களுக்கு தானே கூடிய புள்ளிகள். நாங்கள் தானே உயர்நிலை புள்ளியில் இருக்கின்றோம். இன்றைய பட்டமளிப்பு விழாவில் எங்களுடைய அதிபர் என்ன கூறினார்? எங்களுக்குத்தான் அந்த புள்ளி நிலை அடிப்படையில் வெளிநாட்டு வாய்ப்பு முதலாவதாக கிடைக்கும் என்று. ஆம், அவர் கூறினார் தான். அப்படி கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் போகிறது தானே. இதை விட சுதந்திரமான வாழ்க்கை அங்கே எவ்வளோ சந்தோஷமாக சுகமாக வாழலாம். எவ்வளவோ வசதி உள்ள இடம் அங்கே தான். எங்கள் படிப்பை மேற்படிப்பை தொடர்ந்து நாங்கள் இருவரும் வைத்திய கலாநிதிகளாகி மீண்டும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்வது என்பதுதானே எங்கள் இலட்சியம். ஓம் வாசகன், அதில் ஒரு தடையும் இல்லை. நாங்கள் சேவை செய்வதில்லை. ஆனால் என்ன ஆனால்? அந்த கதையில் ஆனால் அவன் நாள் விட்டுவிட்டு இந்த இறவைக்கு மெயிலை பிடிச்சு நாங்கள் வீட்டை போகிறோம். அங்கே போய் மிச்ச முடிவு ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஆயத்தம் பண்ணுவோம். கடிதம் பக்கண்டு பேரும் நாங்கள் டக்கண்டு வலிக்கிறோம். சொல்லி முடித்து விட்டீர்கள். இதெல்லாம் நடைமுறைக்கு எவ்வாகுமா? சரி சரி, நீ உன் விடுதிக்கு போ. உன்னுடைய பேக்கில் இருந்துக்கொண்டு கெதியாவா? நான் கொழும்பு கோட்டை நிலையத்தில் காத்து கொண்டிருக்கேன் உனக்காக. சரியா? ஓகே, போயிட்டு வா என்று வெளியே கூறினாலும் அவள் வெளியே ஆமோதித்தாலும் இருவர் மனதிலும் சில கேள்விக்குறிகள் இருக்கின்றன. சொந்த குடும்ப நிலை காரணமாக நேமிதா தன் தந்தையை விட்டு எப்படி வெளிநாடு செல்வது என்ற எண்ணம் அவளுக்கு இருக்கின்றது. காரணம், தாயை இழந்து அவளுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து பராமரித்து தன் கல்வி என்ற பயிருக்கு அவர் கடமையுடன் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கலாசாலை சர்வகலாசாலை மட்டும் அனுப்பியதோடு அல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புவதென்றால் அவளுக்கு அது சற்று கடினமாக இருக்கின்றது. ஆனால் அவளுக்குத்தான் அரசாங்க ஊதிய பணங்கள் கிடைத்தேன். குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு மேல் எடுக்கும் மாணவர்களுக்கு அரசாங்கம் சலுகை செய்கின்றது. அந்த அடிப்படையில் வாசகன், நேமிதா இருவருக்கும் அந்த வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது எல்லாம். வாசகனோ தன் மனத்திரையில் ஓடிய கேள்விகளுக்கு பதில் காண முடியாமல் தான் செல்கின்றான். ஆனால் ஏதோ அந்த காதலின் வேகத்தில் அவள் மீது இருக்கும் உயிரின் மீதான அந்த காதலியின் எண்ணத்தில், காதலியின் நினைவில் அவன் எடுத்த எடுப்பில் வார்த்தையை கூறிவிட்டான். இருவரும் போகின்றோம், படிக்கின்றோம் என்றெல்லாம். ஆனால் அவனுக்கு தடை, வீட்டில் ஒரு தடை இருக்கின்றது. என்ன தடை என்றால், நேமிதாவுக்கு எப்படி அவனுடைய தந்தையோ அதேபோல் சுவேதனுக்கும் வாசகனுக்கும் அவனுடைய தாய். அவ தாயார் திடகாத்திரம் உள்ளவதான். தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை வைத்து அந்த சொத்துக்களின் பலன்களை எடுத்து தன் மகனையும் சர்வகலாசாலைக்கு அனுப்பி வெளிநாடல்ல எங்கும் சென்று படிப்பிக்க அவள் முடியும். இப்பொழுதும் கூறுவா, என்ற மகன் சீமையில் போய்த்தான் பட்டம் பெற்று டாகுதரா வந்து இஞ்சி எல்லாம் நான் ஆஸ்பத்திரியை கட்டி கொடுப்பேன் என்ற மகனுக்கு எந்த ஹானிக்கென்று அடிக்கடி தன் சக உறவுகளுடன் பேசிக்கொள்ளும் மகன் பாசமுள்ள ஒரு அன்னை. மகன் என்றால் அவளுக்கு உயிர். அதேபோல் மகனுக்கும் தாயை விட்டு பிரிந்து முடிய நிலை முடியாது, அவனால் முடியாது. அப்படிப்பட்ட தாய் அன்புள்ளம் கொண்டவன். தாயை விட்டு விட்டு செல்லவும் அவனால்
மனம் ஏவவில்லை. ஆனால் தாய் கூறின, எங்களை எனக்கு இங்கே பார்க்கறதுக்கு ஆக்கள் எல்லாம் இருக்கணும் போன, நீ படிப்பை குழப்பி போடாத, நீ எந்த சீமி என்றாலும் போய் படித்து வந்து இங்கே எந்த கண்ணுக்கு முன்னால காதுக்குள்ள வந்து கம்பியை மாட்டிக்கொண்டு நீ குழாயெல்லாம் போட்டுக்கொண்டு டாக்குத்தரா எல்லாருக்கும் மருந்து கொடுத்து எல்லாரும் சுகப்படுத்தணும் போனே என்ற ஆதங்கத்துடனும் ஆவலுடனும் பேராசையுடனும் இருக்கும் அன்னை. சற்று கடினம்தான் இருந்தாலும் அன்னை மனமுகந்து கொடுக்கும் விடையை அவன் ஏற்றுக்கொண்டு செல்ல அவனுக்கு முடியும். ஆனால் நேமிதாவுக்கு அப்படி செல்வதற்கு சிறிது தடைகள் இருக்கத்தான் செய்கின்றது. காரணம், அவள் பெண்ணல்லவா. இருவரும் மாலை நேரத்தில் சந்திக்கின்றார்கள். கொழும்பு இருந்து புறப்பட்டு இரவு வண்டியில் வவுனியாவை வந்து அடைகிறார்கள். அவர் இருக்கும் வன்னி பிரதேசம், அந்த பிரதேசத்தில் அந்த காலகட்டத்தில் சற்று சீரற்ற நிலை உண்டு. அதிகாலை என்பதனால் சற்று அமைதியான நேரத்தில் அவர்கள் விடை பெற்று கொண்டு தத்தமது வீடுகளுக்கு செல்கின்றார்கள். வவுனியா நகரத்துக்கு சற்று அருகேதான் வாசகனின் வீடு இருக்கின்றது. வாசகன் கூறுகின்றான், நேமிதா, நீ சற்று தொலைவில் இருக்கபடியால் நான் வருவா துணைக்கு. இல்லை, அப்பா வருவார் வண்டி கொண்டு. அப்பா மாட்டு வண்டியில் நான் போவேன். அப்பாவுடன் போற, நீங்கள் எல்லாம் வந்து ஆடம்பரம் காட்ட வேண்டாம், நீங்கள் போங்க. கவனம் கவனம் கவனம் என்று மூன்று வாட்டி அவள் கூறுகின்றாள். எனக்கே நீ கவனம் சொல்கிறாய் அப்பா, உனக்குத்தான் கவனமாக இருக்கணும். நேமிதா, கவனம் கவனம் என்று அவரும் மீண்டும் மூன்று தடவை கூறுகின்றார். இது அவர் ரெண்டு தினம்தோறும் கூறிக்கொள்ளும் கவனம் கவனம் கவனம் என்று கூறி அவர்கள் பழகிவிட்டது. நேமிதா வலிமேல் விழி வைத்து பார்த்திருந்த வண்டி தந்தையுடன் வந்து சலங்கை சத்தத்துடன் வருகின்றது. முடுக்காக அவள் ஏறி அமர்ந்து கொண்டு தந்தைக்கு வணக்கம் கூறிவிட்டு திரும்பி வாசகனை பார்க்கும் பொழுது வாசகன் நீண்ட பெருமூச்சு விடுகின்றான். காரணம், தந்தை வந்து மகளை பாரமெடுத்து விட்டார் என்று. சற்று வினாடியில் வாசகன் வீடு சென்று விட்டான். அங்கு வரவேற்பு பிரமாதம். அன்னை அவளோ தன் மகனை கண்டவுடன் எப்படி துள்ளி குதித்திருப்பாள்? அந்த வேளையில் அயல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து குசலம் விசாரித்து விட்டு சென்றபின் கடிதம் இருக்கின்றது இருவருக்கும். கனடாவில் இருக்கும் மொன்றியால் மாநகரத்தில் மைக்கேல் யூனிவர்சிட்டியில் மருத்துவ பீடத்தில் அவர்களுக்கு வைத்தியத்துறை கலாநிதி பட்ட படிப்புக்கு இடம் கிடைத்திருப்பதும் அதற்கான பொறுப்புகளை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்வதுமான கடிதம். கால்கள் நிலத்தில் படாமல் துள்ளி குதித்த வாசகன் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நேமிதா வீடு செல்கின்றான். அதேவேளை நேமிதாவும் அந்த கடிதத்தை கையில் எடுத்தவள் மறைத்து கொண்டு வாசகன் வரவை பார்த்து மகிழ்ந்து, என்ன வாசகன், வாருங்கள் இருங்கள் என்று கூறியதோடு அவர் ஒரு இடத்தில் நிற்கவில்லை. தன்னுடைய கடிதத்தை அவளுக்கு ஓ விரித்து காட்டி பெரிய மகிழ்ச்சி அடைகின்றார். நாங்கள் இருவரும் போகப் போகின்றோம், நாங்கள் அங்கே ஒரே இடத்தில் தான் தங்க போகணும் என்று எத்தனையோ கற்பனை கதைகளை அவர் அளந்து கொண்டிருக்கும் போலே அவள் கேட்கின்றாள், நாங்கள் இருவருக்கும் ஒரு கடிதமாக வந்தது, எங்கே உங்கள் கடிதத்தில் இருந்து பெயரை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சூட்சமமாகவும் சற்று நகைச்சுவையாகவும் கேட்டாள். அவர் சிரித்து கொண்டு, எனக்கு வந்தால் உனக்கும் வந்திருக்கும் தானே, என்ன நியமிதம், ரெண்டு பேரும் ஒரே ரேங்கில் தானே இருந்த நாங்கள் என்றாலும் எனக்கு அப்படி ஒரு கடிதம் பெறவில்லை என்று மறைத்து கொண்டாள். காரணம் என்னவோ தெரியவில்லை. தன் காதலனை விட்டு அவளால் இருக்கவும் முடியவில்லை. அதேவேளை தன் தந்தையை, தாயின் பாசத்தை அவர் மீது கண்ட அவள் தனியே அவரை விட்டுவிட்டு வெளிநாடு செல்ல விருப்பமில்லை. காரணம், அவர்களுக்கு உறவினர்கள் என்று யாரும் இல்லை. அவள் யாழ் நகர் யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து மாவட்டத்திலிருந்து வன்னி மண்ணுக்கு இடம்பெயர்ந்து வந்த ஒரு பெண். ஆனால் வாசகனோ வன்னி மண்ணில் பிறந்து வளர்ந்தவனுக்கு உறவினர்கள் நிறைய இருந்தாலும்
நியமிதாவுக்கு உறவுகள் என்று இல்லை. ஒருவாறு கவலையை வெளியே காட்டாமல் உறுதியாக தனக்கு கடிதம் பெறவில்லை வாசகன், எதற்கும் நான் திரும்ப கடிதம் எழுதுகிறேன், நான் யூனிவர்சிட்டிக்கு அறிவித்து பார்க்கிறேன் என்று கேட்டபொழுது, ஏன் பைக்கில் போ, ரெண்டு பேரும் போவோம், போய் கேட்டுட்டு வருவோம் என்று சொல்லி நேராக போய் கேட்கலாம் தானே, நாங்கள் பைக்கில் போவோம் என்று அவர் கூறுகிறார். அதுக்கு அவள் கூறுகிறாள், அப்படி இல்லை, நான் உங்கள் பைக்கில் வர முடியாது, பவனியா எங்கே, கொழும்பு எங்கே, நீங்கள் நான் இருவரும் ஒன்றாக போக முடியாது, அதெல்லாம் தேவையில்லை, அது கடிதம் வரும், நீங்கள் பொறுமையாக இருங்க. என்னென்ன கடிதம் வரும், ஒரு கிழமையில் நாங்கள் புறப்பட போடும், அதுக்கிடையில் என்னென்ன கடிதம் வரும், நாங்கள் போய் அந்த கடிதத்தை எடுத்து வருவோம் என்று அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவள் சொன்னாள், இல்லை அந்த கடிதம் வரும், நீங்கள் முதலில் போங்கோ, நான் பின்னால் வருவேன், எனக்கு வர்ற கடிதம் வரத்தானே செய்யும் என்று அவள் அவனை தேத்தி தேநீர் கொடுத்து வழி அனுப்பி வைக்கும் பொழுது போக முடியாமல் போகின்றான் தன் தாயின் வீட்டிற்கு வாசகன். போகும் வழியை பார்த்து அவன் திரும்பி சைகை காட்டியவன் திரும்பியவள் கண்களிலிருந்து ஆறாக பெருக்கெடுத்த கண்ணீரால் அவள் மனமுடைந்து போகின்றாள். தந்தை கமத்திலிருந்து வயலிருந்து ஓடி வருகின்றார். தந்தை வரும்பொழுது காலை உணவை அவள் தயார் பண்ணி அவருக்கு தாய் போல பரிமாறுகின்றாள். அவர் அருகில் இருக்கும் கிணற்றடியில் தன் கால்கையை அலம்பி சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்து காலை நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே வந்து அம்மா என்று குரல் கொடுக்கும் பொழுது தன்னுடைய தாயை அழைப்பது போல் தன் மகள் மீது அவ்வளவு பற்றும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்தவர், அம்மா நேமிதா என்று அவர் கூறி முடிப்பதற்குள் சாப்பிட வாங்குவோ அப்பா என்று கையிலே பிடித்து கொண்டு அவரை அந்த திண்ணையிலே இருத்தி அவருக்கு உணவு பரிமாறுகிறார். கண்களில் நீர் தளும்ப அவர் குளைத்து தன் வாயினுள் உணவை வைக்க சென்றவர் நேமிதா அம்மா என்று அவளுக்கு ஊட்டுகிறார். அவருக்கு அவளை விட உறவென்று கூற அந்த இடத்தில் யாருமே இல்லை. நேமிதாவுக்கு அவரை விட வேறு உறவில்லை. ஆனால் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வாசகன் ஒருவன் இருக்கின்றான். தன் தந்தைக்கு அப்படி யாரும் இல்லையே, பாதியில் அன்னையும் என்னை அவர் மடியில் கொடுத்து விட்டு சென்று விட்டாவே என்ற ஏக்கம். படித்தவள் அல்லவா, தந்தை பாசம் மனதில் நிறைய. சரி அப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, அப்பா குழைச்சி தாரதுன்னா நல்ல ருசியா இருக்கப்பா, எப்படி இருக்கப்பான்னு கேட்டு அளவளாவி அவரை சமாதானப்படுத்தி உணவை பரிமாறுகிறாள். அப்பொழுது அவர் கேட்கின்றார், நீங்கள் இன்னமும் வெளிநாடு போகிறதுன்னு சொல்லி வைத்தியத்துறையில் அங்கே படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, செலவில்லாமல் அரசாங்கம் கொடுக்கும் என்றெல்லாம் கூறினாய் மகளே, அது என்ன நிலைமையிலே இருக்குது? அதப்பா அப்படித்தான் அவ சொன்னவே, நானும் நிலவடிவாகத்தான் பரீட்சை எழுதினான், அது வரும், கடிதம் வரும் தானே அப்பா, வரும், வர வேணும், பார்த்து கொண்டிருக்கிறேன், அது எப்படியும் வரும் தானே, வந்தாலும் என்று இழுத்தாள். எதற்காக வந்தாலும் என்ற ஒரு இழுவை, படிக்க வேண்டியது தானே. அப்படியா அப்பா, சரி கடிதம் வரும்போது பார்ப்போம் என்று கூறியவள் அடுக்களைக்குள் நுழைந்து தேநீரை ஆத்தி கொண்டு வந்து கையிலே கொடுத்தாள். அன்றைய பொழுது அவளுக்கு கற்பனையும் நிதர்சனமும் இரு பக்கமும் அடிப்பது போல் அடித்து அடித்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றார். சுவேதன் வாசகனோ வெளிநாடு போகிறது உரிய அந்த உத்வேகத்தில் படுக்கை உடைகள் எங்கே, பொருட்கள் எங்கேன்னு எல்லாம் அள்ளி கட்டி இருவருக்குமாக சேர்த்து வாங்கி கொண்டு வருகின்றான். அப்பொழுது தாய் கேட்கின்றார், இது என்ன பொம்பளை பிள்ளைன்னு உடுப்பெல்லாம் வாங்கியிருந்திருக்க மகனே? ஓ நேமிதாவுக்கா, எப்பொழுதுதான் நீ அவளுக்கு தாலியை கட்டி என்ற வீட்டை கூட்டிக் கொண்டு வர போகின்றாய்? ரெண்டபுடன் அவன் மனதில் பெரிய உத்வேகம், ஏனெனில் அம்மாவும் பச்சை கொடி காட்டி விட்டார் தானே. நாட்கள் கடக்கின்றன, ஒரு வாரம்தான் இருக்கின்றது என்று கூறியவன், ஒரு வாரம் வந்துவிட்டது, ட்ரெயிலரும் நேரமும் வந்துவிட்டது, ஆனால் அவனோ போகவில்லை. நண்பர்கள் வருகின்றார்கள், என்னடா அமைச்சான், இன்னும் வழி கிடையா, போற இல்லையாடாப்பா, பொருடாப்பா, பொறு போமடாப்பா, பொறு என்று இவன் சற்று தடுமாற்றத்துடனும் குழப்பத்துடனும் கூறும்போது அங்கே பின்னால் நின்றவன் கூறுகின்றான்,
ஏன்னா பண்ணியும் இதாக கிடையாது மரியாதையே. அவங்க போயிருந்தானே டப்பா இல்லாமல் பெரிய ஹையஸ்ட் மாஸ்டர் இருக்கிறவங்க, அவங்க போகிறவன்தான கதைச்சவங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய இல்லை போல இருக்கு மச்சான். ஏனென்றால் அரணும் என்னென்னு தெரியலை மச்சான், இவனுக்கு தான் கடிதம் வந்திருக்கு. இது அவருடைய நண்பர்கள் அளவலாவிக் கொண்டிருக்கும் சத்தம் மெதுவாக வாசகனின் காதலும் ஒலிக்கின்றது. என்னடா அப்போ உங்களுக்கும் தெரியுமா கடிதம் விரையில், அப்போ விரையில் என்றால் மச்சான் நான் என்னென்று போகிறது. டே நீ போகாமல் நேமிதாவே உனக்கு பரீட்சை எழுத போகிறாள். நீ எழுதின பரீட்சைக்கு உனக்கு கிடைத்த மார்க்ஸுக்கு உனக்கு கிடைத்த தகுதியடாப்பா இது. நீ இப்போ இதை நாங்களெல்லாம் தவம் இருக்கக்கூட பணத்தை வச்சு ஒன்றும் போகலாம் கிடக்கணும்டாப்பா. உனக்கு கிடைச்சது ஸ்காலர்ஷிப்படாப்பா, இதை போய் மிஸ்யூஸ் பண்ண போகிறேன்ற சும்மா கதையை விட்டு. அம்மா இவன் சுக்கிரம் இல்லாத விடுங்க, நான் உங்களை கொண்டு அனுப்பி போடுவாரம். இல்லை மோனே, நானும் வரப்புறேன்னு என்ற பிள்ளைய வழி அனுப்ப என்று பயண ஒழுங்கள் தடற்புடலாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளை நேமிதாவோ தனக்கு கடிதம் வரவில்லை, தான் தந்தை விட்டு போக முடியாது என்ற அந்த வைராக்கியத்துடன் மனதை கல்லாக்கி வாசகனின் வீட்டுக்கே வராமல் வாசகனுக்கு எந்த பதிலும் அறிவிக்காமல் மறைந்து நிற்கின்றாள். வாசகனோ இருதலை கொள்ளி எறும்பு போல் அங்கு செல்வதா இங்கு செல்வதா என்று ஆத்திரத்துடன் பைக்கை எடுத்தான். அதிவேகமாக விசை முடுக்கியை இழுத்து விட்டு செல்கின்றான் நியமிதாவின் வீட்டுக்கு. நியமிதாவின் வீட்டின் முற்றத்தில் போய் நின்றவன் இது ரெண்டு மூன்று தடவை தன் விசை அழுத்தியை முறுக்கி முறுக்கி முறுக்கி பார்த்துவிட்டு இறங்கி செல்கின்றான். நியமிதா, நியமிதா, நேமி, நேமி, நேமி, எத்தனை வாட்டி விதம் விதமான ஓசையில் அழைக்கின்றான் நேமி. குரல் கொடுக்கவும் இல்லை. நேமியின் வீட்டு படலை பூட்டு போட்டிருக்கின்றது. அவளுக்கு நன்றாக தெரியும் வாசகன் செல்லமாட்டான் தன்னை விட்டு. வாசகன் எப்படியும் தன்னை தேடி வருவான். நான் செல்லாது விட்டாலும் அவன் சென்றால் போதும் தானே, அவர் வைத்தியராயினால் போதும் தானே, காலம் முழுக்க அவருக்கு நான் சேவை செய்ய அவர் நாட்டுக்கு சேவை செய்வார் தானே என்ற முடிவுடன் அவள் இருக்கின்றாள். நண்பர்கள் பின்னால் புடைசூழ வந்து அவனை முடுக்கி இழுத்து பறித்து அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். போக மனமில்லாமல், முடிவு தெரியாமல், என்ன நடந்ததென்று தெரியாமல் சுவேதன் அவர்களுடன் சென்று எல்லோரும் புகை வண்டியில் ஏறி கொழும்பு வந்து ஆகாய மார்க்கமாக கனடாவுக்கும் சென்று விட்டான். சென்ற செய்தி வீட்டிற்கு கிடைக்கின்றது. அந்த செய்தி நேமிதாவுக்கு கிடைக்கின்றது. அதன் பின் தான் அவள் மகிழ்வடைகின்றாள். நான் தலை காட்டியிருந்தால் அவர் சென்றிருக்க மாட்டாரே என்று. கனடாவுக்கு வந்த வாசகன் கேள்விக்குறியானான். திடீரென்று ஒரு முகத்துடன் படித்து ஒன்றாக படித்து ஒன்றாக நாங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அவள் அந்த ஸ்காலர்ஷிப்பை உதாசீனப்படுத்தி விட்டாளா அல்லது ஸ்காலர்ஷிப் கிடைக்கவில்லையா, அவனுக்கு எல்லாம் பூதகமாக இருந்தது. தொடர்பு கொள்கின்றான். அவளிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. தாயிடம் விசாரிக்கும் போது தாய் கூறுகின்றார், அவரும் கடிதத்தில் எழுதுகின்றார், இந்த பக்கம் வர்றதில்லை பிள்ளை, அவங்கள காண இல்லை மகனே என்று தாய் ஒரு மாதிரி சமாளிக்கின்ற. நண்பர்களோ பதில் கூறுவதா கூறுவது இல்லையா என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் அவள் வைராக்கியத்துடன் இந்த 4 வருட படிப்பு அவர் முடித்து வரும் வரைக்கும் தான் அவருக்கு எந்த விதமான நினைவிடைந்தலும் கொடுக்கக்கூடாது என்று மௌனமாகின்றார். நம்பிக்கை. வாசகன் பட்டம் பெற்று வந்து நாட்டுக்கு சேவை செய்யட்டும், அவருக்கு நான் சேவை செய்வேன் என்ற அந்த நல்லெண்ணத்துடன் அவள் இருக்கின்றாள். வாசகனுக்கோ போற இடமெல்லாம் பூடகமாகவே இருக்கின்றது. அவன் இருக்கும் வேளை நாட்டில் கலவரம், நிலைமைகள் மாறியது. நேமிதாவின் வீட்டுடன் தந்தையும் நிலப்புலன்களும் அட்டுழியக்காரர்களின்
ஆபாசத்துக்குள் அகப்படுகின்றது, தீக்கிரியாக்கப்படுகின்றது. சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்த நேமிதா செல்லுமிடம் அறியாது தவித்து போனாள். இடம்பெயர்ந்து சென்றவர்களுடன் அவளும் அனாதை போல் சென்று விட்டாள். சென்றவள் ஒரு நாள் வாசகனின் செய்திகளை கேட்டு, வாசகன் நன்றாக படிக்கின்றான், நல்ல புள்ளிகள் பெறுகின்றான், விரைவில் பட்டம் பெற்று வருவான் என்று நண்பர்கள் மூலம் அறிந்தவள் இறைவனை நினைத்து உருகுகின்றாள்.

ஆண்டவனை தவிர யாரிடமும் தன் நிலைமையை எடுத்து கூறி ஆறுதல் பெற முடியாத அநாதையாகின்றாள் நீமிதா. வாசகனுக்கு தன் நிலைமையை எழுதி வாசகனிடம் இந்த உதவி பெறுவதோ என்றால் அவனுடைய முகவரி கூட அவளுக்கு தெரியாத நிலையில் அவன் கனடாவில் தொடர்பை துண்டித்து வாழ்ந்தவள் தன் தந்தைக்காக வாழ்ந்தவள் தந்தையை இழந்தாள், சொத்துக்கள் இழந்தாள், இருந்த குடிநிலமும் பறிபோய் இடம்பெயர்ந்து சென்று வந்து முன்பின் தெரியாத இன்னுமோர் கானகத்தில் ஓர் சிறு கிராமத்தில் அயலவர்களுடன் அனாதையாக வாழும் நேமிதாவுக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை. ஆண்டவனிடம் வேண்டுகின்றாள். தன் ஆசை கனவுகள் அத்தனையும் சாம்பலாகி போக அவள் விரக்தி அடைகின்றாள். நாட்டு நிலைமைகளை எல்லாம் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அறிந்த வாசகனோ தொடர்பலைகள் துண்டிக்கப்பட்டு தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் தொடர்பாட முடியாமல் தவிக்கின்றான். தன் அன்னையின் நிலை தெரியாமல் அல்லல் படுகின்றான். அதனிலும் மேலாக தாயிலும் மேலாக தன்னை தாங்கி நடக்கக்கூடிய தன் இதயம் நிறைந்தவளின் விவரம் தெரியாமல் துடிக்கின்றான். அந்த வேளையில் நாட்டில் சரமாரியாக பொழிந்த அந்த விமான குண்டு வீச்சில் வாசகனின் தாய் பலியாகின்றாள் என்ற செய்தியை காலம் தாமதித்து அறிந்த வாசகன் புழுவாய் துடித்து மீன் எங்கும் அனலாய் கொதிக்க அங்கலாய்க்கின்றான். அப்படி இருந்தும் யார் யாரோ உடன் பேசி உயர்நிலை மக்களுடன் தொடர்பாடி வவனியா சென்று தன் தாயை இறுதிக்கடனுக்காக அங்கே செல்கின்றான். அங்கே விரைவாக பயண சீட்டுக்களை ஒழுங்கு பண்ணி சென்றவன் கண்ட காட்சி

ஆராத்திகர்கள் அல்லலரும் அந்த வாசகன் அருகில் அவன் பாடசாலை நண்பர்களும் உறவினர்களும் தாங்குகின்றார்கள். ஆனால் அவன் கண்களோ தேடுகின்றது அந்த இறுதிச் சடங்கின் கூட்டத்தில் தாய்க்கு தாயாக தாரமாக தன்னுடன் வாழ்க்கை நடத்துவேன் என்று கூறியவள் எங்கே இருக்கின்றாள் என்று நேமிதாவின் முகத்தை தேடுகின்றான். நிலவு அருகில் இருக்க அதை சூழ்ந்துள்ள முகில்கள் நிலவை எங்கே இருக்கின்றது என்று தேடி தேடி ஓடி அலைவது போல் அவன் அலைகின்றான். நிலவை காண முடியவில்லை. ஒருவேளை இவள் தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருப்பாளோ என்று அன்றிரவு கொழும்பு செல்லும் வண்டியில் அவன் பயணமாகின்றான். அந்த விடுதியில் ஏதும் இருக்கின்றாளோ என்று பார்ப்பதற்கு சென்றதை இவன் நண்பர்கள் அறிகின்றார்கள். அங்கு சென்றால் அவனுடைய பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அங்கே சென்று அந்த விரிவுரையாளரிடம் கேட்கின்றான் தன்னுடைய நிலையை. அவர் வாயில் கை வைத்துக் கொண்டு பிரமித்து போய் கூறுகின்றார், நீங்கள் இருவரும் தானே எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு பெயரெடுத்து கொடுப்பீர்கள் என்று எண்ணினேன். நீ சென்று விட்டாய், நீமிதா ஏன் வரவில்லை? அவளுக்கு தானே கடிதம் கிடைக்கவில்லை ஐயா என்று கூறுகின்றான். இல்லை, இருவருக்கும் ஒரே நேரத்தில் தான் கடிதம் வந்தது என்றதும் சுக்கு நூறாகியது வாசகனின் எண்ணங்கள் எல்லாம். என்ன நடந்தது, என்ன சதி நடந்தது என்று தெரியாமல் வெளியே வருகின்றான். அவர்கள் ஓடியாடி திரிந்த நிழல் மரங்கள் பூம் செடிகள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கின்றன. அங்கே வந்து நினைத்து நினைத்து அவன் பார்க்கின்றான், என்ன நடந்தது, ஏன் இந்த நிலை, என்ன என்ன என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் எண்ண அலைகள் சிதற அவன் மரத்தடியிலிருந்து சிந்திக்கின்றான்.

பதில் காண முடியாத புதிராக இருக்கும் நேமிதாவின் எண்ணங்களால் சித்தம் கலங்கி சிதறுண்டு போனான் வாசகன். அந்த இடத்தை விட்டு அவசரமாக நகர்ந்தவன், ஏதோ நடந்து விட்டது, என்ன நடந்தது, என் எதிர்காலம் என்ன, எதற்காக நான் கனடாவிற்கு போக வேண்டும், வைத்திய துறையில் பட்டம் பெற வேண்டும், யாருக்காக யாருக்காக யாருக்காக எதற்காக என்ற கேள்வி மேல் கேள்விகள் சம்மட்டியால் இதயத்தை அடைக்க வீட்டை நோக்கி புறப்பட்டு வந்தவன் புகை வண்டியில் ஏறுகிறான். புகை வண்டி அவனின் மன கொதிப்பை விட மேலும் கொதிப்படைந்து பாரம் தாங்க முடியாமல் இழுத்துக்கொண்டு படபடவென்று செல்கின்றது. இவன் கொழும்புக்கு வந்ததை அறிந்த நண்பர்கள் சுற்றுமுற்றும் தேடி அலைந்து

கூந்தல் பிசுபிசுக்க. அவளை யாரும் அணுக முடியாதவாறு அவள் அலங்கூலமான நிலையில் மாற்று உடைக்கு கூட வழியில்லாமல் அங்கே எல்லா எண்ண குவியல்கள் குமுறல்களையும் புதைத்துவிட்டு என்னால் தானே இந்த நிலை. அன்று அவர் அழைத்த போது நான் சென்றிருந்தால், இல்லை இல்லை நான் சென்றிருந்தால் என் தந்தையின் நிலை இப்படி. அவளின் கேள்வி கணைகள் அவளை சிதறடிக்க காண்கின்றார்கள் நண்பர்கள். நிமிதா, நீங்கள் நிமிதா தானே? அவள் மௌனமாக இருக்கின்றாள். கண்ணீர் பதில் கூறும் பொழுது நிமிதாதான் என்று அறிந்து கொண்டு, ஏன் நிமிதா உனக்கு இந்த வேலை? உன்னாலே என்ன நண்பர்கள் அவ்வளவு அவனை நாங்கள் இழக்க போறோம். இப்ப அவன் வந்து இங்கே நிற்க மாட்டான், தாயின் சித்து போனா அவன் கொழும்பு கோடி விட்டான், நீ அங்கே நிற்கிறாய் என்று. ஐயோ, அவருக்கு என்ன நடந்தது, அவற்றி அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று ஒன்றுமே தெரியாமல் மயங்கி விழுகின்றாள் நேமிதா. தண்ணீர் எடுத்து தெளித்து, அவன் நேற்று ட்ரெயின் புகைவண்டி எடுத்து சென்றவன், வருவானோ தெரியாது, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று. ஐயோ, என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று அவள் கதறுகிறாள். மோட்டர் சைக்கிளில் தன்னுடைய நண்பர்கள் அவளை ஏற்றி கொண்டு வவனியா புகையிறத நிலையத்தை நோக்கி வருகின்றார்கள். வாசகன் அமர்ந்த புகை வண்டியோ வேகமாக விரைந்து வந்து வவனியா தரிப்பிடத்தில் நிற்கின்றது. ஆனால் வந்து நின்ற பொழுது அவன் எங்கே வந்து விட்டோம், தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாத சித்த பிரமையாகின்றான் வாசகன். நிலவொன்று இருக்கின்றது, அந்த நிலவை சுற்றி சுற்றி வந்த முகில் அந்த நிலவை தேடுகிறது, அந்த நிலவை மட்டும் தேடுகின்றது. அங்கு கலையிழந்த ஓவியமாக வாசகனை கண்ட நேமிதா கண் கலங்குகின்றாள். வாசகனுக்கோ யாரென்று தெரியவில்லை. ஆனால் உள்ளத்தில் ஓர் எண்ணம் துளிர் விடுகின்றது. அவன் நாலில் மூன்று பகுதி சித்த பிரமை ஆகிவிட்டான் என்று தெரிகின்றது. ஆனாலும் அந்த ஒரு கணம் அவளை உற்று பார்த்தவுடன் அவன் மனம் கேட்கின்றது.

ஒரு துளி நினைவு மட்டும் அவன் உணர்விலே தோன்ற, அங்கு நிற்பவள் தன் நீமிதா என்றது மட்டும் அவனுக்கு தெரிகின்றது. ஏன் அவற்றை நினைவிழந்து விட்டான் வாசகன்? வாரி துடித்து அணைக்க வேண்டியவன் வாசல் வரை வந்து நினைவிழந்து விரலால் தன்னை சுட்டி காட்டிக்கொண்டு விழுகின்றானே என்று ஓடோடி சென்றவள் அவனை தாங்குகிறாள். ஆனால் அவனுக்கோ அவள் யாரென்று புரியவில்லை. நிலவை தேடிய முகில் நிலவில் சென்று முட்டிய போது கூட அந்த முகில்களால் நிலைத்து நின்று அனுபவிக்க முடியாமல் அலைகளாக செல்கின்றது காதல் மட்டும் அங்கே நிலைக்கின்றது. இருவர்களுக்கும் நண்பர்கள் அமைதி பெற நீவிதாவின் மடியில் காலம் முழுவதும் குழந்தை போல் ஆகின்றான் சுவேதன்.

காற்றலையில் நீங்கள் இதுவரை கேட்டது காற்றோடு கதையும் காணமும், நிலவை தேடும் முகில். மூலக்கதை சிந்தனை செல்வன். பாடல்கள் தெரிவு மொன்றியல் தமிழ் வானொலி மீரா. வானலையில் குரல் வடிவம் சிந்தனை செல்வன். யாவும் கற்பனை.

காற்றலையில் தமிழ் வந்த காற்றோடு கதையும் காணும் நிகழ்வினை தயாரித்து வழங்கிய மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர சேவையில் சிந்தனை செல்வன் வழங்கியதை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதற்குரிய விமர்சனங்களை நீங்கள் வானொலியில் வந்து 613-703-2-8 என்ற தொலைபேசி இலக்கத்திலோ 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்திலோ உங்கள் விமர்சனங்களை கூறிக்கொள்ளலாம். உங்கள் விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி வானொலி உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றோடு கதையும் காணமும்.

யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூல், பெஸ்ட் ரேட்ஸ், பெஸ்ட் சர்வீஸ், பெஸ்ட் ட்ரைனிங். 20 வருட அனுபவத்துடன் தொடர்புகளுக்கு ராதா 514-337-1337. மிக விரைவாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு யூனிவர்சல் டிரைவிங் ஸ்கூலை தொடர்பு கொள்ளுங்கள். யூனிவர்சல் டிரை

உலக உறவுகளின் உன்னத வானொலியாக இப்பொழுது MTR FM. மோன்ட்ரியல் சேனல் ரேடியோ.

0: சிறந்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டுமா? தாமதமின்றி உடனடியாக வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 25 வருட கால அனுபவம் செல்வா மாஸ்டர். தொடர்புகளுக்கு 613-930-0870.
1: இருக்கின்றீர்களா?
2: ஆம், நான் நலமாக இருக்கேன். நீங்கள்? வானலையில் யாரென்று தெரிந்து கொள்ள?
1: நான் சாந்தி தங்கராஜா.
2: சாந்தி தங்கராஜா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம்.
2: நல்லது, நல்லது. நீங்கள் வானலைக்கு வந்தது மிக சந்தோஷம். உங்களை போன்றோருடைய விமர்சனங்கள் எங்களுக்கு நல்ல ஆதங்கமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். கூறுங்கள்.
1: நிச்சயமாக, ஒரு கதாசிரியர் என்று கூறும் பொழுது அவரது படைப்பு விமர்சகனை சென்றடையும் போது அந்த விமர்சகன் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அது அப்படியே வரும்போதுதான் அந்த படைப்பிலக்கியத்தை வந்து முழுமையாக்குகின்றது என்பது எனது தாழ்மையான கருத்து. எப்பொழுதுமே வந்து நாம் ஒன்றை உருவாக்கி விடுவோம், ஆனால் அது மற்றவர்கள் பார்வையில் அதற்கு எவ்வளவு தூரம் அந்த அங்கீகாரம், அந்த ரசனை எப்படி போகின்றது என்பதை பொறுத்து தான் அந்த விமர்சகரின் விமர்சனம் வந்து அங்கே தெளிவுபடுத்தும். இது என்னுடைய கருத்து.
2: எந்த படைப்பானாலும் படைப்பவர்களுடைய அந்த படைப்பினுடைய பெருமதி பார்வையாளர் ரசிகர்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றது. அவர்கள் தரும் ஒரு பந்தை நாங்கள் ஒரு சிவரை வீசினால் அந்த பந்தில் திரும்பி வரும் வேகத்தை கொண்டு எறிந்த பந்தின் வேகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வது போல இந்த படைப்பினுடைய தரத்தை, அதனுடைய பெருமதியை வாசகர்கள் ரசிகர்கள் ரசித்து வந்து கூறும் பொழுதுதான்
0: வானொலியில் இன்ப தமிழ் பரப்புகிறது,
2: மகிழ்வாக இருக்கும். கூறுங்கள்.
0: முன்ஸ்ரீஹார் தமிழ் ரேடியோ.
1: கூறுவது சரி, ஆனால் படைப்பு இந்த இது வந்து ஒரு காலத்தால் இப்படியான கதை என்று கூறுவதை விட நான் இது வந்து உண்மையாக ஒரு நடந்த ஒரு விடயமாக நான் உங்கள் கற்பனையில் இது வந்திருந்தாலும் அந்த கடந்த காலங்களில் எமது மக்கள் பட்ட வேதனைகள், சோதனைகள், நிறைய நிர்பந்தங்கள் என்று நிறைய இன்னல்களை சந்தித்திருந்த ஒரு மிக கொடிய காலகட்டமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இப்படியான எவ்வளவோ உறவுகள், உணர்வுகள் அத்தனையும் வந்து மிகவும் வேதனைக்குரியதாக இல்லாமல் போய் அந்த பிரிவு துயர் அடுத்தது. அதில் பார்த்தது வந்து அந்த தாயை பிரிந்த வேதனை, காதலியை பிரிந்த வேதனை, நண்பர்களை பிரிந்த வேதனை, ஊரை உறவை உற்றவரை, அங்குள்ள செடிகளை கொடிகளை, அந்த இயற்கையோடு சேர்ந்த அந்த சூழ்நிலையில் அமைந்த அந்த இனிமையான இயற்கையான அந்த காலத்தை இழந்த அந்த வேதனை. கடல் கடந்து வந்து விட்டாலும் அந்த உணர்வுகள் வந்து அவருக்கு இங்கிருந்தாலும் கூட அந்த உணர்வுகளால் பின்னப்பட்ட ஒரு உருவமாகத்தான் அந்த கதையின் நாயகனை நான் அங்கே பார்த்து கொண்டிருந்தேன். உங்கள் கற்பனையில் வந்து அந்த நாயகனை நான் பார்த்து கொண்டிருந்தேன். யதார்த்தமும் அதுதான். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சபாசு கூற வேண்டும். ஏனென்றால் இதனை வந்து அப்படியே கண் தத்ரூபமாக கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். எல்லோரும் நிறைய பேர் இதற்கு வந்து விதிவிலக்கானவர்கள் என்று கூற முடியாது. ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் ஒரு சில எங்கள் சொந்த வாழ்வியலின் சம்பவங்களை கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஒருவர் அந்த காலகட்டத்தில் இறந்து விட்டால் கூட அங்கே செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை வந்து நிறைய உள்ளங்களுக்கு அமைந்திருக்கும். அத்தனை உள்ளங்களுக்கும் வடிகாலாக கூட இது இருந்திருக்கும். அந்த உணர்வுகளை வந்து அப்படியே எடுத்து வந்து விட்டீர்கள். அதனை விட நீங்கள் அந்த கதையை நகர்த்தி செல்லும் விதம், படிப்படியாக அந்த கதையை எப்படி கொண்டு செல்வது என்பதை வந்து நீங்கள் ஆழமாக ஒரு நல்ல விருட்சமாக உங்களுக்குள் அதை வளர்த்து வந்திருக்கின்றீர்கள். அந்த நிலை அங்கே நன்றாக தெரிகின்றது. அட்டோடு தெரிவு செய்த அந்த பாடல்கள் கூட மிகவும் அருமையாக கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது என்று கூறும் அளவிற்கு நல்ல பாடல்கள், நல்ல கதை அம்சம். அதுதான் நான் கூறிய மாதிரி காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள், உறவுகளாலும் உணர்வுகளாலும் பின்னப்பட்ட ஒரு சோக கீதம் என்று கூறலாம். ஆனால் முடிவை வந்து நன்றாக அமைத்திருந்தீர்கள், அதற்கு ஒரு வாழ்த்துக்கள். அந்த முடிவை தான் நினைத்தேன், அது பிரிவிலே சென்று விடுமோ ஏற்றுக்கொள்வாரா, அது நடக்குமா என்று ஒரு ஒரு கேள்வி அங்கே இருந்தது. இல்லை, அதை சுபமாக மங்களமாக முடித்து வைத்த கதாசிரியருக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது போல நான் இன்னும் நல்ல படைப்பு இலக்கியங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்த்து காத்திருக்கும் வாசகர்களில் நானும் ஒருத்தி என்பதை பணிவன்போடு கூறிக்கொண்டு வாழ்க வளர்க. நீங்கள் படித்திருக்கும் அந்த பேனாமுனை உயர்வாக ஆழ மர விருட்சமாக மேன்மேலும் மேல் நோக்கியே நகர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை அன்போடு மன நிறைவோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: நன்றிகள் சகோதரி சாந்தி. உங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் எனக்கு நல்ல ஊட்டச்சத்தாகவும் உற்சாகத்தையும் தருகின்றது. என்னுடைய கதையினுடைய சாராம்சத்தை நன்றாக ஊன்றி கவனித்து ரசித்திருக்கின்றீர்கள். என்னுடைய அந்த படைப்பு படைப்பில் வந்து அந்த பாசம் முக்கியமாகவும், தாய்க்கு பின் தாரம் என்று ஒன்று இருக்கின்றது, காதல் ஒன்றுதான் என்று ஒருமுறைதான் என்பதையும், அவர் ஆடம்பரமான வாழ்க்கைகள் கிடைத்தும் தனக்கு கிடைக்க வேண்டியது தன்னுடைய காதல் தான், அது நிலவு ஒரு ஒன்றுதான், அதை சுற்றி அந்த முகில்கள் ஓடி செல்கின்றது, ஆனால் நெருங்கினாலும் கூட அதை உணர முடியாத ஒரு நிலைதான் அந்த கதாநாயகன். எனக்கு இப்பொழுது கண்கலங்குகின்றது அந்த கதாநாயகனை நினைக்கும் பொழுது. இறுதி நேரத்தில் அந்த நிலவை அவன் தேடித்திருந்த நிலவை அடைகின்றான், ஆனால் அது நிலவுதானா என்னவான் அவனால் உணர முடியாமல் போகிறது. ஆனால் அதே நேரத்திலும் அவளுக்கும் வேறு உற்றார் உறவினர் யாரும் இல்லாத ஒரு தியாக வந்த நேரத்தில் தான் நினைத்தவன் தன் மடி மீது வந்து விழுந்து விட்டான் என்றால் இனி அவள் வந்து அவனை அவள் பார்க்கலாம், இதெல்லாம் அந்த கதை பேர் நீளலாம். அந்த கடைசி நேரம் அவனுக்கும் தாய் ஒன்றை தவிர உறவுகள் இருந்தும் வேறு ஆதாரம் இல்லாமல் அவனுக்கு படிப்பு பட்டம் பணம் ஒன்றும் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, இன்பத்தை கொடுக்கவில்லை. அவனுடைய இவள் தான், அதான் எல்லா இடம் தேடுகிறான் நான், பைத்தியமாக அலைந்து ஓடி திரிந்து வந்து கடைசியாக அந்த ஒரு துளி நினைவு அவனுக்கு, அந்த காதல் என்ற நிலவில் அந்த ஒளி இருப்பது போல காதல், அந்த காதல் உணர்வு அவன் மனதில் இருந்து அந்த அவளும் அதற்காகத்தான் அந்த கதாநாயக இறுதியில் அழகிழந்த ஓவியம் போல் படைக்கப்படுகிறான். முதல் இருந்த மாதிரி என்றால் அங்க யூனிவர்சிட்டியிலிருந்து வெளிக்கிடும் போது படைத்த வடிவில் கூறப்போனால் டக்கண்டு அவர் பிடித்து விடுவார். அவள் வந்து அடையாளம் காணக்கூடிய நேரத்திலும் அவனுக்கு அந்த உணர்வு தட்டி கூறுகிறது, அதுதான் உண்மையான காதல். வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியவில்லை. கையை நீட்டிக்கொண்டு போகும் பொழுது அவன் கீழே விழும் இடத்தில் அவள் தாங்கிக்
1: கொள்கின்றாள்.
2: எப்பொழுதும் ஒரு ஒரு கொஞ்சம் இதயத்தை தொடக்கூடிய வகையில் சில, அதுதான் இந்த எத்தனையோ காவியங்கள் காப்பியங்கள் எத்தனையோ எழுத்தாளருடைய இதுகள் எல்லாம் இருக்கைகளை நாங்கள் சிறு எழுத்தாளர்கள் எழுத்தாளர் என்று கூறுவதற்கே அருகதை இல்லை எங்களுக்கு. இருந்தாலும் அந்த படைப்பு தன்மை எனக்கு 41 வருடங்களுக்கு முதல் கிடைத்த சிந்தனை செல்வன், அந்த சிந்தனை இன்னும் எனக்கு அந்த சிந்தனை ஓட்டம் இருக்கின்றபடியால் இன்று நான் பெருமைக்காக கூறவில்லை. சகோதரி மீரா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நான் ஐரோப்பிய நாட்டுக்கு சென்று வந்துவிட்டேன், 2-3 வாரங்கள் காற்றோடு கதையும் காலம் போகவில்லையே அப்படி என்று ஆதங்கப்படும் பொழுது என்னிடத்தில் ஒன்றுமே தயாரான நிலையில் இல்லை. அப்போ ஒரு சில பாடல்களை கொடுத்து விட்டு நான் வெளியே சென்று விட்டேன். வேலைக்கு வேலையால் வந்து சரி நான் செய்கின்றேன். பாடலை வைத்து கொண்டு கருவண்டை போட்டது என்னவோ கடைசி முடிவா இப்படி வந்து ஜனரஞ்சகமாக முடியும் என்று நான் இன்னைக்கு அன்னை கலை தாக்கி நான் அடிபணிந்து வணங்குகிறேன்.
1: ஓ,
2: அது வேற பாடல்களும் தந்து அந்த பாடல்களை வைத்துக் கொண்டுதான் இந்த கதையை சிருஷ்டிச்சேன். ஒரு ஒரு கடுதாசி மட்டும்தான் இந்த முன்னாலே இருக்குது. அந்த வளத்தை கொடுத்த அன்னை கலை வாணிக்கு மீண்டும் நன்றி கூறுவதோடு அல்லாமல், இப்படி உங்களை போன்ற ரசிகளுடைய விமர்சனம் எனக்கு நல்ல உரமூட்டி கொண்டிருக்கின்றது. நன்றி சகோதரி. மீண்டும்
1: என்று அந்த முகில்கள் மறைத்த சோக நிலவை தரிசித்ததில் எனக்கும் பேர் ஆனந்தம். இனி அந்த முகில் என்ற அந்த திரை விலகி அது முழுமையான நிலவாக மீண்டும் பிரகாசிக்கும். மீண்டும் மீண்டும் என் இதய பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன்.
2: நன்றி சகோதரி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி சகோதரி, நன்றி.

தொடர்ந்தும் 5 நிமிடங்களுக்கு இந்த வானொலியில் காற்றோடு கதையும் காணும் விமர்சனங்களை எடுத்து வருபவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 6137030028 அல்லது 5145912379 என்ற தொலைபேசிக்கு நீங்கள் அழைத்தால் சிந்தனை செல்வன் உங்களுக்கு பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கின்றேன். உங்கள் விமர்சனங்களுக்கு நன்றி. Thank you.

நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் 24 மணி நேர தமிழ் சேவையில் எதிர்வரும் சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றை எடுத்து வர இருக்கின்றோம். ஈழத்தில் மூத்த எழுத்தாளர் கலாபூஷணம், கலைஞர் திலகம், தமிழ் மணி, இலக்கிய செல்வர், தமிழ் அறிஞர், இலக்கிய ஜோதி, கலாநிதி, முல்லைமணி வே சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்கள், விரிவுரையாளர், ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர், இறைப்பதம் எழுதியதை தொட்டு மொன்றியல் தமிழ் வானொலியில் சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வொன்றை நிகழ்த்த எதிர்பார்த்துள்ளோம். அவரிடம் படித்த மாணவர்கள் கனடாவில் உலகில் எங்கிருந்தாலும் இந்த நினைவேந்தலுக்கு அவர்கள் தங்கள் பங்களிப்பாக வந்து தங்கள் அஞ்சலியையும் தங்கள் மனதில் பட்டதையும் எடுத்து கூறலாம். வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் 2179. மீண்டும் கூறுகின்றேன், 514-519-2379. கலாநிதி முல்லைமணி ஆசிரியர் அவர்களின் ஆசான், என்னுடைய ஆசான், விரிவுரையாளர், என்னுடைய ஆசிரியர் கலாசாலையில் அவரிடம் பயிற்சி பெறும் பாக்கியம் பெற்ற வகையில் அவர் இறப்பு எனக்கு கவலையை தருகின்றது. அந்த வகையில் அவருக்காக எதிர்வரும் சனிக்கிழமை 1 மணிக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையில் நினைவேந்தல் நிகழ்வு பெறும். தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்கள், அவருடைய மாணவர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடன் பழகியவர்கள், அவரை தெரிந்தவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று அவருடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு, அவருடைய ஆன்ம சாந்திக்காக நாங்கள் அஞ்சலிகளை செலுத்துவோம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நேரம் சரியாக 9:25. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:53. சரியா 9 மணிக்கு உங்களோட நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்க வேண்டும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா இன்று உங்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். நேர் விருப்பம் எல்லோரும் இணைந்து உங்கள் விருப்ப பாடல் எப்படி என்றால், இன்று நீங்கள் சற்று துள்ளிசை பாடலாக கேட்டால் என்ன, அது பழைய புதிய பாடலாக இருந்தாலும் கூட துள்ளிசை பாடலை நீங்கள் எடுத்து வாருங்கள். முதலில் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். என்னுடைய முதல் இசை கைகளுக்கு கிட்டவில்லை, அதனால் வேறொரு இசையோடு நான் வந்திருக்கிறேன். அதனால் எல்லோருக்கும் தெரியாது என்று நினைக்கிறேன். ஒரு கண்ணன் பாடலை கேட்போம், அதை தொடர்ந்து நீங்கள் காற்றலையில் இணைந்து கொள்ளலாம். சரியாக நேரம் சொல்லியிருக்கிறேன். சரியாக இந்திய இலங்கை நேரம் 9:26. 9 மணிக்கு உங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும். சற்று தாமதமாக ஆரம்பமாகி இருக்கிறது. முதலில் மறு ஒளிபரப்பாக சிந்தனை செல்வன் அப்பாவுடைய நிகழ்ச்சி சென்றது அல்லவா, அதனால் அதை சற்று இடைநிறுத்தி இருக்கிறேன். கனடிய நேரம் சரியாக 11:54. நீண்ட நாட்களுக்கு பின்பாக மீண்டும் உங்களை காற்றலையில் சந்திக்க உங்கள் மீரா. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். சரியா, கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அழைப்புக்கு வரலாம். இந்த கண்ணன் பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள்.

அது சற்று பாடல் மாறிவிட்டது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைந்து கொள்கிறோம் அல்லவா, அதனால் பாடல்கள் சற்று மாறி இருக்கலாம். சரி, நல்ல ஒரு பாடலோடு இணைந்து கொள்வோம்.

0: நிகழ்ச்சியை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வந்திருக்கிறார். அப்ப விடாமல் நிகழ்ச்சி கேட்கிறீங்க என்றது மட்டும் நல்லா தெரியறது இல்லையா?
1: நலமா
0: இருக்கிறீங்களா ஜெகவ் சாதிக்கண்ணா? நீங்க
1: இங்க எல்லா அனைவரும் நல்ல நலமா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்காங்களா?
0: அப்பா நலமா இருக்கிறார், நான் நலமா இருக்கிறேன், காற்றலைக்கு நலமா வந்திருக்கிறேன்.
1: நிச்சயமா நிச்சயமாமா.
0: எங்க
1: பாக்கலாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: அப்படியா? எப்படி காலநிலை அங்க உங்களுடைய நாட்டில?
1: கடுமையான வெயில் தாமா, கடுமையான வெயில் தாமா இங்க
0: வெயில். ஆஹா, சரி. உடனுக்குடனே உங்களுடைய பாடல்களை கொடுக்கலாம் இருக்கிறேன். ஒரு துள்ளிசை பாடலாக கேளுங்க பாப்போம். இன்றைக்கு துள்ளிசை பாடலை தான் கேட்கிறேன் நான்.
1: சரிம்மா, எனக்கு வந்து இரு துருவம் அப்படிங்கிற படத்துல இருந்து
0: என்ன பாடல் அது? கேட்கவில்லை. எங்கே
1: தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே?
0: அங்க பாடி காட்டுங்க பாக்கலாம்.
1: இன்றைய ஆழி திருவாரூர்ல ஆழி தேரோட்டம் அல்லவா, அதுக்காக அனைத்து நேர்களுக்காக அந்த பாட்டு கேக்குறோமா.
0: அதுல ஆடி தேர் என்று சொல்றீங்க, ஆடி தேர் என்று சொல்றீங்க, அதுக்குள்ள தேரு பார்க்க
1: வந்தமா. ஆழி
0: பக்தியோன்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிற பொண்ணை தானே கூப்பிடுறீங்க நீங்க. சூப்பர், நல்லா இருக்கு. நன்றி. என்ன எடுத்து வருகிறேன் உங்கள் பாடல். நன்றி
1: நன்றி
0: நன்றி, சந்தோஷம். நன்றி. அடுத்த காட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அழைப்புக்கு வாருங்கள். என்னுடைய பாடலை கேட்ட வண்ணம் உங்களை காட்சியில் இணைத்துக் கொள்ளுகிறேன்.

0: அப்படின்னு பாடும்போதே ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். என்னையா, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
0: ஒரு சந்தேகத்தோட வந்தீங்களோ, இது உண்மையான மரவழி வரப்போ இல்லாட்டி அம்மா வந்திருக்கிறோம்.
1: பதிவு போட்டிருக்கோமா இல்லையாம்மா?
0: பதிவு நான் பாக்கல. போட்டுட்டீங்களா? யார் போட்ட? நீங்களா போட்டீங்க பதிவு? நான் இன்னும் பாக்கல. அத பாப்போம்.
1: பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்மா, பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
0: குரலை கேட்டோடனே பதிவை போட்டுட்டீங்க.
1: ஆமா ஆமா ஆமா, 9:25 போட்டோம்
0: அங்க. அதாவது
1: இலங்கை நேரம்,
0: இந்திய நேரத்தை கேட்டோடனே. அதாவது உங்களுடைய ஊர்ல எந்த சாக்லேட் சுவையானது?
1: நான் சாக்லேட்டே சாப்பிடறது இல்லம்மா, பிடிச்சது வந்து 5-star சாக்லேட்.
0: 5-star தான் அது. இது அது எல்லோருக்கும் பிடிக்கும். அது விலை எந்ததா? 5-star
1: அது 10 ரூபாயிலும் இருக்கு, 50 ரூபா, 60 ரூபாயிலும் இருக்கு.
0: அது சைஸ்
1: ரக வாரியா இருக்கு, சைஸ் வாரியா இருக்கு.
0: சைஸ் வாரியா இருக்கு. அதாவது சைஸ் கூட கூட விலை கூட, அப்படித்தானே? 5-star.
1: ஆமா, 250 ரூபாய்க்கு, 250 ரூபாய்க்கு இருக்கு.
0: நான் ஏன் கேட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல் வந்தவருக்கு 1-star அப்படியா? ஒரு சாக்லேட். ரெண்டாவது உங்களுக்கு 2. இப்ப இதை கேட்டோன்னு பாருங்க, எல்லாரும் கடகடன்னு வருவாங்க. 5-star சாக்லேட் கிடைக்கும்.
1: அப்படிதான் 25 வந்திருப்பேனம்மா.
0: அப்ப இனி வர மாட்டாங்க. இப்ப எல்லாரும் போட்டும் கடைசியில போவோம். என்ன உங்களுக்கு துள்ளிசை பாடல், என்ன பாடல் வந்து?
1: அம்மா, நம்ம ஜெகபர்சாதிக்கு என்ன சொன்னாரு இல்லைங்களா, வேறு பார்க்க வந்திருக்கு சித்திரக்கண்ணு, அதே இதுல கொஞ்சம் புதுப்பாட்டு. அந்த பழனின்னு ஒரு திரைப்படம் 2008 வந்த படம். நான் கேக்குறது பழைய பழனி, புது பழனி.
0: அதாவது பழைய பழனி வேற. சொல்லுங்க.
1: அதெல்லாம் நமக்கு வேணாம், புது பழனியில போடுங்க. ஒரு நல்ல பாட்டா.
0: என்ன?
1: திருவாரூர் தேரே பக்கம்பாடி.
0: திருவாரூர் தேரே
1: பக்கம்பாடி. இன்னைக்கு கேட்டா நான் கேட்க முடியல, வெளியில கிளம்பி போயிட்டேன். இப்ப கேக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு.
0: எப்ப கேட்டிருந்தீங்க? நேர் விருப்பம் கேட்டிருந்தீங்களா?
1: நேர் விருப்பத்துல எழுதி இருந்தேன் இன்னைக்கு திருவாரூர்ல தேருன்னு.
0: நீங்க எழுதி இருந்த அப்பா கொடுத்திருக்கிறாரு இல்லையா?
1: அதை கேட்க முடியாம போச்சு. அதை இப்ப கேக்குறதுதான் முதல் ஆளா வந்துட்டேன்.
0: சரி, அப்ப நான் எடுத்து வர்றேன் இந்த பாடலை. மற்றவர்களையும் நினைத்து கொண்டு இந்த பாடலை இப்ப உடனே கொடுக்க தயாராகிறேன். இந்த பாடலை இப்ப எடுத்து வந்த வண்ணம் மீண்டும் மற்றவர்கள் இணையும் போது இணைஞ்சு கொள்ளுங்க. நான் நினைத்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 9:33. அது இந்திய இலங்கை நேரம். கணிய நேரம் சரியாக 12:01. இப்பொழுது நேரம்

0: செல்போன்
1: செல்போன் என்ற உடனே ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அனுஷ்யா பேசுறேன்.
1: அனுஷ்யா எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க அனுஷ்யா?
2: நல்லா இருக்கேன்.
1: அது சரி. அப்ப கிருஷ்ணன் அவர் போகவில்லையா?
2: இல்லம்மா, நம்ம ஊர்ல தான் தேர் இருக்க.
1: என்ன? ஆஹா. பாருங்க எப்படி எல்லாம் உண்டு. தேர சாமிய கும்பிட போக முடியல, அது பாக்க வந்திருக்க சித்திர பொண்ணு பாக்க போறாங்க. அது அழகா கேட்டுட்டு போறாருங்க ஜேவர் சாதி கண்ணா. தாங்கம்மா, இன்னைக்கு வந்து அது நான் நானும் இந்த பக்தியோட ஏதோ ஒன்று கேட்க போறேன். தேரு பார்க்க வந்திருக்கு, சித்திர பண்ணைய கேட்போமா? சரி, ஒரு துளிசை பாடலாக சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒரு பாட்டு.
2: நல்லவனுக்கு நல்லவன்மா படம்.
1: அதுல
2: நல்லவனுக்கு நல்லவன்மா படம்.
1: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல
2: நம்ம முதலாளி நல்ல முதலாளி அந்த பாட்டுமா.
1: இது கிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்குது. என்ன வீட்டுல முதலாளி அவர் தானே?
2: ஆமாம்மா,
1: நான் சொன்னேன். முதலாளி எப்பவும் விரட்டி விரட்டி அவரோட பாட்டு தான் கேட்க சொல்றாருல்ல.
2: இதோட சந்தோஷம் போடட்டும்மா.
1: இதுல என்ன அவர் சந்தோஷம் போடணும்? சரியான பொண்ணு அந்த முதலாளி போல.
2: என்ன
1: அன்பான முதலாளி, நான் அந்த பாடல எடுத்து வர்றேன் உங்களுக்கு. சரியா? அப்பா நல்லமா இருக்கிறார். இன்றைக்கு நான் விரைவாக நிகழ்ச்சி எடுத்து வந்து வருகிறேன். அப்பா விட்டா அப்பா நீண்ட நேரம் எடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு அலுவலுக்கு கூட வெளியில போக முடியாமல் இருக்கிறது. அவர் இருந்து நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறார். இன்றைக்கு விரைவாக நிகழ்ச்சிகளை எடுத்து விரைவாக பாடலை கொடுத்து முடிக்கலாம் என்று ஓடி வந்திருக்கிறேன். நான் வெளியில் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி போக முடியவில்லை. அதனால் தான் சரி, நான் உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன். நன்றி அம்மா.
2: உங்கள்கிட்ட பேசுங்கம்மா.
1: கொடுங்க கொடுங்க. எங்க கொடுங்க.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி உங்களுக்கு.
3: வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
1: ஒவ்வொரு நாளும் உங்களோட குரல் நான் கேக்குறேன் தானே. நான் கேக்குறேன் தானே ஒவ்வொரு நாளும் உங்களோட குரல் நான் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா இரவு
3: சாப்பாடு? சாப்பிட்டாச்சுமா.
1: அதானே அனுஷா வந்து சொல்லிட்டு போறாரு, எங்கட ஊர்லயே தேரும் இருக்கு சித்திர பொண்ணும் இருக்கு.
3: பெருமாள்
1: கோயில் தேரும் இருக்கிறதா?
3: நல்லா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
1: போவீங்களா பெருமாள் கோயில் தேருக்கெல்லாம் நீங்க? பாடல் எல்லாம் கேக்கும் இல்லையா பக்கத்துல இருந்தா? சரி, உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு துள்ளிசை பாடலாம் உண்டு சொல்லுங்க பாக்கலாம்.
3: துள்ளிசை பாடல் குங்குமச்சிமிழ் படம்.
1: குங்குமச்சிமிழ்
3: அடிக்குத்தால நந்தவனா, உன் பின்னால சுத்தாத இந்த மனா, ஒரு சேலை கட்டி நிக்கிறியே, அது மாதிரி ஒரு பாட்டு இருக்குமா. வச்சாலா நெத்தி போட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: அடிக்குத்தால நந்தவனோ, உன் பின்னால நான் சுத்தனும். சரி, நான் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அந்த பாடலை அம்மா நான் அடிக்க நான் விரைவாக பாடல்களை கொடுக்க இருக்கிறேன். கேப்போம் பாடலை. நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி. பாடலை எடுத்து வரலாம். உங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணா கேட்ட பாடல் தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணை எடுக்கா நாங்கள் கேட்டு பார்ப்போம். மிக அவசர அவசரமாக வந்து அண்ணா இந்த பாட்டை கேட்டுட்டு போயிருக்கிறார், கேட்கலாம்.

0: தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. தேறு
1: சற்று பாடலை இடைநிறுத்தி இந்த அதாவது எந்த வசனத்தில் வந்ததென்றால், தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணேன்னு வர்ற அந்த வரியோடு ஒருத்தர் இணைகிற பார்க்கலாம். அந்த வருகிறவர்களுக்கு இணைப்பா, அதாவது சரியா அந்த வசனமும் அமைகிறது. நல்லா கேட்குது, நல்லா கேட்குது கண்ணன். பார்த்தீங்களா, அந்த அந்த வசனத்தோடு தான் நீங்களும் வாரீங்க. என்ன உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, இது எப்படி இருக்கு? நானும் இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த எந்த வசனத்துக்கிட்ட இவங்க வாராங்கன்னு பாக்குறேன். எப்படி இருக்கிறீங்க கண்ணன் நீங்க? நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமா சுகமா இருக்க வேணும். சத்தம் குறைஞ்சு கொண்டு போற மாதிரி கிடக்குது இந்த போனுக்கு எடுத்த வடிவா, அங்க பாப்போம் பேசுங்க.
2: வணக்கம் மேடம்,
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா. நானுக்கு நீங்க தான் சத்தத்தை அப்படியே உள்ளுக
2: என்ன சவுண்ட் வால்யூம் குறைஞ்சிருச்சு மேடம். இப்ப உண்மையாலுமே எனக்கு
1: நீங்க பாருங்க, இவ்வளவுதான் குறைஞ்சு போனாலும் இதுல வந்து இருந்தா எந்த வால்யூம் கூடும், கூடுதல்ல சத்தம் இல்லாம. சரி, நீங்க ஒரு துள்ளிச பாடு சொல்லுங்க பாப்போம். எங்க பாப்போம், என்னத்த கொண்டு வரீங்கன்னு பாக்கல.
2: வந்து இது ரிக்ஷாக்காரன் படத்துல வந்து பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி அந்த
1: பழைய ரிக்ஷாக்காரனா?
2: ஒரு ரிக்ஷாக்காரன் தான் இருக்கு மேடம்.
1: என்ன பாடல் தொடங்குது? ரம்பை உடுக்கை கட்டி,
2: ரம்பை இல்ல பம்பை,
1: பம்பை.
2: நீங்க ரம்பைக்கு போய் உடுக்கை கட்ட போறீங்க?
1: பம்பை உடுக்கை கட்டி. அது எங்களுடைய ஜெயவர் சாதிக்கண்ணா கேட்ட பாட்டோட எனக்கு எல்லாம் குழம்பிட்டது. அப்ப நானும் ரொம்ப ஏண்டிட்டேன். என்ன உடுக்கை கட்டி
2: வேறு பார்க்க வந்திருக்கு சித்திரப்பட்ட
1: வடிவா சொன்னார். இப்ப இந்த திருவிழா நடக்குதானியம் மண்டபம், நான் எதோ பக்தி பாட்டு கேட்க போறாரு அண்ணாக்கண்ண. ஒரு பாட்டு சொல்றேன், தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பொண்ணு. ஆஹா, நீங்க எப்பவுமே தேருக்கு போனா பெண்கள் உண்மையா பாப்பீங்க இல்ல? அழகா வந்திருக்கிற பெண்கள்
2: அதுதான் எல்லாமே போறாங்க.
1: யாராவது ஒருதன் வந்து ஒருதன் வந்து சொல்லட்டும் பாக்கலாம், நான் போய் சாமியை மட்டும்தான் பாத்துட்டு வந்தேன், பெண்களையே பாக்க இல்லையன்னு பாப்போம்.
2: மகாலிங்க அப்படித்தான் சொல்லுவாரு.
1: அவரே என்னையா இழுக்கிறீங்க பாவத்து.
2: இனி
1: சந்திச்சா கேக்கலாம்.
2: கூட்டத்துல இப்ப இந்த நேரம் நான் பயங்கர கூட்டமா இருக்கும் மேடம், கூடுதல் எங்க பின்னாடியே போயிருப்பாரு இந்த நேரம்.
1: ஆனா அந்த அவ்வளவு கூட்டத்துக்கே அவர் போவார் இல்லையா? கலைக்காம
2: போவாருக்கா? ஆமா, அதெல்லாம் போவார்.
1: அவரை கேட்டா உங்களை சொல்றேன், நீங்க கேட்டா நீங்க அவரை சொல்றீங்க.
2: இல்ல, நான் போன வருஷம் போய் மாடியில் நின்றுட்டு இப்படி பாத்துட்டு தான் மேடம் வந்தேன். நான் கூட்டத்துக்குள்ளே போகல, அந்த அடுத்த நாள் தான் போனேன் கூட்டத்துக்குள்ள. இந்த நேரம் தான் போனேன்.
1: அந்த தேர் வந்து வெளியில ரோடானு போகுமா?
2: ரோட்லதான் போவான் மேடம், ரோட்லதான் போவான். அந்த கோயில சுத்தி வரும்.
1: நான் பாத்துருக்கேன், ஒரு சின்ன சின்ன ஒரு குண்டூசி கூட விழாது, அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். அவ்வளவு தூரம் மக்கள் எல்லா ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க
2: நினைக்கிறேன். ஆனா
1: அதுக்குள்ள போறது இப்ப எங்களை மாதிரி ஆக்கலண்டா, அதுக்குள்ள போறது ரொம்ப நாங்க பயந்துருவோம். இல்ல ஏதாவது
2: உள்ள வர முடியாது,
1: எப்படி எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்க?
2: ஆமா, நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் நீங்க வெளிய போறப்ப நீங்களா போக மாட்டீங்க.
1: ஒல்லி ஆக மாட்டா முதல்ல, அதுலயே மூச்சு விட்டுருவோம் முதல்ல. ஆனா பயமில்லாம போறாங்க இல்ல எல்லாரும்? இல்ல
2: இல்ல, ஆனா ஜாலியா இருக்கும்.
1: ஜாலியா இருக்கும், ஆனா சில நேரம் ஒரு நெருக்கம் வந்துட்டு தான்டா ஏதாவது ஒன்றுண்டா கஷ்டம் ஓடும்.
2: மூச்சு தடர மாதிரி இருக்கும், மூச்சு விட முடியாது சில
1: குழந்தைகள் எல்லாம், அவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த இது தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கொடுப்பாங்களா? நீர் ஆகாரங்கள்?
2: தண்ணீர் பந்தல் இல்ல, கடை வீதி நிறைய இருக்கும்.
1: அந்த ஃப்ரீயா கொடுப்பாங்களா? அந்த எங்கட ஊர்ல எல்லாம் தண்ணீர் பந்தல் போக போக எல்லா இடம் இருக்கும்.
2: ஆமா ஆமா, இருக்கு இருக்கு.
1: மோர்
2: மோர்ல இருக்கும், இரவு நேரத்துல கடைகள் நிறைய இருக்கும், கடை வீதி நிறைய இருக்கும்.
1: என்ன
2: பெண்களுக்கு வளையல் பாசி அது மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் அந்த குளிர்பானங்கள், அப்புறம் ஹோட்டல்ஸ், அப்புறம் அந்த வளையல் பாசி, இதுதான் ஃபேன்சி ஸ்டோர் தான் அதிகம்.
1: ஃபேன்சி மற்றது சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள்,
2: விளையாட்டு பொம்மைகள், பலூன், கண்ணாடி,
1: மம்மா பாப்பா குழல், அந்த
2: இல்லையா, அதெல்லாம் நிறைய இருக்கு,
1: அதெல்லாம் நிறைய. ஆனா இப்ப கடைகள் வந்து கரைகள்ல இருக்குமா அக்கம் பக்கம்? அப்ப தேர் வந்து அதனூடாகத்தான் போகுமா அந்த ரோட்ல?
2: இல்ல, கடைகள் வந்து ரெண்டு பக்கம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும், தேர் வந்து ரோட்ல போகும்.
1: ரோட்ல போகும் அந்த நேரம் மக்கள் இடிபடும்.
2: கடைகள் இருக்கிற இடத்துல தேர் வராது, கடைகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். தேர் போற இடத்துல வந்து கொஞ்சம் அகலா இருக்கும், மத்த ரோட்டெல்லாம் கடைகள் நிறைய ஆக்கிரமிச்சு
1: இருக்கும. இருக்கும், தேர் போற இடத்துல கடைகள் வச்சிருந்தா மக்கள் நெருக்கடி வரும்போது
2: அந்த இடத்துல போக முடியாது,
1: போக முடியாது.
2: ஆனா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருப்பாங்க, கடைகளாம் போட முடியாது. அதனால கடை ஒட்டி இருக்கும், அந்த ரோட்ல இருக்காது. இங்க பிளாட்ஃபார்ம்ல போற கடை அந்த இடத்துல போட மாட்டாங்க.
1: நீங்க எத்தனை தரம் போயிருக்கீங்க?
2: அப்புறம் மடி வச்சுக்குவாங்க. ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன் மேடம்.
1: இவ்வளவு காலத்துக்கு ஒரே ஒரு தடவை தானே அங்க போயிருக்கீங்க அந்த தேர் பார்க்க?
2: மேடம் போன வருஷம் அதுவும் நான் ஜெயா அவங்கதான் சொன்னாங்க, வந்து தேர எங்க தூர் தேர பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் போய் பார்த்தா அதுக்காகத்தான்.
1: ஜெயா வந்து அந்த ஊர்லான் இருக்கிறேன். ஜெயா
2: ஜெயா தான். ஆமா மேடம், அவங்க வந்து திருவாரூர் தானே. ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவங்க வீட்டு பக்கத்துல. அப்புறம் நம்ம சேமலா அம்மா பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 10 கிலோமீட்டர், அவங்க கொஞ்சம் தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் நம்ம கொரவாச்சேரி காளிதாஸ் இருக்காரு, அவரு திருவாரூர்லயும் இருக்காரு. அப்புறம் வந்து ஆமா நம்ம சாகல்ல அந்த அதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர், அவரு பக்கம் தான்.
1: நீங்க தூரமா உங்களோட கரூர்?
2: அழைப்பு
1: நினைக்கிறேன் இல்லையா?
2: இருக்காது அங்க, நம்ம மத்த ஊர் மாதிரி அங்க அவ்வளவு ஹோட்டல்ஸ் எல்லாம் கம்மி
1: தான்,
2: அதிகம் இருக்காது. அது உள்ளூர் விடுமுறை இன்னைக்கு எல்லாம் அங்க
1: எல்லாரும் சந்தோஷம்தான். அப்படியான ஒரு நிகழ்வு வரும்போது எல்லா மக்களும் வரும்போது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? காணாத
2: பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த
1: உங்களுக்கு கிடைச்சி விட்டது. எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் இனி அடுத்த வருஷம் தான் பாக்கணும். நடக்க முடியுமோ தெரியாது,
2: நடக்க முடிஞ்சாலும் முடியாது. தேர் ஓடிடும்,
1: தேர் ஓடிடும். எங்கேயாவது ஒரு மொட்டை மாடியில் நின்று பாக்கணும் இல்லையா?
2: அது மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம்.
1: நிச்சயம் நல்லது கண்ணன், நான் பாடல்களை எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவசாதி கண்ணாவுடைய பாடலை இட நிறுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அண்ணா. இது உங்களுடைய பாடல். இனி பாடல்களை சற்று எடுத்து வந்த அப்புறம் நேர்களை சந்திக்கலாம்.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணா. அடுத்த பாடல் காட்சிகளுக்கு வருகிறது நாகப்பன். கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன் கேட்ட பாடல், இந்த தேர் என்ன தேர் என்று பார்க்கலாம். பாடலை கேட்போம். என்ன தேர் என்று சொன்னார்? தொட்டு தொட்டு போகுது. இப்படி எல்லாம் ஒரு தேர் இருக்கு பாத்தீங்களா, தொட்டு தொட்டு.

அருமையான ஒரு தேர் நாகப்பன், நீங்கள் கேட்ட தேர் உண்மையிலே உற்சாகமாக இருந்தது. இந்த பாடலெலாம் தெரிவு செய்து வச்சுருக்கிறீங்களே, அதுதான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த பாடல் அனுஷா, நீங்கள் கேட்ட குத்து பாடல் அது என்னன்னு பார்க்கலாம். துள்ளிசை பாடல், அந்த பாடலை எடுத்து வருகிறது. கிருஷ்ணன், நீங்கள் கேட்ட பாடல் தான் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்றாலும் பரவாயில்லை, தேடி எடுத்து வர முயற்சி செய்கிறேன்.

தடம். நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.

நாம முதலாளி, நல்ல முதலாளி, வெள்ள மனம் நல்ல குணம் உள்ள முதலாளி, நம்ம முதலாளி, நல்ல முதலாளி, வெள்ள மனம் நல்ல குணம்.

0: Want a gambling experience?
1: நேரம் சரியாக இப்பொழுது 10:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. கிருஷ்ணன், நீங்கள் கேட்ட பாடல் எனக்கு எடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் பழைய பாடல் என்று நினைக்கிறேன். அது எப்படித்தான் எடுத்து வந்தாலும் அடி அம்மா அடி அப்படின்ட்டு வேறு பாடல் தான் வருகிறது. இருந்தாலும் கண்ணன், நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும் ஒரு தடவை என்றால் உங்களுடைய அந்த படத்தை எழுத விட்டுவிட்டேன். ஆனால் கிருஷ்ணனுடைய பாடல் எடுக்க போனால் அது வேறு வேறு குற்றால மண்டு வருகிற பாடல்கள் தான் வருகிறது. நான் நினைக்கிறேன் பழைய பாடல் குங்குமச்சுமல் படம் பழசுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். இரண்டு பேருடைய பாடல் எனக்கு எடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. கண்ணன், நீங்கள் அந்த படத்தை சொன்னால் எடுக்கலாம். ரொம்ப உடுக்கை என்று சொன்னோடனே பக்தி பாடல்கள்லாம் வருது கண்ணன். அதனால தான் மீண்டும் வந்து அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை நான் எழுதாமல் அது என்னுடைய பிழை தான். எதுக்கும் நீங்கள் இணைந்து அந்த படம் என்னவென்று சொன்னீங்கன்னா

கண்ணனுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த இப்போ எடுத்து வந்த பாடல் அது பக்தி பாடல் மாதிரி இருக்கிறது. எல்லோரும் இப்போ தூக்க நேரம் உங்களுக்கு சலிப்பாக இருக்கும். கண்ணன் உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் இருந்து.

0: கொல்லிமலை காட்டுக்குள்ள குள்ள நரி கூட்டம் என்று சொன்னோன்னு ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரே சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: முயற்சி
0: பண்ணிட்டுருந்தேன்.
1: இல்லம்மா, இப்பதான் வந்தேன், ஊட்டி முடிச்சுட்டு மார்ச் மாதம் இந்த வருஷத்துல எல்லாமே முடிக்கணும் டார்கெட்டு, சுத்திட்டு
0: வரேன். நல்லா நல்லா. ஏன்னா இப்படி சோர்வா கதைக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. என்னண்டா
1: ஒண்ணுதான்
0: நீங்க இந்த வருஷம் அங்க வரலாம் வந்தா, நீங்க உங்களோட இல்ல வந்தா அங்க அங்க நீங்க அந்த என்ன எல்லாம் என்ன ஆடெல்லாம் வெட்டி அந்த கோயில்ல பாருங்க, இன்னொரு ஆடு வெட்டுன்னு ஒரு பொன் குரல் கேக்குது பாருங்க.
1: ஒரு அக்கா வராங்க, யார் அந்த அக்கா?
0: மீரா அக்கான்னு ஒரு குரல் வருது. சொல்லுங்க ராணியம்மா.
2: மீரா அக்கா எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கேன். ராணியம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மீரா அக்கா.
0: ஆடு வெட்ட என்று சொன்னது
2: கேட்டது புது
0: புது தெம்பு
1: வந்து கேட்டு வந்துருக்கறேன்
0: பாத்தீங்களா. நாளைக்கு அந்த ஆடு வெட்டறன்னு ஓடி வந்துட்டான்.
1: பங்கு கேக்க வந்திருப்பாங்க நினைக்கிறேன்.
0: பங்கு கறி. பங்கு கறி
2: இலேக்கலனாலும் கொடுத்தாகணும்ல.
0: அதுதானே. இனி சரியில்லை, சொந்தம் இல்ல இல்லையா, ஏதோ ஒரு பங்கு கொடுக்கத்தானே.
2: ஆமா
1: பாருங்க
0: ராஜ்குமார் அண்ணா, நாங்க 40 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பங்கு கேப்போம், சரியா?
2: புது
0: படம் நினைக்கிறேன்,
1: மலையாள படம் நினைக்கிறேன்.
0: பாட்டு
2: பாட்டு வந்து கமான் பேபி லெட்ஸ் அண்ட் கோ த புல்லட்.
0: கேளுங்க, நாங்க தேரோட நிக்கிறோம், என்ன பாட்டு கேக்குறாண்டு பாருங்க. கமான் பேபியா கேட்டுருக்கீங்களா? ராஜ்குமாருக்கு இன்றைக்கு பிடிக்கும் இந்த பாட்டு.
1: கேட்கலாம் மேடம்.
2: நீரேக்கா புல்லட் சாங் போடுங்க வரும்.
0: என்ன என்ன பாட்டுன்னு போட?
2: புல்லட்.
0: அந்த பாட்டோட பேரே அத
2: பாட்டு கேட்டிங்களா உங்களுக்கு டான்ஸ் வரும்.
0: எனக்கு
2: நீங்களும் சேர்ந்து ஆடலாம்,
0: அப்பதான்
2: உங்களுக்கு டான்ஸ் வரும்.
0: அப்ப நான் கடைசியா போறது நல்ல. இப்ப இதுல ஆடி இந்த கலையமை அது இருந்து எல்லாம் நின்று
2: அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும்.
0: இது நல்ல கதை, வெறுட்ட பாருங்க ராஜ்குமார். துணைக்கு ஒரு ஆள் வேணுமா? இப்ப ராணியமாக துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அந்த மாமா ஆடுறதுக்கு.
1: இருங்க, ஒன்னொரு 10 மணி டைம் ஆயிடுச்சு, கடை மூடுற நேரம் தான், 10 நிமிஷம் கடை எடுத்து
2: வீட்டுல போய் ஆடிப்போம்.
0: சரி சரி, நல்ல நன்றி ராணி அம்மா, உங்களுக்கு நன்றி.
2: நன்றி மீராக்கா, நன்றி மீராக்கா அண்ணா, நன்றி
1: நன்றி.
0: பங்க கொடுத்துருங்க அண்ணா, நீங்க அல்லாடி கரைச்சிருத்தான். ராஜ்குமார் அண்ணா, நீங்க பங்க கொடுத்துருங்க. ஓகே,
1: பங்கு உண்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துடலாம்.
0: ஆட்டுக்குட்டி சாப்பிட முடியாது, அது சுவை இருக்காது, அது வெட்டவும் மாட்டாங்க. இல்ல எந்த எந்த எத்தனை மாத குட்டி வெட்டுறது வெட்டுவாங்க
1: தெரியாதுமா, போனா கடையில கொடுப்பாங்க.
0: வெட்டினது அதை நீங்க வாங்கிட்டு வருவீங்க. சரி சரி. சரி, எங்க நீங்க உங்களுடைய துள்ளிசை பாடலை சொல்லுங்க பாப்போம், என்ன கேட்க போறீங்க பாருங்க.
1: உன்னை வாழ்த்தி பாடி கவிதை பாடுது கண்ணில் அந்த பாடல் நல்லா இருக்கும். மோகினியோட ஆட்டம்
0: காலை காலை அதுல வரிகள் சொல்லுங்க.
1: காலை காலை குயில்களே கவிதை பாடுது, கவிதை பாடுது பாடல் நல்லா இருக்கும்.
0: கவிதை பாடு
1: பாடல் கவிதை பாடுது,
0: கவிதை
1: பாடு
0: அது பெண் பாடிய பாடலா? பெண் பாடிய இன்னைக்கு மோகினி பாட்டு
1: கேக்குறீங்க.
0: நாங்க பக்தியோட இருக்கிறோம். நீங்க
1: ரொம்ப நாள் இல்ல, இது ரொம்ப நாளா ஒரு ஹம்மிங் வந்துட்டு இருந்தது. என்ன பாடல் என்ன பாடல்னு பார்த்தா ஹம்மிங் நல்லா இருக்கு அந்த பாடல். அந்த ஆரம்பத்தை ஆரம்ப வரையில அது நீங்க கேட்டீங்களா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருப்பீங்க இந்த பாடல, நல்லா ஒரு ஹம்மிங் நல்லா இருக்கும் பாட்டு, நாம கேட்கலாம் நல்லா இருக்கும்.
0: நினைக்கிறது ஒரு வகையில என்னண்டா உடல் நல குறைவு அதுவும் இருக்குது. இந்த உடலை விட இந்த மனநலம் கொஞ்சம் முடியலையண்டா எங்களுக்கு உடல் நலம் நல்லா இருந்து இயங்காது எதுவும் உடல்ல வியாதி இருந்தாலும் கூட தோற்றாது, அதையும் மீறி நாங்க வந்து எல்லாம் செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த மனநலம் குன்றிவிட்டால் எங்களுக்கு எதுவுமே முடியாது என்றது நான் கண்டுபிடிச்ச உண்டு.
1: மனமும் உடலும் சேர்ந்ததுதான்,
0: நல்ல சோமா இருக்கேன் விஜயராகவன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க தேருக்கு போகலையா சித்திரப்பன் பார்க்க?
3: நான் போகலம்மா, நீங்க போகல போகவில்லை போகவில்லை, நீங்க தேருக்கு போகவில்லை.
0: அதான் நீ ஜெகபர் சாதிக்கன்னு நான் சொல்லிட்டு போறேன், தேருக்கு போயிருந்தா சித்திரப்பன் பார்த்துருக்கலான்.
3: ஆமா, சனிக்கிழமைக்கு வந்து காரைக்கால தேரோட்டம், சனிக்கிழமைக்கு கைலாசநாதர் கோயில் திருக்கோயில் தேரோட்டம் சனிக்கிழமை 23ஆம் தேதி.
0: அடுத்தடுத்து உண்மையிலேயே இந்த நாட்கள் எல்லா கோயில் தேரும் வரும் இல்லையா? அடுத்தடுத்து அடுத்தடுத்து
3: ஆமா ஆமா எல்லா ஊர்களையும் நடைபெறும்,
0: எல்லா நடைபெறும். சரி, என்ன பாடல் வேணும்
3: பருவத்திற்கு
0: உங்களுக்கு? துள்ளிசை பாடல் கேட்க.
3: பாடல் வந்து பாடலா அம்மா?
0: துள்ளிசை உச்சாமா
3: புரியசையா?
0: உச்சாமா
3: கேட்கலாமா?
0: அது அப்படி கேட்டா நீங்க
3: தானா சேர்ந்த கூட்டமா?
0: தானா
3: சேர்ந்த கூட்டம். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுச்சு.
0: அது என்ன சூர்யாட படம் இல்லையா?
3: ஆமா, சூர்யா படம்.
0: வெரைட்டி வெரைட்டி யாரு?
3: ஆமா யாரையோ.
0: சரி, எடுத்து வர்றேன் நான் அந்த பாட்டை. நன்றி நன்றி.
3: ஐயா இருக்காங்க? ஐயா நலமா இருக்காங்களா?
0: நலமா இருக்கிறாங்க அப்பா, நலமா இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி ஐயா. வணக்கம் மாமா. வணக்கம் சந்தன்ராஜ் மாமா.
4: வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். ராணியம்மா வந்து பங்கு கேட்டுட்டு போறா ஆட்ரேஜில் ஆட்ரேஜில் அவர் ராஜ்குமார் கேட்டு போயிருக்கான். நல்ல காலம் நான் தப்பிட்டேன், நானும் ஒரு பங்கு கேட்டிருக்கேன். மாமாக்கு என்ன பாட்டு வேணும் மாமா? துள்ளிசை பாடல்.
4: ஆமா, இன்னைக்கு உங்க குரல கேட்ட உடனே இணையமும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு போல் இருக்கு, தெளிவா கேக்குது.
0: அப்ப இதுல இருந்து யோசிச்சு கொள்ளுங்க, இணையமும் எனக்கு கீழே
4: மெலிஞ்சிருவீங்க
0: நடக்கக்கூடிய ஒன்றா, அதுக்குள்ள போயிட்டு மெலிஞ்சு வாரதுன்றது, மூச்சு போயிருவேன். மாமாக்கு என்ன பாட்டு வேணும்?
4: சரிம்மா,
0: மாமாக்கு என்ன பாட்டு
4: வந்து எல்லாரும் திருவாரூர் தேரை பத்தி கேக்குறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி போவோம், கேரளா பக்கம் போயிடுவோம்.
0: கேரளா பக்கம்
4: திருச்சூர் தேரழகு.
0: ஓ,
4: பெரிய மனுஷன் திரைப்படத்துல இருந்து திருச்சூர் தேரழகு.
0: தேரழகு அது என்ன? பெரிய மனுஷன்
4: அழகு. ஆமா, பெரிய மனுஷன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து.
0: இந்த யாரு எங்களுடைய ராணியம்மாட பாட்டே உங்களோட பாட்டே அவருக்கு அனுப்பி வைங்க மாமா.
4: நன்றி.
0: நாங்க இப்ப யாருடைய பாடல்? எங்களுடைய கண்ணனுடைய பாடலை கேட்போம்.

0: கண்ணன்று கண்ணன்று இந்த பாடலோடு எல்லாரும் ஓடி வருகிறார்கள். சரி, இடை நிறுத்தியிருக்கிறேன். ஒரு அன்பு உறவை இணைத்து கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் தேவநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் என்ன, தூங்கவில்லையா நீங்க? இப்ப என்ன நேரம்? 10:22. இப்ப இந்த நேரம் எல்லாம் அப்பாவோட பேசுவீங்கன்னா நீங்க நாக்கல்ல?
1: அப்பாவுடன் உரையாடுவேன். இந்த நேரம் தான் வீட்டுக்கே செல்வேன். எனது பணி வந்து இந்த அளவு இருக்கும். கடை ஒன்று உள்ளது, மருந்து கடை.
0: மருந்து கடை என்பது ஆயுர்வேதமா?
1: அலோபதிக் தான்.
0: அலோபதி. அப்ப அது இரவு நீங்க 10 மணிக்கு போட்டுவீங்க, அப்படியா?
1: ஆமா மேம்.
0: அது உங்களுடைய சொந்த கடையா தேவநாதன்?
1: சொந்த கடை.
0: சொந்த கடை.
1: வீட்டுக்கு திரும்புவேன், அப்பொழுதுதான் அப்பாவுடன் உரையாடுவேன்.
0: அப்பாவுடன் உரையாடுவீங்க. சரி, அடுத்து இன்னொரு கேள்வி கேக்குறேன். அங்க டாக்டர் எழுதி கொடுக்குற அந்த ரிசிப்ட் எல்லாம் நீங்க வாசிப்பீங்களா? அதுதான், அது அதான் பார்மசிஸ்டா இருக்கிறவங்க கட்டிக்காரங்க. ஏனண்டா டாக்டர் வந்து கிறுக்கி போட்டு விடுவாருல்ல. நீங்க கொண்டு நாங்கள் எல்லாம் எத்தனை தடவை அதை சுத்தி சுத்தி பார்த்தாலும் அதை என்னன்னு வாசிக்க மாட்டோம். இல்ல,
1: அதே அதே பழக்கத்துல இருந்தா அது தெரிய வரும்.
0: உங்களுக்கு தெரிய வரும், வந்துடும். சரி, என்ன துள்ளிச பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: துள்ளிசை பாடல் வந்து வத்தி குச்சி பத்திக்காதடான்னு சொல்லிட்டு அஜித் குமார் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, யாரும் வந்து ஒரசுற வரையில அப்படின்ற ஒரு பாட்டு.
0: பாடுங்க பாப்போம்.
1: பாடுவேன். திடீர்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி பாடணும்? லிரிக்ஸ் கேட்டுருவே.
0: வத்தி குச்சி பத்திக்காதடா.
1: அந்த பாட்டு நீங்க ஒளிபரப்புங்க. உங்களுக்காக வர்ற வாரம் நான் அந்த பாட்டை
0: எல்லாருக்கும் தெரியும். இப்ப கண்ணன் உடனே இங்க அனுப்பி விடுவார், இல்லாட்டி நாகப்பன், சந்திரராஜ் மாமா எல்லாரும் உடனே அந்த பாட்டு எடுத்து உடனே அனுப்புவோம். அதான் இந்த வானொலியின் சிறப்பு. நாங்க வந்து நாங்க தேடி எடுக்க தேவையில்லை, அவையே டக்குன்னு அனுப்புவாங்க. ஒரு பாட்டு இல்லையா? நான் எடுத்து வர்றேன். நல்ல சுகமா சுகமா இருக்கிறார். நல்ல நலமா சுகமா இருக்கிறார் அவர். நன்றி நன்றி தேவநாதன். உங்களுக்கு
1: நன்றி. நன்றி எல்லாரையும் விசாரித்ததாங்க.
0: நன்றி. வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய பாட்டு தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான். வணக்கம்
1: தேவநாதன்.
0: நீங்கள் மீண்டும் வந்தீங்க, நான் உங்களை எடுத்தே நான் கட்டாய விட்டது. என்ன விஷயம் சொல்ல வந்தீங்களோ தெரியவில்லை. சரி, மீண்டும் வாங்கோ. நான் இப்பொழுது கண்ணனுடைய பாடலை மீண்டும் முதலில் இருந்து எடுத்து வருகிறேன்.

0: நேரம் சரியாக 10:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் நேர நேரம். அதாவது உங்கள் விருப்ப பாடலை நேரடியாகவே கேட்டு மகிழ்கிறீர்கள். கண்ணன், உண்மையிலேயே இந்த பாடல் ஒரு நல்ல பாடல். நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆனால் அந்த வீடியோவை, அதாவது நேரடி அந்த காட்சிகளை இன்றைக்கு தான் பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா இருக்கிறது, நல்ல ஒரு பாடலும் ஆக இருக்கிறது. அடுத்தது எங்களுடைய கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணன், உங்களுக்கு நன்றி அனுப்பி வைத்ததுக்கு. கிருஷ்ணன், உங்கள் பாடலை கேட்போமா?
1: அடிக்குத்தால நந்தவனா, பின்னால சுத்தாதோ இந்த மனா.
0: பாருங்க, கிருஷ்ணன் நான் எவ்வளவு பயபக்தியா நேச்சு கொண்டிருந்தேன் பாருங்க. நந்தவனா பின்னால சுத்தாமே என்று எல்லாம் பாடுற எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இதன பழைய பாடல்களை நல்ல பாடல்கள் அவர் கேட்பார். அது இதுதான் இவருக்கு தெரியுதான்னு பார்த்தா இப்படி பாடலும் அவருக்கு தெரிகிறது என்றது இப்பொழுது நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியாக தான் தெரிகிறது. அதனால் யாரையும் ஆளை பார்த்து எடை போட முடியாது. நல்ல ஒரு பாடல் தெரிவு செய்திருக்கிறீங்க, உற்சாகமாக இருக்கும். கேட்கலாம் கிருஷ்ணா உங்கள் பாடல்.

கண்ணாச்சுது. ஒரு சேலை கட்டி நிக்கிறிய, சொக்கும்படி வைக்கிறிய.

இலையிலையே புது வருஷம் பார்த்து பருஷம் போட்ட பண்ணத்திலையே தாடை மாடலே ஒரு சரசம் பண்ண சமயம் பார்த்தும் சங்கர் ரதமே.

நேரம் சரியாக 10:36 அந்த இந்திய இலங்கை நேரம். கரணிய நேரம் சரியாக 1:04. வியாழக்கிழமையில் நான் இனி அப்பாட்டேன்னு சொல்லி இப்படி துள்ளிசை பாடல் நேர் விருப்பமாக எடுத்து வர சொல்லுகிறேன். ஏனென்றால் பாருங்கள், எல்லாருக்கும் நல்ல நல்ல பாடல்கள் தெரிகிறது இல்லையா? அப்போ அந்த ஒரு நாள் துள்ளிசை பாடல் எடுத்து வந்தால் பழசோ புதுசோ அது துள்ளிசையாக வரும்போது நிகழ்ச்சி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், நீங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து எங்களுடைய ராணி அம்மா கேட்ட பாடல் பார்ப்போம். கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்கன்ட்டு 10-100 தடவை சொல்லிட்டு போகிறேன், கேட்டு பார்க்கலாம். ராணியம்மா, உங்கள் பாடல்.

ஆனியம்மா, நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வந்தது. அந்த பாடலை கேட்க மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்க சொன்னீங்களா, அதை பார்த்து கொண்டே நான் அப்படியே பாடல் முடிந்தது தெரியாமல் போய்விட்டது. உண்மையிலே நல்ல ஒரு பாடல், நல்ல நடனம் இல்லையா? அப்படியெல்லாம் நாங்கள் ஆடுறேன்டா, இனி இன்னொரு பிறவி பிறந்து வர வேணுமென்று நினைக்கிறேன். சரி, அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல். ஏதோ மோகினி என்றெல்லாம் சொல்லிட்டு போனான், என்னென்னு தெரியல. பாடலை கேட்போம். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து அந்த பாடல் வருகிறது.

0: பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய தர்மபுரியில் இருந்து ராஜ்குமார். அவர் மோகினி என்று சொன்னோட நான் நினைச்சேன் இந்த மோகினி பிசாசு அல்லாட்டி பேய் மாதிரி ஏதாவது வருதாக்கமெண்டு. இந்த பாடல் தெரிந்த பாடல் தான். ஏதோ இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு வந்தோடனே அவர் சொன்னோன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு மோகினி பாட்டாக்கம் எழுதிட்டு தான் நினைச்சேன். அதில் மோகினி நடிகை நடித்த படம், அவர் ரசித்து பார்த்துருக்கிறார், அதனால் மோகினி வர்றா பாருங்கன்னு சொல்லியிருந்தார். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய விஜய ராகவன் அவர்கள் கேட்ட பாடல். நீங்கள் பாடல் கேட்காதவர்கள் யாராவது இருந்தால் இணைந்து கேட்கலாம். விஜயராகவன், நீங்கள் கேட்ட பாடல் தானாக சேர்ந்த கூட்டத்திலிருந்து வருது. சொடுக்கு பாடல் இது.
1: ஹேப்பி பர்த்டே சார், மை கிஃப்ட்.
2: சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, என் விரல் வந்து நடுத்தருவில்லை.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: இன்ட்ரோடியூஸ்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய விஜயராகவன் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலையில் இடம்பெற்றது. அடுத்த பாடல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா கேட்ட பாடல். திருச்சூர் தேரை கூப்பிடுறார் மாமா, பார்க்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய சந்தனராஜ் மாமா அவர்கள். எல்லோரும் நல்ல நல்ல பாட்டெல்லாம் மனசில் வச்சிருக்கிறீங்க, துள்ளிசை பாடல் என்று கொண்டு வந்தோன்னு தான் அந்த பாட்டை எடுத்து வரீங்க. அல்லாட்டி இந்த பாடல்களை எல்லாம் மறந்து போய் தான் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ வியாழக்கிழமைகளில் நாங்கள் இனி துள்ளிசை பாடலை எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். சரி, அடுத்த பாடல் தேவநாதன் அவர்கள் தூங்கிவிட்டார். அவருக்குரிய பாடல் வத்தி குச்சி பத்திக்கிட்டுடா. தீனா படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பியை கேட்டவர் எங்களுடைய தேவநாதன் அவர்கள். எல்லோரும் பாடல் துள்ளிசை பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஓரிரு துள்ளிசை பாடல் என் விருப்பத்தில் இணைகிறது. கேட்போம் பாடலை.

துளிசை பாடல் இன்னும் ஓரிரு பாடலோடு நான் நிறைவு கொண்டு வரப்போகிறேன். என் விருப்பமாக வரும் அடுத்த துளிசை பாடலை கேட்கலாமா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காஞ்சனா. வேறொன்றுமில்லை, கருப்பு பேரழகா வரப்போறார் கேட்கலாம்.

நேரம் சரியாக 11:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொல்லிசை பாடல். நேர் விருப்பத்தில் என் விருப்பமாக நிறைவாக வரும் இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்போமா? இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது தொல்லிசை பாடல் நேர் விருப்பம்.

0: பாட்டு வந்து தரம்.
1: கொய்யாப்பழம்டா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதுவும் குருவி கொத்தி சாப்பிட்டு அந்த பழங்கள் வந்து இன்னும் சுவையாக இருக்கும்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த குருவி குடைஞ்ச கொய்யாப்பழத்தோடு நானும் விடைபெற்று கொள்ளப் போகிறேன். அன்பு உறவுகளே, இது நிறைவான பாடல் நல்லது. என் அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சி எல்லோரும் துளசியோடு இப்பொழுது நல்லா தூங்கி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த பாடலோடு நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் செவிமடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும்
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR